0: இரண்டாவதாக இரண்டு நாளாகமம் பைபிளை திருப்பிக்கோங்க. வேதம் கொண்டு வந்த ஒவ்வொருவரும் தயவு செய்து அந்த வார்த்தையை பார்க்கணும். இரண்டு நாளாகமம் 26 5 வசனம், செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 26:5.
1: தேவனுடைய
0: தரிசனங்களிலே புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே
1: தேவனை தேட மனதினங்கி இருந்தான்.
0: தேவனை தேட மனதினங்கி இருந்தான்.
1: அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
0: ஆமென். நம்ம காரியம் எப்ப வாய்க்கும்? நீங்க என்ன பார்த்து, என் காரியம் இந்த வருஷம் வாய்க்கணும், என் தொழில் வாய்க்கணும், என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறாங்க, பிளஸ் டூ எழுத போறாங்க, என் மக 10வது பரீட்சை எழுத போறாங்க, நல்ல ரிசல்ட் வரணும். அவ காரியங்களை கர்த்தர் வாய்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ரெண்டாவது ஆலோசனை இந்த வசனத்தை பாருங்க. உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 3 வசனத்துல உசியா ராஜா ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணும்போது அவனுக்கு வயசு எத்தனை? 16 வயதுல கர்த்தர் அவனை ராஜாவா ஏற்படுத்தினார். 5 வசனம் சொல்லுகிறது, தேவனை தேட கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பா என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். உலக பிரகாரமான காரியத்துக்காக சிலர் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் தேடி தேடி தெரியுறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. காலையில எழுந்த உடனே இப்ப என்ன சாப்பிடலாம்னு கிச்சன்ல போய் நுழையாதீங்க. புரியுதா உங்களுக்கு? காலையில் எழுமணவன் ஆண்டவரே, நான் ஆண்டவரை தேடுங்க. அப்ப ஆண்டவர் அவர் எங்க இருக்காரு? சில நினைச்சிட்டு இருக்க, அவர் எங்க இருக்காருன்னு தேட சொல்றீங்க. அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே, எங்க இருக்காருன்னு தெரியலையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, அவன் தேடின நாட்களில அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். நீதிமொழிகள் 8 நீதிமொழிகளின் புத்தகம் 8:17 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க என்னை கண்டடைவார்கள்.
0: ஆமென். அநேகர் நினைச்சிட்டாங்க, ஜெபம் தானே, எப்ப வேணா பண்ணிக்கலாம், கூட தானே அங்கே தானே இருப்பாரு, அடுத்த வாரம் கூட போய்க்கலாம். ஆனா இன்னையோட அந்த படம் முடியுது. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன். அப்புறம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இத பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தை ஒரே வசனத்துக்குள்ள இருக்கு. என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன். அப்ப ஆண்டவரை சிநேகிக்கிறவன் அவரை தேடுவான். எல்லா வாயத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை நேசிக்கிறவன் அவரை தேடுவான். எப்போது? அதிகாலையில் அவரை தேடணும். அப்ப அவரை அதிகாலையில் தேடினால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் வர சொன்னாரு, இவர் வர சொன்னாரு, அந்த அரசியல்வாதி வர சொன்னாரு, அந்த ஆபீசர் வர சொன்னாரு, அந்த டாக்டர் வர சொன்னாரு. டாக்டர் 7 வரான்னு 6 போய் கிளினிக்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். கடைசியில் அந்த ஆள் 10 வரும். அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த ஆட்கள் போக மாட்டான்னு. புரியுதா உங்களுக்கு? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால மிகுந்த அன்போடு சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தரை தேடுகிறதுக்கு உங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஆண்டு வருகை இந்த பிப்ரவரியில் இருக்கும் என்றால் நான் அவருடைய வருகையில காணப்படுவேனா? ஒருவேளை இந்த மாதத்துல ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நான் போய்விடக் கூடுமானால் என் நித்தியத்தை நான் எங்க கழிப்பேன்? எப்போது மரணம் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஒரு வேதனைக்குரிய காரியத்தை சொல்றேன் கேளுங்க. போன வாரம் நாங்கள் திருப்பத்தூரில் உபவாச கூட்டம் நடத்த போயிருந்தோம். மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை நடத்திட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினேன். அப்போ காலையில் 6:20 அப்போ கூட்டத்துக்கு வந்திருக்கிற சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஓடி வந்து, அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்னன்னு கேட்டேன். இந்த உபவாச கூட்டத்துக்கு என் மகன் என்னை கூட்டிட்டு போறதுக்காக நேற்று ராத்திரி சென்னையிலிருந்து கார் எடுத்துட்டு வந்தான். வேலூருக்கு பக்கத்தில் விபத்துக்குள்ள சிக்கிட்டான். நான் வந்து என் செல்போனை கொண்டு வராம மிஸ் பண்ணிட்டேன். அதனால சென்னையில் இருக்கிற என்னுடைய அவங்க ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிறாங்க. ஏழை பிள்ளைகளை அநாத பிள்ளைகளை வச்சு நடத்துறாங்க. அப்போ அந்த ஆர்ஃபனேஜுக்கு தகவல் போய் அங்கிருந்த இந்த அம்மாவுக்கு எப்படியோ தகவல் சொல்லி அவங்க சொன்னாங்க, வேலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவிட்ட சொன்னது. ஆனால் அந்த டெலிஃபோன் நம்பரை நான் எடுத்து திரும்ப அதிகாலையில் கால் பண்ணால் அவங்க சொல்லிட்டாங்க, ஆன் த ஸ்பாட் அந்த தம்பி இறந்துட்டான். 22 வயசு. அவன் 11 மணிக்கு புறப்பட்டு காரை ஓட்டிட்டு போகும்போதே தூங்கிட்டான். போய் அங்க நின்று கொண்டிருந்த லாரியில மோதி அந்த லாரியில இருந்த ஒரு தகடோ அல்லது ஒரு இரும்போ அவன் கழுத்தை அப்படியே வெட்டி ரத்தமெல்லாம் அவன் சீட்ல அந்த ஸ்டேரிங்ல அவன் உடல்ல வேற எங்கேயுமே காயம் இல்லை. ஆன் த ஸ்பாட் மறைச்சிட்டான். கூட ஒரு 13 வயது பையனை கூட்டிட்டு போனான். அவனும் நல்லா தூங்கிட்டான். அவனுக்கு தொடை எலும்பு முறிஞ்சிட்டு அவனுக்கு நல்ல வேலை அவன் உயிர் தப்பிட்டான். அந்த பையன் இறங்கி நடு ரோட்டில் நின்று போகிற வருகிற வாகனத்தை தடுத்து இந்த டெலிஃபோன் நம்பரை கொடுத்து அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ண வச்சிருக்கான். அந்த பையன் பகலில் கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்றான். இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த அம்மா என் இடத்துல கேட்டாங்க. அடுத்த நாள் அவருடைய அடக்க ஆராதனைக்கு போனோம். பிரதர், ஜபத்துக்கு தானே என் மகன் வந்தான். இப்படி திடீர்னு அவன் மறைச்சிட்டானே, என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு தானே வந்தான். இன்னொரு பரிதாபமான காரியம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே அவருடைய கணவன் மரித்து போனார். அந்த அம்மா வீட்டில் பிள்ளைகளே கிடையாது, இவன் ஒருத்தந்தான். படிக்க வச்சாங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு இருந்த ஒரே மகனும் போயிட்டான். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வரேன், எனக்கு இந்த வேதனை வந்துட்டேன் என்று அவங்க அங்கல் ஆயிட்டாங்க. அவங்கள ஆறுதல் படுத்த ஒருவரால் முடியலை. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? உபத்திரவம் நெருக்கம் எப்போ வரும்னு தெரியாது. ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும், ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். இந்த தாய் சொல்லியிருக்காங்க, நைட்ல நீ கார் எடுத்துட்டு வராத, நீ பஸ்ல ஏறி வா. இவன் சொல்லியிருக்கான், நான் வந்தா கார்ல தான் வருவேன். நிறைய நண்பர்கள் கடைசியில் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆகவே எனக்கு பணம் இருக்கு பொழைச்சிக்கிடுவேன், வேலை இருக்கு பொழைச்சிக்கிடுவேன், எனக்கு அது வரும் பொழைச்சிக்கிடுவேன், எனக்கு சொத்து இருக்கு நான் பொழைச்சிக்கிடுவேன். தயவு செய்து நீங்க உங்களுடைய சுயபலத்தை சாராதீங்க, கர்த்தரை தேடுங்க. விசுவாசிகள் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: எவ்வளவு பிஸியா நீங்க இருந்தாலும் காலையில அல்லது சாயந்தர நேரத்துல இயேசுப்பாவை தேடுங்க. நீங்க அவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கட்டாயம் அவரை கண்டுபிடிப்பீங்க. ஆமென். அவருடைய வசனத்துல அவரை தேடுங்க, ஜபத்துல அவரை தேடுங்க, கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்து அவரை தேடுங்க. நிச்சயம் உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். மூன்றாவதாக சங்கீதம் 37:5 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
1: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
0: நல்ல ஒரு வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய செய்தி என்ன? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவங்களால எனக்கு ஒத்தாசை வரும், அந்த ஆபீசர்னால ஒத்தாசை வரும், இவங்களால எனக்கு ஒத்தாசை வரும், ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல என்ன செய்ய, நம்பிக்கை ஆயிரு. அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்துல 18 ஒரு நல்ல வசனத்தை நான் பார்த்தேன். 2 Kings 18:5 சொல்லுகிறது. 2 Kings புத்தகம், அதாவது 18:5
1: அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே,
0: கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே
1: அவனுக்கு பின்னும்,
0: அவனுக்கு பின்னும்,
1: அவனுக்கு முன்னும் இருந்த,
0: அவனுக்கு முன்னும் இருந்த
1: யூதாவின் ராஜாக்களில் எல்லாம்,
0: யூதாவின் ராஜாக்களில் எல்லாரை விட
1: அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை,
0: அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். 2 Kings 32 30 ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 Kings 32:30 என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
1: இந்த எசேக்கியா,
0: இந்த எசேக்கியா
1: கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி,
0: ஆற்றிலே அணை கட்டி
1: அதன் தண்ணீரை மேற்கே இருந்து,
0: அதன் தண்ணீரை மேற்கில் இருந்து
1: தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான்,
0: தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான்.
1: எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது,
0: எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அதுக்கு காரணம் என்ன? நான் வாசித்த அந்த வசனம் 2 Kings 18:5 கர்த்தர் மேல வைத்த
1: நம்பிக்கையினால.
0: சிலர் வீடை கட்டிட்டு இடையில விட்டு வச்சிருப்பாங்க, இந்த பணம் வரும்னு பார்த்தேன் வரல, கட்ட முடியல. சிலர் வந்து வேலைக்காக சிலர் இடத்துல பணத்தை கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வேலை கிடைச்சிரும்னு பணம் கொடுத்தேன். சிலர் வந்து கடன் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க, திரும்பி தருவாங்க தருவாங்க தருவாங்கன்னு. சிலர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சிபாரிசு பண்றேன்னு சொன்னதுனால அவங்க மேலேயே நம்பிக்கை வைத்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல பிரியமாயிருப்பது நலம். இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்க செய்ய போகிறது வாய்க்கும். ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீதிமொழியின் புத்தகத்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது. இப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? காத்து காத்து கிடந்த, இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இன்னும் ஒரு அதிசயம் நடக்கல, இன்னும் ஆண்டவர் என் புருஷனை ரட்சிக்கல, இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்வாரு, நிச்சயமாகவே உனக்கு என்ன உண்டு, ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கைய உங்க பணத்தின் மேலையோ, உங்க நம்பிக்கை உங்க படிப்பின் மேலையோ தயவு செய்து வைக்காதீங்க. நீங்க நம்புகிறது கர்த்தரால வரும், நீங்க நம்புகிறது இந்த வசனம் சொல்லுகிற யாரால வரும்? கர்த்தரால வரும். அப்ப இன்று முதல் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நம்புவேன், உம்முடைய வார்த்தையை நம்புவேன், உம்முடைய கிருபைகளை நான் நம்புவேன், மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு நான் தருவேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க, நான் எங்க சொன்னேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா எப்போதும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, நான் நம்பி நம்பி நம்பி நம்பி நம்பி மோசம் போயிட்டேன், இந்த மனுஷனை நம்பி நம்பி நம்பி நம்பி வெக்கப்பட்டுட்டேன், இந்த டாக்டரை நம்பி நம்பி நம்பி லட்சங்களை கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்க. எத்தனை பேர் நம்ப போறீங்க? எத்தனை பேர் நம்ப போறீங்க? வசனத்தை வசனத்தை தியானம் பண்ணினால் வாய்க்கும் சொன்ன. ரெண்டாவது சொன்ன, கர்த்தரை தேடினா வாய்க்கும் சொன்ன. மூன்றாவது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி

0: ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு ஒரு டைம் வச்சிருப்பீங்க, இந்த வாரத்துக்குள்ள இது முடிஞ்சிடணும், இந்த மாதத்துக்குள்ள நடந்துடணும், நீங்க ஒரு நேரம் வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வேளை வச்சிருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இதை பேசும்போது எனக்கு நினைவுக்கு ஒரு கானா ஒரு கல்யாணம் தான். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஒரே பரபரப்பு, ஒரே டென்ஷன், ரசம் இல்லை ரசம் இல்லைன்னு இயேசு சொல்றாரு. என் வேலை இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க, என் வேலை இன்னும் வரலன்னு. அப்ப கல்யாணத்தை நாளைக்கு மாத்தி வைக்க முடியுமா, அல்லது காலையில் வந்தவங்களை சாயந்தரம் வாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் வேலை வரவில்லை என்று சொன்னவர் தண்ணீரை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. என் வேலை வரல, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா அது வந்து கொண்டிருக்கிறது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? என் ஆண்டவர் எவ்வளவோ ஜோம் பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், ஒன்றும் நடக்கல, வேற எங்கேயாவது அட்ரஸ் கொடுங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன். நோ, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுங்க. அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். ஒருவேளை உங்க வீட்டுல உங்க புருஷன் ரட்சிக்கப்படாத, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஆட்களா இருந்தா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகலன்னு பைபிள் சொல்லுது. ஏற்ற நேரத்தில் உங்களுடைய தருத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். அவரால் கூடாதது ஒன்றும் கிடையாது. ஆனா என் வழிய கர்த்தருக்கு ஒப்புவிச்சிடணும். அடுத்தது அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைய பேசவே மாட்டாங்க. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க அவரையே நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் சில ஜோம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்போ செய்வாரோ. சில ஜோம் பண்ணுவாங்க, ஒரு அம்மா பிரச்சனைக்காக ஜோம் பண்ண வந்துச்சு, நல்லா ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன், ஜோம் பண்ண எப்போ நடக்கும் பிரதர் வேதனையோடு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சீக்கிரம் உங்களுக்கு செய்வார், ஏற்ற நேரத்தில் செய்வார், ஏற்ற நேரத்தில் செய்வார். அதனால நீங்கள் சோர்ந்து போகாமல் நீ உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல வைக்கணும். எந்த என் லைஃப்ல ஆண்டவனுக்கு சொல்லி கொடுத்த படம் எந்த மனுஷனையும் நம்புறதே இல்லை. அதுக்கு வீட்டில் இருக்க நம்பாத, உன்னை நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. பிள்ளைகளை பார்த்து நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அது வேற விஷயம். பிள்ளைகள் சொல்றதை நம்பணும், புருஷன் சொல்றதை நம்பணும், மனைவி சொல்றத சிலர் யாரையுமே நம்ப மாட்டோம், அது வேற. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவரை நம்பும்போது நாம் செழிப்போம். என் நம்பிக்கை அவர் தான். ஆமே. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ண போறோம். வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. ஏசையா 53 வேகமாய் நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை. ஏசையா 53:10 ஏசையா வாசிங்க.
1: கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது,
0: கர்த்தருக்கு சித்தமானது
1: அவர் கையினால் வாய்க்கும்.
0: கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே. எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து சத்தமா சொல்லுவோமா, இன்னொரு முறை சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தேடும் போது உங்க உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியமும் என் ஆண்டவருக்கு சித்தமா இருக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. கடைசி வார்த்தை பின்பாகத்தை மட்டும் வாசிப்போம். கர்த்தருக்கு சித்தமானது, இன்னொரு முறை, இதுவரைக்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டு வந்த இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ நடக்கலையே, இந்த வாரம் நடந்திருக்கணுமே என்று நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு சித்தமான நேரத்துல அவருக்கு சித்தமானது வாய்க்கும். 1 யோவான் 5:14 வாசித்து பாருங்க. நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அழகான வார்த்தை. நீங்கள் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு. இப்ப ஒரு காரியம் சொல்றேங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரதர் சொல்லிட்டாரு. அதுக்குன்னு எதை வேணா போய் செய்யலான்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. உதாரணமா அடிக்கடி என் பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன், இப்ப எனக்கு ஆண்டவன் ஞாபகப்படுத்துறார், ஒருவேளை நீங்க அதை கேட்டிருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு சொல்றேன். இங்க இருந்து ஆவடியிலிருந்து அப்படியே சென்னைக்கு அடிக்கடி போவோம். அப்படி அந்த கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக காரை நிறுத்தினோம். நிறுத்திட்டு போய் ஒரு கடைக்கு போனேன், போய் அந்த பொருளை வாங்கிட்டே இருக்கேன். பிரைஸ் தி லார்ட், கத்தருக்கு தோத்துறோம் அண்ணே அப்படின்னு சத்தம் கிடைச்சி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சகோதரன் நின்றார். என் கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷம், டிவியில் தான் பார்த்துருக்கேன், கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்க்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் பேசினார். சரி எனக்கு ஒரு உதவி செய்யுங்களாண்ணா, என்னென்ன வியாபாரமே நடக்க மாட்டேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, என் கடைக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கடை எங்கன்னு கேட்டேன். இதோ பக்கத்தில். என்ன கடை? சவப்பட்டி செய்கிற கடை. நிறைய சவப்பெட்டி வரிசை அடுக்கி வச்சிருக்காரு, சின்ன பெட்டியிலிருந்து பெரிய பெரிய பெட்டி வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, வியாபாரமே ஆகல, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நீங்க நல்ல கொஞ்சம் பாரத்தோடு நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா எப்படி இருந்திருக்க என் நிலைமை நீங்க பாருங்க, யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். அது வேற ரொம்ப சொல்றதே பாரத்தோட சொல்றாரு, நான் வந்து பாரத்தோட ஜெபிக்கணும்னு வேற சொல்றாரு. இன்ன வரைக்கும் நான் அதை திங்க் பண்ணி பாக்குறேன், என்ன தான் ஜெபிச்சனோ என்ன சொல்லிட்டு வந்தா எனக்கு தெரியல. அதாவது அவன் செய்ததெல்லாம் வாய்க்கணும்னா என்ன, எந்த பிசினஸ் வேணா ஆரம்பிச்ச கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் பார்த்து சொன்னாராம் ஒரு ஆளு, ஐயா எல்லாம் பிசினஸ்னா பிசினஸ் தானே ஐயா அப்படின்னு ஒரு சாராய கடையை திறந்து வச்சுட்டு நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும்னாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை நம்ம செய்யணும். ஆமே. இப்ப கர்த்தருக்கு சித்தமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதியாகமம் 24:12
1: என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு சகாயம் சித்திக்க பண்ணி
0: என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்புறம்
1: இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று
0: நான் சொல்லும் போது
1: குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ
0: அவளே
1: நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தலாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான்.
0: நல்ல கவனிக்கணும். இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரனுக்கு பெண் பார்க்க எலியேசர் போன இடத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. என் மன விருப்பத்தின்படி எவள் செய்கிறாளோ அவளே என் எஜமானுடைய மகனுக்கு மனைவியா. அவன் சொன்னபடியே அங்கு நடக்கும் போது அதே 24:21 வாசிக்க கேட்போம்.
1: அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று
0: அறியும்படிக்கு
1: மௌனமாயிருந்தான்.
0: எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மௌனமாயிருந்தான். இன்னொரு முறை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும் வரைக்கும் நீங்க ஒரு ஜபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்து விட்டு என்ன செய்யணும்? மௌனமா இருக்கும். அதுதான் நம்மால முடியாது. ஜெபம் பண்ணியாச்சு, உதாரணமா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை, ஜெபம் பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணா போதுமா? 4 பேர் இடத்துல போய் கேட்டா தானே அவங்க மூலமா கர்த்தர் அற்புதம் செய்வாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகலையே, பிள்ளைக்கு இன்னும் நடக்கல, 4 இடத்துல போய் கேட்டா தானே தகப்பனார் என்ன செய்வார்? பிரதர் நான் ஜெபம் பண்ண தானே முடியும் பிரதர். இந்த வசனம் சொல்லுகிறது, எலியேசர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு என்ன செய்தான்? இன்னொரு முறை இப்ப நீங்க மௌனமா இருக்க கூடாது, வாயை திறந்து சொல்லுங்க. மௌனமா இருந்தான். ஆமென். அப்ப ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு, கிரியை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். அப்போ அப்படி இடம் கொடுக்கும் போது, அமைதியா இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்துல இந்த கல்யாண விஷயத்துல பாத்தீங்கன்னா, சிலர் எவ்வளவோ பார்த்தாச்சு சரி வரல, ஒவ்வொரு மாப்பிள்ள வருவான் அவனுக்கு அவனுக்கு தலை சரியில்லை, இன்னொரு மாப்பிள்ள வருவான் அவன் முகம் சரியில்லை, இன்னொரு மாப்பிள்ள வருவான் அவன் மூக்கு சரியில்லை, இன்னொரு மாப்பிள்ள வருவான் அவன் வருமானம் குறைவு, இன்னொரு மாப்பிள்ள வருவான் அவனுக்கு வந்து வீடு இல்லை. ஆனா இங்க வந்து ஆவில இருந்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அங்க சரியில்லைன்னு துரத்திக்கிட்டே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அங்க ஒவ்வொன்றா அது சரியில்லை அது சரியில்லை ஜோம் பண்றேன், இங்க வந்து பிரதர் எவ்வளவோ ஜோம் பண்ணிட்டோம் பிரதர், எதுவுமே சரி வரல, எதுவுமே சரி வரலன்னு. அப்ப நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும், இவ்வளோ ஜோம் பண்றோம், அப்புறம் விசாரிச்சாதான் தெரியும் வரவனெல்லாம் சரியில்லை, கடைசியில பார்த்தா ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. புரியுதா உங்களுக்கு? நான் அப்படி ஒரு ஆளுக்கு இங்க ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், கடைசியில ஸ்கூல்ல படிக்கும் போதே செலக்ட் பண்ணி வச்சிருக்காளா, அதனால நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். அது முதலே சொல்லியிருந்தா நான் அவ்வளோ வேதனைப்பட்டு பாரத்தோடு நான் போராடி ஜெபம் பண்ணிருக்க மாட்டேன்ல. நான் சொல்ல சரியா தப்பா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். கல்யாண விஷயம் சரி, தொழில் தொடங்குற விஷயம் சரி, ஒரு சின்ன விஷயம் சரி, என்ன பொறுத்தாலும் ஒரு சின்ன பொருள் வாங்க போனால் அப்பா உங்களுடைய சித்தமா இருந்தா செய்யுங்க. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருக்கணும். ஆமென். யாரால அமைதியா இருக்க முடியும் தெரியுமா? நல்ல ஜெபம் பண்றவங்களால அமைதியா இருக்க முடியும். சில ஜெபம் பண்ணாத ஆட்கள் தான், அவனும் ஜெபம் பண்ண மாட்டான், மற்றவன் ஜெபம் பண்ண விட மாட்டான், ஏதாவது செய்யுங்க போக போக 4 இடத்துல போய் கடன் கடன் வாங்கி ஏதாவது பண்ணுங்க, கடைசியில் கடங்காரம் வந்தா எனக்கு தான் அறிவு இல்லாம நான் சொன்னேன், உமக்கு எங்க அறிவு போச்சு அப்படின்னு புருஷனை திருப்பிட்டு அவனுக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. அதனால இந்த கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரங்களால் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடி அவருடைய வசனத்தை தியானம் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு கடைசியில ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க காத்திருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது ஆச்சரியமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுமி நிற்ப வேகமாய். ஓ க்ளோரி.

வருவார்கள்.

மருத்துவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், பிரபலமானவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போயிடும். அன்பு தேவ பிள்ளையே, அன்பான தம்பி, அன்பான வாலிப சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொன்னது என்ன? நீ செய்வது வாய்க்கும். அம்மா, நீங்க செய்வது வாய்க்கும். இனி நீங்க செய்ய போகிறது வாய்க்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பினால் வாய்க்கும். கர்த்தரை தேடினால் வாய்க்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் வாய்க்கும். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா வாய்க்கும். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இத பிடிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. எவ்வளோ நாளா கஷ்டப்படுறேன், இன்னும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்ல அமையல. எவ்வளோ நாளா கஷ்டப்படுறேன், என்னால ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண முடியல, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு வாய்க்கும், இன்றைக்கு வாய்க்கும். நீண்ட காலமா இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கிற பலவீனங்கள் சுகமாகும், கட்டிகள் மறைந்து போயிரும், சுருங்கி போயிரும், இருந்த இடம் தெரியாம போயிரும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இயேசு ஜீவிக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை புறமே தள்ள மாட்டேன் சொல்லி இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார். சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினார். என் பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். என் வியாதிகளை சிலுவையில் சுமந்தார். என்னுடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார். நம் எல்லாருடைய சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். தம்பி, உன் வியாதியை சுமந்தார். ஐயா, உங்களுடைய போராட்டங்களை சுமந்திருக்கிறார். அம்மா, எல்லா பிரச்சனைகளையும் இயேசு சுமந்து விட்டார். அப்படியானால் நான் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கமிட் யுவர் வே டு தி லார்ட். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. தேவன் விரும்பாத சுவாபம் ஒன்று வேண்டாம் எனக்கு. கர்த்தர் விரும்பாத காரியம் ஒன்றுமே வேண்டாம். என் வீட்டில் வேண்டாம், என் தொழிலுக்குள்ள வேண்டாம், என் பிள்ளைகளுக்குள்ள வேண்டாம். ஆண்டவரே, உமை நம்புவேன் அப்பா, உமை நம்புவேன் அப்பா. ஒருமுறை கூட சொல்லுவோம்.

கடன் பிரச்சனைக்காக ஜோபனை குறைப்போம். கஷ்டப்படுற மக்கள் பண பிரச்சனைக்காக ஜோபனை குறைப்போம். மத்தையும் 6:8 ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். தகப்பனே, இந்த கூட்டத்துல ஆண்டவரே அல்லது இன்டர்நெட் மூலமாக யார் யார் தங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்றாங்களோ, லட்சக்கணக்கான கடன் மூழ்கி போகுதப்பா, வீடு ஏலத்துக்கு வரப்போகிறது, நகையெல்லாம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வழியுமே இல்லை என்று தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்படியாயில் ஒரு அற்புதத்தை, எப்படியாயில் ஒரு அதிசயத்தை இன்றைக்கு நீ செய்யும்படிக்கு கண்ணீரோடு நான் மன்றாடி ஜபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் அப்பா. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இயேசுவின் நாமத்தினால அந்த பாரம் உம்முடைய பிள்ளைகிட்டு விலகுவதாக. கடனை அடைப்பதற்கு ஒரு நிர்வாகத்தை, ஒரு வழியை திறந்து கொடுப்பீராக. இந்த ஜபத்துக்கு நீர் பதில் கொடுத்துட்டீங்க, அதுக்காக நாங்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாங்க முடியாத வியாதிகள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன்ப்பா. ஆமே, யார் யார் எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல வலி இருக்கிறதோ, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை வைங்க. அல்லது ஐயா, எனக்கு எங்க வீட்டுல சமாதானமே இல்லை, எங்க வீட்டுல எப்போது பார்த்தாலும் வாக்குவாதம், எப்போது பார்த்தாலும் சண்டை, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க வலது கரத்தை உங்கள் மார்பில வைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ, இந்த குடி பழக்கம் எனக்கு இருக்கிறது, புகை பழக்கம் எனக்கு இருக்கிறது, நான் விட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. யார் யார் வீடுகளிலே ஆண்டவரே குடிகாரர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் மனம் திரும்பட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே புகைக்கிற வழக்கம் அவர்களை விட்டு நீங்கட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தினால. யார் யார் வீட்டில ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இப்பொழுதும் சகல நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வியாதியே வெளியேறு, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு, இயேசுவின் நாமத்தினால. வியாதிகளுக்கு மேலாக அதிகாரத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உண்டு அல்லவா? சகல நோய்களை, சகல வியாதிகளை ஆண்டவரை தொட்டு சுகமாக்கினீர்கள் அல்லவா? எல்லா கிட்னி சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், இருதயம் சம்பந்தமான நோய்கள் ஆண்டவரே, காது வலி சம்பந்தமான நோய்கள், தலையில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, கல்லீரல் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால, தைராய்டு சம்பந்தமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சரீரங்களை விட்டு வெளியேறும்படி அதட்டி ஜெபிக்கிறோம், அதட்டி ஜெபிக்கிறோம். தீராத காது வலி இயேசுவின் நாமத்தில வெளியேறுவதாக, கழுத்து வலி வெளியேறுவதாக, முதுகு வலி வெளியேறுவதாக, நரம்பு தளர்ச்சி இயேசுவின் நாமத்தில வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிக்கு விரோதமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பயப்படுகிறார்கள் அப்பா, ஐயோ என் வீட்டுல ஏதாவது நடந்துருமா, விபத்து வந்துருமா, ஐயோ ஏதாய் நடந்துருமா, பயத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால உன்னை அதட்டி ஜெபிக்கிறேன், வெளியேறு. மரண பயமே, விபத்தை குறித்து பயமே, வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகர் மேல் கர்த்தர் தம்முடைய வல்லமை ஊற்ற போகிறார், கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேல இப்பொழுது வார்க்க போகிறார், ஒரு வல்லமை இப்போது இறங்கி வரப்போகிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்ப்பா, ஆண்டவரே இந்த வல்லமை வேணும். யார் யார் கேட்க போறீங்க, வாய்களை திறந்து கேளுங்க, என பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு வேண்டும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறவனுக்கு நான் நீங்க கொடுக்க போறேன், கேட்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறேன், கேட்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய அக்னி உங்க மேல் விழ போகிறது, உங்கள் வாயை விரிவாய் திறங்க, வாயை விரிவாய் திறந்து ஆமே, கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, உங்க நாவிலே ஒரு புதிய பாஷை வருகிறது, ஆவியிலே நிரம்புங்க,
இந்த வல்லமை போதாது. தேவனுடைய வல்லமை, இரண்டு மடங்கு வல்லமை உங்கள் சரீரங்களிலே இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். வாய் விரிவாய் தரங்க, சந்தத்தை உயர்த்துக, பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிங்க. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வல்லமை சரீரங்களை நிரப்புகிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் கலமாரி மாலா ஹௌரா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது பற்பல பாஷை. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற மகளே, உன் மேல ஒரு அக்கினி விழுகிறது, ஒரு அக்கினி விழுகிறது. சகோதரரே, உங்கள் சரீரம் நடுங்குகிறது. அது தேவனுடைய தொடுதல், தேவனுடைய வல்லமை. ஆமென். ஆமென். மங்கி போன கண் பார்வையை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். மங்கி போன கண்களிலே கர்த்தருடைய வல்லமை விழுகிறது. தொண்டையில் இருக்கிற வேதனை நீக்குகிறது. உன் வாய் விரிவாய் தர ரெண்டு மடங்கு அக்கினி. எதிர்காலத்தை தடை செய்கிற ஆவியே வெளியேறிய சுவிநாமத்தினால அக்கினி விழுகிறது. Thank you Holy Spirit of God. நன்றி, நன்றி. அளவு கடந்த அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம் உங்கள் மேல் விழுகிறது. பின்னால வலது பக்கத்தில் நடுவில் தூரத்தில் அநேகர் மேல் அந்த வல்லமை இறங்கி வருகிறது. ஓ மை காட், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வரும்போது மாரடைக்கிறது போல ஒரு மன அழுத்தம், ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்தது. கர்த்தர் விடுதலை பண்ணிட்டாரு. குழம்பி போய் வந்தீங்க, இன்னைக்கு வர முடியாது என்ற சூழ்நிலையில் இருந்தீங்க. கர்த்தரோ உங்களை கரம் பிடித்து கொண்டு வந்தாரு, புது பலனால் நிரப்பினாரு. கரங்களை தட்டி சொல்லு ஹல்லேலூயா.

0: Glory. Thank you, Jesus. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அநேகரோடு கர்த்தர் பேசினார். சில தவறுகளை, நம்முடைய தப்பிதங்களை சுட்டி காண்பித்தார். சிலருக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றினாரு. சிலருக்கு புது பலனை தந்தாரு. நீங்க சொல்வீங்க, நான் வந்தது நல்லதுன்னு. நான் வந்தது நல்லதாண்டவர். சிலர் வீடுகளில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அங்க அனுப்பியிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் சரீரங்களில் இருந்த பலவீனங்களை கர்த்தர் தொட்டுட்டாரு. புது பலனை தந்திருக்கிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். ஜப வேளையில் ஒரு அபிஷேகம் இறங்கி வந்த போது சிலர் சரீரத்தை ஆண்டவர் தொட்டார். என்னை கவனிங்க, இயேசு ஊழியம் செய்த போது ஒரு நாள் கேட்டார், என்னை தொட்டது யாருன்னு. சீஷர்கள் சொன்னாங்க, நிறைய பேர் உம்மை நெருக்கி கொண்டு வராங்களே, எப்படி இயேசப்பா சொல்றீங்க? அப்போது இயேசு சொன்னார், ஒருவர் தொட்ட போது வல்லமை கடந்து போனது. அப்போது ஒரு சகோதரி கூட்டத்தை தள்ளி கொண்டு வெக்கப்படாம தைரியமா, நான் ஆண்டவரே, என் வியாதி சுகமாயிட்டுப்பா, உங்களுடைய வல்லமை தொட்டது. என்னை கவனிங்க, கண்ணை திறந்து இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நிறைய பேரை இயேசப்பா தொட்டுட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நிறைய விதமான அற்புதங்களை செய்துட்டாரு. நிறைய பேருடைய முகம் இப்ப பிரகாசிக்குது. சாத்தா வெக்கப்பட்டான். இன்னும் வெக்கப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசப்பாவை உயர்த்தணும். நீங்க உயர்த்திட்டீங்கன்னா அவனை இன்னும் வெக்கப்படுத்திடலாம். ஆமென். இந்த கூட்டத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தந்தார். நான் தொடப்பட்டேன், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றேன், கர்த்தருடைய சமாதானம் எனக்கு, வார்த்தை எனக்கு தான் அப்படி சொல்றவங்க கையை வைத்து காட்டுங்க. கை வைத்து நிறைய பேர், ஒரு ரெண்டு பேர் முன்னுக்கு வர முடியுமா? வேகமா ஓடி வரணும். நாளைக்கு அப்புறம் எல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டு பேர், ரெண்டு பேர் வேகமா ஓடி வரணும். வேகமா பின்னாலிருந்து வராங்க. தேங்க்யூ.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
0: இங்க மேல வாங்க. அடுத்தது வாங்க சிஸ்டர்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளிலே என்னை சாட்சியாக நிறுத்துறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வந்து அங்க நின்று சோகம் பண்ணும்போது அண்ணன் சொன்னாரு, கர்த்தர் சரீரத்தெல்லாம் தொட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு சரீரத்து பிரகாரமா நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். இந்த நாள்ல வந்து உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடு ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தாரு. எனக்கு வந்து செஸ்ட் பாயிண்ட் வந்து அடிக்கடி வீக்கமா இருக்கும். நான் அதை குறித்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, இன்னைக்கு நீ உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடு, உனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை நான் தருவேன்னு சொன்னாரு. நான் அப்படியே ஒப்பு கொடுத்துடும் போது இந்த சைடில் இருக்க பலவீனங்களெல்லாம் நீங்கி போறத நான் உணர்ந்த
0: வலது கரத்தை உயர்த்துங்க. நீங்க போகும்போது பாருங்க, இந்த பிரேயர் சென்டர்ல இருந்து நீங்க போகும்போதே ஒரு பெரிய தைரியம் இருந்த மன உளைச்சல்லாம் உங்களை விட்டு போயிருச்சு. ஒரு நம்பிக்கை, ஒரு தேவ கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. அந்த பாரம் எல்லாம் கர்த்தர் இடத்துல வச்சிட்டோம். கர்த்தர் நம்மளை காத்து கொண்டார். எல்லாரும் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேகர்களுக்குள்ளே ஒரு நல்ல இளைப்பாறுதலை தந்தீர். இதற்காக ஸ்தோத்திரம். எல்லார் கையை உயர்த்தி இந்த கடிதங்களுக்காக, இந்த வாரம் முழுவதும் வந்த லெட்டர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தூர இடங்களிலிருந்து தாகத்தோடு எழுதினாங்கப்பா. கர்த்தர் அவருடைய ஜப குறிப்புகள் எல்லாம் பார்த்து மனதார் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் உதாரத்துவமாய் இந்த ஊழியத்திற்காக காணிக்கை கொடுத்தார்களே, அவர்களை ஆசீர்வதிக்கப்பா. அவருடைய சேவைகள் எல்லாம் சந்திக்கப்பா. அவருடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. இன்றைக்கு கூட்டத்துக்கு யார் யார் வந்தார்களோ, இன்டர்நெட் மூலமாய் ஆண்டவரே, லைவ் ஸ்ட்ரீம்ல யார் யார் இணைந்திருந்தார்களோ அவள் வாழ்வில் ஒரு அற்புதங்கள். உன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னவர் அற்புதங்களை செய்து தைரியப்படுத்தி அனுப்புகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா பாடுகளும் எல்லா போராட்டங்களும் விலகினதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகளின் கூர்கள் முறிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய தைரியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் அநேக அற்புதங்களை செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மார்ச் மாதம் இரண்டாவது சனிக்கிழமையில உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு வர போறீங்களே. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you.

0: வேதத்தை திருப்புங்க வேகமா. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம், ஜோயல் சாப்டர் 2 வெர்ஸ் 25 அண்ட் 26, 25 26.
1: நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு
0: திருப்தி அடைந்து
1: உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
0: என் ஜனங்கள்
1: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: அமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பிரத்யேகமாய், உங்களோடு நேரடியாய் என் கர்த்தர் பேசப்போகிறார். இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு, குறிப்பாக இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்கு என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. குறிப்பாக 26 வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுல மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்கள். பொதுவாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஜூன் மாதத்தில் இந்த 2வது சனிக்கிழமையில் நாம் வந்து நிற்கிறோம். பல விதங்களில் நீங்கள் வெட்கப்பட்டது போல தோன்றும். உண்மையிலேயே நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். அந்த யோவேல் 2:25 வாசித்த போது, பெரிய சேனைகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போனால் அவனுடைய வாழ்க்கை கூணி குறுகி போகிறது. அவனால் எழும்பி நிற்க முடியாமல் போகிறது. சமுதாயத்தில் அவரை மேன்மையாக எண்ணாமல் தாழ்வாக எண்ணுவார்கள். ஆனால் வெட்கப்படுத்துகிறது சாத்தான். அவனுடைய வேலையே எப்போது வெட்கப்படுத்தி கொண்டே இருப்பான். 2 கொரிந்தியர் 2:11 நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த வசனத்தில் பவுல் இந்த சாத்தான் யார் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுகிறது,
1: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
0: இதிலிருந்து ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். சாத்தானுடைய முக்கியமான சுபாவத்தில் ஒன்று, அவன் தந்திரமாய் உள்ளே நுழைவான். அவன் ஜனங்களை வெட்கப்படுத்தும்படி தந்திரமாய் நுழைவான். இந்த வெட்கப்படுத்துகிறவன் என்ன செய்வான் என்றால், இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம்

0: பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பாருங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று, வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த சாத்தான் திருடுகிறவன், சமாதானத்தை திருடுவான், சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை திருடுவான், பொருளாதாரத்தை திருடுவான், வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை திருடுவான். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அதை திருடுவான் சாத்தான். அவன் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் Matthew 13:25 25 வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: மனுஷர்
0: நித்திரை பண்ணுகையில்
1: அவனுடைய
0: சத்துரு வந்து
1: கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
0: கோதுமைக்குள்ளே களைய விதைச்சிட்டு போயிட்டான் சத்துரு வந்து. அதாவது அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க.
1: வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார்.
0: வேறொரு ஓமையை இயேசு சொல்கிறார்.
1: பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது.
0: பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. கையில் இருக்கிற விதையோ நல்ல விதையா விதைச்சவங்க அடுத்த வசனத்தில் கேட்கிறாங்க, நாங்க நல்ல கோதுமையைத்தானே விதைச்சோம்யா, ஆனா இப்ப பார்த்தா வளரும் போது பார்த்தா களைலாம் முளைச்சு வளருதே. அப்போ 25 வசனம் என்ன சொல்லுகிறது?
1: மனுஷர் நித்திரை பண்ணுகையில்,
0: மனுஷர் தூங்கும் போது, இரவிலே தூங்கும் போது இந்த சாத்தான் வந்து இந்த களைகளை விதைக்கிறான். தேவையில்லாத தகவலை சிலருடைய இருதயத்தில் விதைப்பான், சந்தேகத்தை சிலருடைய குடும்பத்தில் விதைப்பான், சில கோப எரிச்சலை தூண்டக்கூடிய இப்போ ஒருத்தரை பத்தி தவறான எண்ணங்களை இன்னொருவருடைய இருதயத்தில் விதைப்பான். அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க, அப்படி விதைக்கும் போது அது அதான் களை. அது முளைத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அது மற்ற செடிகளுக்கு அது இடைஞ்சலை உண்டாக்குகிறது. அப்போ சாத்தானுடைய மற்றொரு தந்திரமான காரியம் என்ன? அவன் களைகளை விதைக்கிறவன். அடுத்ததாக அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 8 வசனத்தை பைபிளை திறந்து பாருங்க. நீங்க அப்போஸ்தலர்
1: மாயவித்தைக்காரன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன்
0: அதிபதியை
1: விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி, அவர்களோடு எதிர்த்து நின்றான்.
0: மாயவித்தைக்காரன், மாயவித்தை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அந்த அசுத்த ஆவியை வைத்து மந்திரம் பண்றவங்க தான் மாயவித்தை செய்வாங்க. அப்ப இந்த பிசாசு என்ன செய்யும்? இந்த வேதம் சொல்லுகிறது, அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். இப்போ ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. உங்க வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகிறது, அல்லது நீங்கள் ஆவிக்குரிய ஒரு கூட்டத்துக்கு புறப்பட்டு இருக்கீங்க. புறப்படுற நேரம் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நீங்கள் கூட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சாத்தானுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விதத்தில் தடை செய்து உங்களோடு கூட எதிர்த்து நிற்பான். அதே நேரத்தில் ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது நாம் நினைச்சது நடக்காம எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய விசுவாசம் அங்கு பலவீனப்படுத்தப்படுகிறது. அந்த பரீட்சையில் நம்மால் நிற்க முடியாதபடிக்கு இந்த சாத்தான் என்ன செய்வான்னா, இவ்வளோ ஜெபம் பண்ணிய, இவ்வளோ விசுவாசமாக இருந்திய, இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிய, உனக்காக உங்களை ஜெபம் பண்ணாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை சிந்தையில் போடும்போது அதுதான் அவன் எதிர்த்து நிற்கிற காரியம். அப்போ சாத்தான் இப்படி பல விதங்களில் தேவ பிள்ளைகளை வெட்கப்படுத்தி, ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த ஆட்களை எல்லாம் இன்னைக்கு பலவீனப்படுத்தி சோர்வடையை செய்து முடைக்கு மூலையில் வைத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப நான் சாத்தானை குறித்து சொன்ன இத்தனை வேத வசனங்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப நான் சாத்தானை குறித்து சொன்ன இத்தனை வேத வசனங்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொன்னேன். இதுல ரெண்டு அல்லது மூன்று காரியங்கள் எல்லா விதத்திலும் நீங்க பாதிக்கப்பட்டு இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை என் இருதயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்டு விசாரித்து இந்த செய்தியை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். அப்ப சாத்தான் நம்மை வெட்கப்படுத்தினான் சொன்னா கர்த்தர் அவனை வெட்கப்படுத்துவாரு. அது எப்படி வெட்கப்படுத்துவாரு, அதுதான் இன்னைக்கு என் பிரசங்கம். புரியுதா? சாத்தான் வெட்கப்படுத்துவாரு, நீங்க மத்தியானம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சாத்தானை வெட்கப்படுத்துறது எப்படி, அதான் ரொம்ப முக்கியம். இங்க வந்தா சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான், இங்க வாங்க அப்படி நான் கூப்பிட மாட்டேன். ஆனா நம்ம தேவ சமூகத்திற்கு வந்தா சாத்தானை எப்படி நம்ம வெட்கப்படுத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். இதற்காக நீங்க வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 3 செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 3. ரெண்டு ராஜா 3:8-9 வசனங்களை சகோதரன் வாசிக்கும் போது நீங்களும் வேதத்தை திறந்து பழைய ஏற்பாட்டில் 467 பக்கம் வாசிங்க பிரதர்.
1: எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான்.
0: அப்படியே
1: இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா,
0: ஒரு நிமிஷம், இந்த சம்பவத்தை வேகமா உங்களுக்கு சொல்றேன். 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாப்பின் ராஜாவோடு யுத்தம் பண்ண போறாங்க. மோவாப் தேவனுக்கு விரோதமான சந்ததி. மோவாப் தேசம் இன்றைக்கு இருக்கிற ஜோர்டான் தேசத்தை சார்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அம்மோனியர் மோவாப்பியர் என்று இந்த இன மக்கள் எப்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு மோதிக்கொண்டே இருப்பார்கள், சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சேர்ந்து இந்த மோவாப்பியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. யுத்தம் பண்ண போகிற பாதை வேதத்தில் வாசித்தோம், அவர்கள் ஏதோம் வனாந்தர வழியாக போனார்கள். வனாந்தரத்தில் போன போது இவர்களுக்கும் தண்ணீர் இல்லை, அவருடைய இராணுவத்திற்கும் தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இவர்கள் கர்த்தருடைய ராஜாக்களாய் இருந்தாலும் ஆண்டவரை நம்புகிறவர்களாய் இருந்தாலும் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வனாந்தர வழியாக போகும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் நீங்களும் ஏதோ ஒரு வனாந்தர மார்க்கமாய் இப்பொழுது போய் கொண்டிருப்பீர்கள். வனாந்தரம்னா என்ன? தண்ணீர் இருக்காது, பஞ்சம், கொடிய தருத்திரம். வனாந்தரம்னா கஷ்டம், பயங்கரமான வறட்சி, இதுதான் வனாந்தரம். இந்த வனாந்தரத்தின் வழியா அவர்கள் போய்கொண்டிருந்தது போல இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் எப்போதுமே புதிய ஏற்பாட்டு சம்பவங்களோடு இணைந்திருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு கதை என்று நீங்க யோசிக்க கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும் அவ்வப்போது சில வனாந்தரமான நெருக்கங்கள் வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. கையை உயர்த்தி ஆமென் செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜூன் மாதத்துல ஒருவேளை ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஒரு பக்கம் ஆண்டவரை உளவா நேசிக்கிறேன், கூட்டங்களுக்கு ஓடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன், ஆனா என் கிட்ட இருக்கிற என் வீட்டில் இருக்கிற இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவார், இதுக்கு நான் என்ன செய்யணும், எங்கு போய் ஜபம் பண்ணலாம் என்றெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பங்கள், ஒரு கேள்விகள் எழும்பக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை திறந்து 3:11-12 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க கேட்கணும்.
1: அப்பொழுது யோசபாத்
0: நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி
1: கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு,
0: வாசிங்க வேகமா,
1: எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்கார் ஒருவன் மறுமொழியாக சொன்னான்.
0: அடுத்த வசனம்,
1: அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோவின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள்.
0: கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ இந்த வனாந்தர வழியாய் போகும்போது யோசபாத் ராஜா சொல்றாரு, சரி வனாந்தரத்துக்கு வந்துட்டோம், மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லை, இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடினார்கள். எல்லாம் வாய்த்தன் சொல்லுங்க, கர்த்தரை தேடி ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார்கள் என்று அங்க சொல்லல, கர்த்தரிடத்தில் விசாரணை செய்தார்கள். ஜபம் வேற, விசாரணை வேற. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சில நேரத்தில் எதுக்கெடுத்தாலும் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லுவோம், உண்மைதான், ஜபம் பண்ணணும். ஜபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜபம் பண்ணணும், விசாரிக்க வேண்டிய காரியத்துக்கு என்ன செய்யணும், விசாரிக்கணும். உதாரணமாக தாவீதின் காலத்தில் திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சான். அவ பஞ்சம் வந்தவுடனே தாவீது என்ன செய்தார், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து விசாரித்தார். ஏன் ஆண்டவரே என் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, உம்முடைய ராஜா வல்லவா, நீர் தான் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சீர், ஆண்டவர் சமூகத்தில் விசாரிக்கிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, சவுலின் குடும்பத்தின் நிமித்தம்தான் இந்த பஞ்சம், 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தது. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு பைபிள்ல இருந்து சொல்றேன், டைம் இல்லை சொல்லிக்கிட்டே போறேன். கர்த்தர் மோசேயை ஊழியத்தில் பயன்படுத்தின பிறகு யோசுவாவை கையில் எடுத்தார். யோசுவாவின் புத்தகம் 1, 2, 3, 4, 5, 6 அதிகாரங்கள் வரைக்கும் யோசுவாவை குறித்து கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினாரு. யோசுவாவை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து கர்த்தர் அழைத்தார். அது சொன்னது போலவே கர்த்தரும் நடத்திக்கிட்டே வந்தார். ஆனா யோசுவாவின் புத்தகம் 7 அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது யோசுவா ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்தின் பெயர் ஆயி என்ற பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது அங்கு தோல்வி அடைந்தான். அப்ப தோல்வி அடைஞ்சோடனே இந்த யோசுவாவுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா இந்த தோல்வி வந்திருக்குமா, ஏன் இந்த தோல்வி வந்தது. அப்போது யோசுவா என்ன செய்தான், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணினான். அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோல்விக்கு காரணம் யாரு, ஆகானை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு குழப்பமோ, எதிர்காலத்தை குறித்து கஷ்டமோ, எதிர்காலம் ஒரு வனாந்தரமா இருக்கு, என் பாதையில ஒரு மாற்றமும் இல்லை என்று நீங்க சொல்லி கொண்டிருந்தா, யோசபாத் சொல்றான், இந்த பிரச்சனையை குறித்து விசாரிக்கும்படி ஒரு தீர்க்க தரிசியாவது இங்கே இல்லையா என்று சொன்ன போது எலிசா இருக்கிறான் என்று சொன்னார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், எலிசாவின் இடத்துல போங்க, அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார்கள். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, ஏதாயிலும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒருவர் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ உங்களுடைய வனாந்தர சூழ்நிலையில கர்த்தருடைய நாமத்தில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்காக அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இவர்கள் கர்த்தரை தேடின போது, 2 ராஜாக்கள் 3:16 சகோதரன் வாசிக்கும் போது அதை கேளுங்க தயவு செய்து.
1: அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
1: இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்,
0: இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள்,
1: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
0: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
1: மழையையும் காண மாட்டீர்கள்,
0: மழையும் காண மாட்டீர்கள்,
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: நீங்களும்
0: நீங்களும்
1: உங்கள் ஆடு மாடுகளும்
0: உங்கள் ஆடு மாடுகளும்
1: உங்கள் மிருக ஜீவன்களும்
0: உங்கள் மிருக ஜீவன்களும்
1: குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்.
0: கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க கிட்ட சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை, 16 கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எல்லாரும் என்ன பாருங்க தயவு செய்து, இடமோ வனாந்தரம், ஆனா ஆண்டவர் பேசுகிறார் ஏதோ வனாந்தரம் தான், ஏதோ ஒரு வனாந்தரமான இடம்தான், ஆனா இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் பலத்த தண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்காய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது திடீரென்று மந்திரத்தில தந்திரத்துல அது தண்ணீராய் மாறாது. நீங்க ஒரு காரியம் செய்யணும், என்ன செய்யணும், வாய்க்கால்களை வெட்டுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். எங்க வெட்டணும், ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிற பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பணும்னா காற்றடிக்கணும், மழை பெய்யணும், அதுக்கப்புறம் தான் அங்க தண்ணீர் வரும். ஆனா ஆண்டவர் பேசுகிறார், நீங்க வாய்க்கால வெட்டுனீங்கன்னா அந்த இடத்துல தண்ணீரை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் வெட்டினார்கள். அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்தியின் வழியாக, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த வசனத்தின்படி அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் வெட்டும் போது பாருங்கள், 18 இது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம், இது கர்த்தருடைய பார்வையில லேசான காரியம். This is all light things in the sight of the Lord. வனாந்தரத்துல எப்படி ஒரு தண்ணீர் வரும், வனாந்தரத்துல எப்படி இவ்வளவு பெரிய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் வாய்க்கால்களை வெட்டினால் ஆண்டவர் அந்த பள்ளத்தை தண்ணீரால் நிரப்புவார். ஆமென். என்ன விசேஷம்னா, இந்த ஏதோ வனாந்தர வழியா தான் இவங்க வந்தாங்க. அவங்க எந்த வனாந்தரத்தில் இவர்கள் வந்தார்களோ அதே வனாந்தரத்தை என் ஆண்டவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றினார். ஆமென். நீங்க உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்கலாம், ஆனால் இந்த வனாந்தர வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது, ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க, தொடர்ந்து 20 இருந்து சகோதரன் வாசிப்பாங்க.
1: மறுநாள் காலையிலே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு.
0: அடுத்த வசனம்,
1: தங்களோடு யுத்தம் பண்ணின ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரித்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள்.
0: அடுத்த வசனம்,
1: மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது,
0: மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன்
1: தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால்,
0: தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால்,
1: அந்த தண்ணீர்
0: அவர்களுக்கு
1: ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள்
0: இது ரத்தம்.
1: அந்த ராஜாக்கள் தங்கள் தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மாண்டு போனார்கள்.
0: ஆதலால் மோவாபியரே
1: கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள்.
0: நல்ல கவனிக்கணும், இப்பொழுது வனாந்தரமான இடம் தண்ணீராய் மாறிவிட்டது. ஆமென். இப்போது அதிகாலையிலே சூரிய ஒளி கதிர்கள் அந்த தண்ணீரில் படுகிறது. தண்ணீரில் பட்ட போது 22 வசனத்தை நீங்க பென் வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 22 வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம் செய்கிறார்? ஏதோம், அது ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல, திடீரென்று ஆண்டவர் பள்ளத்தாக்கை வெட்டுங்கள் என்று சொல்லி தண்ணீரை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த தண்ணீரை தேவனுக்கு விரோதமான மோவாபியர் பார்த்தபோது அவங்க கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சது? ரத்தம் போல. சத்தத்தை வைத்து சொல்லுங்க, ரத்தம் போல தெரிந்தது. உண்மையிலே அது ரத்தம் இல்லை, ஆனால் அவர்கள் கண்களுக்கு ரத்தம் போல என் ஆண்டவர் காட்டினார். இவங்க யோசித்தாங்க, ஏதோமில் இவ்வளவு தண்ணீர் இருப்பதுக்கு இடமே கிடையாது, ஆகவே இது தண்ணீர் அல்ல, இது ரத்தமாகும் என்று அவர் நினைத்தார்கள். அப்ப என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, மூன்று பேரும் ஒருவரோடு ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதினால அங்க ஒரு பெரிய ரத்தம் ஓடுகிறது என்று சொல்லி அவர்கள் எளிதில் பிடித்து கொள்ள நுழைந்த போது, வேதத்தில் வாசிக்கிறோம் 24 வசனத்தை நீங்க பாருங்க. வேதத்தில் சகோதரன் வாசிங்க வேகமா.
1: அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள்ளே புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து.
0: கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் அப்படி கையை உயர்த்தி கண்ண மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். கையை உயர்த்தி கண்ண மூடி, ஆண்டவருடைய நாமத்தினால நாம் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தால் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க குடும்பம் ஒரு வனாந்தரமாய், உங்களுடைய தொழில் ஒரு வனாந்தரமாய், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வனாந்தரமாய், உங்க வீடு ஒரு வனாந்தரமாய் இருந்தா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, வனாந்தரத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் தண்ணீரை இரத்தமாய் காண்பித்த எங்கள் நீதியின் சூரியனாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தில் ஆகாரின் கண்களை திறந்து அற்புதமாய் நீரூற்றை காட்டினவர். உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஜூன் மாதத்திலேயே ஒரு மகிமையான அற்புதத்தை செய்து ஆண்டவரே வனாந்தரத்திலே அற்புதங்களை நீ செய்து தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுத்தபடியால் கரங்களை தட்டி சந்தோஷமாய்

0: கரங்களை தட்டி பாடுவோம்.
1: மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ.
0: மறுபடியும் வேதத்தை திறந்து இரண்டு ராஜாக்களின் புத்தகத்திற்கு திரும்பவும் ஆறாம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம், ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் 14-15 வசனங்கள்.
2: அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான்.
0: எந்த நேரத்தில் சாத்தான் நம்மை வெட்கப்படுத்துகிறான் என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இரண்டாவது, அவன் நம்மை வெட்கப்படுத்தும் போது அவனை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல விசாரிக்கணும். ரெண்டாவது, அவர் சொல்லுவதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். ஆமென். அப்போது பாருங்கள், வனாந்தரத்தில் தண்ணீரை ஆண்டவர் உருவாக்கினார். அது உண்மையாகவே தண்ணீரா இருந்தாலும் சூரிய ஒளி கதிர்கள் பட்ட போது அது இரத்தமாக மாறும்படி, இரத்தமாக மாறாவிட்டாலும் அந்த மோவாப்பியின் கண்களுக்கு அது இரத்தம் போல தெரியும்படி கத்தர் செய்து எளிதில் யுத்தத்தில் அவர்கள் மோவாப்பியரை முறியடித்தார்கள். ஆமேன். அப்ப வனாந்தரத்தில் யுத்தம் நடந்தாலும் அந்த வனாந்தரத்தில் தேவ ஜனங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். இரண்டாவதாக, இந்த சாத்தான் தந்திரங்களை நாம் எப்படி அறிந்து அவனுடைய கண்களுக்கு தப்புவது ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் வீடுகளில் தான் நிறைய பிரச்சனையை பிசாசு கொண்டு வரான். நிறைய ஒரு காலத்தில் ஆண்டவரை நேசித்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ண நிறைய வீடுகள் இல்லை. இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாமல் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எங்கே போனால் பணத்தை உருவாக்கலாம், ராத்திரியும் பகலும் இதிலேயே மூழ்கி ஒரு பக்கம் ஆண்டவரை வைத்து கொண்டு மற்ற நேரங்களா உலக பிரகாரமாய் இன்றைக்கு நிறைய பேரை பிசாசு அலசடிப்படும்படி செய்து கொண்டிருக்கிறான். இது அவனுடைய தந்திரம் மட்டுமல்ல, எப்படியாயிலும் சாத்தானுடைய வலையில விழ வைப்பதற்கு பல சூழ்ச்சிகளை அவன் செய்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறாம் அதிகாரத்துல வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க வீட்டுல போய் பிறகு வாசிங்க, எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். ஆமென். இந்த எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு அவன் உதவி செய்து எப்போதெல்லாம் சீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறானோ உடனுக்குடன் அவன் வெளிப்பாடுகளை பெற்று அந்த பிசாசின் தந்திரங்களை சூழ்ச்சிகளை அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். இதை பார்த்து குழம்பி போன சீரியா ராஜா, வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு மனிதனாகிய அந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவன் எத்தனை பேரை அனுப்புகிறான்னா 14 வசனத்தை திரும்ப வாசிங்க.
2: அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான்.
0: பலத்த ராணுவத்தை அனுப்பினான்.
2: அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள்.
0: பட்டணத்தையே ஒரு மனிதனை பிடிக்கிறதற்கு ராணுவங்களை அனுப்புகிறான், குதிரைகளை அனுப்புகிறான், அப்புறம் ரதங்களை அனுப்புகிறான். ஒரு தேவ மனிதனாகிய எலிசாவுக்கு விரோதமாக இன்னைக்கு நீங்க கர்த்தரால பயன்படுத்தப்படும் போது, கர்த்தருடைய பிள்ளையாய் ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கும் போது, அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு உலக வேலையில ஈடுபடும் போது, அல்லது மறைமுகமாக தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் போது, உங்களை எப்படியாகிலும் சுற்றி வளைக்கிறதுக்கு சாத்தான் ஏதாகிலும் தந்திரங்களை அவன் கையாளுவான். இதை குறித்து நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஏனென்றா ஏற்கனவே பவுல் சொல்லியிருக்கிறார், பிசாசானவன் எவனை விழுங்கலாம் ஒன்று வகை தேடி சுற்றி கொண்டே வருகிறான். இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு குதிரை வீரர்கள், ரதங்கள், ராணுவம் எல்லாவற்றையும் அனுப்பின போது அதிகாலமையில் அவனுடைய உடன் ஊழியக்காரன் எழுந்து வீட்டின் கதவை திறந்து பார்த்தா ராணுவங்களும் குதிரை வீரர்கள் இருக்கிறதை கண்டபோது அவன் என்ன சொன்னான் என்று 15 வசனம் பின்பாகம் சொல்லுகிறது. ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? இப்போ நீங்களும் உங்க உள்ளத்துக்குள்ள என்ன பண்றதுனே தெரியலையே. இந்த சாத்தானுடைய தந்திரத்துல நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோமே. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது எப்படி? இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வருவது எப்படி என்று நீங்க உள்ளத்துக்குள்ளேயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம். எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ விசாரிச்சு பார்த்துட்டேன், எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று நீங்க இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை, 16 வசனத்தை, அதற்கு அவன்
2: பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்,
0: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
2: நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றும்,
0: நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை யார் சொல்றது? எலிசா சொல்றாரு, பயப்படாதே. பயப்படுறது யாரு? கூட இருக்கிறாள். இவனும் அவன் இவனும் ஆண்டவருடைய ஊழியன்தான். இவனும் ஊழியக்காரனோடு கூட இருக்கிறார். ஆனா எலிசா ஆண்டவரை அறிந்த அளவுக்கு கூட இருக்கிறவன் அறியல. இன்றைக்கு நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கும் போது இந்த சூனியம் பண்ணிட்டாங்க, அந்த பிசாசு வந்துருச்சு, அங்க போராடுறாங்க, அவங்க என் ப்ரொமோஷனை தடை பண்றாங்க, அவங்க எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்று நீங்க எதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம்? ஏனென்றால் என் ஆண்டவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். கைய வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் மலேசியாவுக்கு போனேன். போன வாரம் போன வெள்ளி சனி ஞாயிறு 3 கூட்டம் நடத்துறதுக்கு போனேன். அந்த தேசத்தினுடைய அரசாங்கம் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் கொஞ்சம் தடை பண்ணப்பட்டிருக்கிற தேசம். இங்கேருந்து போகும்போது நம்முடைய சில ஆவிக்குரிய புத்தகங்கள், சில டிவிடிஸ் பிரசங்கங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே விமான நிலையத்தில் இறங்கின உடனே அந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளை சந்திக்கணும். அப்போ அவங்க அந்த மானிட்டர் ஸ்க்ரீனில் போடுவாங்க பெட்டியெல்லாம். அப்போ இந்த புக்கு இந்த இதெல்லாம் தெரியும். அவங்க வந்து கேட்பாங்க, கேட்டால் நான் சொல்லணும், சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் தூக்கி நமக்கு முன்னாலே குப்பை தொட்டியில் போடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை வீணாக போகக்கூடாது. அப்போ இது ஜனங்களுக்கு போய் சேரணும், அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்கேருந்து போகும்போதே நான் கொஞ்சம் நல்ல ஜோம் பண்ணிவிட்டு நம்மோடு கூட இருக்கிறவங்கள்டெல்லாம் நான் இதுக்காகவே குறிப்பாக நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே போய் இறங்கின மாதிரி அந்த நான் போகிற நேரம் பார்த்து அந்த இடத்துல கூட்டமே இல்லை. கூட்டம் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அவங்க வேகமாக பார்ப்பாங்க பார்க்க மாட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தரும் கூட இல்லை, எனக்கு முன்னால் ஒரே ஒருத்தர் நான். அப்போ அந்த அதிகாரி சொன்னார், உங்கள் பெட்டி எடுத்து அதில் வைங்கன்னார். நான் வச்சு தான் ஆகணும். அப்போ ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பி பெட்டியை வச்சேன். ஸ்க்ரீனில் தெரியுது. அவங்க லாங்குவேஜில் சொன்னார், இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் கொண்டு வைங்க. டேபிளில் வச்சு அவ்வளோதான்னு எனக்கு தெரியும், ஏன்னா பல முறை போயிட்டு வரோம்ல. அந்த டேபிளுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் 10 தூரம் இந்த பெட்டி எடுத்து நாங்கள் வைக்கணும். இதுக்கிடையில் என்ன செய்கிறது? நமக்கு தெரிஞ்சது ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அப்போ ஆண்டவரே, நீர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நான் பெட்டி எடுத்துட்டு அந்த டேபிள் கிட்ட போயிட்டேன். நான் போகிறதுக்குள்ளே அங்கேருந்து டேபிளில் இருக்க ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட வந்து, யூ கேன் கோ அப்படின்றார் அப்படின்னார். நான் மாட்டம் திறந்திருந்தேன்னு வச்சுக்கிடுங்களேன், அங்கே ரெண்டு மூணு மணி நேரமாக அது என்கொயரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைபிள் புக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ மக்களுக்கு போய் சென்று அடையாது அப்ப சாத்தான் வந்து நம்மளை வெக்கப்படுத்திடுவான். அப்ப இவனை வெக்கப்படுத்துறது எப்படி? அப்போ அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் உணர்த்துகிறபடி ஜெபம் பண்ணணும். ஆமென். வேலைக்காரன் சொல்றான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே சேலஞ்சஸ் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். சேலஞ்சஸ் என்னது? சவால்கள் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எதுலையுமே தலையிட மாட்டாங்க, எதுலையுமே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. வீடு உண்டு வாசல், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணவே முடியாது. கர்த்தருக்காக நீங்கள் எதாயிலும் வைராக்கியமாக நிற்கும் போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். இப்போ நான் கூட பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர்றீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கையை வைத்துவீங்க. நான் அன்னைக்கு கூப்பிட்ற நேரம் பார்த்து யாரும் வரமாட்டீங்க. அவன் பிரதர், அவன் கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை பிரதர், அந்த இல்லை பிரதர், எப்படியாவது சமாளித்து தப்பிச்சு ஓட தான் பார்ப்போமே தவிர, வைராக்கியமாக நிற்கிறது ஒரு 10 பேர் தான் நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால எலிசாவை பிடிக்கிறது ஏராளமான பேர் வந்துட்டாங்க. கூட இருக்கிறவர் சொல்கிறார், ஐயோ ஆண்டவரே. ஆனால் உள்ள அவன் எப்பவும் தோத்துறோம் பிரைஸ் ஆடாமேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான், நமக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை வந்தவொடனே, ஐயோயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் என்று அவன் பயப்பட்டான். ஆனா 16 வசனத்துல தேவ மனிதன் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், பயப்படாத, அவனோடு கூட அவங்களோடு இருக்கிறவங்களை விட. இவர் இப்படி சொல்றாருன்னு என்ன அர்த்தம்னா, இவர் ஆண்டவரை பத்தி அந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஹாலலூயா, கையை வச்சு சொல்லுங்க. ஆமென், ஹாலலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் மத்தியில சுவிசேஷத்திற்காக நாம் நிக்கணும், அதான் முக்கியம். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களோடு இருக்கிற பாருங்க, அதிகம் என்று சொன்னான். ரெண்டாவது என்ன தெரியுமா? அவனுடைய வார்த்தையில ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த
2: வசனம்,
0: அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி,
2: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
2: இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான்.
0: இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான்.
2: உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை
0: திறந்தார்.
2: இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
0: நல்ல கவனிக்கணும், புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். சத்துரு தந்திரமா எதிர்த்து வரும்போது அவனுடைய தந்திரத்தின் மத்தியில தேவன் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? எலிசாவை பிடிக்க வந்த போது அக்னி, வேதம் சொல்லுகிறது, குதிரைகள், ரதங்கள், ராணுவ வீரர்கள். இங்கேயும் பார்க்கும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், குதிரைகள், ராணுவ வீரர்கள், வேதம் சொல்ற ரதங்கள். ஆனா அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சில பேர் நினைக்கிறாங்க அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கு, இங்கேயும் இதே மாதிரி இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான் பிரதர், எல்லாம் கொஞ்சம் தான் பேர் தான் வித்தியாசம், எல்லாம் ஒண்ணுதான், ஆனால் தான் பழைய பேர்லயே நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சிலர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருவனுடைய பெயர் எப்படி இருக்கோ அவன் வாழ்க்கை அப்படி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருக்கணும். சாத்தானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அங்கேயும் இங்கேயும் ஒண்ணு போல இருந்தாலும் அங்கு இல்லாத ஒன்று நமக்குள்ள இருக்கு, பரலோக தேவனுடைய அக்கினி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களோடு கூட என்ன பேசுகிறேன் தெரியுமா? இந்த தேவ மனிதனை பிடிக்க இவ்வளவு பேர் வந்த போது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். எலிசா திரும்ப ஒரு முறை ஜெபம் பண்ணுகிறார். அடுத்த வசனத்தை 18 வசனத்துக்கு வாங்க.
2: அவர்கள் அவனிடத்தில் வருகையில்,
0: அவனிடத்தில் வருகையில்
2: எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
0: அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
2: இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும்,
0: இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான்.
2: எலிசாவுடைய வார்த்தையின்படியே,
0: எலிசாவினுடைய வார்த்தையின்படியே
2: அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்,
0: அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார்.
2: அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல,
0: இது வழி அல்ல,
2: பட்டணமும் அல்ல,
0: இது பட்டணமும் அல்ல,
2: என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போன.
0: கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த மனிதனை தேடி வருகிறார்களோ அந்த மனிதனே இவர்களை வழி நடத்துகிறான். காரணம் என்னன்னா, எலிசாவின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
3: மகிழ்ச்சியுடன் கொண்டாட அவருடைய அன்பின் உறவிலே இணைந்து உறவாடி மகளே நித்திய ராஜ்யத்தில சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தருங்களுக்கு பாராட்டு. நல்ல தயவுக்காக இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். கர்த்தர் நாமத்தினால இணைந்திருக்கிறேன். எப்போற கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் அன்பு நேர்களுக்காகவும் கர்த்தர் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வருவிக்கின்றேன். இந்த நாளும் கர்த்தர் பாராட்டு கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கத்தாவே, நாளிலும் நீர் மகிமைப்படப்போற கிருபைக்காக நன்றி நன்றி. உம்முடைய கிருபை பெரிது, நீர் பாராட்டின தயவு பெரிது. அப்பா, இந்த நாளை தந்து கதாவே நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல பூரத்துக்கு நீங்க தகப்பனா இருந்து எங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமனப்படுத்தி அப்பா இந்த சங்கம் வானொலிக்குள்ளாய் சங்கமிக்கத்தக்கதாக, உடைய நாமத்துக்குள்ள நாங்க சங்கமிக்கத்தக்கதாக அப்பா நீங்க கிரிய செய்றீங்க. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அருமையான ஊழியத்தை ஐயா தகப்பனே நீங்க தரிசனங்களை வெளிப்பாடுகளை கொடுத்து அது பாரத்தோடு செய்ய கிரிய செய்து கொண்டிருக்கிறீரியப்பா. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். அந்த கிரியைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அந்த ஊழியக்காரருமானதற்காக நன்றி செலுத்துறோம். அவர்களுடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய இணைந்து உடன் ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. மாலை நீர் நிச்சய வெளிச்சத்தை முடித்திருக்கிறதுல சருகிறோம். கத்தால் நீரை ஆளுக செய்யும் இந்த நிச்சய வெளிச்சத்தை சாபரான கர்த்தாவே மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் சோசம் செலுத்துறோம். நன்றியோடு உடைய கரத்தில் ஒப்பீடு செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரே பேர் பேரா குடும்பம் குடும்பமாடு சபை ஊழியங்களை நிராசிரித்து மகளை பண்ணுகிறார். இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்தி போட்டு செபிக்கிறேன். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காக உம்முடைய கரத்துல வந்து அந்த செபிக்கிற ஒவ்வொரு நேர்களையும் ஆசீர்வதிங்க. மறு ஒழிப்பை கேட்க போற நேர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் தாழ்ந்துள்ள பிள்ளைகளை உங்களுடைய ஊழியத்தை செய்யெடுத்து தரும்படியா செபிக்கிறோம். பயன்படுத்துங்கப்பா இந்த நாள். இங்க தந்த நாள் இதிலே கழிவுந்து மகளங்களுக்கு கிருபை செய்யுங்க. அடியாளுக்கு தொகுத்து வழங்கத்துக்கு கிருபை செய்யுங்க. என்னோடு இணைந்து தொகுத்து வழங்க போற ரஞ்சனிக்காக நன்றி செலுத்துறோம். அவரோடு கூட இருங்க. இன்னும் இணைய போற டோலி சுசலுக்காக இன்னும் ஆறலாமன் குறித்திரோ அவர்களை நீர் அழைத்து வந்து உங்களை நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். உடைய வல்ல கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இணைப்பு யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். கட்டைகளை உடைத்து காயத்து வாய்க்க பண்ற கத்திரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வது தாங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்வோட நினைப்போட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கையாமட கிருபை, அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கேட்டால் வெள்ள கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மீதியான வேலையை நீர் பொருட்படுத்தி வளர்ந்து போற கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இதனாலும் கத்தரினர் கொடுத்த வார்த்தை, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சக்திகளின் மறைவிலே வந்து அடைவேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சக்திகளின் மறைவிலே வந்து அடைவேன். சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார்? சங்கீதம் 61 சங்கீதம் 4 வசனம் இப்படி சொல்கிறது, நான் உம்முடைய கூடாரத்தில், ஆமேன், அவருடைய கூடாரம் அவர் தங்குகிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற சமூகம், அந்த சமூகத்துல தான் அந்த கூடாரத்துல நாங்கள் தங்குவேன், நான் தங்குவேன் என்று தாவீது அறிக்கை பண்ண, அதே போல நாமும் இந்த தங்குகிற சங்கம் வானொலிக்குள்ளே அந்த கூடாரத்துக்குள்ளேயே நாங்களும் தங்குவோம். வசதிகளின் மறைவிலே வந்து அடைவோம். அவருடைய சட்டை பலத்து துருகமாயிருக்கு, எங்களுக்கு கேடகமாயிருங்களை அடைக்கலமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அடைக்கலம் கூறுவோம். சத்தர் அடைக்கலம் தருவார். ஆமீன். அருமையான வார்த்தை வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன். நாளும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் நேரடி ஒளிபரப்பு என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். நாளும் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடல் கூட கடந்த சென்று 7:30 இருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசியரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதி கூட கடந்து செல்ல போறோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது தேவை செய்தி எடுத்து வருகிறார். இரண்டாவது தேவை செய்தியை உங்கள் சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் எடுத்து வருகிறேன். மூன்றாவது செய்தியை அன்றன் ராசநாயகம் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். முடிவாக நாங்கள் நன்றி செபத்தை ஏறெடுத்து மறு ஒளியோடு நாங்கள் இணைவோம். நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் தொகுத்து வழங்கங்களோடு சிஸ்டர் வஞ்சினி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்து அவர்கள் தொகுத்து மிகுதியான காரியங்கள் நடத்துவார்கள். உங்கள் சகோதரியும் இணைந்திருப்பேன். இணையுங்கள், அலையுங்கள். கர்த்தரி நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அமேன். இதனால் நாங்கள் துதி பாடலுக்கு உங்களுக்கு கடன் செல்வோம். கர்த்தர் நல்லவர், இந்த நாளை தந்து இந்த நேரத்தை தந்து இதுவரை உதவி செய்த எபினேசருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் இனிமேல் நடத்த இமானுவேலராய் நம் கூடவே இருக்கிறார். அப்படியாக நம் கூட இருக்கிற தகப்பனை அமேன் கூட கூடி உயர்த்துவோம். இணையுங்கள், அலையுங்கள். சங்க வானொலிக்குள் சங்கமிக்க அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாமே துதிப்போம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இவ்வாறான தயவு கொஞ்சமல்ல அப்பா, இம்மட்டு நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. பரலோ தேவனே, உமக்கு நன்றி. தர்ம வல்லவரே, சாவை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, சத்தானின் தொழிலா சோதனை ஜெயித்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தரின் சகல வல்லமை மேற்கொண்டு எங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் தந்தவரே உம்மை சோசரிக்கிறோம். தாவே, நீர் பெரியவர், நீர் மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவரே உமை அன்றியோடு சுசரிக்கிறோம்.

சாமையை திருமி சோசரிக்கிறோம், நீர் பெரியவர், உலகத்துல இருக்கிறோனை காட்டு, எனக்குள்ள நீங்க இருக்கிறவர் பெரியவர் கத்தாவே, இதனால பெரிய காரியங்கள் நீங்க செய்வீங்கப்பா, ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிர்ஷ்டங்களை நீங்க எங்கள் வாழ்க்கையில தேசத்தங்கள் பட்டணங்கள்ல எங்கள் ஜனங்களுக்குள்ள நடப்பிக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி அப்பா. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டு, உண்மையை நம்பி இருக்கிறோம், எங்களை பூர்ண சமாதானம் காத்து கொள்ற நீங்க ஒருவரே அப்பா. அப்பா கண்மலை ஆனவரே சோஸ்ரவான், இன்னும் தோதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உண்மை ஆராதிப்பேன்.

கல்லை புரட்டிடுவே என்னை மறுபடியும் ஓய் தழும்பச் செய்வீ.

أمين الله، إلا تضيم إلا كلام إلا ماكي مكروري كيتل يعني ولي بر بر بلي نرد يسو بنامتي نل بداوي. آمين آمين آمين. வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். இந்த நாளிலும் வார்த்தை பகுதியை கடன் செல்வோம். சங்கீதம் 61 சங்கீதம் நாங்கள் வாசிப்போம். வார்த்தையானதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருவமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலம் தங்குவேன். உம்முடைய சிட்டுகளின் மறைவிலே வந்து அடைவேன். சீலா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும் படியாக உம்மது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவீர். ஆமேன். இன்னைக்கு சங்கீதக்காரன் எங்களுக்கு ஒரே

0: நாங்கள் அப்படியாக அவர் பிரியப்படுகிற கூப்பிடுதலை கூப்பிடும் போது, அவர் விருப்பப்படுகிற அந்த தாழ்மை உணர்வோடு கூப்பிடும் போது, அந்த பரிசுத்த உள்ளத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது, நிச்சயமாக அவர் எங்கள் இறுதிய தொய்யும் போது கடையாந்திரத்திலிருந்து கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வாரோ, அந்த எட்டாத உயரத்திற்கு அந்த கண்களை ஆனவர் நிச்சயமாக கேட்டு எங்களுக்கு பதில் தந்து அவரே எங்களுக்கு பலத்த துருகமாயிருப்பார். ஆமே கர்த்தர் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாங்கள் ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ்லா சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ்லா சிஸ்டர். பிரைஸ்லா.
0: பிரைஸ்லா சிஸ்டர், எடுத்து வாருங்கள் ஊழியர்கான ஜெபத்தையும் துதிப்பாடலை உங்களோட ஒரு
2: மனப்படம். ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவளே, நித்திய வெளிச்சத்துல ஆண்டவளே, உங்களுடைய சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே, அவருடைய கண்களை முதலாவதாக திறக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி அப்பா. உங்களோட வல்லமையில, உங்களோட வல்லமை ஆண்டவரே இன்று மட்டும் குறுகி போகாத வண்ணமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நிரப்பி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டு வர உங்களோட மகா பெரிதான கிருபைக்கு அன்புக்கு நன்றி செலுத்த அப்பா. இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உங்களோட கரத்தை ஒப்ப கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. அவர்கள் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கேட்கும் பொழுது அதை எங்களுடைய உள்ளங்களை தொட்டு எங்களுடைய ஜீவியத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தமான அன்பை அனுப்பி அவரையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அண்ணா. அதி சிநேகத்தினால நீங்க அழைத்த அந்த மகா பிரியா பெரிதான அன்புக்கு பாத்திரராக உங்களை பெருமையா இருக்கிற பாத்திரங்களை உங்களுடைய பரிசுத்தமா ஆவியின் மூலமாக உங்களுடைய தைலத்தை ஊற்றி ஆண்டவரே யாவரையும் ஆசி உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரின் ரத்த கோட்டைக்குள்ள மறத்து வைங்க. உங்களது நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமே உங்களுக்கே செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

0: ஆமீன் ஆண்டவரே. ஆமீன் அப்பா, உங்களோட வாக்கு தத்தங்கள் ஆண்டவர், வாக்கு தத்தங்கள் யாவும் நிறைவேறும்படியாக அழைத்து வந்த ஊழியர்காரருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர்கள் ஆண்டவர், ஜீவன் உங்களோட ஜீவ புத்தத்தில் அவர்கள பெயர்களை எழுதி வைத்திருக்கிற அந்த மகாபிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு ஒரு ஆனந்த நாளாக மகிழ்ச்சி உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்ட அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்தி உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மீதம் தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையாக பாரப்பட்டு ஊழியர்கள் ஜபித்தீர்கள். அருமையான துதி பாடலை பாடிதலுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை உங்கள் குடும்பத்து ஊழியங்களை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் தக சங்கம் வானொலியை சங்கம வானொலிக்குள் சங்கமிப்போம். நன்றி சிஸ்டர்.
0: ஆமென், காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: ஆமென், காட் பிளஸ் யூ டு. ஆமென். நாங்கள் அடுத்ததாக மூத்த ஊழியர்களோடு இணைந்திருக்கிறார். அந்த ஊழியரை அழைப்புகள் கொண்டு வந்து துதித்து ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட் ஐயா. எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடல் ஜெபங்களை எங்களோடு நான் ஒருமனப்படுத்தேன்.
2: ஆமென், ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே நடக்கின்ற இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் துணி உலகம் எங்கும் துணிக்க நீர் கிருபை செய்யமாண்டவரே. நீரான் உண்மையான தெய்வம். அந்த ஒன்றான மெய்தேவனை இந்த உலகம் அறையும்படிக்கு நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்து தருபவரே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள், துதித்து ஆராதித்து பாடுற பிள்ளைகள், தெய்வ வார்த்தை கொடுக்கிற தாசர்களை இன்றைய நாளே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உமது நாம மாயப்பட வேண்டும் என்று சங்கமா வானொலி 24 மணி நேரம் உண்மையே நோக்கி பார்க்கிறது சுவாமி. தாவே, இந்த சங்கமா வானொலியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்தில் உள்ள அநேக தெய்வ ஊழிகள் ஓடோடி வந்து வார்த்தை கொடுக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்க நன்றி. தேவனே, இந்த நிகழ்ச்சி நேரத்தில் சகோதரியை ஆசீர்வாதம், அந்த மகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியம் ஆசீர்வாதம், இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ராஜா, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் சொன்ன தேவனே, நீ எங்களோடு கூட இருக்கிற சுவாமி, எங்களோடு கூட இருக்கிற எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கா நன்றி. ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. உலகத்திலிருந்த எங்களை வேறு பிரித்தெடுத்து உமக்கு ஊழியம் செய்ய எங்களை வைத்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ளவாமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம், ஐக்கியத்தில் நீப்போம், தேவனை சோஸ்தரிப்போம். ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம்,

0: நம் இறங்கும் வரை ஆமாண்டவரே உமது பிரசன்னம் இறங்கும் வரை நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆவியானவரே உமது பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும். இந்த பிரசன்னத்தை உமது பிள்ளைகள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செவிக்கேன். உமது நாமத்தை மாயப்படுத்த வந்திருக்கிறோம், உமது வார்த்தைகளை விதைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு உமது பாதுபடியில் வந்து கடற்கிற சத்தத்தை கேட்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளே அபரிதமா ஆசீர்வதித்து தாரும். தேவ செய்தியில் உலகங்கம் ஊடுருவ கிருபை செய்யும். யார் யார் தேவ செய்தி கொடுக்கிறார்களோ அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக உள்ளகம் எங்கும் சென்று ரட்சிக்கப்படாத மக்கள் கேட்டு நீதான் உண்மையான தெய்வம் என்று கண்டுவரல நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அருமையாக பாடி துதித்தீர்கள், கதிர நாமத்தை உயர்த்தினீர்கள். அது மாத்திரமல்ல, வார்த்தையை வார செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பாரத்தோடு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்ப ஊழியங்களையும் கைட்டிச்சிற எல்லா காரியங்களையும் உறவுகளையும் கத்தன் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் ஒன்றாக சங்கமான நேத்திய வெளிச்சத்தில் இணைந்திருப்போம். கத்த நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா. ஆமென், ஆமேன், ஆமேன். நாங்கள் இதுவரை நீடமும் துதி பாடலுக்குறாக கடந்து சென்றோம். நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வெறும் பருவத்துக்கு நேராக என்ற போதி கூட கடன் செல்வோம். சரியாற்ற நேரம் 7:30. கத்தர் பரண எல்லா தெய்வுக்காம் என்று வாதவனை சோசரிக்கிறேன். என்னால் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வெறும் பருவத்துக்கு நேராக கடந்து செல்வோம். 7:30 வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுக்க போறோம். சிறப்பின் வாசலில் நிற்க போறோம். ஜெபிப்போம், அழியுங்கள், இணையுங்கள். சிறப்பின் வாசல் நிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாக இதனால முதலாவது கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக இணைப்பில் இருக்கும் சௌரிய அழைப்புக்குள் சிஸ்டர் ரஞ்சினி.
2: Praise the Lord, Sister Subha. God bless you.
1: Amen. Praise the Lord. God bless you too. அமேன். கர்த்தர் நாமத்தினாலே கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த சங்க வானொலியை ஆசீர்வதி செவியுங்கள். கேட்டுக்கொண்ட நேர்களுக்காக செவியுங்கள். மறுவொழிப்பு கேட்கப்போற நேர்களுக்காக செவியுங்கள். இன்னும் இந்த வானொலி செல்லாத இடங்களுக்குள்ளே 4 திசையிலும் உள்ளது தேசங்கள். அந்த தேசங்களுக்குள்ளே அலியாய் சென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள ஊழியர்களை கத்தர் இணைப்புக்குள் கொண்டு வர தட்டைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ற கத்தர் பெரிய காரியங்களை செய்து ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஊழியம் செய்யற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து மகள பண்ணும்படியாக தட்டைகளை உடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பங்களுக்குள்ளே கத்தர் வல்லமையாக்கிய செய்யும்படியாக செவியுங்களோடு நாங்கள் ஒருமனப்படுகிறேன்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த சரணத்தை மட்டும் பாடி போட்டு நான் ஜெபிக்கிறேன். எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கடங்காத

0: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. We come to you, Lord, with a heart full of praises and thanksgiving before you, Lord, at this time. And the time you have given, Lord, for Nitya Balicham, Lord, to beaming into 200 nations of the world, Lord, to touch your people, O God, that have gathered in your name, Lord, where you have promised, Lord, where only two or three are gathered in your name. You are in the midst of them, Lord. There are many, Lord Jesus, that we could not number, Lord, with 97 states. Lord, gathering together, Lord, along with Sangamam Radio Gospel at this time, Lord, Sangamam Nitya Velicham, Lord, at this time, Lord, even going on, Lord Jesus, into the nations of the world, joining hands together with the 97 stations, Lord. This is your doing. This is your mercy. This is your grace. This is your power, Lord, emanating, Lord Jesus, in your name, Lord. When we gather in your name, Lord, there is power. There is great, mighty, and power, and justice, and mercy that comes through your name. In your name alone. Therefore, Lord, we exalt your name, we praise your name, we worship your name, we give thanks to your name, Lord Jesus. This is none of us, Lord. This is nothing that can happen through us, Lord. This is nothing but you and you alone coming through us, Lord, using us like your instruments that you have chosen, Lord, oh Lord, and set aside, Lord, for your kingdom, glory, and power and might to come and emanate through your people, oh God, that are called by your name, that these signs shall follow them that believe, that when you went to Lord Jesus, you are seated at the right hand of the Father. You sent your power of the Holy Spirit, Lord. Emanate through your body. Emanate through your people. Emanate, Lord Jesus. Coming in, Lord Jesus. Doing the work, Lord, that you did. Even mightier works will you do, because I go to my Father, you said, Lord. In which, Lord, we are, Lord. Right now, Lord Jesus, as the Nitya Velicham, Lord, coming together, Lord, from morning till evening, from Sangamam Radio Gospel, Lord, that is coming, Lord, in your name, Lord. Showing forth your power and might and glory and presence into the lives of people, oh God, at this very moment. So we thank you for that, Lord. Lord Jesus, give the people that are listening at this time, oh God, in your name, Lord Jesus, even as they have come and they have joined, Lord, through this time, Lord, that you have given to us, Lord, through, Lord, the teamwork that is going on together, even as Sister Subha is, Lord, coming and doing the hosting today, Lord, be with the leader and guider and help her, Lord, along with me, Lord, sharing it, Lord, with her, Lord, to be able to help her, Lord. Lord, I thank you, Lord, for the way you're working and moving, Lord, in a husband's life as well, Father, as we, Lord, continuously, Lord Jesus, stand, Lord Jesus, in the gap and pray, Lord, for his healing and his, more than anything, for his salvation, oh God, besides, Lord Jesus, that you are also touching his body, Lord, completely be made whole in the name of Jesus. So we thank you for that wonderful, miraculous way in which you are, Lord Jesus, doing the work of Calvary over him, Lord, and also, Lord, entrusting the rest of the program, even as, Lord, Sister Dolly has been coming and praising and worshiping, and Brother Mahendran, who has also been coming in, Lord Jesus, joining in praise there and thanksgiving and worship, O God, and entrusting the program into your hands, Lord. We thank you for the many mercies in which you come to us, Lord, and visit us, Lord, with your presence, Lord, and we carry your presence within us, Lord. Made our bodies your temple, O God. How much more, Lord, can we, Lord Jesus, do it, Lord, in the name of Jesus. We are your, the way in which you, Lord, make the Ark of the Covenant. You made us, Lord, the Ark. You made us, Lord, to carry your presence within us, Lord. So we thank you, Lord, into the rest of the world that are listening and coming and joining us, Lord, 200 nations, Lord, that they will see you, Lord Jesus, through their eyes being opened up, Lord Jesus, and inviting you into their hearts and lives, Lord, in the way only you can do it, through the power of your Holy Spirit, your anointing power that breaks every yoke of bondage. And we thank you for that, Lord. And we also entrust, Lord, Brother Leslie and Sister Rita, who has been already coming and working and, Lord, believing and doing so much, Lord, for your honor and for your glory's sake, Lord, that they are, Lord, waiting upon you each moment of the day, Lord, because nothing that happens beside you and you alone, Lord. So we thank you for that, Lord. Your name has been lifted up, honored and glorified through it, Lord. And also for the recordings of the program that go on, Lord Jesus, morning till evening, that go into YouTube and Facebook and all the rest, Lord, that it takes place, Lord. For the rest that are not in this program at this time can be still blessed as they come and listen, Lord Jesus, to the media networks that are, Lord Jesus, now will be able to go in because of the recordings that are being done, Lord. So we thank you for that, Lord, for that service and time and dedication and energy, Lord, given, Lord Jesus, and bringing back to you, Lord, for your honor and for your glory, Lord. Thank you, Lord, for Sister Rita's dedication and time and service as well, for all that she does, Lord, all that she, Lord Jesus, takes a burden upon, Lord Jesus, for the way in which, Lord, she can coordinate the program and put everything together, Lord, with much of time and dedication and service that comes from her. Bless her, Lord. Be with her leader and guide her also. soul and anoint her, Lord Jesus. Cover her under your precious blood. Protect her as well, I pray, O God. In the name of Jesus, I pray. And encourage her, Lord, in every way possible, Lord, to continue on with you. Our eyes are only on you, Lord. We will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith. So we thank you, Lord, in each and every way that you have heard our prayers and made us, Lord, go into this network, Lord, because of your praises and thanksgiving as set aside, Lord, for the end days of ministry. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. You're praying powerful. You're praying. Thank you. God bless you. You and your family, your ministry. Thank you, sister.
0: Amen, amen. Thank you. God bless you, Sister Subha. Amen. We appreciate you.
1: Amen. ஏறெடுப்போம் முத்தாசிரும் பருவத்துக்கு நீரன்ற பகுதியில் அங்கே இணைந்திருக்கிறோம். இதனால் நான் ஜெபிக்கப்போறேன். ஒருமனப்படுங்கள். இந்த நாட்கள் கொள்ளை நோய் ஒரு பக்கம், கொள்ளை பாதக காரியங்கள் ஒரு பக்கம், கொள்ளை அடித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்கள் எங்கள் பிரம்ப்டன்ல கூட எங்களுக்கு ஒரு வீட்டு தருகாமையில் மூன்று வாலிபர்கள் அந்த வீட்டை அவ்வளவுக்கு தாக்கி இருக்கிறார்கள். அப்படியாக வந்து அவர்கள் அவ்வளவு இந்த வாலிப பிள்ளைகள் கொள்ளையடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சுபாவங்களை கத்த மாற்றும்படியாக, இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக, நினைந்திருவும்படியாக, உழைத்து உண்மையாய் நேர்மையாய் சாப்பிட கத்த கிரிய செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். சோசனம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கண்களை ஏறெடுக்கிறேன் கத்தாவே. எனக்கு ஒத்தாசை பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களை கத்தாவே அப்பா பரவுற கொள்ளை நோய்க்காக செபிக்கிறேன் அப்பா. கொள்ளை பாத ஆவிக்காக செபிக்கிறேன், கொள்ளை அடிதலுக்காக செபிக்கிறேன் கத்தாவே. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்ற உம்மால் ஆகும் ஆண்டவரே. இது மனுஷனால கூடாதான், தேவனால எல்லாம் கூடுமனு சொன்ன வார்த்தைக்கு நாங்க அப்பா உடைய திருக்கரத்தை ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்க பள்ளிக்கு பழி வாங்கணும் எண்ணுகிறார்களே கத்தாவி. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும் ஐயா அப்பா. ஒரு மனந்திரும்ப உண்டாட்டும் ஆண்டவர். இப்படிப்பட்ட கொலைபாத ஆவிய கண்டிந்து கட்டி அப்புறப்படுத்து ஆண்டவர். என் தேச எல்லை எங்கும் அப்பா, என் பட்டணத்தின் எல்லை எங்கும் அப்பா, என் வீட்டின் எல்லை எங்கும் அப்பா நீ ஆளணும் ஆண்டவர். மனம் திரும்பத்தக்கதா, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்போல திருப்புவீராக இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் அப்பா. அப்பா கொள்ளையடிக்கிற குணத்திலிருந்து மாற்றுங்க ஆண்டு. அடுத்தவன் பொருள் மீது அடுத்தவனுடைய எண்ணங்கள் எத்தனையோ வாலிய பிள்ளை இப்படிப்பட்ட பாவ வழிகள்ல போய் விழுந்து கிடக்கிறார்களே கத்தாவே. ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவர்கள் வழிய போய் போகாதபடிக்கு, பாவ வழிகள்ல இட்டு செல்லாதபடிக்கு, அவளை வழி நடத்தாதபடிக்கு சீர்கிரிய செய்ய வேணும் ஆச்சுமிக்கும் எழுந்தள்ளம் என்ன ஆண்டவர். பிள்ளைகளை திரிகையோங்க தானையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பொல்லாத சுத்தை செய்ய இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால நான் கண்டிந்து கொள்கிறேனப்பா. என் தகப்பனே நீராளே, இந்த பிள்ளைகளை நல்வழி நீத்தம் நடத்துங்க. துன்பாக்கோட ஆலோசனை நடவாமல், பாவியர் வழியில நில்லாமல், பரியாசக்கார உட்காரத்து உட்காராமல் அப்பா உமக்கா உடைய பிள்ளைகளா வாழ், உம்முடைய பாபுமா பாதத்துல வாழ இருக்க நல்வழியை கற்றுக்கொள்ள கிரிய செய்யுங்கப்பா, கிருபி அழிங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பரவுற கொள்ளை நோய்க்காய் செபிக்கிற நாட்கள் புளிச்சோட்டு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர், வயிற்று வயோதிகர் முதல் வயிற்றிருக்க பிள்ளைங்க, கற்பிணி தாய்மார் முதல் அப்பா, இந்த நாட்கள் அப்பா இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு விடாத படிக்கின்ற குளிரின் தாக்குங்க, காலநிலை தாக்குங்க, சூழ்நிலை தாக்குங்க, மேற்கொள்ள தாய்ங்க ஆண்டவரே. நாப்பனே உங்களோட கரத்துல ஒப்பு வைக்கிறேனப்பா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோட சுகம் வெள்ளன் ஆரோக்கியம் உண்டாவதா. இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவங்கைக்களின் செவத்தைக்களின் சிவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சோஸ்ரம், சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி. ஆமீன், ஆமீன். கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவரம் பருவத்துக்கு நீராக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டோலியோ கணக்கு கொண்டு வருவோம். Praise our sister Dolly.
2: Praise our sister. Praise the Lord.
1: தங்களை ஏறெடுப்போம் ஒட்டாசையரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்களில் நீங்கள் அறிந்தவைகள் தான். மீண்டும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வில்லவாசி மீண்டும் அதிகரிக்கிறது, ஜனங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி தேய்த்து திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சமாதான குலைச்சர்கள். ஆனாலும் கத்தர் சமாதானத்தின் பிறவு இந்த நாட்கள்ல இறங்க வேண்டுமா? விசேஷம் அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆச்சவீங்க, இஸ்ரேலுக்காக ஆச்சவீங்க, அசாம மக்களுக்கு ஆச்சவீங்க. யுத்தத்தால ஜனங்கள் வேதனைப்பட்டு கண்ணீரோடு கதறுகிறார்கள். வேண்டுமா யுக்ரைன், ரஷ்யா யுக்ரைன் யுத்தங்கள் தொடர்ந்து அங்கு யுக்ரைன்ல பெரிய பாதிப்பு நடைபெற்றிருந்தது. எல்லா இயற்கையின் சீற்றங்களும் செயற்கையின் பொல்லாத மனசி ஆவியின் பெருமையின் ஆவிகளை அடிந்து கட்டி செவீங்க. உங்களோட நான் ஒருங்கிணைப்பேன்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்கள் கேட்பதற்கு முதலாக எங்கள் விண்ணப்பங்களை நீங்க கேட்டு எங்களுக்கு எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இப்பொழுது ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் நாட்டையும் ஆண்டவரே அந்த யுத்தம் நடப்புற எல்லா தேசங்களையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க ஆண்டவரே உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்குள்ள உலாவினவரே, இப்பொழுது அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான ஜீவனை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற அந்த சமாதானத்தின் ஆவியா அவர்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற அப்பா. யுத்தங்கள் எங்கெங்க உண்டோ அங்குள்ள எல்லா அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா உங்களோட சமூகத்தை மட்டுமே அவர்கள், உங்களோட பிரசன்னத்தை மட்டுமே அவர்கள் உணர்ந்து கொள்ள காணக்கூடியதாக மோசைக்கு நீங்க எப்படி தென்பாட்டுகிறீர்களோ தெரியப்படுத்துறீங்களோ அதே போல இவர்களுக்குள்ள ஆண்டவரே இந்த யுத்தம் நடக்கிற நேரங்கள் இந்த கடைசி நேரத்து கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களோட தரிசன அவங்களுக்கு கொடுக்க முடியா ஜெபிக்கிறேன். நீங்க அழைத்த அழைப்பின் அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திட்டன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி யாவருக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஜெபிக்கிறேன் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத கிருபை அப்பா, உங்களுடைய கிருபையினால முடிசூட்டுங்க. உங்களுடைய கிருபையினால அப்பா அந்த மக்கள் அப்பா எல்லாவற்றிலும் சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களை எழுப்பி அவர்களை அவங்களது உள்ளங்களை தட்டும்படியாக ஜெபிக்கிறார் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அந்த நாட்டை ஒரு பெரிதான சமாதானத்தை எல்லா யுத்தம் நடைபெறுகிற நாடுகள் தேசங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவரே உங்களோட சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியம் இயேசு நாமத்தின் மேல அத்தட்டுறேன் ஐயா. அப்பா எனக்காக மாறித்தேன், எங்களுக்கான உயிர்த்தேன், எனக்காய் மீண்டும் வருவேர் என்று சொன்னபடியாண்டவரே இந்த கடைசி காலத்தை உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இத்தனை சபைகள் இந்த நாட்டுகளில் உள்ள சபைகளுக்கு ஜபிக்கிறேன். அங்க உள்ளவர்களாண்டவர் தேவ பயத்தை கொடுத்து தாழ்மையின் ஆவியை கொடுத்து அவருக்கெல்லாம் அற்புதங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இன்று மட்டும் காத்தவரை இனிமேலும் காக்கிற கிருபேலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலங்காலமா காத்தீர், இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கீங்க. பாவங்களை போக்கி ஆண்டவர் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி அப்பா புதிதான ஜீவியத்தை அவங்களுக்கு கொடுத்து ஒரு சமாதானத்தை கட்டளையெடுத்து சமாதானத்தின் தேசமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. மனதுறக்க முடியவரே மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. உங்களுடைய நினைவாக இருப்பதற்கு அவங்களுக்கு உங்களை பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே அப்பா. சமாதானத்தின் தேவன் இன்றும் நன்றும் இப்பொழுதும் அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவர். இன்றும் அவர்கள் ஒரு சமாதானத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் சுத்திர பள்ளி விண்ணப்பம் ஜெயங்களை ஜெபத்தை அப்பா நீங்க கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அந்த தேசத்துல அப்பா தேசமே மகிழ்ந்து களிக்குறு என்று கூறியபடி ஆண்டவரே அந்த தேசங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த கடைசி காலத்துல அப்பா அவர்களை உற்சாகமாக்கி அவர்களுக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுத்து எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சமாதானத்தின் தேவனே இந்த சமாதானத்தை அங்கு அதிகமாக கட்டளையும்படியாக கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க. இரத்தத்தினால் மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு ஆண்டவரே ஜெயம் உண்டு. அப்படியா நன்றி ஆண்டவரே. தேவனே ஒளிய மீட்புமானவர் யாருக்கு அஞ்சுவேன்? அவரே என் வழியின் பலனானவர் யாருக்கு பயப்படுவேன் ஆண்டவரே? என்று கூறி ஆண்டவரே யாவரையும் பெலப்படுத்தி, அவங்களோட பலவீனங்களே இருக்கிற மக்களை பலப்படுத்தி அப்பா அவங்களோட பரிசுத்தமான அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவா என்று கூறிய வாக்கு தத்ததின்படி அங்குள்ள மக்கள் ஆண்டவரே உங்களுக்காக எழுந்து பிராசிப்பதற்கு உங்களோட வல்லம் என்கிற கருத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவோம் என்று கூறிய நேத்தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன் ஆமேன். பாரப்பட்டு ஜெபித்தீர்கள் சத்திரங்கள் ஜெபங்களை கேட்டு என்றும் ஆமீன் என்று பார்த்துருவார். ஜெபித்து உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தர் இணைந்திருங்கள் தொடர்ந்தும். நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன் ஆமேன். தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசிரியரும் பருவத்துக்கிறீர்கள் என்ற பகுதியில இணைந்திருக்கிறோம். நாங்கள் அடுத்ததாக தங்களை ஏறெடுக்கிறேன், என்னோடு ஒருமனப்படுங்கள். இதனால நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். இந்த வெளியில செல்ற பிள்ளைகளுடைய பாதுகாப்புகள் ஜெபிப்போம். இந்த நாட்கள்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் ஆரம்பித்திருக்கிறது. அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும், யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாமே இந்த நாட்கள்ல ஆரம்பித்திருக்கிறது. காலநிலை மாற்றம் இருக்கிறது. ஆனால் கத்தர் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்கும் போக்குல வரத்துல கூட இருக்க என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு இணையங்கள் நாங்கள் ஜெபிப்போம். சோசரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாட்களும் ஆண்டவரே உமை நன்றியோடு சோசரிக்கிறோம். நாளும் கரத்துல ஒப்புவிக்கிறோம். வெளியே செல்ற பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பு தரும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. சேஷமாக இந்த நாட்கள் புல்லாதவளா இருக்குது கத்தாவே. காலத்தை உமக்கன்று பயன்படுத்தி கொள்ள உங்களோட சட்டை நிழலுக்குள்ள நீங்க மறைக்கும்படியாக கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை உங்களோட திருக்கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. நாளும் கத்தாவே எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், ஹை ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், மிடில் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், காலேஜுக்கு போற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளைகள், வெளியில வேலைக்கு போற பிள்ளைகள், அப்பா வாகனத்துல செல்ற பிள்ளைகள், அப்பா வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இவட திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறோம் கத்தாவே. ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாம்படியா செபிக்கிறோம் அப்பா. மத்த கோட்டைகள் வைத்துக்கொண்டு எதிரி நுழையாம நீங்க காக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் கத்தா விசேஷமாக இந்த வாகன செல்ற பிள்ளைகள் ஐயா, நடைபாதையில செல்ற ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்கிற ஐயா. ஒவ்வொருதற்கும் வேண்டிய நிதானத்தை, அவதானத்தை, பொறுமையை, விட்டு கொடுக்க தன்மையை, கீழ்ப்படிவை, சட்ட திட்டங்களுக்கு கீழ்படியத்தக்கதா உணர்வை கொடுங்க ஆண்டவர். ஈனோ தானோ இந்த அலட்சிய போக்கில் அவசான குறைவில வாகனங்களை செலுத்தி அப்பா தன்னையும் கெடுத்து மற்றவனையும் கெடுக்காத படிக்கு, உயிரை வாங்காத படிக்கு வேலி போடுங்கப்பா. ஏசுவி நாமத்துல ஜெபிக்கிறப்பா. பலத்தினாலும் அல்ல, வராக்கிரமல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தை அனுப்புறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து அப்பா பாடசாலைகளை வேலையாடு பாதுகாத்துருங்க. ஆசிரியர்களை வேலையடுத்து பாதுகாத்து, மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வேலையடுத்து பாதுகாத்துருங்க. பணித்தவும் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கணப்பா. தகப்பனே ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. தவறான வழிகள், தவறான ஆலோசனைகள், தவறான பேச்சுகளுக்கிட்ட கொடாதீங்க ஆண்டவரே. அப்பாங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அச்சான ஒலியோமர கண்களை போல போங்கி வளரத்தக்கதாக, தலைமுறை தலைமுறை அவங்க சேவிக்கத்தக்கதாக பரிசுத்த ஜாதி சங்கதியே, இது இந்த ஜனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்பதைய சொல்லி வருவாங்க, நீங்கள் சொல்லும்படியாகப்பா. சச்சியாக நிறுத்துங்கப்பா, சத்திய வாழ்க்கைக்குள்ள நிறுத்துங்கப்பா, பரிசுத்தத்துக்குள்ள நிலை நிறுத்துங்கப்பா. அப்பா வழிகளை விட்டு மனம் திரும்பத்தக்கதாக செய்யுங்கப்பா. வழிகளை பாதுகாத்துலுங்கப்பா. உடைய கோலும் அது தடியும் இந்த பிள்ளைகள் ஆற்றிட்டும் தேற்றுட்டு அப்பா வழி நடத்திட்டு நல்ல மெய்ப்பனாய் உம்முடைக்கிற ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவிகளை கண்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருத்தர் எல்லா பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துகிறார் இயேசுவின் நாமத்தில். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. நீங்கள் விண்ணப்ப சததை கேட்பவரே சோஸ்ரம் சோஸ்ரம். நன்றி நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்போம் தாசுரம் பருவத்துக்கு நீரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பதற்காக அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
3: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளும் எல்லாரும் ரசிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடியோரும் என்று தேவ சித்தமா இருக்கு. அந்த சித்த நிறைவேற கத்தர்கிரிய செய்யும்படியாக அவருடைய வருகை நாட்கள் சீக்கிரமாயிருக்கு. அந்த நாளிகை நாம் அறிவோம், கத்தர் அறிவார். அந்த நாட்களுக்கு அந்த நாளிகையிடம் யாரும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நலன் திரும்பத்தக்கதாக அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஏசாயா சொன்னபடி முழங்கால் சாவு எனக்கு முன்பா முடங்கும், நாவல் சாவும் என் நாமத்தை முன்னிட்டு ஆணையிடும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்க அப்படியாக அந்த வார்த்தை நிறைவேறணும், எல்லாரும் ரசிக்கப்படணும், எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படணும். அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஜனங்கள் காரணம் அடியணும். அந்த சுதந்திரத்தை இதற்காக பாடுபட்டு செவியுங்கள். ஐந்து கண்ட ஜனங்களுக்காக ஐந்து காயம்பட்டாரே, அந்த ரத்தம் மண்ணிலே ஒருமனே விழாத படிக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் விழுந்து மனம் திறந்தலுக்குள்ளாய் கத்த நடத்த இதை செய்யும்படி அவ்வளவு செவியுங்கள்.
4: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Yes, Lord, the very purpose, Lord, of this Nithya Valicham, Lord, deriving into the nations of the world, Lord, is to see, Lord, that souls are being saved. That is the criteria. That is the very bottom of all our energy, all of our time, all of that is being dedicated, Lord. Lord, from the servants of the Lord, from the dedicated teamwork that is going on, Lord, from Sangamam to Nithya Valicham, Lord. You are seeing them and the 97 stations and all the rest that are joining us, Lord, in Lord Jesus' terms of giving you praises, thanksgiving, and adoration. Would all join together, Lord, in seeing souls saved. So we thank you. We thank you, Master. Lord, we pray, Lord Jesus, for those, Lord, that would use, Lord, be used. Lord God, even through the people that are joining and listening, Father, the listeners would turn into witnesses, Lord, from 200 nations, Lord. Every single listener that is listening, Lord, would become a witness, Lord, for the joy of their salvation, Lord, to be, Lord, having the utmost of their Creator, God, who gave them that very way in which they received their salvation, Lord, through the precious Savior's blood being shed and the body being broken, that, Lord, we, Lord Jesus, esteem it the highest of everything, Lord, that would come and redeem our souls, Lord, from the place, Lord, where we have, Lord Jesus, being dead from our souls, Lord, being sinfully, Lord Jesus, lost, Lord. My God, we brought, Lord Jesus, such a way in which you redeemed us, Lord. But the redemption comes through only through repentance, Lord. Repentance and redemption work hand in hand. Lord, the purpose of redemption is only through repentance that you, Lord, brought forth, Lord, the way of salvation. Except the Lord Jesus himself said, no man comes to the Father except through him and him alone. That is through the Savior, our Lord, in the name of Jesus and Jesus alone. So there is no power, there is no entity, there is nothing, Lord. Everybody, Lord, who came, Lord, before that, Lord, you said, Lord, from your very words, from your very lips, Lord, Lord Jesus, they are dead and they are gone. They are not to come back because, Lord, they are staying in their graves. They have not risen, Lord, O God, like you did, Lord. But you gave power to them that even, Lord, believe you to bring forth, Lord, the ones that are dead back to life. That is the power of the resurrection, because you are the firstborn of the resurrection. You are the first one who was resurrected in the name of Jesus to bring forth life, Lord, into people. And because of that, Lord, we have been able to find the same spirit that raised Christ Jesus from the dead to come and live within us and resurrect us in the name of Jesus. Thereby we have life eternal within us, that our souls were dead, but now we live. We are living with eternal life, eternity in our lives, that when we lie, when our body dies, our souls will live forever ever. And this is the very foremost way in which our messages are going on to the nations of the world, that the people of, that are still, Lord, outside the camp, as it was said, Lord, that are staying outside, Lord Jesus, your will and your plan accordingly, Lord, the very purpose you came, Lord, to this earth will be, Lord, opening their eyes of understanding, Lord. Come, Lord Jesus, in alignment, Lord, with your will and your purpose, in, Lord, first accepting you, calling you as their Lord and their Savior, confessing you with their lips, Lord, and saying, yes, Lord Jesus, I know the purpose in which you came to this world. I know you are the only Son of the living God. That is why you said, Lord, in John 3:16, Lord, for God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him shall not perish, but have everlasting life. And that is the very way in which you have shown us, Lord, why our Father, the very Father in heaven, we lost our relationship with him, our fellowship with him, when the Adam and Eve sin came into the world. But the second man, Adam, who is through Jesus, has given us eternity and heaven because of the way of salvation. He bore our sins. He took our curse upon him. Thereby, he has taken it upon him. And he became the Lamb of Calvary that takes away the sin of the world, by which we are saved. Therefore, Lord, I decree and declare to the people that are listening right at this very moment, in Jesus' name, they will receive you, Lord, in Jesus' name, confessing their sins and repenting of their sins, Lord, asking you, Lord Jesus, to come into their hearts and lives and making you their Lord and their Savior. And Lord, they're only one step away, that is of repentance, Lord. As soon as we repent of our sins and agree, and Lord, coming, Lord Jesus, in alignment with your word and your will, Lord, to see that we are sinners and we need a Savior, there you are right now, right then, right this very moment, Lord Jesus, to come and cleanse us of our sins, Lord. Forgive us of our sins, Lord, with your precious blood. You are cleansing us and making us to come and make your abode with us. Come and, Lord, with your spirit, Lord, you will make your residence within our hearts, because then it becomes a holy place because of your Lord Jesus cleansing. The blood of Jesus that cleanses of our sins makes it a holy place for us, you to come and take residence within us, and thereby we become your sons and your daughters. Lord, I thank you, Lord, for this very moment, Lord. Many are coming, Lord. Many are coming, Lord. They are seeing you, Lord Jesus, doing this work upon their hearts and lives, giving their hearts to you, Lord Jesus, accepting you as their Lord and their Savior. This very moment, Lord, as this prayer time is going on their behalf, your spirit is moving upon them. You are melting their hearts, Lord, as they are receiving you as their Lord and their Savior. I pray in Jesus' name. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus, for your touch upon their hearts and lives, for delivering them, Lord, from the bondage of sin and death, and bringing them into eternity, Lord, and the way of salvation, Lord, and giving them eternal life, and heaven is their home right now, Father, because of their salvation. Their names are written in the Lamb's Book of Life and the Book of Remembrance. In Jesus' name I pray. Thank you, thank you, thank you, Jesus. Yeah, I also, Lord, pray, Lord, for all the stations that are airing this, Lord, that they would, Lord Jesus, also reap the blessings of this, Lord, when they open up their airways, along with Brother Leslie, who has opened up from the our radio station coming from Toronto, Canada, as Sangamam Radio Gospel, Lord, as coming in, Lord, and joining hands together, Lord. And this is all your work, Lord. End days of your ministry going on for the salvation of souls. And this is, Lord, coming as a reward of your work that you're doing, Lord, upon them, as and all the members that are joining, the teamwork that is going on, Lord, from all the blessings that are coming upon the ones that are coming and bringing forth the word, Lord, the servants of the Lord, Lord, as they come and also, Lord Jesus, join in and give the word of salvation, give the word in which only you can, Lord, open their eyes of understanding to bring forth that message of salvation and the praises and thanksgiving, as the Lord, you prepare their hearts according to their growth, Lord, that it would take place in their lives as they enter into your kingdom, Lord, and protection over them, Lord, and growth come to them through your Holy Spirit alone, allowing it to happen upon their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen.
3: Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you. You and your family, your ministry. Thank you, sister.
4: Amen. God bless you too, Sister Subha. God bless you.
3: Amen, amen, amen. ஆமீன். நன்றி தகப்பனே. இதுவரை நீரும் கண்களை ஏறெடுத்து உமத்தாசிரியர் பருவத்துக்கு நீராக நீங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்று பதிதர பிரச்சிருப்பைக்காக நன்றி. இணைந்து செவித்தடோடு சிஸ்டருக்காக, அஞ்சனி சிஸ்டருக்காக, அடிமைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்குள்ள ஒருமனப்பாட்டின் ஆவி ஊற்றினதுக்காக நன்றி. ஜெப ஆவி ஊற்றினதுக்காக நன்றி. சோத்திரத்தோடு நாங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவோம். நீங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்று பதிதர பிரச்சிருப்பைக்காக நன்றி. விஞ்ஞான வேலை பகுதியை நீர் ஆசிரியப்படுவதற்காக நன்றி. வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சத்தை காணப்படுவதற்காக நன்றி. நீங்கள் வார்த்தையில வெளிச்சத்தை காண்போம். தொகுத்து வழங்க ரஞ்சினி அழைப்போம்.
4: நன்றாக இதுவரை நடத்துகிறீர்கள். உங்களுடைய விடுதலை எடுத்து திரும்பவும் வரும் மட்டும் நான் தொகுப்பாளனியாக இருந்து நான் நடத்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபா. God bless you. அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் பிரெண்டாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து முதலாவது வசனத்தை கொண்டு வருவார். அவர் கத்தர் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்வார். அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். சிஸ்டர் பிரெண்டா, இருக்கிறோம். கத்தருடைய கிருபையால நன்றா இருக்கிறோம். உங்களை கூட கத்தர் அவரோட வார்த்தையை கொடுத்து உங்களோட இருதயத்திலே அதை தயாரித்து பரிசுத்தாவியின் மூலமாக வந்து பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த வார்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். 200 நாடுகள் அவளாக நிற்கிறார்கள் கேட்பதற்கு. 97 ஸ்டேஷன்ஸும் அணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you, sister.
5: Amen. பெயரோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். சுபா சிஸ்டருடைய குரலை கேட்டது சந்தோஷம். கத்தர் ஆசீர்வதி பாராக தொடர்ந்து ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். புதுமைகளை செய்கிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வியாதிகளிலிருந்து எங்களை விளக்கினவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளின் நாயகனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்ல வாக்குத்தங்களை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க ஆக்கியிருக்கீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ருனுடைய பாதப்படியாக்கி ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இதை நிர்மூலமாக்கி போடுகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணையும் துதிக்கிறோம், எங்கள் அடைக்கலமையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தினந்தோறும் எங்களுக்கு மன்னாவினாலே போஷிக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்குகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். அவாந்தரத்தை ஆறுகளை உண்டாக்குகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பிரதான ஆசாரியரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பிரதான ஆசாரியரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே, உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இந்த வேலையிலையும் ஆண்டவரே நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்க நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு தெரியாத, எங்களுடைய ஞானத்திற்கு எட்டாத ஆண்டவரே, ஆண்டவரே சத்தனுடைய கிரியைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை நீர் கொடுத்திருக்கிறீரே, பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இதோ இன்றைய நாளிலும் ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நேசத்தை நேசிக்க எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தீரே உம்முடைய மய ஆண்டவரே. உம்முடைய வல்லமைய உம்முடைய அபிஷேகத்தை அனுபவிக்க எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நீங்க மன்னித்தீங்களே ஆண்டவரே. எங்கள் வியாதியை எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்டீங்களே ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டி இருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த இரவு வேலையில நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், உங்களுடைய மகனுடைய ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே. இதோ நாங்க பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவரே உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாங்கள் வந்து நிற்கிறோம். இதோ எங்கள் தேவனிடத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையோடு கூட நாங்கள் நிற்கிறோம். இதோ இந்த வேலையில இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே, ஆண்டவரே இது எத்தனை தேசமோ எத்தனை ஸ்டேஷன்ஸோ எங்களுக்கு இட்ஸ் நாட் அபவுட் தட் டாடி காட் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு ஒருவர் உம்முடைய வல்லமையை ருசி பார்த்தால் கூட ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டால் கூட ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவிலே இன்னும் அவர்கள் கிட்ட சேர்ந்தால் அதுவே எங்களுக்கு போதுமானது ராஜா ஆண்டவரே. விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே, இந்த சத்தத்திலே இருக்கிற வல்லமை மகிமை விடுதலை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. வனாந்திர தேவனுடைய சத்தம் பெண்மான்களை குட்டியிட பண்ணுகிற ஆண்டவரே, இதோ என் தேவனுடைய சத்தம் துணிக்கட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தையில இருக்கிற தேவ வல்லமை ஆண்டவரே, ஜனங்களை குணப்படுத்தட்டும், ஜனங்களை வழி நடத்தட்டும், ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்தி ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாம் தேவன் அவர் பரிகாரியாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையினாலே நாம் சுகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், இதோ அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம், ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது, ஒரு வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுகாது, அணுகக்கூடாது, அணுக முடியாது என்று நாம் திருப்ப திருப்ப இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். நாம் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் இருக்க முடியுமா? இந்த வியாதிகள் வந்த வியாதியை நம்ம என்ன செய்ய முடியும்? வார்த்தை இப்ப சொல்லுகிறது நபர் வியாதியுடைய தழும்புகளினாலே நீக்கி போட்டார், நாம் குணமானோம் என்று சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தின் விளைவு வியாதி என்று சொன்னால், சாபத்தின் விளைவு வியாதி என்று சொன்னால், அதை எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே நிர்மூலமாக்கி இருக்கிறார். நம்முடைய பாவத்திற்காக அவருடைய பலியாகி, நம்முடைய குற்ற நிவாரண பலியாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதே வேளையில நம்முடைய சாபங்களினத்தினுடைய விளைவாய் வியாதி இருக்குமானால், அந்த சாபத்திற்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தைக்கு ஏற்ப, நமக்காக சாபம் அறியாதவர், பாவம் அறியாதவர் அவரே நம்முடைய சாபத்திலிருந்து நீங்கும்படியாய் மரத்திலே நமக்காக தொங்கினார். அப்படி என்றால் நம்மிடத்திலே சாபம் இல்லை, பாவம் இல்லை, இந்த பாவத்தினுடைய விளைவு இல்லை, இந்த சாபத்தினுடைய விளைவு இல்லை. நம்மிடத்துல பாவம் வந்தாலும், இந்த சாபம் வந்தாலும், அதை எல்லாவற்றையும் தேவன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மளை நிர்மூலமாக்கி, அந்த கிரியைகளிலிருந்து நிர்மூலமாக்கி நம்மளை விடுதலை செய்திருக்கிறார் என்பதே சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். நம்முடைய அறிவோ, நம்முடைய ஃபீலிங்ஸோ, நம்முடைய எமோஷனலோ, மற்றவங்க கொடுக்கிற அட்வைஸோ நம்மளை வியாதியிலிருந்து நீக்க முடியும். ஆனா ஒரு வியாதி நம்முடைய சரீரத்தில் வருகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், தேவன். அப்போ நம்ம இந்த வியாதி நம்முடைய சரீரத்துல இருப்பதை நாம் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ தேவன் இதை ஏன் அனுமதிக்கிறார்? நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நாம் இந்த காரியத்திலிருந்து, நாம் தேவ சத்தத்திலிருந்து நம்ம வழி விலகி போகிற பொழுது இந்த சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதா இருக்கிறது. அப்போ அப்படி என்று சொன்னால், அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு இன்னும் நாம் கிட்ட நெருங்க வேண்டுமே தவிர, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது இந்த வியாதியை தேவன் அனுமதித்தார், இதன் மூலமாக நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம் வியாதியை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த வியாதியை நம்முடைய சரீரத்திலிருந்து போக்குவதோ, அந்த வியாதி நம்மிடத்திலிருந்து போவதோ மிகவும் இலகுவான காரியம் கிடையாது. அப்ப நம்ம இந்த சத்தியத்தினாலே மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மனத்தை, இந்த மனக்கண், இந்த மன அறிவு, நம்ம சிந்தனை, இந்த மனக்கண் என்பது இந்த சிந்தனையிலே மாற்றம் உண்டாக வேண்டும். அப்ப இந்த சிந்தனையிலே என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து உடனே கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன், இதோ என்னுடைய பாவமான சிந்தனை என்னுடைய சுபாவத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறது, ஆனாலும் கூட இதை எல்லாவற்றிலிருந்தும் நான் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நான் என்னுடைய தேவன் என்னை வியாதியிலிருந்து அவர் விளக்குகிறார் என்று நாம் நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும். கொலோசியரின் படித்து பார்த்திருக்கிறோம், கொலோசியர் 3 நாம் இயேசுடனே கூட எழுந்தது உண்டானால், அங்கே உண்டு ஆனாலும் பட்டுக்கெல்லாம் இடமே இல்லை, நான் இயேசுடனே கூட நான் எழுந்திருக்கிறேன் என்கிற தீர்மானத்தோடு கூட நான் எழுந்திருந்திருந்தபடியினாலே, இயேசுடனே கூட நான் எழுந்திருந்தபடியினாலே, நான் பூமிக்கு அடுத்த அல்ல பூமிக்கு மேலானவைகளையே நான் நாடுவேன், தேடுவேன். நான் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாடாதபடிக்கும், தேடாதபடிக்கும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையான ஈவையே நான் தேடுவேன் என்று நாம் பார்த்தோம். நாம் புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஏன்னா நம்முடைய சுபாவத்துக்குள்ளேயே கெட்ட சிந்தனை இருக்குது. இப்போ எனக்கு நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அல்லது இந்த விஷயத்த சொல்லி என்ன பிரயோஜனம், அப்படி இந்த விஷயத்த சொல்லக்கூடாது என்று நான் ஒரு மனதில ஒரு நல்ல பிள்ளையாக நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து வைத்துக் கொள்வேன். இதை வந்து வீட்டுல ஷேர் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதை நம்ம சொல்லி என்னாக போகுது, இதை நம்ம சொன்னா இது அவங்கள பத்தி தான் மற்றவங்களை வந்து இன்னும் குறைவாகத்தான் மதிப்பிடுவாங்க, அப்ப நம்ம இந்த காரியத்தை ஏன் சொல்லணும் அப்படி என்று சொல்லி என்னுடைய நல்ல சிந்தனையில ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது ரொம்ப நல்ல பிள்ளையா நல்லா யோசிச்சு நல்லா முடிவெடுப்பேன். ஓகே பரவாயில்ல, ஆவியானவர் நம்மளுக்கு இப்படி எல்லாம் ஒரு டிசைனிங் ஸ்பிரிட்ட கொடுக்குறாரு, நம்மள நல்ல ஒரு வழி நடத்துறாரு அப்படி சொல்லி நம்மளுக்கே ஒரு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா என்ன சொல்லுங்க, அந்த அந்த சூழ்நிலை எது வரைக்கும் அப்படி இருக்கும் தெரியுமா, நானும் இன்னொருத்தவங்கள நான் பார்க்காத வரைக்கும். இப்ப உதாரணத்துக்கு எங்க பெரியம்மா கிட்டையோ அம்மா கிட்டையோ அல்லது எங்களோட தாயில என் தங்கச்சிக்கிட்டையோ இந்த இந்த பர்டிகுலர் விஷயத்த நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைத்து நான் அதை அது ரொம்ப நான் ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்ப அவங்களோட நல்ல டைம் கிடைச்சு நல்ல நான் ட்ரெஸ் ஃபுல்லா இருக்கிற நேரம் அப்ப நான் ஓபன் அப் பண்ற நேரம் என்ன ஆயிடும், நான் எதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னோ அந்த காரியத்தை நான் என்னைய மறந்து நான் அதை நான் சொல்ல நான் சொல்லிடுவேன். அப்ப சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சில வேளைகள்ல சில காரியங்களை இல்ல இல்ல சாரி சாரி மன்னிச்சுக்கோங்க நான் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லிடுவேன். சில நேரம் என்னுடைய சுபாவங்கள் மேலோங்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னாக்கா அது அப்படியே ஃப்ளோல அப்படியே சொல்லிடுவேன் அந்த விஷயத்த. அப்போ அதை சொல்லக்கூடாது என்ற மைண்டுக்குள்ள வந்தாலும் கூட அந்த விஷயத்த நானு சொல்லிடுறேன். அப்ப இது என்ன நடக்குது, நமக்குள்ள இருக்கிற சுபாவம் மற்றவர்களை பத்தி நம்ம சொல்லணும், நம்ம இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படி என்கிற நம்முடைய இந்த மாம்சத்துக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நான் சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் கூட அந்த விஷயத்த சொல்லுகிற மாதிரி ஆகுது. நம்ம ஒருத்தவங்களை நம்ம ஃப்ரேம் பண்ணி இவங்களை கெட்டவங்களை ஆக்கணும் அப்படின்னு நம்ம யாரையுமே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணல. ஆனா அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அதுக்கு அப்படியே நம்மளும் அடிக்டட் ஆயிடும். அப்ப நான் கேட்பேன், அடிகார் ஏன் இப்படி நான் சொல்லக்கூடாதுன்னு தானே நினைச்சேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு என் சிந்தனை வந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, ஆனா நான் இதை நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் சில நேரத்துல நான் ப்ரே பண்ணுவதுண்டு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க, இது ஏன் நான் அப்படி நான் ஸ்ட்ரகிள் ஆகுறேன், நான் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தானே, ஏன் சொல்ற ஆண்டவரே அப்படி என்று சொல்லி. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்னன்னு சொன்னா அது நமக்குள்ள இருக்கிற சுபாவம், இந்த சுபாவம் மறிச்சதுன்னு சொன்னாக்கதான் நம்மளால நம்ம தேவ சிந்தனையாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஆனா இந்த சுபாவம் என்ன செய்து நம்மளை ஒட்டி கொண்டே இருக்கிறது, அதுல இருந்து வெளியே அப்படி வந்து போய் வந்து போயாதான் இருக்கே தவிர நம்ம அந்த முழு ஃபுல்லாக நம்மளால மாற முடியல. அப்ப அந்த மாற முடியலங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டு ஆமாப்பா நான் இவங்களை நான் குத்தம் சொல்றேன், இல்ல இவங்களை இந்த விஷயத்த நான் போய் மற்றொரு இடத்துல இப்ப எனக்கும் உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நடந்த விஷயத்த நான் போய் மூணாவது மனுஷங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம இப்ப ஒரு ஆள் நம்ம கூட கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனா அதே ஆள் மற்றவர்களோட நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த நல்லா இருக்கிற ஆளுகிட்ட போயிட்டு இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்கும், தேவையில்லாம அந்த மூணாவது மனுஷர் மேல ஒரு ஓ இந்த ஆள் இப்படி, ஒருவேளை நம்ம சொல்லுகிற ஆள் நம்ம மேல பாசமா இருந்தாங்கன்னா அந்த ஆள் மேல வெறுப்புக்கு உண்டாவாங்க, அல்லது நம்ம மேல பாசம் இல்ல அந்த ஆள் மேல பாசம் இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, உன்னை பத்தி இந்த ஆள் இப்படி எல்லாம் குறை சொல்லுது, நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு நம்ம என்ன வழியோடு வேதனையோடு சொன்னமோ அந்த விஷயத்த அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அந்த டேர்ன் பண்ணும் பொழுது என்ன

மக்களுக்கு எவ்வளவு நம்ம ஹெல்ப்பா இருக்கிறோம் அந்த பாவத்தை சேர்க்கறதற்கு. அப்ப நம்ம ஒரு வாயிலிருந்து நம்ம புறப்படுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்று நாம் அறிந்து பேச வேண்டும். நம்ம சாட் பண்றதா இருந்தா கூட, ஒரு மெசேஜ போடுறதா இருந்தா கூட, அதை நம்ம எழுதி முடிச்சுட்டு உடனே சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு செகண்ட் அந்த நிமிஷம் இருக்கும். ஆனா நீங்க இதெல்லாம் நீங்க வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, சின்ன சின்ன காரியத்துல தேவன் கொடுக்கிற ஆலோசனையில நீங்க அபியாசப்படுத்தும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மெசேஜஸ் நான் வந்து டைப் பண்ணுவேன், ஆனா அதை அனுப்ப மாட்டேன். இல்ல சிலருக்கு போன் பண்ணலாம்னு நினைப்பேன், இதை எடுக்க நான் போன் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஒரு நிமிஷம் நம்ம அதை செக் பண்ணி, நம்மளுடைய கவுண்டர் செக், இந்த வார்த்தை நான் பேசுகிறது ரொம்ப அவசியமா, இந்த வசனத்தை நான் சொல்லுறது ரொம்ப அவசியமா, இந்த சாட் மெசேஜ நான் அனுப்புறது ரொம்ப முக்கியமா, இதை நான் சொல்லித்தான் ஆகணுமா, இதை நான் சொல்லும் பொழுது என்ன நான் நிரூபிக்கிறேன்னா, அல்லது இந்த வசனத்தை இந்த மெசேஜ அவங்க படிக்கும் பொழுது அவங்க இருதயம் வேதனைப்படுமா, இல்ல இந்த வார்த்தையை கேட்டு அவங்க மாறிட போறாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படி என்று சொல்லி நீங்க இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளாகவே நாலஞ்சு முறை கேட்டுக்கங்க. கேட்டும் இந்த டெக்ஸ்ட் அனுப்பணும், இல்ல இந்த போன்ல நான் இதை சொல்லியே ஆகணும், இல்ல நான் உங்களோட நேரா பேசும்போது இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு 100% வந்தா மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஏன் நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும், நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு, நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய என் வாயில எப்பொழுதும் ஆவியானவர் இருக்கிறார் அப்படி என்றால் நான் பேசுவது நான் செய்வது எல்லாமே ஆவியானவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. அப்ப நான் என் இஷ்டத்துக்கு நான் என்ன பேசினாலும் எனக்குள்ளே ஆவியானவர், நான் ஆவியை கொண்டு நான் பேசுகிறேன் என்று நம்ம சொல்லலாம். ஆனா சொன்னா நம்முடைய வாழ்க்கை தான் என்ன செய்யும், அடி வாங்கி கொண்டே இருக்கும். தேவையற்று நம் ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது, அவமதிக்க கூடாது. நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பது நிஜம்தான், ஆனா அந்த ஆவியானவரோடு கூட நாம் எவ்வளவு இசைந்து இருக்கிறோம். அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருக்காருன்னு சொன்னாக்க நமக்குள்ள பொறாமை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, எதுக்குமே உணர்வற்றவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்து இப்படிதானே நம்ம சொல்லணும். அப்ப எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம், அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற உணர்வுகள் நம்முடைய சரீரத்துல, அந்த உணர்வுகளுக்கு ஏற்றபடி நம்ம சுபாவத்தினால நம்ம ரியாக்ட் பண்றோம். ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நம்மளுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. அதுதான் சொல்லப்படுகிறது, மரித்த நிலையில் இயேசுவோடு கூட நம்ம எழுந்திருக்கிறோம். அப்ப இயேசுவோடு கூட எழுந்திருந்தா என்ன செய்யும், அவருக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது, எல்லாத்துக்கும் என் தகப்பன் பார்த்துக் கொள்வார், என் தேவன் என் வாழ்க்கையில செய்கிறதா நடக்கும், அது துர்ச்செய்தியா இருந்தாலும் சரி நல்ல செய்தியா இருந்தாலும் சரி, அவருடைய பார்வைக்கு என் தேவன் எனக்கு நலமானதை செய்வார். அப்போ இப்ப நம்ம என்ன இதுல நீங்க என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னா, இந்த சரீரத்தை எப்படியாய் நாம் வாழுகிற வாழ்க்கை, நமக்குள்ள இருக்கிற சிந்தனை எப்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையானதை பெற்று கொள்ளாமல் இந்த சரீரம் வியாதியின் கீழே ஆட்கொள்ளுகிறது என்கிறதற்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தேவ சிந்தனையாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய செயல்ல சிந்தனையில எப்பொழுதுமே தேவ சிந்தனையோடு செயல்களும் அப்படியே இருக்கணும், பேசுகிறதும் அப்படியே இருக்கணும். நம்ம பேசுறது மாத்திரம் இல்ல, நம்முடைய செயல்களும் அப்படியா இருக்கும் பொழுது நிச்சயமாவே வியாதி இருக்க முடியாது. வியாதி இருந்தாலும் அது என்ன செய்யறோம், காணாம போயிடும், சூப்பர் நேச்சுரலாக மாறிடும். இப்போ சில பேர் ஆண்டவர் வியாதியினூடாக ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் சாகிற வரைக்கும் வியாதியோடயே சில பேர் செத்து போயிடறாங்க. அப்ப என்ன அவங்க கற்றுக்கொள்ளாமையே செத்து போயிடுறாங்க, கற்றுக்கொள்ளாமே செத்து போயிடுறாங்களா, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் இல்லையா. சோ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றார், இப்போ உனக்கு ஒரு காரியம், உனக்குள்ள ஒரு வயிறு எரியுது, இல்ல உன் மூட்டுல இங்க ஒரு காலு வலிக்குது, இல்ல ஒரு கேன்சர் கட்டி வருது, இல்ல லிவர்ல ப்ராப்ளமா இருக்கு, கிட்னில ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா சொன்னாக்க நம்ம வாழ்க்கையில என்னத்த நம்ம மிஸ் பண்றோம். அப்ப கேன்சர்னு சொன்னா கசப்பு, நமக்குள்ள ஒரே கசப்புகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் நம்முடைய சரீரத்துல அதிகமாக பரவுவதற்கு அது ஹெல்ப் பண்ணுது.

0: அதே போல இந்த மூட்டு பகுதிகளிலே மூட்டு வலி, ஆர்த்ரட்டிஸ் இது எல்லாம் வருதுன்னா மத்தவங்க மேல வந்து நம்ம மத்தவங்களை விட நம்ம நம் நம்புறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம நம்மளுடைய கையாளாகாத தனம் இவர்கள். இப்ப நம்ம நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நம்ம உறவினர்கள் நமக்குன்னு நம்பினவங்க, சிம்பிள் வேர்ட் நமக்குன்னு நம்பினவங்க. ஆனா அவங்க ஒரு இது செய்யும் பொழுது, அவங்களுக்குன்னு நம்ம செய்யும் பொழுது அதை புரிஞ்சுக்காம நம்மளையே துக்கப்படுத்தும் பொழுது அந்த அதனால வருகிற வழி வேதனை, அந்த ஒரு கையாளாகாத தனம், நான் இவர்களுக்காக நான் இவ்வளவு செஞ்சும் நான் எல்லாத்தையும் தாங்கி தாங்கி வெளியே சொல்லவும் முடியல, ஐயோ ஏன் பிள்ளைக்கு இப்படி செய்யணும், பாரு உன் பிள்ளைய பாக்குறேன், உன்னைய பாக்குறேன், உன் புருஷனையும் நான் பாக்குறேன், நான் உன்னை சின்ன வயசுலதான் பார்த்தேன், கல்யாணம் கட்டி கொடுத்து இன்னைக்கு உனக்கும் சமைச்சு போடுறேன், பேர பிள்ளைக்கு நான் சமைச்சு போடுறேன், ஆனா எனக்கு கை வலிக்குது காலு வலிக்குது இதெல்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாது. அதே மாதிரி புருஷனுக்கும் இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், நல்லா ஃப்ரெண்டா பழகிருவோம். ஆனா நம்மளால முடியாத நிலைமையில வந்து அவங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எப்பா நோ சொல்ல முடியாம நம்ம எது எது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு கஷ்டப்படுறோமோ அப்ப எல்லாம் இந்த மூட்டு வலி வரும். இல்ல ஓங்கிருண்டு அறையலான்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இல்லையா, அப்ப எல்லாம் இந்த மூட்டு வலி வரும். இது உங்களுடைய உணர்வுகள்ல வருகிற பொழுது இந்த சரீரத்துல வருகிற வேதனைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சோ அதனால இந்த மூட்டு வலிக்கு சொன்ன, கேன்சருக்கு சொன்ன, அதே மாதிரி நம்ம இருதயத்திலே வருகிற, இருதயத்திலே வருகிற பிரச்சனைகள், நம்மளை யாருமே நேசிக்கிறதுக்கு இல்ல, நம்ம எல்லாம் நீங்க உங்களுக்கு வாயில எடுத்து சாப்பிடுறதா இருந்தா கூட அடுத்தவங்க கொடுக்கிற ஒரு நேச்சரா இருப்பீங்க. ஆனா இந்த உங்களை நேசிக்கிறதற்கு நம்மளுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படி என்று சொல்லி, அல்லது உங்களையே நீங்க மன்னிக்க முடியாத தன்மை, ஈவன் டயபெட்டிக் பீப்புள் அந்த தங்களையே அந்த உங்களையே செல்ஃப் ரிஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள், அல்லது தங்கள் மேலே ஒரு அன்பு இல்லாத நிலைமை, தங்களை யாருமே நேசிக்கல, ஒரு விரக்தியான நிலைமை, அப்படி இருக்கிற ஒரு எண்ண தாட்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஹார்ட் பாதிக்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஹார்ட் பாதிக்கப்படும். அது போல கிட்னி காரியம், பயப்படுறது, எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறது, சூழ்நிலைகளுக்கு பயம், மனுஷர்களுக்கு பயம், அல்லது மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும், ஐயோ இது எப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு ஒரு பயத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய கிட்னி காரியங்கள் பாதிக்க தொடங்கும். அப்போ மூல இந்த சரீரத்துல வருகிற எல்லா வியாதிக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா, ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது தான் அதனுடைய மூலக்கூறு. அது அப்படியே டெவலப் ஆகும் பொழுது லைக் பிட்டர்னஸ், ஆங்கர், ஆன்சைட்டி, அப்படி ஒவ்வொரு காரியங்களும் பதட்டப்படும் பொழுது இது எல்லாம் வந்து நம்மளை தாக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துல என்ன செய்யும், வியாதியாக கொண்டு வரும். அப்ப அதுக்குதான் இந்த வசனம் என்ன சொல்கிறது, நீங்க வியாதியிலிருந்து நீங்க விலகணும் என்று சொன்னால் கர்த்தரை நம்புங்க, அவரிடத்துல பாரத்தை வச்சிருங்க, நீங்க எந்த ஒரு இதுவும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பயப்படாது இருங்கள், கவலைப்படாது இருங்கள், மன மகிழ்ச்சியோடு இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சோ இந்த வசனங்களை நாம் அப்படியே அசை போட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துல வியாதி அணுகவே முடியாது. இப்ப உங்களுக்கு பலனே இல்லைன்னு வச்சுக்காங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இந்த சரீரத்துல வியாதி இருக்க முடியாது, பலவீனம் இருக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் நிராகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் காலு வலினா கூட நம்ம என்ன செய்யறோம், ஐயோ எனக்கு காலு வலிக்குது காலு வலிக்குது, எடுக்கிறவங்கள்கிட்ட பேசுறவங்கள்ட்ட கேட்கறவங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் சொல்றோம். அதை நம்ம எப்படி நம்ம நான் எனக்கு என் சரீரத்துல ஃபீல் பண்றது தானே சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபீல் பண்றதையே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வாயில எதை பேசுறீங்களோ அதுதான் உங்க இது நடந்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க வந்து என் கர்த்தர், நான் சூழ்நிலை எனக்கு எப்படி இருந்தாலும் கூட என் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார், நான் பலவானாய் இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பலவானாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவ வசனத்தை நாம் திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யணும், அறிக்கை பண்ணோம். இதோ யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்கிறதற்கு நான் இருந்தேன். சரி, நான் டக்குன்னு ஒரு 6-7 வசனங்களை அது வாசிக்கிறேன். யாக்கோபு 3 அதிகாரம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊறும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகள் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படியாய் இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கும் உரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் ரகத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். சோ இன்றைக்கு இந்த நாவானது எவ்வளவு நன்மையை தருகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. அதே போல இந்த நாவு நம்முடைய சரீரத்துல நம்ம அதை அடக்காம அது பேசுகிற பேச்சுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன செய்யும்? நம்ம பார்க்கறதையும் கேட்கறதையும் மத்தவங்க சொல்றதையும் நம்பி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நட்டாட் இருக்கிறத போலதான் இருக்கும். ஆண்டவரை தெரியும்னு சொன்னாலும் அவர் கொடுக்கிற அந்த பெனிஃபிட்ஸ நம்ம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. நம்ம இங்க பாக்குறோம், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வியாதியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று இந்த சத்தியம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தையே சொல்லிக்கொண்டு இருங்கள். இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காணாதிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த சத்தியத்தை மாத்தி பேசாதிருங்க. எல்லோரையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன ரம்யத்தோடு கூட முழு மனத்தோடு கூட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. முழு மனதோடு செய்ய முடியலன்னா சொல்லிருங்க, என்னால முடியல, எனக்கு இஷ்டம் இல்ல. அது உத்தமம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லுவது உத்தமம். ஹல்லேலூயா. சோ நீங்க இன்றைக்கே தயார்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க இன்றைக்கு எவ்வளவு நாட்களில் நீங்க வியாதியோடு இருந்தாலும் கூட இன்றைக்கு இப்ப ஒரு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இந்த ப்ரேயரை இந்த அறிக்கைகளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. நிச்சயம் தேவன் உங்களை மன்னிப்பார். அவ அந்த எப்படி இந்த சுக்கான நம்ம திருப்பும் பொழுது கப்பல் அது போகிற டெஸ்டினேஷனுக்கு போகுதோ, அதே போல இந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இப்ப உங்களுக்கு ஒரு பண தேவையா இருக்கு அப்படி சொன்னா, என் ஆண்டவர் என்னை அவருடைய ஐஸ்வர்யத்தினால என்னை நிரப்பி இருக்கிறார், அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாக இருக்கிறேன், வியாதியில பிரச்சனைனா அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாய் இருக்கிறேன், அவருடைய பலத்தினாலே நான் பலவானாய் இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன், நான் கொழுத்த கன்றை போல இருக்கிறேன், அவருடைய செத்தையிலிருந்து வளர்ந்தொடுக்கிற ஆரோக்கியத்தினால் நான் மூடப்பட்டு இருக்கிறேன், நான் பலவான். ஹல்லேலூயா, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை இடுகிற பொழுது நீங்க அந்த ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய, நீங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய, இந்த ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கைய, கர்த்தர் சிலுவையில எதை செய்து முடித்தாரோ அந்த வாழ்க்கைய நீங்க அனுபவிக்க முடியும். இல்லை என்று சொன்ன, ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன், நான் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணேன், எனக்கு கை வலிக்குது காலை வலிக்குது, இப்படியே கஷ்டத்திலே இருக்கணும் தான், இந்த கடவுள் என்னைக்குதான் மாத்துவாரு என் வாழ்க்கைய, இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வியாதிகள் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கும். போன வாரம் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்ப போய் அவங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப இதா சொன்னாங்க, வந்து எனக்கு ஆண்டவரை தான் நம்பியிருக்கேன், ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை கொடுப்பா, நான் எனக்கு அவரை விட்டா வேற யாரு அப்படிலாம் பேசினாங்க. சரி ஓகே, ரெண்டாவது நாள் போய் பார்க்க, நான் கடவுளை தான் நம்பிட்டு இருக்கிறேன், இப்படி இருக்கு, இப்படியே போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, இது என்னைக்குதான் மாறுமோ தெரியல அப்படின்னு. அப்போ முத நாள் பேசினது யாரு, ரெண்டாவது நாள் யாரு பேசுற, ஒரு நாள் ஆனவுடனேயே நம்முடைய வார்த்தை எப்படியாக மாறுகிறது. நம்ம மறித்தாலும் கூட நம்ம என்ன சொல்ல வேண்டும், என் தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார், அவரு என்ன வியாதியோடு இருப்பது தேவ சித்தமே இல்லை. ஆனா அப்ப ஏன் முத நாள் ஏன் இப்படி சொன்னாங்க, இல்ல நான் எனக்கு வந்து கடவுள் சொல்லிட்டாரு, நான் இப்படியே நான் சாப்பிடுறேன், ஏன்னா கடவுள் எனக்கு சொல்லிட்டாரு என்று ஒரு பக்கம் நம்ம சொல்றது, அப்புறம் இன்னொரு தடவை சொல்றது கடவுள் எனக்கு சொன்ன, கடவுளை தான் நம்பி இருக்கேன் அப்படி என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் பார்த்து என்ன செய்வார், நம்மள நகைப்பார். நம்ம ஆண்டவரை நம்புறோம்னு சொன்னா ஆண்டவரை நம்புவோம், இல்ல சாவணும் முடிவு பண்ணிட்டா நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன்னு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்க நன்றாய் ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல நல்லபடியா நம்ம போகலாம், ஒண்ணுமே நஷ்டமே இல்லை, நம்ம இருக்கிறது கஷ்டப்படுறோம் இல்லையா, அப்ப நம்ம போறது நல்லது. அப்போ நீங்க எதை, நீங்க இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், என்னை கேட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்டா எப்படா செத்தா பரவாயில்லன்னு இருக்கும், அப்படியான வார்த்தைகளை நான் சொன்னதும் உண்டு, நினைத்ததும் உண்டு. ஆனா நான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், நோ, ஆண்டவர் திருப்பி வர்ற வரைக்கும், இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, அவருடைய வல்லமைய மகிமைய என்ன கொண்டு யார் யாருக்கு வெளிப்படுத்தணும் நினைக்கிறாரோ, அன்னைக்கு வரைக்கும் நான் இந்த உலகத்துல நான் இருந்தே தீருவேன். ஏன்னா என் ரட்சகர் எனக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு என்னை விட எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் எல்லாம் மறிக்கிறாங்க, எவ்வளவோ நல்லா இருக்கிறவங்க எல்லாம் மறிக்கிறாங்க, ஆனாலும் தேவன் இந்த பலவீன பாத்திரத்தையும் தெரிந்து கொண்டு ஞானவான்களை வெட்கப்படுத்த என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கார் என்று சொன்னா, நிச்சயமாவே தேவ வல்லமை மகிமைப்படணும், அவருடைய அன்பை நீங்க ருசிப்பா இருக்கணும், அவர் வச்சிருக்கிற அந்த மகத்துவத்தை நீங்க அனுபவிக்கணும், அந்த ஜோயி லைஃபை நீங்க வாழணுங்கிறதுதான் காக தான் ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்க பரலோகம் போகணும்னு சொன்னா ஆண்டவர் எப்பயோ உங்களை வந்து முடிச்சு பரலோகத்தை கூட்டு போயிருப்பார், ஆனா இன்றைக்கு வைத்திருக்கார் என்று சொன்னா அவருடைய அன்பு, அவரை இன்னும் நீங்க முழுவதுமா விசுவாசிக்கணும், அந்த ஒரு நோக்கம்தான். ஹல்லேலூயா. சோ அடுத்த வாரம் நம்ம வந்து கூடுதலாக உங்களுக்காக நான் வந்த ஜபத்தோடு எப்படி இன்னும் ஜபிக்கணும் என்று சொல்லி நம்ம அடுத்த வாரம் நம்ம ரொம்ப ஜபத்திலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நேரம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு சிறியதா ப்ரேயர் பண்ணிட்டு ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு மைத்துதிக்கிறேன். சாரிட அடிகான், இன்றைக்கு அந்த ப்ரேயரை சொல்லி கொடுக்க முடியாம இருந்தாலும் தகப்பனே, இன்றைக்கு நீ என்ன வைத்தீரோ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள பெனட்ரேட் பண்ணட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட பொழுதப்பா அவர்கள் விட்ட பிள்ளைகள் இந்த நாவினால சிறு வயதுல இருந்து என்னென்ன சொன்னாங்களோ, அல்லது இவங்களோட கூட இருந்தவங்க யார் யார் இவங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ, ஆண்டவரே அது எல்லாவற்றையும் இன்றைக்கு
1: என்னை மாற்றினீர்,
0: கொஞ்சம் அந்த வார்த்தையினுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நிர்மூலமாய் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் தெரியாம கோபத்துல மன கிளேசத்தினால சில வார்த்தைகளை, சில வார்த்தையை குறிச்சோ, உறவுகளை குறிச்சோ ஆண்டவரே சில வார்த்தைகளை அவங்க சொல்லிருக்கலாம்ப்பா, அது எல்லாம் அவங்க தெரியாம சொன்னதப்பா ஆண்டவரே. அதற்காக இன்றைக்கு அப்பா இதை கேட்கிற யாவருக்காகவும் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதே போல என் வாழ்க்கையில நான் பேசின வார்த்தைகளுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த வார்த்தையை மற்றவர்கள் அப்பா ஆண்டவரே சொன்னார்களோ அந்த வார்த்தையெல்லாம் நம்பி, இது உங்களுடைய ஐடென்டிய நம்பாம மற்றவர்கள் சொன்னது நிமித்தம் அதை அப்படியே நம்பி நான் இப்படித்தானு சொல்லி எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்களோ ஆண்டவரே, சிறு வயதுல இருந்து அப்பா நீ ஒன்னத்துக்கும் உதவ மாட்டேன், நீ செய்யறது எதுவும் விளங்காது என்று சொன்னேன் ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்களோ மற்றவர்களோ யாரு என்ன வார்த்தை எங்களை குறிச்சு ஆண்டவரே நெகட்டிவா பேசியிருந்தாலும் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் நாங்க நம்பலப்பா. வி ஷேக் இட் ஆஃப் ரைட் நவ் டாடி காட். ஆண்டவரே வி டெலிவர்ட். இதுதான்ப்பா உங்களுடைய சத்தியம் சொல்லுதப்பா, உங்களுடைய சத்தியம் நாங்க வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுது சுவாமி ஆண்டவரே. இதோ உங்களுடைய சத்தியத்திற்கு விரோதமாய் நாங்க பொய் சொல்ல மாட்டோம்ப்பா. இதோ நாங்க கொழுத்த கன்றுகள் சுவாமி ஆண்டவரே. நாங்கள் ஆரோக்கியமானவர்கள், பலமானவர்கள். எங்கள் சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும், எல்லா அவயங்களும், ஹார்ட், லிவர், கிட்னி, லங்ஸ் ஆண்டவரே, ஆண்டவரே மூட்டு பகுதி ஆண்டவரே, கண்ணு பகுதி, காது பகுதி ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே சீரா இயங்குது ராஜா. ஆண்டவரே நீர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று உருவாக்கினீரோ ஆண்டவரே எல்லாம் சீரா இயங்கி கொண்டிருக்கிறதப்பா. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இந்த சத்தியமான வார்த்தைகளையே நாங்க நம்புகிறோம். இதோ நாங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நம்பல, ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாங்க நம்பல, எம்ஆர்ஐ நம்பல, லபாலோ ஷேலே பாபா ஷெக்கென்னே மேகக்கென்னே மனா ஆண்டவரே. வி பிலீவ் யுவர் வேர்ட் அடிகா. இதோ உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்து கொண்டோம் ராஜா ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம் என்ற வார்த்தை சொல்லுகிறதின்படியே இதோ நாங்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. நாங்கள் பலவான்கள். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய செய்கிறவர்கள், வார்த்தையினாலே வியாதியை துரத்துகிறவர்கள் சுவாமி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளையே நாங்கள் நம்புகிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய அபிஷேகம் கடந்து வருவதாக ஆண்டவரே. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும் என்கிற வார்த்தையின்படி இதோ இப்பொழுதே நுகங்கள் முறிந்து போகட்டும், வியாதிகள் ஓடி போகட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்துல வியாதிகள் இருக்க முடியாது. விசுவாசத்தோடு கூட யார் யார் அப்பா இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகணும், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உண்டாகணும், சூப்பர் நேச்சுரல் டெஸ்டிமனிஸ் நாங்க கேட்கணும்ப்பா. அநேகர் சாட்சி சொல்லட்டும், எங்கள் கர்த்தர் எங்களை சுகப்படுத்தினார் என்று, இந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கினது என்று ஜனங்கள் சாட்சி இரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில மெனிஃபெஸ்ட் ஆகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றாக பவர்ஃபுல் வேர்ட். தேங்க் யூ, காட் bless you சிஸ்டர். நன்றாக ஹீலிங்குக்காகவும் ஜெபித்து நல்ல ஒரு வார்த்தையும் கொண்டு வந்தீர்கள். கர்த்தர் அவளுடைய மனக்கண்களை திறந்து அவர்கள் இரட்சிப்புக்குள்ளும் வந்து அந்த பரிபூர்ண சுகமும் அடைகிறதுக்கு நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர். அத்துடன் நான் ஏன் நான் அந்த 97 ஸ்டேஷன்ஸை ஏன் நான் சொல்ல வேண்டி வந்தது என்று, ஏனென்றால் ஒன்று வந்து 97 பங்குகளாக மாறுகிறது, அந்த அளவு மடங்காக மாறுகிறது என்றபடியால் நாங்கள் சங்கமம் ரேடியோ காஸ்பிள் மூலமா உங்களோட வார்த்தை போகும் பொழுது 97 ஸ்டேஷன்ஸ் எங்களோட வந்து ஜாயின் பண்ணும் பொழுது நாங்கள் அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நாடுகள்ல அவர்கள் ஒளிபரப்பின் மூலமாக வந்து அந்த உங்களோட வார்த்தையை கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த ரட்சிப்புக்குள் அந்த வாக்களையும் அந்த நாடுகளுக்கு அவர்கள் ஒளிபரப்பு ஆகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலும் தங்குவதாக. அதற்காக தான் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர். அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து சுபா அவர்கள் வந்து அடுத்த வார்த்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். அவருடன் அவரையும் நாங்கள் அவளுடன் நிற்கிறோம் கேட்பதற்கு. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபா. வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க.
2: ஆமென், பிரைஸ் லார்ட், ஆமென், ஸ்தோத்ரம், காட் பிளஸ் யூ டு ரஞ்சனி, தேங்க் யூ சோ மச்,
1: ஆமென், வாருங்க.
2: ஆமீன். கத்தரி நாமத்தினாலே இந்த வார்த்தை நிகழ்ச்சி நேரத்துல கத்தரி எனக்கு பாராட்டு இந்த தயவு நேரத்துக்காக இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். இந்த நாளிலும் கத்தரினோடு பேசின வார்த்தைகள் உங்களோடு பேசும் என்று நான் நினைக்கிறேன். சங்கம் வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவழிப்பை கேட்க போற எல்லாரையும் கத்தரி நாமத்தினாலே என வாழ்த்துகிறேன். இதனாலும் தேவன் பாராட்ட கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்து வார்த்தையை நிகழ்ச்சி கூட கடன் சொல்வோம். ஜெபிப்போம். இரக்கம் கிருப நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, உளவாயங்களை நேசிக்கிறீர், உளவாயங்களை நடத்துகிறீர். நீர் கண்ட விதம் பெரிது, நடத்துற விதம் பெரிது, உங்களுடைய அழைப்பு பெரிதப்பா. அங்கேயோ கடையாந்திரங்களை இருந்து எங்களை தூ பூமியின் ஆண்டவரே, அங்கேயோ தெல்லையில இருந்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி மகனே மகளே என்று அணைத்து அப்பா பிதாவென்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை தந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரே. உங்களுடைய உறவில உறவாட வைத்திருக்கிறீரே. அந்த தெய்வக்காய் சோசு நன்றி. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். வார்த்தையோடு பேசுங்கப்பா, அடிகளோடு பேசின வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வறுமை திரும்பாத வார்த்தைகள், வெளியே செய்து பலனை பெற்றுக் கொள்ற வார்த்தைகள், ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், வேதியை ஞானியாக்குற வார்த்தைகள் அப்பா. நாளிலும் அவங்களை உடைத்து உருவாக்கி உமக்குள்ள ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும் வழியா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு செபைக்கிறாண்டு கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் விடுதலை வெளிச்சம் சமாதானம் சந்தோஷம் சுகவாழ் துளிர்கட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய நல்ல கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தளத்துக்காக நன்றி செலுத்து. நாங்கள் வானொலி ஆசிரியத்தை செபிக்கிறப்பா, இந்த வார்த்தை நேரத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. இரவு வேணும் பெருக நான் சுருகணும் கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கத்தனா மைமிக்கா ஒரு பாடலை பாடி நான் வார்த்தையை விழிச்சது கடாய்க்கான செல்வோம்.

0: ਹਰਿਵਰ ਹੀ ਓ ਵੀ ਆਣਵਰ ਹੀ ਹਰਿਯੋரை ஆட்கொண்டு நடத்திடுமே எங்கள் ஆவியானவர் ஹே ஆவியானவர் ஹே ஹரியோரை ஆட்கொண்டு நடத்திடுமே அனலாய் கனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமென். ஆமீன். என்னோட பேசுற வார்த்தைக்கு இப்படியாக தலைப்பிட்டேன். முறிக்காதவரும் அணைக்காதவரும் நம் தேவன். முறிக்காதவரும் அணைக்காதவரும் நம் தேவன். இதுக்கு ஆதாரபூர்வமாய் நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 42:3 இப்படி சொல்கிறது. ஏசாயா புஸ்தகம் 42:3 இப்படி சொல்கிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கிய நிற திரியை அணியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் யார்? அவர் நேற்று முன்றும் ஒன்றும் மாறாதவர் இருக்கிறவராய் இருக்கிற என்று மோசைக்கு வெளிப்பட்டவர். முற்றடியில அங்கே ஜோனா வேறு திசையில போன போது, அத்திசை அல்ல மகனே, இத்திசைக்கு வா, நாளைத்த தேவன் உன்னை உள்ளவராயிருக்கிற, அந்த அழைப்புக்கு நேராய் ஓடு என்று சொன்னி, அழைத்தவர் உன்னை உள்ளவராய், அந்த அழைப்புக்கு நேராய் திருப்பினவர் சொல்லுகிறார். நெறிந்த நாடலை முறிக்காமலும் மங்கிய நிறத்திரியை அணைக்காமலும் இருக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர். நியாயத்தை மனுஷர் புரட்டி வைத்து விடுவார்கள். தங்கள் இஷ்டம் போல தங்கள் சுயத்துக்கு மாற்றி விடுவார்கள். தங்களுடைய நீதிக்கு தங்கள் நீதி வெளிப்படும்படியாக தேவன் நீதியை அசட்டை பண்ணி அற்புமாய் எண்ணி விடுவார்கள். ஆனால் தகப்பன் சொல்றேன், அப்படி அல்ல மகனே, அப்படி அல்ல நான் மகளே. என்ன சொல்றேன்? நெறிந்த நாணல். நெறிந்த நாணல் என்று சொன்னா, நாணல் என்று சொன்னா ஒரு வகையான புல், ஒரு வகை ஐலியர் கிரேஸ். அதாவது எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த கிரேஸ், அந்த புல் எப்படி பத்து தேண்டா, ஒரு சதுப்பு நிலத்தில், அதாவது சீரும் தண்ணியுமா இருக்கிற அந்த நிலத்துல வளர்ற, ஓங்கி வளர்றதான் அந்த நாணல். அந்த நாணல் புல்ல அது ஓங்கி வளரும் போது என்ன செய்யும்? ஒரு வகையான பூச்சி அந்த இனம் என்ன செய்யும்? போய் அதை அரைத்து விடும். அரைத்து விட்ட உடனே அது என்ன செய்யுமா? ஒரு பாதியில நிற்குமா? ஒரு பாதியில நிற்கும் பொழுது ஒரு பெருங்காற்றோ இல்ல பெரும் மழையோ ஏதோ ஒன்று அடித்து விட்டால் அந்த நாணல் என்ன செய்யும்? சில வேளை அந்த சூழ்நிலையால் அது முறியடிக்கப்படும், முறிந்து போய். அப்ப நான் நிற்கிறதா, நான் நிற்பனா, நிற்கமா, இருப்பனா, இல்ல என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தானா என்று சொல்லி நானும் நீங்களும் இந்த சூழ்நிலை, இந்த பொல்லாத நாட்கள், இந்த பொல்லாத காரியங்களை பார்த்து பார்த்து, எங்கள் பலவீனங்களை பார்த்து ஒருவேளை நானும் நீங்களும் நினைக்கலாம். அதான் நெறிந்த நாடு. அப்படிப்பட்ட அந்த நாணலை கூட தேவன் என்ன செய்யறா? முறிக்க மாட்டேன்னு சொல்றேன். அடுத்தது சொல்றேன், மங்கியரீர திரி. மங்கியரி திரி நான் அணைக்க, மங்கியறியும் திரி. ஏன் மங்கியறி திரிக்கு இருக்கு? எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்னது? அசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது, அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது, அங்கே வார்த்தையின் வல்லமைக்கு அடையாளமா இருக்கிறது. இப்படியாக ஆவியான் உங்களுக்கு எத்தனை வெளிப்பாடுகளை இதில் தருகிறாரோ அந்த வெளிப்பாடுகளுக்கு அமைய அங்கே அந்த திரியை கூட, அந்த எரிகிற திரிக்கு நிச்சயமாக அது முழுமையா எரியணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. முழுமையாக எண்ணெய் போகும்போது அந்த திரி பிரகாசம் அடைந்து எரியும். ஆனால் இந்த திரியோ எப்படி எரியுதாம்? மங்கி எரியும். அப்படி என்று சொன்னால் அது எண்ணெய் குறைவா இருக்கிறது. அப்ப அந்த மங்கி எரியிற அந்த திரியின் சூழ்நிலையை கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? அதை அணைக்க மாட்டேன், அணைய விட மாட்டேன். அப்ப இத்தகைய நிலையில நானும் நீங்கள் இருந்தாலும், இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இப்பொழுது முடிந்துவிடும், நாளைக்கு முடிந்துவிடும், டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்கிறது, இப்படி இந்த உலகத்தவர் இப்படி என்னை ஒதுக்கி தள்ளி விட்டார், புறம்பாக்கி விட்டார்கள், இனியே நான் வாழ தேவையில்லை என்று சொல்லி நானும் நீங்களும் ஒரு விலை அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டவர்களாய், நெருக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய், நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் தங்கள் வாழ்வோவா இருந்தா அந்த சூழ்நிலையை பார்த்து தான் கத்த சொல்லுற அந்த வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுற அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் மாற்றுவேன் மகனே, மகளே. நெறிந்த நான் முறிக்க மாட்டேன், மங்கிருத்தில நான் அணைக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நியாயத்தை, எது நியாயம்? எது நியாயம்? தேவ நீதியே நியாயம். எங்களுடைய நீதியில் அழுக்கான கந்திகள் என்று சாயம் புஸ்தகம் எழுதி இருக்கிறது. அழுக்கான கந்திகள் எங்கள் நீதிகள், அந்த நீதி அல்ல. என்னுடைய நியாயத்தை நான் உண்மையாக உண்மையாக வெளிப்படுத்த எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, சத்தம் விடாத ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திரிகளுக்கு முன்பாக அங்கே இருந்தார், அங்கே இருந்தார். அப்படிப்பட்ட ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரத்தில் அவ்வளவும் அவருடைய பாடுகளை குறித்து ஏசாயா முன்குறித்திருந்தார். அந்த முன்குறித்த அந்த பாடத்துல அங்கே அதின்படியான அங்கு சுவிசேஷம், அவர் கல்வாரி சிலுவையில மறைத்து உயிர்த்தெழுந்தார், 3 எங்களுக்காக பாடுபட்டார், தண்ணி அர்ப்பணித்தார், வாட்டுக்குட்டியா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். அந்த சுமை, அந்த சுமை, அந்த கொடுத்த விடுதலை, அங்கு நெறிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஆனால் கைவிடப்படும் மகிமையின் தேவன் மகிமையாய் வெளிப்பட்டார். அந்த சத்தியத்தை உண்மையாய் வெளிப்பட்டார். எனக்கா உங்களுக்கு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம், அந்த ரத்தம் இன்று நமக்காக, நமக்காக பரிந்து பேச, நமக்காக அந்த ரத்த கோட்டைகளை வாய்த்து நம்மை பாதுகாக்க இன்றும் அந்த உடன்படிக்க உறவில் என்னை உங்களை இணைத்திருக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்க, அந்த அன்பு நம்மை வெக்கப்படுத்தால், அந்த வெக்கப்படுத்தால் அன்பு சொல்கிறது, வெற்றி நான் ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் வெற்றி வார்த்தையானவர் சொல்லுகிறார். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நான் உங்களை முறைக்க மாட்டேன், நான் உங்களை அணைக்க மாட்டேன், நான் அழைத்தவர் அல்லவா, நான் அழைத்தவர் அல்ல, உங்களுக்கு தரிசனம் இருக்கலாம். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை என்று சொன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்லுற 2-3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. என்னையும் உங்களையும் குறித்தான தரிசனம் வெளிப்பாடுகள் வாக்கு தத்துவ வார்த்தைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் என்று சொன்னால் வானம் பூமியும் அழிந்துவோம் என் வார்த்தைகளும் அழிவதில்லை, அழியாத வார்த்தையே அப்ப வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை அழிக்க முடியாத சத்திய வார்த்தை, நித்திய வார்த்தை, நிரந்தரமான வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனத்தில், அந்த வார்த்தை தேவனாயிருந்த அந்த வார்த்தை இன்றும் என் கைகளில் இருக்கிறது, உங்கள் கைகளில் இருக்கிறது, உங்கள் உள்ளத்துல இருக்கிறது. அதை யாராலும் அழிக்க முடியாது, அணைக்கவும் முடியாது, அபகரிக்கவும் முடியாது. எனக்கென்று கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தை, உண்மை வார்த்தை, வெளிச்சத்தின் வார்த்தை, நித்திய வார்த்தை, நிரந்தரமான வார்த்தை நாங்கள் பற்றிக்கொள்ள, கற்றுக்கொள்ள, இன்னும் ஆராய்ந்து தியானித்து அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகளும் வெளிப்படுகிற தரிசனங்களும் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யுமா பாருங்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்றது, ஆபவுக்கு 2-3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். நீங்க நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அங்கு மங்கீறுகிற சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், என் நிலை நான் மாறாதவர், நான் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவர், உள்ளங்கையில் வரைந்த தேவர், உண்மையாயங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இன்னைக்கு சொல்லுகிறார். அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எது வார்த்தை? ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள் என்று 2 Peter 5:7 சொல்கிறார். அப்படியாக நாங்கள் அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருந்து அந்த வார்த்தைக்கு நாங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி போற தகப்பெடுத்து நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, உண்மையாய் செவி எடுக்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் அல்லவா. அந்த சமீபித்த தேவன் நம்மை பிரியமாயிருக்கிற தேவனிடத்துல அணுகும் போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை, அது போய் சொல்லாது, அது வெறுமனை திரும்புவதில்லை. அப்படியாக நாங்கள் முறுக்காதவர், அணைக்காத தேவனுக்காக, அணைக்காத தேவன் நம்மோடு, நம்முடைய தேவன் இன்று நம்ம சொல்லத்திலே இருக்கிறார், நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அணைப்பதும் இல்லை, முறைப்பதும் இல்லை என்று சொன்னால், நான் மிகவும் அறித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன தேவன் அல்லவா நானும் நீங்களும் ஆராதிக்கிறது. அப்படியாக ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். லூக்கையின் புஸ்தகம் 10 30-50 நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் எங்கிருந்து எங்கே போறானோ, அதாவது எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போறான். ஏன் கள்ளர் கையில போறான், அப்பத்தின் வீட்டை விட்டு எங்கே போறான். இன்னைக்கு நாங்கள் ஒருவேளை அப்பா அப்பா நாங்கள் எங்கேயோ போறோமே, அப்பா நாங்கள் ஒருவேளை அப்பத்தின் வீட்டை விட்டு விருங்க போறோமே அப்பான்னு சொல்லி, அப்பா ஏசப்பா நாங்கள் நினைக்கல. ஆனால் அப்பா பார்த்து கொண்டிருக்க, அப்பா எங்களை நோக்கி கொண்டிருக்கிற, அப்பா அப்பா பல்ல உதாரணத்தை சொல்லுகிறேன், எங்கிருந்து எங்கே போறான், அப்பத்தின் வீட்டை விட்டு நீ எங்கே போகிறாய். அன்று அவர் மறித்து விட்டார் என்று சொல்லி அம்மாவூர் சீடர்கள் நடந்து சென்றார்களா? இல்லையோ வழிதான்கு பின்மாட்டு நிலையில பீதுரு போனார்கள். அத்தனை மத்திய சீடர்கள் அழைத்துக் கொண்டு இன்றைக்கு நம் நிலைமை எத்தகைய நிலைமையாயிருக்கிறோம். இந்த சூழ்நிலையை பார்த்து பின்மாட்டு நிலையில அங்கே இந்த சூழ்நிலையை பார்த்து அவரை விட்டு தூரம் போற நிலை இல்லை இல்லை அப்பா சொல்லுகிறார். பாருங்களேன் அந்த உதாரணத்தை, அங்கே ஒருவன் போகிறான், போனவன் கள்ள கையில் அகப்பட்டு விட்டான், குற்றுகளாய் மாற்றி விட்டார்கள், எல்லாம் உறிந்து விட்டு வெறுமனே விட்டார்கள். ஆனால் ஆரெல்லாம் சந்திக்கிறார்களாம், ஆச்சாரிய கூட்டம், கோழிய செய்கிற கூட்டம் அப்படியே ஒரு பக்கமாய் விலகி போறது, லேவியர் கூட்டம், லேவி கோத்திரம், துதி கோத்திரம், அந்த துதி கூட்டம் கூட அதை விட்டு விலகி போறது. அவன் ஏனென்று கேட்க, எட்டி பார்த்து ஏனென்று சொல்ல, ஏன் இப்படி நடந்தேன்னு சொல்ல, உதவி செய்ய யாருமே இல்ல. எனக்கா உங்களுக்கா மடிக்கப்பட்ட அந்த கல்வாரி சமாரியன் இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கி வருகிறான். சமாரியன் வந்து கிட்ட வந்து எண்ணெய் பூசி காயங்களை கட்டி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி அவனை தன்னுடைய சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான் என்று சொல்லி அங்கே வார்த்தை சொல்லுகிறது 34 வசனம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கட்டி எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தை மேல் ஏற்றி அங்கே சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்படிப்பட்ட இரக்கம் செய்த சந்ததியாக என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். அங்கே நிறைந்த நாள் அவர் முறைக்கேலே அப்பா ஏசப்பா அங்கே மங்கி எறிந்திருக்கும் அந்த குச்சுராய் கிடங்குற வாழ்க்கை, அவன் மனுஷனுடைய வாழ்க்கையை எத்தர மாரியனாய் வந்து இறங்கி வந்து உதவி செய்தார். முறிக்கவில்லையலவா, அணைக்கவில்லையலவா, அப்பா அணையாதவர், முறிக்காதவர், மங்கிறது அணைக்காதவர் என்று அவன் வாழ்க்கையை உயிர்ப்பித்து மீண்டுமா இரக்கம் செய்து அணைத்து கொண்டவர் அல்லவா, அழைத்து கொண்டவர் அல்லவா, தன் பின்னையே சேர்த்து கொண்டவர் அல்லவா, தன்னோடே கூட வைத்திருந்தவர் அல்லவா, சத்திரத்தில் இடம் கொடுத்தார். இன்றைக்கு அவர் பந்தியில இடம் எடுக்க, அவருடைய உறவில நாங்கள் இணைந்து கொள்ள, எப்படியாக எங்களை அழைக்கிறார், எப்படியாக எங்களை அன்பு காட்டுகிறார் பாருங்கள். ஒரு சமாரியன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அப்படிப்பட்ட அந்த குலத்தவன் ஓடி வந்து அணைச்சு உதவி செய்கிறார், இரட்டம் செய்கிறார் அல்லவா. அந்த நெறிந்த நாளே முறுக்கியல, அந்த நெறிந்த கிடக்கிற அந்த உள்ளத்தை பண்ணை முறிக்கல, மங்கி மங்கி அவனுடைய வாழ்க்கையை அணைக்கல, மீண்டும் உயிர் கொடுத்தார், மீண்டும் சுகம் கொடுத்தார், மீண்டும் எழும்ப செய்தார், மீண்டும் மீண்டுமாய் எழுப்பி கட்ட, எழுந்து நிக்க, எழும்பி பிரகாசிக்க அப்பா உதவி செய்தார். அந்த நெறிந்த நாளை முறிக்காதவரும் மங்கியறிஞ்சரிய அணைக்காதவரும் நம்முடைய தகப்பன் அல்லவா, என்று நம் மத்தியில் உலாவுகிறார் அல்லவா. அப்படிப்பட்ட தகப்பனிடத்துல எங்களை ஒப்பு கொடுப்போமா? அப்பா சொல்லுகிறார், உண்மையாய் நியாயத்தை வெளிப்படும் ஏனென்று சொன்னால் அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தகப்பன், நேற்று முன்று முன்று மாறாதவர், எங்களுக்கான குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போய் சொல்லாது, அது தாமதிக்காது, வரும், அதற்கு காத்திரு காத்திருப்போமா? பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உனக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நெறிந்த நாடலை முறிக்காதவர், மங்கியறித்திரிய அணைக்காதவர், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துற வெளிப்பாடுகள் கொண்ட வெளிப்படுகிற தகப்பன் நீங்கப்பா. நாங்கள் வழியை பார்த்து, வழிகளை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, சுயத்தை பார்த்து ஒருவேளை நாங்கள் நெறிந்து நொறுங்குண்டு மங்கியறிந்த காரியமா இருக்கலாங்கள், ஆவிக்குரிய ஜீவியம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனா நீங்க இன்றைக்கு எங்களை தட்டி எழுப்பினீங்கப்பா, நான் முறிக்க மாட்டேன் மகளே, மகனை நான் முறைக்க மாட்டேன், நான் அணைக்க மாட்டேன், அணைக்க மாட்டேன் மகளே என்று சொல்லி மீண்டுமா எங்களை கட்டி எழுப்பி எழுப்பி எழுப்பி எழுந்து நிக்க வைக்கிற தகப்பனுக்கு கோடி கோடி சோசிர மாட்டேன். அன்று சமாரியன் அந்த இரக்கம் செய்தான், அதே சமாரியனா நீங்கப்பா எங்களுக்கு இரக்கம் செய்தீங்க, அந்த கல்வாரி சிலுவையில உண்மையாட்படுத்தீங்கப்பா. இன்றும் அன்று ரத்தம் எங்களை மூடிப்பாது, உங்களுடைய தலைமையால இன்றும் நாங்கள் குணமாக அப்படிப்பட்ட மகா அன்புக்கு மேன்மைக்கு அந்த உண்மையான வெளிச்சத்துக்கும் அந்த உண்மையான ஆசீர்வாதத்துக்கும் அந்த உண்மையான உறவு வீடு இணை எதுவுமே இல்லப்பா. குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பா இன்னும் வைக்கப்பட்டிருக்கப்பா, அது போய் சொல்லாதப்பா. அது தாமதித்து நிச்சயம் அதுக்கு காத்துரு, அது நிறைவேறும் என்று சொல்லீங்கப்பா. அந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உண்மையாய் அர்ப்பணிக்கிறோம், உண்மையாயுமே நோக்கி கூப்பிடுகிறோம். அப்படியாக நீங்க இரக்கம் செய்து எங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுறதுக்காய், வார்த்தையை நீங்க மையப்படுறதுக்காய், வார்த்தையானவன் நீங்க உங்களை ஓடிக்கிறீங்க செய்யறதுக்காய் நன்றி அப்பா. காடியாலையும் கெட்ட உள்ளங்களையும் அப்படியா நீங்க ஆசீர்வதித்து மகளை பண்றதுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை பாதத்தை முத்தம் செய்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு பாப்புள் வேர்ட், நன்றாக கர்த்தர் உங்களோட பேசி பரிசுத்த ஆவியின் மூலமாக நடத்தி இந்த வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். எத்தனையோ பேர் அதை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அணைந்த அந்த அந்த திரியை கர்த்தர் ஒரு நாளும் அணைக்க மாட்டார். அந்த மாதிரி என்ன மாதிரி அந்த திரி சின்னனா இருந்தாலுமோ, என்ன மாதிரி அதை அது வந்து அந்த தீர் என்ன மாதிரி அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவதோ, அது எவ்வளவு சின்னதோ பெரிதா இருந்தாலும் கர்த்தர் அதை ஒரு நாளும் அணைக்க மாட்டார். அதே மாதிரி தான் எங்களோட வாழ்விலை கூட, நாங்கள் போற எல்லா மாதிரி விஷயங்களும் எல்லா மாதிரி நோய்களும் தடைகளும் என்னத்தான் எங்களுக்கு நடந்தாலும் நாங்கள் அவருடைய சன்னிதானத்தில இருந்து அவருடைய கிருபையிலான நடத்தப்படும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களோட திரிய எங்களோட வாழ்க்கையில வரும் அந்த வெளிச்சத்தின் திரியை ஒரு நாளும் அணைக்க மாட்டார். அது எப்பொழுதும் பெரிதாகத்தான் ஆகிக்கொண்டே இருக்கும் என்றபடியால் நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணி எத்தனையோ வசனங்களையும் கொடுத்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபா.
0: ஒன்றை மகிமைப்படுவதாக சிஸ்டர், கத்திரிக்க மகிமை என்றாதாக. தொடர்ந்தும் கத்திர உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்தும் வழி நடத்துங்க. உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன். நன்றி சிஸ்டர், கத்திர அமைப்பாங்க.
1: அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்தை அழைக்க போகிறோம். அவரும் எப்பொழுதும் அவருடைய இவாஞ்சலிஸ்டிக்கல் வாய்ஸ், அவருக்கு ரட்சிப்பின் குரல் கத்தல் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி அந்த அழைப்புதன்படி அவர் வந்து அவருடைய இரட்சிப்பின் வார்த்தையை வந்து அவர் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் பாருங்கள், வந்து கத்தல் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: God bless you. Praise the Lord. ரஜினி அலங்காரமணி, பிரைஸ் தி லார்ட். நேயர்களே, நாங்கள் இன்றைக்கு அனாதி தேவனை பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாக எங்களுடைய தேவன் இருக்கிறார், அனாதியாக இருக்கிறார். அவர்தான் எங்களை நித்திய நித்தியமான ராஜ்யத்தில வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். நாங்களுடைய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஜீவ புஸ்தகத்துல தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்து எங்களுடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த காலத்துல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பெயர்களை அறியாத ஒவ்வொருவர்களும் அந்த ஜீவ புத்தகத்தில தங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொருவரும் இயேசுவை தேட அழைக்கப்பட்டவர்களோ அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவராக யார் யார் இந்த காலங்களில உண்மை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேடுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக, இந்த ஐந்து கண்டத்தில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் விசேடமாக இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரேடியோவுக்குடாக யார் யாரை நீர் அழைக்க சித்தமாயிருக்கிறீர், உம்முடைய ராஜ்யத்தில நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்தில அனாதி தேவனாகிய நீரே இந்த உலகத்தை உருவாக்குற தேவன் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் அறிந்து உம்மிடத்துல ஓடிவர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் உபாகமம் 33:27 வசனம் இப்படி சொல்லுகிறது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இப்படியான தேவன் தான், சத்துருக்களோடு யுத்தம் செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்தில எங்களுக்கு மனிதர்கள் சத்துருக்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு சத்துருக்கள் அல்ல. அவர்களுக்குள்ள கிரிகை செய்கிற அந்த பிசாசுக்கு தான் எங்களுக்கு சத்துருவாக இருக்கிறது. எபேசியர் 6:12 துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு ஒவ்வொரு மதங்களுக்கிடையே ஒவ்வொரு பாவத்துக்குள்ளையும் இந்த பிசாசினுடைய கிரிகைகள் காணப்படுகிறது. இருளின் அதிகாரங்கள், நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது மாம்சத்தில் பிறக்கிறோம். ஆதாம் எவாளின் பாவ சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே பாவிகளாக பிறக்கிறோம். ஒரு மதங்களுக்குள்ள வாழுகிறோம், இப்படியான சாபங்களுக்குள்ள வாழுகிறோம். அந்த பிசாசு அந்த தோற்றை எங்களுடைய மூதாதியர்களிடத்துல போட்டு விட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு இந்து மகன் இந்த மத வணிக வணக்க தேவன் செய்வதற்கு காரணம் அந்த மதத்தில இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள். 4000 ஆண்டுகளாக ஆபிரகாமின் தகப்பனுக்கு கூட அந்த இந்து மத ஆச்சாரங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். இப்படியாக ஆபிரகாமை பிரித்தெடுத்தவர் தான் எங்களுடைய தேவன். அந்த பிசாசுகள் இன்றைக்கும் பாருங்க 4000 ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு கூட இப்படியாக அந்த பிசாசு தவறான மத வழிபாடுகளுக்கு நடத்துகிறது. இதே போலதான் ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மத்தேயு 1 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:14 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போல அவர் உங்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். இதற்காகத்தான் இந்த மதங்களில வாழுகிற எல்லாவருக்கும் இயேசு வேண்டும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்காக, எனது சாபங்களுக்காக, என்னுடைய பாரம்பரிய சாபங்களுக்காக, 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபங்களுக்காக பாருங்கள் எங்களை பிடித்தெடுத்தார். அதே போலதான் இன்றைக்கு பாருங்கள் ஆபிரகாம் கேகாரூடாக அந்த இஸ்மாயில் சந்ததி முகமிட்டு கூட வருகிறது. அவர்களுக்கு இயேசு இல்லை, ஆனால் தேவன் தான் அவர்களையும் படைத்தவர், அவர்களையும் ஆசீர்வதித்தவர். ஆனால் அவர்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், பிசாசு அந்த முகமதியருடைய மதத்துக்கூடாக தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் ஒரு தவறான காரியத்தை அந்த மதங்களுக்கு செலுத்தி பாருங்கள், இப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர் என்று. இப்படி தவறான பிரச்சாரங்களை பிசாசு இப்படியான அந்த மதங்களில் உள்ள மக்களுக்குள்ள போட்டு, பிசாசுதான் இந்த மதங்களுக்குள்ள தோற்றை போடுகிறார். துரைத்தனம், அதிகார தோற்றுகள், பொல்லாத வழிகள், இப்படியாக மத கலவரங்களை உருவாக்குவது, மதத்துக்கு எதிராக செயற்படுவது எல்லாம் பிசாசாக இருக்கிறது. அவர்களும் தட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களையும் படைத்தவர் எங்களுடைய அந்த மெய்யான தேவன், அனாதி தேவன். உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்பிருந்து அந்த எங்களுடைய அனாதி தேவன் இருக்கிறார். அவர்தான் நித்திய காலமாக சதா காலமாக அவரோடு தான் நாங்கள் வாழப்போகிறோம். முடிவும் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான், ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், சூரியன் சந்திரனை உருவாக்கினவரும் அவர்தான், இந்த புதிய வானம் புதிய பூமியில 1000 வருடம் வாழுகிற வாழ்வை தருகிறவரும் அவர்தான். பாருங்கள், இயேசுவன் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை படைப்போமாக என்றார்கள். பாருங்கள், தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தவர்கள். இப்படியாக இயேசுதான் அந்த அரசாட்சியில, அவர் தான் எங்கள் அவரோடு கூடத்தான் நாங்கள் வாழ்க்க போகிறோம். அவர்தான் ராஜாவாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த யூத ராஜா, இந்த மனுக்குல மனுஷ மனுஷ ராஜ்யத்தை அமைக்க வரவில்லை, பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை உங்கள் ஒவ்வொருவரையும் படைத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் அவரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த அநாதி தேவன் பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 48:14 அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய குமாரனாகத்தான் ஏசு, சன் ஆஃப் கோட்டாக சிலுவையில தேவனோடு கூட இருந்தவர் தான் ஏசு, மனிதனாக வந்து எங்களுக்காக மனிதன் மீட்கப்பட வேண்டும். இந்த பிசாசிடத்தில் இருந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசுவாக வெளிப்பட்டு அவர் அந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இப்படியாக வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த உலகத்துல வந்து எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தை அவர் எடுத்து எங்களுக்கு விடுதலையை தந்தார். நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சங்கீதம் 48:14 பார்க்கும் பொழுது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் பாருங்கள், சதா காலங்களிலும் எங்களுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சதா காலங்களிலும் வாழுகிற வாழ்வை அவர் தரப்போகிறார். இயேசுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சதா காலமுள்ள ராஜ்யம். இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வரும் வரைக்கும் எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்துக்கு பின்பு நாங்கள் நித்திய காலத்தில் 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஜீவ புஸ்தகத்தில எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 பார்க்கும் பொழுது உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிடாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 ஒரு மிருகம் வெளிப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கு இந்த மத வழிபாடுள்ள மக்கள் எல்லாம் அந்த மிருகத்தை தான் வணங்குவார்கள். அதனால தான் இந்த காலத்துல நீங்கள் அந்த மெய்யான அநாதி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 இருந்து பார்க்கும் பொழுது பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அந்த மிருகத்திற்கு பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் சில சிலைகளை பார்த்தீர்களாக இருந்தால் பல தலைகளோடு இருக்கும். பாருங்கள், பிசாசு இப்படியாக இந்த மதங்களில இப்படியான 10 தலைகள் உள்ள ஒரு மிருகம் தான் எழுப்பி வரப்போகிறது. அந்த மிருகத்துக்கு பாருங்க, 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த பலி சேர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இன்றைக்கு இந்த சில வணிக வணக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிசாசினூடாக அந்த வலி சேர்ப்பம். பாருங்கள், இன்றைக்கு ஆதியாகமத்தில நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததுதான் அந்த வலி சேர்ப்பம். ஆதாம் ஏவாளை வஞ்சித்து பாவத்தை இந்த உலகத்துக்குள்ள போட்டு தீமையான தோட்சை எங்கட மனதில போட்டு இன்றைக்கு மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக துரைத்தன அதிகார ஆவிகளுக்குடாக வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட சேனைகளுக்கூடாக செயற்படுகிறதுதான் இந்த வலி சற்பமாக இருக்கிறது. இந்த வலி சற்பம் கட்டப்பட வேண்டும். பாருங்கள், 1000 வருட ஆட்சியில தேவன் இந்த வலி சற்பத்தை கட்டி நாங்கள் 1000 வருடம் இந்த உலகத்துல புதிய வானம் புதிய பூமியில வாழுகிற வாழ்வை 10 ஜெனரேஷன் வாழ முடியும். இந்த உலகத்துல ஒரு மனிதன் 80 100 வயது வரை நான் வாழ முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை பரிசுத்த ஆவியை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுடைய வாழ்வு நித்திய வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய பெயர்கள் அந்த புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பெயர்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்காகத்தான் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது என்பதை யோவான் 3:5 விளங்கப்படுத்துகிறான். மிக்க தெய்வம் என்ற பரிசு எனக்கு. பாருங்கள், அவன் ஒரு நல்ல பரிசியனாக இயேசுவை இயேசுவில விசுவாசம் வைத்தவனாக இயேசுவிடத்தில் இருந்து அவன் கற்றுக் கொள்ளுகிறான். அப்பொழுது இயேசு அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். நாங்கள் யோவான் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், ஆவியில பிறக்க வேண்டும். முதலாவது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம். தாயின் வயிற்றில ஆதாம் அவ்வாளுக்கு சந்ததியாகிய நாங்கள் மாம்சத்துல ஒரு பாப உணர்வோடு எங்களுடைய சமூக எங்களுடைய சமூக மதங்களோடு அந்த குணங்களோடு நாங்கள் பிறக்கிறோம் பாப மனுஷராக. பாருங்கள், இயேசு நாங்கள் ஜலத்தினால எங்களுடைய சபைகளில உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். இயேசுவும் பாருங்கள் யோவான் ஸ்நானகரிடத்துல அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார். அதற்கு உடனேயே அவர் அந்த ஆவியினால பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட 1 பேதுரு 1:12 படி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று அவர் மறுபடியும் பிறந்தார். பாருங்கள், இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய வார்த்தை வேதாகமத்தின்படிதான் அவர் வாழ்ந்து காட்டினார். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் இப்படியாக மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நாங்கள் ரோமர் 8:9 பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த ஆவி உள்ளவன் தான், தேவனுடைய பரிசுத்த ஆவியை உள்ளவன் தான் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை தியானிக்கிறவனாக அவருடைய வசனத்தை ஃபாலோ பண்ணுகிறவனாக ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு சபைகளுக்கு போகிறவனாக தேவனை விட்டு விடாமல் வாழுகிறவன் தான் இந்த ஆவியை பெற்றவன். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள தான் வந்து வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது 1 யோவான் 3:15 1 கொரிந்தியர் 6:17 இந்த ஆவியானவரோட நாங்கள் இழந்து இணைந்திருக்க வேண்டும். கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனுடைய ஒரே ஆவியாக இருக்கிறார். எங்களுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைந்திருக்கும் பொழுது நாங்கள் படிக்கிற வேதாகமம் ஒரு கனியாக ஒரு அமுதமாக இருக்கிறது, மெடிசினாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நானும் பவரை தருகிறது. இதற்காகத்தான் இந்த ஆவி இல்லாமல் இன்னைக்கு உலக மக்கள் நான் பைபிளை படித்து முடித்து விட்டேன் என்று பைபிளை ஒரு இடத்துல வச்சு விட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்களாக அவர்கள் அந்த

அவருடைய வார்த்தைகளுக்கு பயன்பட வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு பயன்பட வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் செய்வது தேவனுக்கு எப்படி தெரியும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள் எல்லாம் தவறு செய்வதற்கு காரணம் பாவம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் ஒளிந்து மறைந்து செய்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். பார்க்கலை இசைக்கியலுக்கு தேவன் காட்டுகிறார், துவாரத்தை போட்டு நீங்கள் 8 அதிகாரத்திலே நிவாசித்து பார்த்தீர்களாக, அந்த துவாரத்தை போட்டு அந்த அவர்கள் செய்கிற அக்கிரமங்களை காண்கிறார், ஆக்கிரமங்களை காட்டுகிறார். பாருங்கள், அவர்கள் இப்படியான அந்நிய அக்கினிகளுக்கு பலியிடுவதை, ஊரும் பிராணிகளை வைத்து வணங்குவதை, இப்படியாக இந்து கலாச்சார மக்கள் செய்வதை அவர்களுக்கு காட்டுகிறார். பாருங்கள், அந்த இசைக்கியல் என்ற இசைக்கியலுக்கு இப்படியாக தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை, அந்நிய அக்கினிகளை நாங்கள் வணங்கக்கூடாது. அந்த அக்கினிகளை தேவனுடைய சன்னதிக்கு கொண்டு வரக்கூடாது. எங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலே அந்த அக்கினியை தந்திருக்கிறார். அதுங்களை மேலும் மேலும் பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாகி இயேசுடைய வருகையில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம், இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுடையது. சரீரம் பாவத்துக்கு வென்றாக வந்தது. எங்களுடைய ஆவியானவர் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும் பொழுது குற்றமற்றதாக பாவம் இல்லாததாக இருக்க எங்களை அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். இப்போ பரிசுத்தமாக வாழுகிற எங்களுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் எல்லாரும் கேருமீன்கள் சீராமீன்கள் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற 24 மணி நேரமும் பரிசுத்தர் சேரிகளின் தேவன் பரிசுத்தர், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் பரிசுத்தர் இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் பரிசுத்தர் என்று துதிக்கும் பொழுது அவரை நாங்கள் உயர்த்துகிறோம், தேவனை உயர்த்துகிறோம். இயேசு பரிசுத்தர், இயேசுவை உயர்த்துகிறோம். தேவனும் இயேசுவின் தேவனுடைய வலது பார்சத்தில் தான் இயேசு இருக்கிறார். தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகம், உலக தோற்றத்துக்கு முன்பே இந்த ஜீவ புத்தகம் இருக்கிறது என்பதை இந்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது எபேசியர் 3:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், அவர் கிறிஸ்தவர்கள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு பிளஸ்ஸிங் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், முதலாவது இந்த ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கூடாக நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் எங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அதுல இருந்துதான் கிடைக்கிறது. எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். அந்த ஆசீர்வாதங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் எங்களுடைய தேவனுடையது. இந்த உலகமே அவர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். நீங்கள் இந்த மதத்தை மனிதன் கிரியேட் பண்ணி பிசாசுகள் உங்களுக்கு உள்ள தோற்றை, தவறான தோற்றை தந்து உங்களை வழி நடத்துகிறது. ஆனால் தேவன் தான் இந்த உரிமையாளர், இந்த உலகத்தின் உரிமையாளர். இன்றைக்கு உலகத்தை படைத்த தேவனுடைய 3rd person எங்களுக்கு வாதம் செய்கிறார். அந்த தேவன், இந்த உலகத்தை படைத்த அவரோடு வாழ போகிற அந்த அனாதி தேவனுடைய தேவன் 3rd person பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இதுதான் எங்களுக்கு தேவன், அந்த மெய்யான தேவன், அந்த அனாதி தேவன் தருகிற ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தை, இதுதான் எங்களுடைய கேட்லாக். நாங்கள் வாழ வேண்டிய எப்படி ஒரு கார் உருவாக்கும் பொழுது, ஒரு போட்டோ காப்பி மிஷின் உருவாக்கும் பொழுது கேட்லாக்கை கொடுக்கிறார்கள். மனிதனுடைய கேட்லாக், இப்படித்தான் வாழும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நீங்கள் மதங்களில் வாழ்ந்தீர்களாக இருந்தால் அந்த வலிசற்பத்தினுடைய ஆவியை கொண்ட ஒரு மிருகத்தை நீங்க வணங்குவீர்கள். அது அக்கினியின் கந்த மெருகிற கடலில் தள்ளப்படும், ஒரு நாள் தள்ளப்படும். அப்பொழுது இந்த தேவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள், நீங்கள் நம்பின. ஆனால் உங்களை படைத்த தேவன்
உங்களுடைய ஆவி

தேவனுடையதாக இருக்கிறது. பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. அதனால உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் படைத்தவர் உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய தம்முடைய சாயலாக தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படியும் தான் நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்துல நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு விழுந்த கடமையாக இருக்கு. மரிக்கும் பொழுது பாருங்கள், இயேசு கூட இந்த உலகத்துல அவருடைய மிஷன், அவர் கடவுளாக இந்த உலகத்துல வரவில்லை, தன்னுயிரை கொடுப்பதற்காக மரிப்பதற்காக வந்தார். அந்த ஆவியை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தார். இப்படித்தான் நாங்களும் வாழ வேண்டும். நாங்கள் படிக்கும் தருவாயில எங்களுடைய ஆவியை அந்த மெய்யான தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் பாவம் செய்து தொடர்ந்து பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து மரிக்கும் பொழுது விசாசு உங்களை இழுத்து கொண்டு போவான், நரகத்துக்கு இழுத்து கொண்டு போவான். அவன் உங்களை துன்பப்படுத்துவான் நரகத்திலே. இந்த உலகத்திலே நீங்கள் சமாதானமாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சமாதானத்தை சமாதானத்தோடு தேவனுக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வை தேவன் தருகிறார். பாருங்க, மதங்களில் உள்ள மக்கள், நாங்கள் சங்கீதம் 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தானியம் திராட்சை சரம் விளையும், விளைந்திருக்கிற காலத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த மகிழ்ச்சியை விட அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசனை. மதத்தில் உள்ள மக்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு திராட்சை ரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கிறார். பங்காளுடைய பரிசுத்த ஆவியானவருக்குண்டாக அன்பு வருகிறது, சமாதானம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, இச்சையடக்கம் வருகிறது, தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான அத்தனை நல்ல குணங்களும் எங்களுக்கு வருகிறது. பங்களிப்படியானவர் 2:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உம்மை ஆசீர்வதித்திருக்கிறான். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவர்கள் நம்மை தெரிந்து கொள்ளபடியே. பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் இருந்திருக்கிறார், கிறிஸ்துவர்கள் எங்களை தெரிந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவும் தேவனும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாக. அவர் மனிதரை படைக்கும் பொழுது கூட Let us make our image. அவரும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நீதிமொழிகள் 8:35 இருந்து பார்க்கும் பொழுது அவர் அருகே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். பாருங்கள், இந்த வார்த்தை தான். யோவான் 3:1 பார்க்கும் பொழுது ஆதியில வார்த்தை இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்தில் உதித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது. பாருங்களே, எபேசியர் 3:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய பரிசுத்த ஆவியினால நாங்கள் இயேசுடையவர்கள், தேவனுடையவர்கள், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். இப்படியாக எங்களை முத்திரை போட்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அவர் எங்களை மீட்கிறவராக இருக்கிறார். எங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. பாருங்கள், எங்களுடைய ஜீவன் தேவனுக்குள்ள தேவன்ல இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர், அவருடைய ஆவி உள்ளவன் ஒவ்வொருவருடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க, நாங்கள் கொலோசியர் 3:1-3 பார்க்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, இந்த உலகத்தில் எல்லாம் ஒழிந்து போறதாக இருக்கு. ஒரு வெள்ளப்பெருக்கு, ஒரு புயல், ஒரு அனர்த்தம் வரும் பொழுது எல்லாம் இழந்து போகிறது. அதற்காக தான் பரலோக பொக்கிஷங்களை தேட வேண்டும். இந்த மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
எங்களுடைய ஜீவன் கிறிஸ்தவுக்குள்ளாக தேவனுக்குள்ள எங்களுடைய ஜீவனை வைத்திருக்கிறான். இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வழிபடும் பொழுது, கொலோசியன் 3:4 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து வழிபடும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அவரோட எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோட நாங்கள் நித்திய நித்தியமாக வாழுவோம். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே வாரும் தீப பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும் தீப பாதையிலே நடத்தும் ஜீவ

போகி வந்த மக்கள் மேல் மேச ஆவி வீச செய்யுமீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் உம்முடைய ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீர்களாக. எத்தனையோ புயல்கள், எத்தனையோ வறுமைகள், துன்பங்கள், போரான இடங்களில் எல்லாம் வாழ்கிற இந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய நேச ஆவியை ஊற்றி இழுத்துக் கொள்வீராக. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நாம்

0: வேண்டும் என்று எண்ணிக்க அபிரகாம் அந்த சோதரன் குமரா மக்களுக்காக ஜெபித்த பொழுது ஒரு 10 நீதிமான்கள் கூட இல்லாத அந்த அந்த பட்டணத்தை அழித்திலே ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல பல அழிவுகள் நேரிடுகிறது. ஆனாலும் அந்த பிரதேசங்களில நீதிமான்களின் எண்ணிக்கை 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்டணங்களில பல அழிவுகளை மக்கள் சந்திக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த தேசங்களில வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அந்த தேசங்களுக்காக ஜெபிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தேசங்களிலேயும் இயேசுவை தேடுகிற ஜனங்கள் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காற்றையும் கடலையும் அதட்டின அதே இயேசு எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன், அந்த தேசங்களுக்கு சிரமத்தை கொடுக்கிற தேவன், ஒவ்வொரு தேசத்திலேயும் ஒரு எழுப்புதலை காணும்படி ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு தேசங்களிலேயும் அதிகமாக ஊற்றும்படியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த துன்பத்தில் இருந்தாலும், எந்த வறுமையில இருந்தாலும், எந்த துக்கத்தில இருந்தாலும் நீர் உயிர்த்தெழுத செய்கிறவனாக இருக்கிறேன், தேவைகளை சந்திக்கிறவனாக இருக்கிறேன். பரலோகத்தின் நிறைவினால குறைவுகளை நிறைவாக்குற தேவன், எங்களோடு வருகிற தேவன், எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிற தேவன். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் உடைய ராஜ்யத்தில சேர்த்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் ரஞ்சிக்கப்படும் பொழுது உடைய பரலோகம் களி கூறுகிறது, நாங்களும் களி கூறுகிறோம். நீர் வரும் பொழுது ஒவ்வொரு மக்களும் பாவத்துக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்த நித்திய வாழ்வை ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை ஒன்றானமை தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர். நன்றாக ஆபிரகாமில் இருந்து ரெவலேஷன் மட்டும் உங்களோட வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியினால மட்டுமே இது கூடியது. அவர் மட்டும்தான் இதை தாபரிக்க கூடியதாக இருக்கிறது என்றபடி அந்த வார்த்தையின் மூலமாகவே இரட்சிப்புக்குள் வருவதற்கு ஆத்துமாக அவர்களுடைய இதயத்தின் கண்களை அவர்கள் திறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இதை நடத்தி கொண்டு போகிறார், நடத்தி சென்றிருக்கிறார், இரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியான நடமாடுகிறதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் என்று அது எனக்கு தென்பட்டது என்றபடியால் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய நாமமே உயர்த்தப்படுகிறது என்றபடியால் கர்த்தர் உங்களை அந்த விதமாக உபயோகிக்கிறார். அந்த இரட்சிப்பின் கால் உங்கள் மேல் இருக்கிறது, அந்த அழைப்புதல் உங்கள் மேல் இருக்கிறது. கத்தரே, கத்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர்
0: ஆண்டன்.
1: இதுவரையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் ஸ்காப்ரோன் தேரியோட இருந்து வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் கனடாவில் இருந்து. தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ ஆல். நாங்கள் அடுத்ததாக முடிவு ஜபத்துக்குள் செல்லலாம். நாங்கள் இப்பொழுது முடிவு ஜபத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஒன்ஸ் அகெயின் ஃபாதர் ஃபார் திஸ் எண்ட் ஆஃப் த டே லார்ட். பட் யூ ஹவ் டன் லார்ட் சோ ஃபார் ஃப்ரம் சங்கமம் ரேடியோ காஸ்பிள் பிகினிங் ஃப்ரம் மார்னிங் டில் நவ் லார்ட். Nithya Valicham, Lord, has been beaming, Lord, into 200 nations, Lord, that you have giving us, Lord, such a favor, Lord Jesus. In many ways, Lord, that many have been touched, many have been blessed right through the day till this very evening segment, Lord, which is Lord Jesus Nithya Valicham. Lord, even as you brought Sister Subha once again, Lord, to host this meeting alongside with me, Lord, thank you, Lord, for her time and prayer and dedication despite of her circumstances, Lord, for her continued support. And Lord, how much she loves you, how much she wants to serve you, how much she wants to, Lord, bring forth your kingdom power and authority upon people to find your salvation, Lord, upon them, Lord, for their souls to be saved and for the word she shared as well, Lord, even as she has been hosting and opening up in prayer and bringing forth, Lord Jesus, praises and thanksgiving, Lord Jesus, and also thank you, Lord Jesus, continuously, Lord, going into, Lord Jesus, the time we dedicated, Lord Jesus, Lord, we thank you, Lord, on which, Lord, we were able to come and pray, Lord, standing in the gap, Lord, for many nations of the world and for many that are, Lord Jesus, standing in the gap for their needs and all that you would bring us, Lord, through the guidance of your Holy Spirit, most of all, for their souls to be saved, for their salvation, Lord Jesus. And Lord, we thank you, Lord, for the many ways you have been bringing forth the other requests also, Lord, through Sister Dolly and even Brother Mahendran, who has been joining us, Lord Jesus, that have been standing in that and praying, Lord, for many of the other requests that came along, Lord. It is all, Lord Jesus, for your power and your glory and your way in which, Lord, you have been coming and using them through the guidance of your Holy Spirit, Lord. And also, Lord, ending it as well, Father, with Sister Subha once again, Lord, coming in and completing that segment as well, Lord. So we thank you, Lord, Father, for the time and the time we spend, the energy that is given, Lord, to you, Lord, will never come back to you, us empty, but would always see the blessings in it and the power and authority in it, bring forth much of what it takes only for your will and power and authority coming into the people's lives, Lord, to fulfill their purposes and your will to come through in their lives, most of all for their purpose in which, Lord, they would find you and know you, Lord, as you knock upon the heart of their doors for salvation, Lord. And that is the very bottom line of this very ministry, going and joining with 97 stations to bring your word, Lord, into the entities of the countries that they represent as well, Lord. So we, Lord, we are able to, Lord, now touch 200 plus nations, and also, Lord, many that would come and join, and many that would be blessed, Lord, because of it. So we thank you for that, Lord. And also Sister Dolly coming and joining as well, Father, and praying for the workers as well, Father, Lord. We thank you for her time, and thank you for giving her much health and health, Lord Jesus, and helping her, Lord Jesus, to be with her undertaking for her, Lord, in many ways, Lord. You have been faithful and good, and she's been able to minister, Lord Jesus, in your name, the love and the purpose in which you have called her, with her calling upon her own life. So I thank you, Lord, for the time spent, Lord Jesus, with the praying and worshiping and thanksgiving, Lord, that's been going forth, Lord, because of her service to you, Lord, and I'm blessing, Lord, many because of her call. Also, thank you, Lord, for Brother Mahendran, who came, Lord Jesus, alongside and also worshipped and praised. And thank you, Lord, taking a short time of the request that we are making, Lord Jesus, that he been able to come, Lord, respond, Lord, and be in your presence, standing in the gap, praying, Lord, despite, Lord Jesus, according to the needs that he came and shared, Lord Jesus, that you put forth, Lord Jesus, through the guidance of your Holy Spirit upon his own life. Thank you, Lord. Thank you, Lord. Bless him. Cover him under your precious blood. Protect him, lead him, and guide him, I pray, Lord, continuously, Lord, with much of your presence and your strength, and even as the day, so shall thy strength be, is your power and glory and presence upon his life, Lord, with your promise. So we thank you for that, Lord. Continue to bless him and his family as well. And we thank you, Lord. We never take this for granted, Lord, but this is your great mercy and kindness and goodness, that you would come forth day in, day out, morning till night, Lord, late hours of the night, Lord, for Brother Leslie, Lord, to do all the recordings that it takes, Lord. Oh, and brother, and also, Lord, with Brother Leslie, Sister Rita, Lord, his wife, working alongside, Lord, to complete what you have begun, Lord, in with much of the spirit, much of the power, great glory and presence, Lord, and the guidance of your Holy Spirit, Lord, with much patience that it takes, Lord. Oh, thank you, Lord, for nothing but your grace, Lord, nothing but your power, Lord, nothing but the will of the power and the presence of the Holy Spirit, Lord, that enables them, Lord Jesus, waiting upon you, Lord, when things may sometimes be a little bit difficult, Lord, that you would give them, sustain them with your grace, and to be able to wait upon you each step, Lord, each movement, Lord. They will wait upon you, the author and the finisher of their faith, and the power of the Holy Spirit, Lord, giving them clarity of mind, clarity of direction, clarity of everything that said and done, to only to honor and glorify you, bringing forth all honor and glory to you and you alone, Lord. As your name has been lifted up, glorified, Lord Jesus, you will bring all people unto yourself. And that is the main crux of this very station, going forth, Lord, emanating, Lord Jesus, with your grace and power and might and strength and hope and glory, coming out of Toronto, Canada, Lord, from the also Sangamam Radio Gospel connecting with Nitya Balicham, Bharti in Balicham, right through, and also the weekend meetings, Lord. Now you have joined Lord Jesus alongside bringing that mission, Lord, from Brother Leslie, Lord. So thank you for those weekend meetings that have been blessed so much because of that, with many speakers coming and sharing the word, the servants of the Lord that would come, Lord Jesus, Monday to Sunday, to bring forth the word from the teamwork that goes on, Lord Jesus, from Sister Subha as well, Father, and Sister Dolly and myself, Lord, and along with Brother Mahendran hosting from standing by from Monday to Sunday, Lord, and also along without which this is not possible, Lord, for the network to go on from the Radio Gospel, Sangamam Radio Gospel, from Brother Leslie and Sister Rita alongside. So we thank you, Lord, Father. Thank you right from the beginning to the end, Lord. You are faithful. You are the Creator God. You are the Father of all things to bring it upon us, Lord Jesus, that which is not possible otherwise. Now I thank you, Lord, for Sister Brenda, who brought forth the first word, Lord, always challenging us with our salvation and healing for our bodies, Lord. Thank you for that wonderful sermon that she brought and shared with us, Lord. Much of it, Lord Jesus, coming through the power of the Holy Spirit, emanating to touch many, to save many, and bring forth honor and glory to you, Lord, through the guidance of your Holy Spirit, the ministry of the power of the Holy Spirit, Lord, come upon many that have been received, many that have been touched and saved and delivered and healed in the name of Jesus. So I thank you for her call and her ministry as well. Lord, protect her, Lord. Be with her, leader and guide her, heal her. Much strength, Lord, for her, Lord Jesus, day in, day out, Lord. Strength, quicken and revive every part of her being, Lord. And as she, Lord Jesus, leads her own little family, Lord, with her daughter, Lord, cover her under your precious blood, Lord, along with her daughter, Lord, be with them, lead them, and guide them each step of the way, I pray, in Jesus' name. Also, thank you, Lord, even as Sister Subha brought the word, Lord, I thank you for, already I had prayed, Lord, for that word that you use, Lord Jesus, in which many ways, Lord Jesus, that we are the candle of the Lord, and no matter how big or how small that candle that burns through our lives, Lord, you are the one, Lord, who sustains that very light that burns through us with your grace and mercy and power, Lord, that it will never go out, Lord, once you have come into being, but you come through with your spirit of your Holy Spirit coming and enlightening us and shine through us and making us that light and the salt, Lord, that candle to burn through us. You have called man the candle of the Lord. So thank you for that, Lord, the very way in which you had shared that word, Lord, that message, Lord, would touch many, Lord, and bring forth their salvation and the purpose in which that word went into, Lord, bring forth much fruit in their lives and yield, Lord Jesus, the power and the purpose of that word upon their lives, I pray, in Jesus' name. Also, thank you for Pastor Anton Rasenheim's word that came forth, Lord, from the ministerial point of view, Lord, from the calling point of view, Lord, from the evangelical voice, Lord, that comes through him, Lord Jesus. We shared, Lord, from Abraham, who came from idolatry, Lord, who was found from idolatry, Lord Jesus, who God chose, God separated. There are men in our own ministry here, right from our network, Lord, you have chosen, Lord, to bring them out, Lord, in that from that same way, Lord Jesus, like Abraham was, and separated them and kept them and now using them in that manner, Lord. Then this is of a call. This is of a way the God of our salvation, who separates us, calls us, and uses us in his kingdom. So we thank you for that call that went on, Lord, from Abraham's call up unto how the Holy Spirit will enable each and every one of the members that have been listening, the people that have been coming and listening from the nations of the world, the 97 stations that are also receiving that blessing because of sending forth that messages alongside with Brother Leslie's broadcasting from Toronto, Canada, Lord. Thank you, Lord, for many that are joining, many that are receiving that blessing through the stations, as well as the people that are receiving the blessings across the nations of the world that have been so fruitful because of the last word also that went from Pastor Anton Rasenheim, Lord. We thank you, Master, for the ministry of the salvation message that went in and brought many into salvation, many into the harvest of souls for the kingdom of God in the last days of this end days of ministry, I pray, in Jesus' name. Amen and amen.
2: Amen, amen. சோஸ்ரம் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடுமே சோஸ்கரிக்கிறேன் கத்தாவின் இந்த நாள் இந்த நேரடி ஒளிபரப்பு நீங்க ஆசீர்வாதம் இந்த கிருபைக்காக நன்றி, நன்றி தகப்பனிகளும் மணி தொடக்கம் இம்மத்த நேரம் நடத்தின நல்ல எபினேசருக்கு சோஸ்ரம் இம்மேன் இதெல்லாம் கூட இருந்தீங்கப்பா, எல்லா இணைப்புகளையும் சரியான முறை இணைத்து தந்தீங்க கர்த்தாவே, தகப்பனே அதுக்காக நன்றி. தகப்பனே அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க விளங்க செய்தீங்க. அதற்காக சோசரன் கர்த்தாவே துதி வேலைகள் ஜப வேலைகளை ஆசிரித்த கிருபைக்காய் நன்றி. வார்த்தையின் வேலை வார்த்தையின் வெளிச்சத்தை ஆசிரித்த கிருபைக்கா நன்றி தகப்பனே. இந்த வேலையை மற்ற நேரம் தொகுத்து வழங்கத்தக்க பேனின் சத்துவத்தையும் சோதரஞ்சனி கொடுத்ததுக்காய் நன்றி. இணைந்திருக்கிற டோலி சிஸ்டருக்காய் நன்றி தகப்பனே. அடியாளர் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் சோசரன் நன்றி. வெற்றி எல்லாம் தொகுத்து ஆண்டவரே ஒளிப்பதிப்பு செய்து ஒளிபரப்பாக மறு ஒளிப்பு எடுத்து வர போற பாலஸ்ரீபிரதற்காக நன்றி செலுத்துற இந்த மறைமுகான ஊழியத்தை கனப்படுத்துகிறார், வழி நடத்துகிறோம். குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பனே உங்களுடைய பிள்ளைகளும் தியாகத்தோடு செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் இன்னும் வல்லமை எடுத்தவர்களை பயன்படுத்தும் பொருளாதார சந்தையும் புதிய தொழில்நுட்ப வசதியில் ஏற்படுத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்த மீதியான வேலையெல்லாம் நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உமக்கு சித்தமான நாளைய தினத்திலும் நாங்களே நித்திய வெளிச்சத்தின் பகுதியில நேரடி ஒளிபரப்பில அப்பா நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் உம்மோடு உறவாடி உம்முடைய நாமத்தில் நிற்கத்தக்கதாக வேலையின் சொத்தத்தையும் தாங்க ரத்த கோட்டை வச்சு கொண்டு இதில் நுழையாமங்களை பாதுகாத்திரம நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன்.

0: தேதி 9ஆம் மாதம் 10ஆம் தேதி ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வேலை இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கதரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனம், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் 138:8 கூறுகிறான். வாஞ்சியோடு கத்தரண்டை ஒப்புவிக்கிறான். அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம். கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரது கிருபை எங்களுடன் கூட இருக்கிறது, அவருடைய கிரியைகளை அவர் நெகிழ விடாதிருப்பாராக என்று சங்கீதக்காரன் இந்த காரியங்களுக்காக கத்தரை வேண்டி நிற்கிறான். அதே போல நாங்களும் வேண்டி நிற்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 16, எசேக்கியேல் 6, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 2 அதிகாரம். இவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக நாளையும் வழி நடத்துவார். அதே வேளையிலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்க முடிய தொகுத்து வழங்குகின்ற அந்த அதிகாரங்களை கேளுங்கள். அத்தோடு நாங்கள் வாக்கு தத்தங்கள், ஜீவ வார்த்தைகள், ஜீவ மன்னா, தேவனுடன் 1 நிமிடம் மற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்கள் பகிர்ந்து கொடுங்கள், அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் அதிகால வேளையில் சௌரி டோலியோர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார், ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலை கூட கடந்து செல்ல ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை இருந்து வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டுமா, நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன், காட் பிளஸ் யூ. ஆமேன். கத்தருடைய கரத்திலே
1: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளி அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சப்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தி இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. இரவும் பகலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ராஜா யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலை ஆண்டவரே கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிற ராஜா. ஆண்டவரே தேவனே உமக்கு சூத்திரம். நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சகல கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஆண்டவரே தேவனே. பெலனுக்கும் பாத்திரப்பா, வல்லமைக்கு பாத்திரப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே ஆட்டுக்குட்டி ஆனவரே உடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் விழுந்து பணிந்து தொழுது கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனாயிருந்தால் ஞானத்தில் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே எந்த சூழ்நிலையிலும் மனுஷரிடத்தில் பேசுவதாயிருந்தாலும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஆண்டவரே எந்த சித்தத்தை செய்வதாயிருந்தாலும் தேவரீர் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வருமானத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, ஆண்டவரே சரீரத்தை ஆண்டவர் எப்படி செப்பனிடுவது, ஆண்டவராகிய தேவனே பிள்ளைகளை எப்படி நடத்துவது, ஊழியங்களை எப்படி நடத்துவது, ஜனங்களை எப்படி ஆதாயம் பண்ணுவது. ஆண்டவரே தேவனே இந்த தரிசனம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே தேவனே ஞானத்தை கண்டடைய எங்களுக்கு எப்பொழுதும் கிருபதாரம் ஐயா ராஜா. உம்முடைய கிருபுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.

ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை கார்த்தரே ஆளுகை செய்ய வாரும் தூயாவியே.

காகம்பிதுமு ஆலோசனை கார்த்தரே என்னை ஆளுகை செய்யும்

வல்லமையாளி நினைத்து நீராளுக செய்யும். சகப்பனே ஆண்டவராய் தேவனே, பரமண்டலங்கள் இருக்கிறவங்களே நல்ல பிதாவே, உம்முடைய நாமங்கள் மத்தியிலே ஆண்டவரே பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஐயா கனப்படுத்தப்படுவதாக, எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வதாக ராஜா எங்கள் ஆவியானவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளிலே எங்கள் சபைகளிலே எங்களுடைய வருமானங்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. அக்கினியும் நீரே

வாரும் தூயாவியே நாவியானவரே வல்லமையை வாஞ்சிக்கிறேன், வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுக செய்யும், என்னை ஆளுக செய்யும்,

ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியம் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் வர வேண்டும் தேவாவியே எங்கள் மாத்தியிலே வர வேண்டும் ஐயா

ஆவியானவரே நடத்தும் ஐயா, ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. ராஜா, நாங்கள் மனுஷர்கள் என்பதை நினைவு கூறும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும் ஐயா. எங்கள் ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் தகப்பன். எங்கள் ஊழியத்தை நடத்தும் ஐயா, சபையை நடத்தும் ஐயா, பிள்ளைகளை நடத்தும் ஐயா. ஆண்டவரே தேவனே, வருமானங்களை நடத்தும், பேங்க் அக்கவுண்டுகளை நடத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை பற்றி பிடிக்கிற ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, உமை கூலியம் செய்கிற ஞானத்தை தாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தையும் ஹேண்டில் பண்ண அவர்களுக்கு ஞானத்தை கொடுமா ஆண்டவரே. சபையை கட்டுவீராக, சபையின் தலைவர் நீரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரத்தட்டி பாடிடுவேன்.

ஆமென். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோகியும் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க.

செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஹாலேலூயா உரபக்கரதுரு வரபரபக்கரமணி ஹாலேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்புள்ள தேவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆர்ப்பரிப்போடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அதிசயமாய் நடத்துகின்ற தேவனேமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனேமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹாலேலூயா. தேவனுக்கு துதி உண்டாவதாக. ஹாலேலூயா. தேவனுக்கே ஹாலேலூயா மகிமை உண்டாவதா. ஹாலேலூயா. ஆண்டவரேமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறீர் என் உள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு.

உம்மை உயர்த்துவேன் அப்பா சகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் வே,

உம்மை உயர்த்துவேன் அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவேன். உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, காத்தான் செயல்களோடு

பூரண படுத்துவேன். அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன், நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன்.

ஐயா. ஆண்டவரே முக சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனாய தேவனே, உண்மை மட்டும் பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபதாருமப்பா ராஜா. ஆண்டவராய தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே, தகப்பனே, உள்ளார்ந்த மனுஷனிலே ஐயா வல்லமையாய் செயல்படுவீராக ராஜா. ஆவியானவரே எங்களை உணர்த்துவது மட்டுமல்ல, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துவீராக ராஜா. ஆண்டவராய தேவனே, தடைகள் முழுவதும் எடுத்து போடுபடுமா செவிக்கிறோம் கத்தாவி. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ தேவனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்.

0: அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே துதிக்கிறோம் ஐயா, துதிப்பதே ஆண்டவரே எங்களுக்கு இன்பம் பாராச்சா. தகப்பனாகிய தேவனே, இந்த வேளையிலும் மீண்டுமாய் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக செபிக்க வருகிறோம் ஐயா. இலங்கையிலே நடக்கின்ற அநியாயமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவனப்பா, நீதி முளைக்கட்டும். சத்தியம் ஆண்டவரே அந்த இடத்திலே தழைக்கட்டும். என் ஆவியானவரே அந்த இடத்திலே அசவாடுவீராக. மீண்டுமாய் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இலங்கை, ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே நாங்கள் நடமாடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே யாழ்ப்பாண பிரதேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். கிளிநொச்சி, வவனியா பகுதிகளிலே, திருவோணமலை, மட்டக்களப்பு பகுதிகளிலே ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. கரையோர பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே நடந்து வருகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, கொழும்பு பிரதேசங்களிலே ஆண்டவரே, மத்திய மாகாணத்திலே, கீழ் மாகாணத்திலே, மேல் மாகாணத்திலே, வட மாகாணத்திலே ஆண்டவரே தேவனே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சிறியவர்கள் பெரியவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனாகிய தேவனே, உம்முடைய கரம் கூட இருந்து ஐயா வழி நடத்துகிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா ராஜா. தடைகளை உடைத்து போடுகிறவரே, உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே இலங்கை அரசாங்கத்துக்கு தைரியத்தை கொடும் ஆண்டவரே, ஞானத்தை கொடும், தேவ நீதியை கொடும் ஆண்டவரே. நாவியானவர் உணர்த்தும் ஐயா ராஜா. அப்பா கோரேசி ஆண்டவரே, இப்படி புறஜாதியில இருந்து அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்பா ராஜா ஆதரவாய் ஆண்டவரே தேவனே, தகப்பன் இருந்தது போல ஆண்டவரே இந்த அதிபதிகள் மேல் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. அவர்கள் தாங்கள் மனுஷர்கள் என்பதை நினைவுறுத்தும். பார்வோனோடு நீர் பேசின ஆண்டவரப்பா, என் தகப்பனாகிய தேவனே ராஜா. அமலேக்கியரோடு பேசின ஆண்டவரப்பா ராஜா, லாபானோடு பேசின ஆண்டவரப்பா ராஜா, ஆண்டவரே நீர் ஆண்டவரே துன்மார்க்கரோடு கூட பேசுகிற ஆண்டவரப்பா, ஆண்டவரே கழுதியோடு கூட நீர் பேசி இருக்கிறீரப்பா ராஜா, காகத்திடம் பேசி ஆண்டவரே எலியாவை போசித்தவரப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, உள்ளுணர்விலே ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். இயற்கை அழிவுகள் இருந்து தேசங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, வெள்ளப்பெருக்க தேசங்களை விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மீண்டுமா இந்த கனடா தேசத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை உப்பிரவாக்கினீர் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவன், இந்த டெரிப் காரியங்களில் ஒரு சரியான ஆலோசனை அந்த தேசத்து அதிபதிகளுக்கு கொடுக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. போதமிருந்து கடைகள் மூடப்பட வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பந்தப்பட வேணுமா செவிக்கிறோம். பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டு பண்ண வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். ஊழியக்காரர்களை ஆத்தும ஆதாய வீரர்களாய் மாற்றும்படி செவிக்கிறோம். விசுவாசிகளை ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும்படி செவிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தரண்டை ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் கர்த்தர். தாமே எல்லாவற்றையும் நுகர்ந்து

0: எங்களுக்கு அதற்கான பதிலை தர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்திருக்கிறோம். அவர் ஒப்புவித்ததை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இணைந்து ஜெபித்த ஆசீர்வத்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பின்பகுதியில் வழி நடத்திய சகோதரன் இமானுவேலையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தினை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே கர்த்தரை சித்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you, அம்மா.
1: ஆமேன்.
0: ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். இதுவரை நேரமும் தேவ ஊழியர் பசுநகோமினோகர் சத்தியத்தை திருச்சபையிலிருந்து டொரண்டோவிலிருந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார். இணைந்த உங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்திருந்தாமே ஆசீர்வதிப்பாராக. காலை வேளையிலே அந்த காரியங்களை கூட மீதியான காரியங்களை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். அதற்காக நன்றி
2: செலுத்துவோம்.
0: அருமையானோடு நாங்கள் இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையில் வழி நடத்தப்பட்டோம். இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 10ஆம் தேதி ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:33 இன்றைய நாளுக்கான வசனம், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சங்கீதம் 138:8 கூறப்பட்ட அந்த வசனங்கள் நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 16, எசேக்கியேல் 6, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் லூக்கா 2 அதிகாரம். இவற்றை நாங்கள் இவற்றையும் வாக்கு தத்தம், தேவனுடன் நிமிடம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, இவைகளையும் நாங்கள் நேற்றைய நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாரா. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். பெற்ற நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களும் பெற வேண்டும். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க எடுப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அதே வேளையிலே சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்ரின் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் இரவு வேளையிலே சௌரி மேகலா வாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நாளிலும் ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர் வழியில் சென்றிருக்கிறபடியால் இன்றைய நாளில் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதனாலே நாங்கள் ஊழியர் சௌரி மேகலா வாஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வழிநடத்துங்கள். அமைதியான இணைகின்ற ஊழியர்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி சுஜாதா அவர்கள் கூட கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி மேகலா வாஸ் நீங்கள் நடத்த முடியுமா? ஜெபங்களை தொகுத்து வழங்க உங்கள் சிஸ்டர் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: ஹலிலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹலிலூயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காய் மக்கு நன்றி தகப்பனே. அற்புதமான ஒரு வேலையை நீ தந்திருக்கிறேன். அதிசயமா எங்களை நடத்தி கொண்டு வருகிற உன்னதமான தேவன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாவுகள் எல்லாம் உண்மை தாமே அறிக்கை செய்யும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினியான பலன் வரும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாள்ல உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய அதிசயமான காரியம் விளங்குவதாக. இந்த வேளையில் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த வார்த்தைகள், கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாய் அவருடைய வாழ்க்கையில் அமையத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த சங்கம் வானொலியில ஜெபிக்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வானொலிக்காக நாங்கள் ஜெபிப்போம். வானொலியில தங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய சேவை கண்டு வருகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்போம், ஆசீர்வதிப்போம். பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கத்தை போல இந்த ஊழியர்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள், அவர்கள் ஜெபிக்கவோ அவர்கள் துதிக்கவோ வேறு ஒரு காரியங்களை போட்டு அவர்கள் மனது சிந்தனைகளை குழப்பி அவர்களை அந்த இடத்துல இல்லாதபடி அவன் தடுக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி இந்த வானொலியில ஜெபிக்க வருகிறவர்கள், அர்ப்பணிக்கிறவர்கள் ஜெபத்தோடு வரத்தக்கதாகவும், அதே நேரத்துல இந்த வானொலியில வேலை செய்கிறவர்கள், இந்த இதற்காக அர்ப்பணித்து தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரதர் லெஸ்லி அவர் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுப்போம். அதே போல இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுவோம். அவங்க செய்கிற ஊழியங்களை தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் 6 கண்டங்களையும் காணப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் எத்தனையோ தியாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். உலகம் முழுவதும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒவ்வொரு பிரயாசங்களையும் அளிக்கும்படியாக பிசாசானவன் எத்தனையோ காரியங்களை இந்த நாட்களில் செய்து ஆலயங்களை உடைக்கிறதும் விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதையும் நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபி. இதற்காக பாஸ்டர் நாயகம் அவர்களை வரவேற்கிறோம். ஜெபிங்க பாஸ்டர். தேங்க்யூ.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீரே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், ஆதியும் அந்தவுமானவர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களுடைய தேவன், ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும், ஊழியத்தை நடத்துகிற லெஸ்லி பிரதர் ரீட்டா குடும்பத்திற்காகவும், இந்த ஊழியம் உம்முடைய கடைசி கால ஊழியமாக இந்த ஊழியத்தை நீர் தெரிந்திருக்கிறீர். கடைசி காலத்துல பலவிதமான தீமைகள் நடைபெறும் என்று எச்சரித்திருக்கிறீர். ஆனாலும் நீர் எங்களுடைய தேவன், சதா காலங்களிலும் நீர் எங்களோடு வாழுகிற தேவனாகி இருக்கிறீர். சதா காலங்களிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்க பிரியமாக எப்பொழுதும் வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அந்த வசனங்கள் இந்த காலங்களில ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாகவும் நடைபெற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற 5 கண்டங்களுள்ள ஊழியக்காரர்களுக்காக விசேடமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும்படியாக, உமக்காக மறிக்கிறவர்களை கூட நீர் எடுத்துக் கொள்கிற தேவனாகி இருக்கிறேன். அவர்களுடைய ஆத்மாக்கள் உம்முடைய பலிபீடத்துக்கு கீழே வந்து சேருகிறது. அவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் அந்த தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையும். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், நீர் எங்களோடு கூட வருகிறீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கோலும் தடியுமாக எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக மக்கு நன்றி. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நெடித்த வாழ்வை தருகிற ஒரே ஒரு தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. பிசாசு எங்களுடைய ஆத்மாவை திருடுகிறதற்காக வருகிறான். ஆண்டவரே, இந்த ஆத்மா உம்முடையது. இந்த ஆவிகள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆவி ஆத்மாக்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்க நாங்கள் என்ன நடந்தாலும் உம்முடைய எங்களுடைய ஆத்மா உம்மிடத்துல வந்து சேர பொழுது நீர் எங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜபிக்கிறேன். உம்முடைய கரம் இந்த கடைசி காலத்துல கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன். துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களிலே இழந்த இழப்புகளை எல்லாம் கணவனை இழந்த குடும்பங்கள், ஊழியக்காரனை இழந்த குடும்பங்கள் எல்லாம் நீ பொறுப்பேற்று வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு தொடர்ந்து கூட இருந்து, உங்களா சிஸ்டரோடு கூட இருந்து, மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரரோடு கூட இருந்து, உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தை நீர் அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தி தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் உண்மையோடு புத்தகத்தோடு ஊழியத்தை செய்து முடிக்க கிருபை செய்யும். துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவனுடைய பாதத்துல ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். தேவன் தாமே தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக அவர் துணை நிற்பாராக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கம் 10,000 பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகாது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல செய்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் யாவையும் தேவன் கணக்கப்படுத்துகிறபடி நாளே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கூட இருந்து வழி நடத்தி அவர்களை மென்மேலுமாக உயர்த்தி இன்னும் அதிகமாய் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று மனதில திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்கள் தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேறத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், hallelujah,
2: amen, amen. God bless you, sister. God bless you, everybody.
1: God bless you. அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எங்களுடைய ஸ்ரீலங்காவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆசியா கண்டத்துல 47 நாடுகள்ல ஸ்ரீலங்காவும் ஒரு நாடா இருக்கிறது. இந்த நாட்கள்ல நாங்கள் கவனித்து பார்த்தால் ஆசியா கண்டம் முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு, அதே நேரத்துல மண் சரிவுகள் ஏற்படுகிறது, மனிதர்களிடையில குழப்பங்கள் ஏற்படுது, இஸ்ரவேலும் காசா பகுதியில சண்டைகள் ஏற்படுகிறது, அதே நேரத்துல வறுமை கோட்டுகளை ஜனங்கள் காணப்படுகிறார்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது, அந்த மலையிலிருந்து நெருப்பு பந்தங்கள் வருகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். திடீரென்று ஒரு வெள்ளப்பெருக்கு வரும், ஜனங்களை அழிக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல கடைசி காலத்துக்கு அறிகுறி என்று நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்றது முடிவு உடனே வராது என்று சொன்னபடினாலே நாங்கள் இன்னும் பின்னுக்கு போகக்கூடாது. நாங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை நாங்கள் நம்பி தேவனை அறிவிக்கிறவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் தேவனுடைய
3: வார்த்தையை அறியாதபடி மறைக்க கூடாது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேசங்கள்ல காணப்படுகிற வேதனையான காரியங்கள் மாற வேண்டும். இந்த 47 நாடுகள் ஆசியா கண்டத்துல 47 நாடுகள்லையும் தேவனுடைய வல்லமை அபரிமிதமா இறங்க வேண்டும். இந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜஃப்னா பகுதியில இருக்கிற அந்த கோயில்களுக்காக இந்த நிறைய பணத்தை செலவழித்து ஜனங்கள் இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அந்த அந்த இடத்துல வறுமை கோட்டுக்குள்ள ஜனங்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி எத்தனையோ நாள் சாப்பிட்ட பிள்ளைகள் வாலிபர்கள் முதியவர்கள் காணப்படுகிறார். அவர்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் அவர்கள் இந்த அந்த தானம் பண்ணுகிறத நீங்க பாக்குறீங்க. அப்படி மூட நம்பிக்கையை உள்ள மனிதர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக சிஸ்டர் சாந்தி,
0: சுஜாதா ஆனந்தராஜா இருக்கிறார், கள்ளச்சியில் இருந்து இணைந்திருக்கிறார்கள்.
3: சிஸ்டர் சுஜாதா ஜெபிக்க முடியுமா?
4: ஆமாம் சிஸ்டர். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி சுவாமி, நன்றி. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான மறுபடியும் ஆண்டவரே, இந்த காலை மாலை மதியம் இந்த இரவு வேளையும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. விசேஷமாக ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க தந்தையே. உம்முடைய வருகையின் காலங்களில் ஆண்டவரே இப்படி எல்லாம் நிகழும் என்று எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணமாக தேவனே, இந்த இயற்கையின் சீற்றங்களினாலே பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அப்பாவி ஜனங்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த இயற்கையின் அழிவுகள் ஆண்டவரே எத்தனை எத்தனை ஐயா வெள்ளப்பெருக்குகள், எத்தனை ஆண்டவரே கண்ணீர்களோடு வேதனைகளோடு யுத்தங்கள் கொலைகள் மற்றும் ஆண்டவரே எத்தனை எத்தனை உணவின்றி உடையின்றி ஆண்டவரே இடம்பெயர்வு எத்தனை மக்களப்பா அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே சுவாமி. பிதாவே உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே இவைகள் யாவும் இல்லாமல் போகுமண்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த பூமியிலே ஆண்டவரே எவ்வளவு எவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலும் சுவாமி எங்களை நீங்க வழிநடத்தி காத்து வருகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி. கண்ணீரோடு வேதனைகளோடு அங்கங்க இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய அன்பில்லாமல் உம்முடைய தயவில்லாமல் எங்களால் இந்த உலகத்திலே வாழ முடியாத சுவாமி. பிதாவே கண்ணோக்கி பாரும். எல்லா சீற்றங்கள்ல இருந்தும் சுவாமி நீர் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் விடுவியுங்கள் தகப்பனே. யுத்தங்களும் யுத்தங்களின் நோய்களும் கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே விடுதலை பெற முடியாமல் அங்கங்கே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அவல குரல்களோடும் வேதனைகளோடு வாரத்தோடு இருக்கிற மக்களை சந்தியுங்கள் தகப்பனே. அவர்களுக்கு போதிய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக கொடுத்து ஆசீர்வதியுங்க தகப்பனே. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய சரீர பலவீனங்களை காண்கிற தேவன் சுவாமி. பிதாவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையே ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை துதிக்கிற நாவை கொடுங்க. எங்கள் எல்லாருடைய எல்லா அவயவங்களும் எசப்பா உம்முடைய ரத்தத்தினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சத்ருவானவன் ஆண்டவரே பிசாசின் பிடிகளில் இருந்து அகப்பட்டு ஆண்டவரே விடுதலை பெற முடியாமல் இருட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பாவ இச்சைகளூடாக இழப்புண்டு மதுபோதை வஸ்துகளுக்கு எழுப்புண்டு. நாட்டிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பங்கள் மத்தியில் அன்பில்லை தகப்பனே. அன்பு தணிந்து போய்விட்டது பிதாவே. வெகு சீக்கிரம் வாங்க தகப்பனே. எங்களை நியாயம் விசாரிக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை எல்லாரும் கண்டுகொள்ள வேணும். ஆண்டவரே, நீர் அன்று எங்களுக்காக ஆண்டவரே நீங்க காட்டிய அந்த அன்பை எல்லாரும் உணர்ந்து உம்முடைய பாதையை நோக்கி வர ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த சங்கம வானொலி ஊடாக இணைந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இவர்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய பாதையை நோக்கி செல்லும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சுமந்து செல்லும் போதெல்லாம் எவ்வளவோ புயல்கள், எவ்வளவோ சத்ருவானவன் எவ்வளவோ ஆபத்துக்களை கொண்டு வரலாம். ஆனால் அந்தவனே அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, இவர்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு கூடவாக இருக்க வேணும். ஆண்டவரே, இந்த சங்கம வானொலி ஊடாக எல்லா ஜீவன்களும் ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவை அறிந்து உம்முடைய பாதையை நோக்கி செல்ல உம்முடைய கிருபையை கொடுங்க பிதாவே. இதை கெடுக்க நினைக்கும் எந்த சத்ருவானவனாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கின்றேன். எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்களை நினைத்து வைத்தாலும் எங்கள் அறிய மாட்டோம். எங்கள் கண்கள் பாவப்பட்ட கண்களால் ஆண்டவரே கட்டப்பட்டுள்ளன பிதாவே. நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவன். எல்லா விரோதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க, புது பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எங்கெங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஜபத்துக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசானவன், சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பி பிரகாசிக்கிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே, அந்தந்த டைமு நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஒருமித்து உங்களை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த நேரத்தையும் கொடுத்ததுக்கு நன்றி பிதாவே. உம்முடைய கரத்திலே இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர் சொல்ல நினைக்கிற காரியங்கள், அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைப்படுவதில்லை. இந்த விண்ணப்பத்துக்காக ஜபித்த சிஸ்டர் சுஜாதாவை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர் செய்கிற ஊழியங்களை தேவன் கனப்படுத்தி அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட இருந்து அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றுக்கு வேண்டிய ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்து தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறபடினாலே தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர்.
4: ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர்.
3: அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த உலகத்தில இருக்கிற ஏழு கண்டங்கள் இருக்கிறது, அதுல ஒரு ஏழு கண்டத்துல நாங்க ஒரு கண்டங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், ஆசியா கண்டத்துக்காக. மற்ற ஐந்து கண்டங்களையும் ஜனங்கள் வாழுகிறது ஆறு கண்டங்கள்ல, மற்ற ஒரு ஒரு கண்டம் ஐசா இருக்கிறது, அதை விட்டுட்டு ஆறு கண்டங்களும் இருக்கிறது. ஆறு கண்டத்துல நாங்க ஒரு கண்டத்துக்காக ஜெபித்தோம், ஆசியா கண்டத்துக்காக. மற்ற ஐந்து கண்டங்களையும் நாங்கள் தேவனுடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவன் அந்த கண்டங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்க வேணும், அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணும். இந்த நாள்ல நாங்க பாக்குற நேரத்துல இந்த ஜெர்மன் பகுதிகளில் எலெக்ஷன் நடந்த நேரத்துல அதுல ஒரு பகுதியில எலெக்ஷன்ல வின் பண்ணி இருக்கிற ஒரு ஒரு இடியமின் போல ஒரு ஒரு ஒரு மோசமான மனிதன் ஒருவர் எடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக எத்தனையோ ஆக்கினிகள் இந்த போயிருக்கிற ஜனங்களுக்கு வரப்போகிறது என்று ஒவ்வொரு நியூஸ்லயும் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற வாழ்ற ஜனங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாங்க போவோம் என்று சொல்லி துக்கத்தோட இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் ஒரு காரியங்களை செய்ய நினைத்தா அது யாரா இருந்தாலும் அதை தடை செய்ய முடியாது. அந்த மனிதனை என்ன நோக்கத்துக்காக அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்தாரோ நாங்கள் அறியோம். ஆனாலும் அவனுடைய கைகள் கட்டப்படத்தக்கதாக, எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அகதிகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் தேவன் அதை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எழும்பாதபடி தேவன் காத்துக்கொள்ளவனும். அதே போல அந்த 5 கண்டங்களையும் குறித்து ஒவ்வொரு கண்டங்களாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அந்த கண்டங்களில் இருக்கிற எத்தனை பாஷை பேசுகிறவர்கள், ஜாதிக்காரர்கள் இருக்கிறார், கலாச்சாரங்கள் வித்தியாசம், அவருடைய வணக்கங்கள் வித்தியாசம், ஆனாலும் தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தேவனை துதிக்கிற விதங்கள், அது சொல்ல முடியாத அன்போடு ஜபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் காண்கிறார். அப்படிப்பட்ட ஊழியங்களை தேவன் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த 5 கண்ணங்களையும் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷைக்கார ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பஞ்சங்கள் பசி பட்டினி வந்து ஜனங்களையும் தேசத்தையும் அழிக்காதபடிக்கு, அது நேரத்துல குளிரான காரியங்களோ வெயிலான காரியங்கள் வெக்கையான காரியங்களோ வந்து மனிதருக்கு சேதங்களை உண்டு பண்ணாத படிக்கு, அது நிமித்தமாய் வருகிற நோய்கள், ஒரு விதமான காய்ச்சல் வருகிறது, ஒரு விதமான வைரஸ் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி எந்த உணவுப் பொருட்களினாலும் ஒரு வைரஸ் காரியங்களும் மனிதர்களுக்கு தொத்தாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். இதுக்காக சிஸ்டர் நிர்மலா ஜெபிக்கலுமா?
5: Praise the Lord, sister.
3: Praise the Lord.
5: Hallelujah. Sotrappa, Thudikrom Raja, Thudigalin Mathiyile Vasamayirukkira Nalla Thagappane, Indha Naalukkai Umakku Nandri Selathigirom Appa. இந்த நாளிலே கூட ஆண்டவரே காலை முதல் இம்மட்டுமாய் தேவன் நீர் பாதுகாத்தீர். இனியுமாயிருக்கிற நேரங்களிலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே அசைவாடுபடியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவரீரி மட்டுமாய் நீர் ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல எங்கள் வாழ்க்கையிலே நீர் சுமந்து வந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்ததானே இந்த புதிய கர்த்தாவே, இந்த புது ஜப புது பலத்திற்காய் சோத்திரம். அப்படியாக கூட நீர் கொடுத்த எல்லா புது சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனாகிய கர்த்தர். எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா மது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்போது கூட கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் சூத்திர ராஜா ஆண்டவரே, ஜெபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்களாக என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி இந்த வேலையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். அது பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களை எல்லாம் அது கரத்திலே நாங்கள் பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஜபங்களை எல்லாம் கேட்டு நீர் வருகிற நாட்களிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீர் என்று விசுவாசித்து ஜபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலே உலகத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா கண்டங்களையும் இது கரத்திலே ஒப்பு கூட 7 கான்டினென்ட்ஸ் மேலேயும் இது கரம் இருக்கட்டப்பா. எல்லா இடங்களையும் ஆண்டவரே நீர் பொறுப்பிடுங்கப்பா. எல்லா கான்டினென்ட்ஸ் மேலேயும் இது பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம் ராஜா. மலைகள் சமுத்திரங்கள் கடல் எல்லா வேலிஸ் போன்ற காரியங்கள் எல்லா பிளெயின்ஸ்லயும் லேண்ட்லயும் எல்லாவற்றிலும் இது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. பூமி எங்கிலுமா ஆண்டவரே சமாதானத்தோடு காணப்பட உதவி செய்யுங்க. பூமியும் அதன் சகலமும் ஆண்டவரே அது உம்முடையதா இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே நீர் அவைகளை பொறுப்பெடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த ஜெர்மனி தேசத்திலே ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல செலக்ட் ஆயிருக்கிற அந்த பர்சனையும் இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகன் அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு, உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு, அவர்களை எந்த விதத்திலும் துக்கத்தினாலே அவர்களை அமிழ்ந்து போக விடாதபடி காண்டவரே தேவன் நீங்க அவனை பொறுப்பெடுக்க முடியாத ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒருத்தரும் அதனை தடை பண்ண முடியாது. ஆனாலும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே நீர் அந்த அவனுடைய காரியங்களில் எல்லாம் அந்த தேச தலைவனுடைய காரியங்களை எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்து தேச மக்களுக்கு எந்த விதமான விரோதங்களை எழுப்பாத படிக்கே விரோதமாக எழுவ தீய வல்லமைகளினாலே அவன் நிறைந்து மக்களை துன்புறுத்தாதபடி காண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தமக்காக தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் மீது அவன் எந்த ஒரு விதத்திலையும் அவனுடைய கை ஓங்காதபடிக்கு இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ அந்த அதே போல அப்பா உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களப்பா விதவிதமான பாஷைகள் பேசுகிறதான மக்களே ஆண்டவரே, விதவிதமான வழியிலே தேவனை தேடுகிறவர்களாகவும் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நீர் பச்சை பாதம் இல்லாத தேவனா இருக்கிறீரப்பா. தேசங்களின் மீது ஆண்டவரே அப்பா உமது பஞ்சங்கள் வப்பா வராதபடிக்கு, பட்டினி வறட்சி சேதங்கள் எதுவுமே வராதபடிக்கு தேவனுடைய கரம் இந்த மக்கள் மேலே இருக்கட்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட நீர் பொறுமையாய் காத்து கொண்டு இருக்கிறபடினாலே அப்பா நாங்கள் இந்த வேலையிலே எல்லா மக்களின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். ஒருத்தரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் இல்லை, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறீரப்பா. அப்படியாக தேவன் தாமே இந்த மக்கள் மேலே நீங்க இரக்கம் பாராட்டுங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடங்களை கூட ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த மூலியமா அந்த இடங்களிலே காணப்படுகிறதான எல்லா உயிர் சேதங்கள் ஆத்மாங்கள் ஆண்டவரே மக்கள் இழந்து தவிக்கிற எல்லா காரியத்திலும் உத கரம் இருக்கட்டும் அப்பா. அப்படியாக அவர்கள் சோத்ர ஆண்டவரே அந்த இடத்துல கூட அப்பா எந்த ஒரு தொற்றும் ஏற்படாதபடிக்கு தேவனுடைய வல்லமையான பரிசுத்த ரத்தம் ஊற்றுபடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்கும்படியாய் சமாதானத்தின் தேவன் தாமே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற தேசங்கள் மேல் எல்லாம் அது சமாதானத்தினாலே நீ நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியாக எல்லா மக்களும் எல்லா விதமாக உண்மை தேவனை தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் உண்மையான தேவனை சார்ந்து கொள்ள பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. நீர் பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. அப்படியாக யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் வருகிற நாட்களில் நீர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக தேவன் செவன் காண்டினென்ட்ஸ்ல இருக்கிறதான எல்லா காண்டினென்ட்ஸ் மேலேயும் தேவனுடைய கரம் ஆசிர்வாதம் அமர்ந்திருக்கட்டும். தேவ தூதர்கள் பாளையம் இறங்கட்டப்பா. எந்த சேதங்களோ அப்பா எந்த ஆண்டவரே புயலோ பூகம்பங்களோ ஆண்டவரே பூகம்பங்களோ அப்படியே போல இந்த லேண்ட்ஸ்லைட் இந்த நெருப்பினாலும் ஆண்டவரே இந்த தண்ணீரினாலும் எந்த ஒரு சேதமும் உண்டாகாத படிக்க தேசங்களிலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாக தேசங்களின் மீது சமாதானத்தை கட்டளிடுங்க. தேச தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், அதனை பாதுகாக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லோரையுமாய் தாழ்த்தி அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படியாக கூட ஆண்டவரே நீர் எங்களை இந்த செவன் காண்டினென்ட்ஸ் மேலையும் அது ஆசிர்வாத கரம் அமர்ந்து நீர் வழி நடத்தின கிருவைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் அன்றுவரே சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் அப்பா நீர் ஆசிர்வதிங்க தகப்பனே. மற்றபடியாய் கூட அப்பா அவர்கள் இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வேலையில கூட ஜானட் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நீங்க பொறுப்பெடுங்க, அந்த மகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான இந்த சகோதரியும் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, செய்கிறதான ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான காத்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
6: ஆமேன் ஆமேன். கத்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடினாலே கூடான கொடி சோத்திரம். கத்தருடைய நாம முப்பொழியும் மகிமைப்படுவதாக. சகோதரி ஜெபித்த சிஸ்டர் நிர்மலாவையுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீர் அவர்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த பிதாவே இந்த வேலையை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரியே இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்.
5: ஆமென். 1 மினிட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஐயா இன்னைக்கு பேர குழந்தை பேத்தி மது மகள்து பர்த்டேங்க இன்னைக்கு 4th பர்த்டே, அதுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க ஐயா. லெஸ்லி ஐயா பிரைஸ் தி லார்ட்.
3: ஹலெலூயா ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஆண்டவரே சிஸ்டர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பேர குழந்தையை குறித்து ஆண்டவரே அவர் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் தேவன் நிறைவேற்றி அற்புதமாய் அந்த குழந்தை பிறந்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஆண்டவரே அவரை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை பிறந்த நிமித்தமாய் ஆண்டவரே அந்த குடும்பத்தில பெரிதான சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்படியாக இயேசுவின் ரத்தத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆறு கண்டத்திலேயும் காணப்படுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக அவர்கள் ஒவ்வொரு கண்டங்களையும் இருக்கிற தலைவர்கள் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேணும். இந்த நாட்கள்ல நாங்க பார்த்தோம்னா அமெரிக்காவில ஏதாவது ஒரு திட்டம் எடுக்கப்பட்டால் அந்த தலைவர்கள் மூலமாக அது வெற்றமிட்ட கண்டங்களுக்காக அது பரவுகிறது. இப்ப ஒரு விலை உயர்வு அங்க வந்ததுண்டா எல்லா இடங்களுக்குமே அதே அதே இதுதான் போய்கொண்டிருக்கும். அதே நேரத்துல இந்த ஸ்ரீலங்கா இப்ப ஆசியா கண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வறுமை கூட்டுக்குள்ள அநேகர் போய்கொண்டிருக்கிறாங்க. அதே போல எல்லா தேசங்களையும் அப்படி காணப்படுகிறது. அதனால நாங்கள் ஜெபிப்போம். இந்த தலைவர்கள் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல விலையோ உயர்வான காரியங்கள் வந்து இந்த ஏழை மக்கள் நடுத்தர மக்களை பாதிக்காதபடிக்கு அவர்கள் இந்த கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அது கேட்ட பலன் அடைய முடியாதபடி தடைகள் வருகிறது. அப்படிப்பட்ட தடைகள் வராதபடி தேவன் காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். அதற்காக சிஸ்டர் அயரின் ஜெபித்துக் கொள்ளேயுமா சிஸ்டர்.
7: ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே பாந்த நேரத்துக்காய் நன்றி. இன்றைய நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டு கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே பாந்த நேரத்திலும் சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசத்தின் தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ கத்தாவே அதை எல்லாவற்றையும் சீர்படுத்தத்தக்கதாய் கர்த்தாவே அதை செய்யத்தக்கதான கிருபை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தாவே அப்பா எதிர்கட்சியிலும் மற்ற ஜனங்களின் மூலமாக வருகிற கர்த்தாவே எல்லா தடைகளையும் தேவன் நீங்க நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமையா தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே அப்பா அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இப்படியான கர்த்தாவே நாடுகளை எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்ய, நல்ல திட்டங்களை முன்கொண்டு வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிறதான எல்லா பொருளாதார காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல விளைச்சலை கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் நல்ல கால நிலைகளை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார காரியத்திலே அநேகமாக எல்லா நாடுகளுமே வீழ்ந்து போயிருக்கிறது கர்த்தாவே. அப்பா அந்த பொருளாதார காரியங்களிலே மேம்பட்டு வரத்தக்கதாய் கர்த்தாவே ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தாவே தேசத்திலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தாவே. அப்பா நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே தலைவர்களுக்கு இடையே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல உறவுகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமை அன்பு சமாதானத்தோடு இருக்க தேவனையும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி ஒவ்வொரு தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிறதான எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தேசத்தின் தலைவர்களுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் சாலமோன் கொடுத்த அந்த ஞானத்தை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தலைவர்கள் கர்த்தாவே தீர்மானங்களை எடுக்கிறாங்க ஆனாலும் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாத படிக்கு இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்று தக்கதான கிருபை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எல்லா தேசங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தேசத்தின் தலைவர்களும் உம்முடைய ரட்சிப்பை ருசிப்பார்க்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற. அவர்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் தேசத்தின் ஜனங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, தேவன் நீங்க பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய சங்கமும் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதிலே தகப்பனே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. லிஸ்லியன்னா ரீட்டா சகோதரி பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேகர் கேட்கத்தக்கதான கிருபை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இன்டர்நெட் தடைகள் எல்லாம் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இங்க இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஜனத் சகோதரி குடும்பத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க, மகனுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கைட்டு செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் கையன் பிரயாசைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இங்க வந்து ஜெபிக்கிறதான ஜெபித்துட்டு சென்ற பிள்ளைகள் இனி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
8: ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதற்கேற்ற பதிலை அவர் கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கண்டங்களிலையும் காணப்படுகிற ஒவ்வொரு தலைவர்கள் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தேவன் தாமே சொல்லியிருக்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கத்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல செய்வார் என்று தேவன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் தேவனுடைய சன்னிதானத்துல போய் சேர்ந்தபடினாலும் இந்த கண்டங்கள் முழுவதும் இருக்கிற தலைவர்கள் எடுக்கிற திட்டங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய போகிறபடியாலும் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமேன். ஜெபித்த சகோதரியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறவனாலே நன்றி சகோதரியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. God bless you, sister. Thank you. அடுத்ததா நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த ஒரு ஆறு கண்டங்களிலேயும் ரட்சிப்பு பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் ஜனங்கள். அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை அறியாதபடி கட்டுக்குள்ளையும் இருடுக்களையும் காணப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல பார்த்தாலும் களியாட்டுகளும் குட்டி போதைகளிலேயும் தான் ஜனங்கள் வாழ்கிறார்கள். வாலிப சமுதாயம் அப்படியே கெட்டு போகிறது. வாலிப சமுதாயத்தை மாத்திரமல்ல பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் என்று பாராதபடி அவர்கள் கூட தங்களை மறந்தவர்களாக வேச்சார எண்ணங்கள் வேசித்தன எண்ணங்களோடு வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். கத்திர அறிகிற அறிவினால் ஒவ்வொரு ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த ஆறு கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்ப வேண்டும், ரட்சிப்பு எல்லா இடங்களிலும் பெற வேண்டும். நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அந்த கடல்ல போய் ஞானஸ்தானம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தேசம் முழுவதும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை அவர்கள் மத்தியில் இறங்க வேண்டும். இயேசு யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி சிஸ்டர் சாந்தி ஜெபித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து லார்ட் சிஸ்டர், சிஸ்டர் சாந்தி, இதற்காக அடுத்த நான் ஜெபித்துக் கொள்ளுற பிரதர் அல்போன்ஸ். கிறிஸ்து லார்ட் பிரதர்
9: சிசிலியா,
8: சிசிலியா, சிசிலியா ஜெபித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து லார்ட் சிஸ்டர்,
10: ஆமாம்,
8: ஜெபித்துக் கொள்ளுங்க.
10: என்னத்துக்காக ஜெபிக்கிற சிஸ்டர், என்னத்துக்காக ஜெபிக்கிற கலவு
3: ஜனங்கள் ரட்சிக்கப்படும். ஆறு கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெறுமனே அழிந்து போகாதபடிக்கு, விக்கிரகங்களை வணங்கி அழிந்து போகாதபடிக்கு தேவனை மாத்திரம் அவர்கள் அறிந்து உணர்ந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனப்பட்டு சொல்லுங்க.
10: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் எந்த நேரமும் தொழுது கொண்டே இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நாடு முழுவதையும் நீர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, நீர் படைத்த நாடு தகப்பனே, நீர் உண்டாக்கின தேசம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இவர்கள் அழிந்து போகாத ஒண்ணும் காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஐந்து கண்டங்களே நிம்மதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ஐந்து கண்டங்களே உமது கரங்கள்

ஆக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமது ஆசிர்வாதம் அவர்கள் மேல் பொழிய கெடுவதாக, அப்பா உமது ஆசிர்வாதம் அவர்கள் மேல் பொழிய கெடுவதாக. அப்பா தகப்பனே, எங்க அவர்கள் எங்கு போனாலும் வந்தாலும் உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பன். அப்பா தகப்பனே, உமது நாமத்தை அவர்கள் உச்சரித்து எங்கு சென்றாலும் நடக்கவோ நடக்கும் போதும் அப்பா உமது பாத அண்டையிலே வந்து சேர அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நீர் நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா பிதாவே, நாங்கள் ஜபிக்கும் போது எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் இப்போது நோர் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நான் என் கணவருக்கு சரியான சுகயினம் இல்லாம இருந்தவர். அவரை நாங்கள் கூட்டி கொண்டு வந்து இங்கே வினோவின் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களுக்கும் மேலேயும் உமது கரம் பாய்வதாக. அன்பான தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. நான் என்னென்னவோ நினைத்தேன் தகப்பனே. அவனோட கல்யாணம் சிறப்பாக நடந்ததுக்கு உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் நினைத்ததொன்றும் ஒன்றும் வீண் போகவில்லை தகப்பனே. அவனோட கல்யாணம் சிறப்பாக நடந்ததுக்கு உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஆவியானவரே கணா சிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அவ எங்கு போனாலும் வந்தாலும் அவங்களோடு கூட இருந்து அவர்கள் வழி நடத்த

0: குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனி, அவரையும் உமது கரங்களால் தொடுந்த கப்பனி, அவர் எங்கு போனாலும் வந்தாலும் அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும் தகப்பனி, ஆவியானவரே மக்கு சோத்திரம் அப்பா, ஆவியானவரே மக்கு சோத்திரம்மா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் சாமியே, இந்த ஜெபத்தை கேட்டபடியினாலே ஸ்தோத்திரம். ஜெபித்த சிஸ்டர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஊழியங்கள், அவர்கள் யோசிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருங்க தகப்பனே. திருமண காரியங்களுக்காக அவர் ஜெபித்திருந்திருந்தாங்க, அந்த காரியங்கள் யாவையும் தேவன் நிறைவாய் நிறைவேற்றினபடியால் தேவனுக்கு கூடானே சூத்திரம். அதே நேரத்துல கணவருக்கு சுகம் இல்லை என்று சொல்லி இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் அந்த அந்த அந்த சகோதரன் மேல் இறங்கி அற்புதமான காரியங்களை இந்த நாட்கள்ல செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி, நானே பரிகாரியான கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் கேட்டிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி இந்த வேளையில பிரதான வல்லமையும் சுகமும் தேவனுடைய நாமத்தினாலே இறங்கினபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே சிஸ்டர் சிசிலியாவை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஹலேலூயா.
0: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: இந்த வேளையில நாங்க அடுத்த ஜெபத்துக்கு போவோம். அடுத்த ஜெபத்துக்காக பிரதர் குணாவை நாங்கள் அழைப்போம். கிறிஸ்தலர் பிரதர், நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. சிறுவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல சிறுவர்கள் அநேகர் இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஊழியத்துல இறங்கி இருக்கிறாங்க. வாலிபர்கள் கர்த்தருக்கென்று உண்மை முத்தவமாய் வீதிகள்ல நின்று கூட ஊழியம் செய்கிறத நாங்க பாக்குறோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு வேணும். அதே நேரத்துல அந்த சிறுவர்கள் குழந்தைகள் என்று பாராதபடிக்கு இந்த நாட்கள்ல பிசாசானவன் அவர்கள் மேல் கண் வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதை நான் ரெண்டு இந்த யூடியூப்ல வந்த கனகாரியங்களை பார்க்கிற வழியில ஒரு இடத்துல 163 பிள்ளைகள், ஒரு இடத்துல 67 பிள்ளைகள், 16 பிள்ளைகள் என்று அடைக்கப்பட்டு மனிதர்கள் பிடிக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் இந்த நாட்கள்ல வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் அவர்களை காப்பாற்றி கொண்டு வருவதை நாங்க பாக்குறோம். அதே போல எந்தெந்த இடங்கள்ல பிள்ளைகள் அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறார்களோ அவர்கள் சீக்கிரமாய் விடுதலையாக வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்படுவோம். அந்த பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இனி வருகிற ஜெனரேஷன் அவர்கள் தான், அவர்கள் தான் ஒரு பாஸ்டர்ஸா இருக்க போறார்கள், அவர்கள் தலைவரா இருக்க போறார்கள், இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள் அவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர்.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஐயா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவரா இருக்கிறவரே உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நான் நானே என்னை தவிர வேறு தேவனில்லை என்று சொல்லுகிறவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே உமை அறிந்து உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே நல் வழிகளிலே நடக்கிறார்கள், உம்முடைய காரியங்களாக இருக்கிறார்கள், உமக்காக ஊழியம் செய்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக, நல்ல வைராக்கியத்தை கொடுப்பீராக, நல்ல விசுவாசத்தை கொடுப்பீராக. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளினால் கர்த்தாவே அவர்கள் எண்ணம் திடப்படவும், எண்ணம் உம்மை அறிகிற அறிவிலே பெருகவும், எண்ணம் அநேகருக்கு சாட்சியாக நின்று கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதான நல்ல வைராக்கியமும் விசுவாசமும் பலத்தையும் கொடுத்து, ஞானத்தையும் கொடுத்து, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை எண்ணம் தட்டி எழுப்புவீராக நிச்சயிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக நிச்சயிக்கிறோம். உம்முடைய வரங்களினால் நிரப்புவீராக நிச்சயிக்கிறோம். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் காணப்பட்டு ஜனங்கள் திரளாய் கத்தாவே உம்மை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அது மாத்திரமில்ல, உண்மை அறியாமல் ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. மற்றவர்களை பார்க்கிற பொழுது தங்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு தாங்கள் மனம் திரும்பி பிசாசின் திட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரத்தக்கதாக கர்த்தாவே போத பக்தர்களுக்கும் மதுபானங்களுக்கும் புகை விபச்சாரங்களுக்கும் வேசித்தனங்களுக்கும் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளுகிற நல்ல கர்த்தாவே கிருபைகளை கொடுத்து பாவங்களை வெறுக்கத்தக்கதான உணர்வுகளை கொடுத்து கர்த்தாவே அவர்களை காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்ல, ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், விசேஷமாக பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கடந்த நாட்களிலே கர்த்தாவே இதோ அடைத்து வைக்கப்பட்ட பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டதை அறிந்திருக்கிறோம். இதோ கர்த்தாவே அந்த பிள்ளைகள் சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே செயல்படுகிற எல்லா ஆண்டவரே அந்த நிறுவனங்கள் அந்த குறிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியரங்கமாக்கி அவர்கள் கர்த்தாவே தகப்பனே நீதிபதிக்கு முன்பாக நிறுத்தத்தக்கதாக நீதிகளுக்கு முன்பாக நிறுத்தத்திற்கு ஆண்டவரே நிறுத்தி தங்களை ஆண்டவரே தகப்பனே திருத்தி கொள்ளத்தக்கதான கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எண்ணம் எத்தனையோ இடங்களில் அடைத்து வைத்திருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ விதத்துல துன்பப்படுத்துகிற பிள்ளைகள், எத்தனையோ விதத்துல கர்த்தாவே தகப்பனே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தப்புவிப்பீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தம் இந்த பிள்ளைகள் எங்கெங்க எல்லாம் அடைபட்டிருக்கிறார்களோ அவர்கள் திறக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. சங்கமம் ஊடகத்தை கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் அநேக வீடுகளை தட்டி எழுப்பத்தக்கதான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே லெஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் இணைந்து கொண்டு செபித்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே ஒவ்வொருவரிடம் கூட இருந்து ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பார்த்து வாலிப பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படணும்னு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனற்றாகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. மறுபடியும் நாங்கள் உம்முடைய

0: விடுதலையாக்க போகிறபடினாலே தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல அடைக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ கஷ்டத்துக்கூடாக போகிறார்கள். அவருடைய வாலிப அவர்களுடைய சிறு பிராயம் பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய சந்தோஷங்கள் கெட்டு போகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் தான் இந்த நாட்கள் அவர்களை அழிக்கும்படியாக எடுத்திருக்கிற திட்டம் அது. அதுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பிரதான காரியங்களை இந்த நாட்கள்ல செய்ய போகிறபடினாலே கூடான கூடி ஸ்தோத்திரம். ஜெபித்த பிரதரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் கூட இருந்து அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் இந்த நாட்கள்ல கொடுத்து ஆசீர்வதிக்கிறபடினாலே கூடான கூடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அடுத்தா நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த உலகத்துல நாங்க எந்த இடத்துல பார்த்தாலும் யுத்தங்கள், நிலத்துக்கான யுத்தம் என்று சொல்லி நடக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி யுத்தம் நடக்குது. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிறது. அதே நேரத்துல யுக்ரைன் ரஷ்யாவுக்கு நடக்கிறது. அமெரிக்கா வந்து ஈரான் ஈராக்கிற்கு அடிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமாக நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் என்று இந்த தேசங்கள் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு பாதுகாப்புக்குள் இருக்க வேண்டும். யுக்ரைன் ரஷ்யாவை பொறுத்தவரையில எத்தனையோ வருஷக்கணக்கில் அது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடமெல்லாம் அழிவு, அந்த பொருள் சேதங்கள் காணப்படுகிறது. அதே நேரத்துல நிறைய கோதுமை விளைவிக்கிற தேசமாய் இருக்கிறது. அந்த கோதுமைகளோட விலைகள் எல்லாம் அதிகரிக்கிறது காரணமே அந்த அதில இடிபாடுகளுக்குள் அது போகிறது. அது விளைவிக்க முடியாதபடி ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தரை அறிகிற பிள்ளைகள் அந்த இடத்துல அதிகமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையில பிரதான காரியங்கள் நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த வேளையில அந்த இடத்துல மோசையை அனுப்பி அந்த இடத்துல தேவன் விடுதலையை கொடுத்தார். அதே வண்ணமாக இந்த நாட்கள்ல கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக ஒரு சிஸ்டர் வந்திருக்கீங்க, யாருன்னு
1: தெரியாது.
0: என்ன பேர் சிஸ்டர்?
1: அன்பான பரலோக பிதாவே, தந்தையே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இம்மட்டு நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இது கடைசி காலம் என்றதே அப்பா. ஒவ்வொரு சம்பவங்களும் அப்பா நமக்கு தெரிகிறதப்பா. வார்த்தையின்படி எல்லாம் நடந்து கொண்டும் இருக்கிறதே சந்தேகப்பா. தகப்பனே அப்பா, இந்த யுத்தங்கள் நடக்கின்ற தேசங்களை அப்பா உங்களை திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேசத்தை நீங்கள் அணுக செய்யுங்கப்பா. நீங்கள் பொறுப்பெடுங்க அப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா, ஒவ்வொரு இருதயங்களை அனுப்பி பேசுங்க அப்பா. தேசங்களை இருதயத்துல நீங்க பேசும்படியாக நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களின் இருதயங்கள்லப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கட்டளையிட தகப்பனே அப்பா, யுத்தங்கள் நிறுத்தப்படணும் அப்பா. யுத்தத்துக்காக ஏற்பாடுகள் செய்கின்ற மனிதர்களை அப்பா நீங்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, ஆயுதம் ஏந்துகின்ற கைகளிலே அப்பா அப்பாவின் பைபிள் வார்த்தைகளை ஏந்த கிருபை செய்யுங்க தந்தையப்பா. தந்தையே, கோதுமையை அப்பா உற்பத்தி செய்கிற தேசத்தை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. அந்த இடத்திலே அப்பா எந்த சேதங்களும் எந்த யுத்தங்களும் அழிவுகளும் வராத படிக்கப்பா. தந்தையே அப்பா, மக்கள் அப்பா இதனாலே அப்பா பட்டினியாக இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, வேண்ட முடியாதப்பா. தகப்பனே, நீங்களே அந்த தேசத்தை ஆளுக செய்யுங்க. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. யுத்தத்தை தொடர்கின்ற மனிதர்களின் இருதயத்துல நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் சமாதானத்தை கொடுங்க அப்பா. அப்பா, உங்கள் வார்த்தைகள் அப்பா எல்லாவற்றையும் அப்பா செய்ய வல்லமை உள்ளதே அப்பா. தந்தையே, உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் சமாதானத்தை கொடுங்கப்பா. தந்தையே, நீங்களே ஆளுக செய்யுங்கப்பா. தேசங்களை நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. நீங்களே ராஜாதி ராஜனாகப்பா. நீங்கள் தேசத்தை ஆளுக செய்யும்படியாக அனைவர் மீதும் ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்க. மாமிசமான யாவர் மேலும் அப்பா ஆவியை ஊற்றுவேன்ப்பா. ஒவ்வொருத்தர் மேலையும் அப்பா நீங்கள் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிற தந்தையப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே, சத்தியத்தை அறிவார்கள். சத்தி அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா, நீடிய சமாதானத்தோடு வாழ ஒவ்வொருத்தரும் மேலும் அப்பா, நீங்கள் அன்பான ஆவிகளை ஊற்றுங்க, இரக்கமுள்ள ஆவிகளை ஊற்றுங்கப்பா. கொல்லவர் யாவை எல்லாவற்றையும்

0: விரட்டி போடுங்க தந்தையப்பா, ரத்த வரைப்படி தாவிகளை விரட்டி போடுங்க அப்பா, தேசங்களுக்குள்ளே அப்பா உயிர்களை காவு கொள்ளாதபடி அப்பா, யுத்தங்கள் நிறுத்தப்பட தந்தை நீங்கள் கூட இருந்து ஒவ்வொரு தலையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா, அவர்கள் என்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்களோப்பா அது வெடிக்கவே கூடாதப்பா, செயலிழந்து போவதாக என் தந்தையப்பா, ஆண்டவரே அது பூவாக பூ மாதிரி பூமலை பொழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, எந்த மனிதர்களையும் அப்பா உயிரை காவு கொள்ளாத படிக்கு தந்தையே நீங்கள் ஒவ்வொருதரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, தகப்பனே சமாதானத்தை கெடுங்கப்பா, நீடிய சமாதானத்தை கொடுக்கும்படியாக எல்லா யுத்த தேசங்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: இந்த ஜபத்தை கேட்டபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டு நல்ல பதிலை கொடுக்க போகிறபடினாலும் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜபித்த சிஸ்டர் தெபோராவுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய விருப்பங்கள், அவாஞ்சிகள், அவருடைய ஊழியத்தின் காரியங்கள், அவருடைய தேவைகள், குடும்பத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்கள் யாவற்றையும் தேவன் பொருட்படுத்தி அவர்களை சுகபத்திரமா எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறபடினால் கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசப்பாவுக்கு, ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த உலகம் முழுவதும் காணப்படுகிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்காக இந்த நாட்கள்ல நாங்க பாக்குறோம், எல்லா இடங்களிலும் வயோதிப இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், வாலிபர் இல்லங்கள் என்று சொல்லி அனாதைகள் போல ஜனங்கள் ஜீவிக்கிறது. தாய் தகப்பன் இருந்தும் அவர்கள் அனாதையா இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்கள் அனாதையாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் அவர்களை கவனிப்பதில்லை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளே அவர்களுக்கு என்ன விருப்பம் என்று சொல்லி அவர்களை ஆவலுடன் அவர்களுடைய சந்தோஷத்துக்காக தங்களை ஒருத்து அந்த அந்த பெற்றோர் அவர்களை வளர்த்து வந்தார்கள். ஆனா இப்ப பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அந்த தாய் தகப்பனை கொண்டு போய் ஒரு ஹோம்ல போடுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களே தங்களுடைய வைத்து கொண்டு தங்களுக்கு அதை பராமரிக்க முடியாவிட்டால் ஒரு மேசையோ யாரையோ ஒரு ஆளை வைத்துக் கொண்டு அவர்களை பராமரிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் துக்கமான காரியங்கள் இந்த வயோதிபர்களுக்கு ஏற்படாதபடிக்கு அதே நேரத்தில் அந்த ஹோம்ல இருக்கிற சின்ன குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் விளையாட வேண்டியவர்கள், பால் குடிக்க வேண்டிய அவர்களை பராமரிக்க சரியான முறையில கவனிக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் வாலிபர்களுக்குரிய அந்த வயது வருகிறவர்களில் அவர்கள் அதுக்குரிய காரியங்களோடு இருப்பார்கள். அவர்களை சரியான ஆலோசனை கொடுத்து அவர்களை வழிநடத்தி சரியான முறையில் அவர்களை நடத்தி அவர்களே அந்த உலகத்துக்குள்ள அனுப்புகிற ஒரு இல்லமாய் அது காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்காக சிஸ்டர் சாந்தி ஜெபிக்க முடியுமா?
2: ஆண்டரே நன்றி, ஹலலோயா தாப்பனே, ராஜாதி ராஜா சோத்ரமையா, ஹலலோயா நன்றி தாப்பனே. இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த சங்கம வானொலியில எங்களுக்கு தந்தி இந்த நேரத்துல இவ்வளவு சகோதர சகோதரிகளும் ஜெபிச்சு நேரத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. தாப்பனே கத்தாவே அப்பா, முதலாவது அந்த கவி கவிதாவுக்கு ஆண்டவரே தாப்பனே சுயினமா இருக்கிறதாக சொல்லி அந்த பிள்ளைய அந்த சகோதரிய நாங்க உங்க கருத்துல தருகிறோம். உங்க தழும்புகளால் அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்கும்படியா ஆண்டவரே உண்மை ஜெபம் கட்டு நிக்கிறோம். தகப்பனே நீங்க கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைய சுகத்துல இருந்து எழுப்பி விடுகிறவரா இருக்கிறீரப்பா. உங்க கரம் அந்த பிள்ளைகளோட இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா அப்பா. அது போல என்று வராத இணையாத ஜனங்களோட ஆண்டவரே சௌரியல் சௌரிகளை உங்க கரத்துல தருகிறோம். தடைகளை உடைத்து போடுகிறவர், முன்னால செல்லுகிறவர் தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அநாத இடங்களையும் அனாத இடங்களையும் அரசாங்கங்கள் எடுத்து வச்சுக்கிற இடங்களையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பாழாய் போறதை நாங்க பாக்குறோம். அதே போல வயதுவர்களும் ஆண்டவரே அப்பா அப்பா மடங்கள்லையும் அனாத இடங்கள்லையும் சில பேருக்கு இடமே இல்லாமையும் பிள்ளைகள் இருந்தும் பார்க்க முடியாததையும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வைக்கிற தகப்பன் உமக்கு சோத்திரம் நன்றி ராஜா. இந்த ஜெபங்களை உங்களோட பாதமடியில வைத்திருக்கிறோம் தகப்பனே. நினைவு கூர்ந்து தகப்பனே இந்த ஜீவங்களை ஏறெடுக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வயது ஆண்டவரே இவர்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே தினமும் இந்த ஜெபம் நான் அதிகாலையில நான் இந்த ஜெபிக்கிற நான் ஒவ்வொரு வயதுவானவர்களுக்கும் பிள்ளைகள் சின்ன சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்கும் நீர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற நாளாந்தமன ஜெபமாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த சிறிய பிள்ளைகள் அப்பா தாய் தகப்பன் வலிவா பார்க்க இயலாதபடி அப்பா அந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற பிள்ளைகளும் சரி ஆண்டவரே அப்பா சரியான பார்வையில வளர்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சரியான அந்த பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டிகள் கொடுக்க ஆண்டவரே தகப்பனே. சரியான சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் விடுங்கள் என்று சொன்ன தகப்பன் அல்லவா அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறதுக்காக உங்க பாதுகாப்புல வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே ரட்சிப்புகளை கொண்டு வந்து ஆண்டவரே நீர் பாதுகாப்புகளை வைத்திருக்கிறதுக்காண்டி அந்த பெற்றோர்கள் அந்த பாதுகாக்கிற இடங்களில இருக்கிற வேலை செய்யறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஞானத்தை கொடுக்கறதுக்காக கடமைக்காக வேலை செய்யாம சம்பளத்துக்காக இவர்கள் வேலை செய்த அந்த பிள்ளைகளை பார்க்காதபடி அப்பா நல்ல உணர்வோடும் ஆண்டவரே உண்மையாவும் ஆண்டவரே உமக்கு பயந்து இந்த பிள்ளைகளை வடிவா பாதுகாக்கும்படியாக அதே போல வயது போனவர்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை கைவிடாதபடி ஆண்டவரே தாய் தகப்பனை அவர்கள் கவனித்து பார்க்கறதுக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அன்பையும் ஊற்றுறவராய் இருக்கிறீங்க அப்பா. அந்த அன்பையும் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிற தாய் தகப்பனுக்கு தாங்க எந்த தீங்கும் செய்யாதபடி அன்பு அவங்க சிறு பிள்ளைகளை தாய் தகப்பன் எப்படி அந்த பிள்ளைகளை பார்த்தார்களோ அது போல அந்த பிள்ளைகளுக்கு அந்த கடமையா இருக்கிறது தாய் தகப்பனை பார்க்க அந்த கடமை ஆண்டவரே அப்பா நீங்க அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ ராஜாதி ராஜாவா இருந்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா. உங்க கரம் இந்த பிள்ளைகளோடும் இந்த வயது போனவர்களோடும் அப்பா யாரும் இல்லாத இந்தவர்களோடு நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. கவனித்து பாக்குறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. தூங்காமலும் உறங்காமலும் எங்களை இரவும் பகலா பாதுகாக்கிறவரா இருக்கிறவர் அப்பா. நீர் இந்த பிள்ளைகளோட கூட இருந்து பாதுகாக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஜெபம் கேட்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் கூந்து கவனிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அவர்களை கைவிட்டு விடாதபடி நீங்க பாக்குறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இட்டக்கமாயிருங்க இந்த பிள்ளைகளோடு இந்த வயது போனவர்களோடு இட்டக்கமாயிருங்க. அது போல பார்க்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே வேலை செய்யற இடமாயிருந்தால் இவர்களோட ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அன்பு கொடுக்கிறவராய் ஊற்றுறவராய் இருக்கிறீங்கப்பா. ஜீவ ஆவி ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே நீங்க வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுற ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க ஐயா கூட இருங்க. வேலை செய்யறவர்களை நீதியா நியாயமாய் ஆண்டவரே வேலை செய்ய கட்டளை இடுங்க ராஜா. கட்டளை இடுங்க உங்கள்கிட்ட இருந்து ஒத்தாசை வரட்டும் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே. இந்த வயது போனவர்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒத்தாசை பர்வதத்துல இருந்து வருவதாக ராஜாதி ராஜா. கவனித்து கொண்டு பார்க்கறதுக்காக நன்றி ராஜா. எங்களுடைய ஜெபங்களை ஏறிட்டு பார்க்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த சகோதரி ஜெபங்கள் தந்து ஜெபம் முழுக்க எடுத்த ஜெபம் எடுத்த இந்த சகோதரிய உங்க கருத்துல வைக்கிறோம். பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா அப்பா இன்னுமா இந்த பிள்ளைக்கு இன்னுமா ஜீவ ஊற்ற ஊற்றுறவராய் இருக்கிறீங்க அப்பா. ஜெப ஆவிய எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. ஜெப ஆவிய ஊற்றுங்க ராஜாதி ராஜா. எங்களுக்கு ஜெபிக்க இன்னும் கற்றுத்தருகிறவராய் இருக்கு. நாங்க பாரகுறையா இருந்த எங்களை மன்னித்து ஆண்டவரே. எங்களை சரியாய் வழி நடத்துற ஜீவ ஆவியானே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிரதரையும் நாங்க உங்க கருத்துல தருகிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. இந்த சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறவருக்கு நீங்க உறுதுணையாய் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாய் இருக்கிறதுக்காக கேடகமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறன் ராஜா. இதுல வந்து ஜெபிச்ச ஜெபம் எடுத்த ஒவ்வொரு சௌர சௌரிகளை உங்க கருத்துல தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இதுல வராதவர்களையும் உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சௌரி ஜெபம் எடுத்த சௌரியை இன்னுமா இன்னும் ஆண்டவரை பாதுகாப்புல வைத்திருந்து ஜெபம் எடுக்க ஜெனட் சிஸ்டரையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. கவி கவிதாவை உங்க கரத்துல தருகிறோம், சுகம் கொடுக்கிற ராஜாதி ராஜாவுக்கு சோத்திரம் அப்பா. உங்க தள்ளும்புகளால சுகப்படுத்துங்க ராஜாதி ராஜா. உங்க மகள் சுகமானால் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. நீங்க போதும் எங்களுக்கு ராஜாதி ராஜா, நீங்க மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. நீங்க போதும் எங்க இயேசப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுறேன். இயேசு நாமத்தை ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ சிஸ்டர். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜபித்த ஜெபங்களை தேவன் தாமே கேட்டு இந்த நாட்களில் பதில் கொடுக்க போகிறபடினாலே கூடான கொடி ஸ்தோத்திரம். அவர் சிறுவர்களை குறித்தும் வாலிபர்களை குறித்தும் முதியவர்களை குறித்தும் தேவன் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நாட்கள்ல நிறைவேறி கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பதாக இந்த குழந்தைகளும் இந்த வாலிபர்களும் எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அநேகருக்கு உதவியாய் இருக்கிறபடினாலே கூடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
2: நன்றி நன்றி சிஸ்டர்.
1: தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த குரூப்ல வந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஜெபிப்போம். அதே நேரத்துல இந்த ஊழியத்துல இருக்கிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, அவருக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே போல ஆறு கண்டங்களையும் இருக்கிற ஜாதி ஜனங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்கள்ல மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் அநேக காரியங்களை வைத்திருக்கிறோம். பொருளாதார காரியங்கள், சூழ்நிலைகள், யுத்தங்கள் ஏற்படக்கூடாது. சிறுவர்கள் வாலிபர்கள் என்று ஒவ்வொருவரும் தரமாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அவை ஒவ்வொன்றையும் குறித்து நாங்கள் இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, தேவாதி தேவனே, இந்த இடத்துல வந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், அவர்கள் போகிற பாதைகள், அவர்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீ கனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற பங்கை நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே சோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவர் விதமாய் இறங்கட்டும். இந்த நாட்கள்ல நோய்களோடு வியாதிகளோடு யார் யார் தேவனே உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை அவர் விதமாய் இறங்கி ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு ஆண்டவரே கர்த்தாவை காணப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அற்புத கரம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய மகிமையின் கரம் இறங்கட்டும் அப்பா. உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் விசுவாசித்த விசுவாசம் ஆண்டவரே அவர்களுக்கு கிரியை நடப்பிக்கிறபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நன்றி. அதே போல ஆறு கண்டங்களையும் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தேச தலைவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அங்கிருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதே போல யுத்தங்கள் ஏற்படுகிற இடங்கள்ல, அழிவுகள் ஏற்படுகிற இடங்கள்ல பிள்ளைகள் குழந்தைகள் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உணவு இல்லாமல் உடை இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆகாரங்களும் உடைகளும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். அதே நேரத்துல வீதிகள்ல போகிற வேளையில ஸ்பீடாக வாகனங்களை ஓடி போய் ஆக்சிடென்ட் பண்ணி அநேகரை ஆண்டவரே சாவுக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். அதே நேரத்துல அவர்களும் அழிந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி அந்த வீதிகளில் நின்று கொண்டு ஜனங்களை அழிக்கும்படியாக நினைக்கிற சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். வீதிகளில் வாகனங்கள் செலுத்துபவர்கள் நிதானமாய் ஓடத்தக்கதாக உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே பஞ்சம் பசி பட்டினி என்று சொல்லி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு வல்லமை இறங்கட்டும். தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போன இடங்கள் எல்லாம் தண்ணீர் ஊற்றாய் மாறட்டும். உம்முடைய நீ சொல்லியிருக்க வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளை மோட பண்ணுவேன், நீரூற்றை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நீரூற்றை உண்டு பண்ணி இந்த நாட்கள்ல அற்புதங்கள் செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலை முழுவதையும் உம்முடைய பாதத்துல தாழ்த்தி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வலது கரமும் ஓங்கிய புயமும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலும் ஆண்டவரே சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் உம்முடைய வல்லமை இறங்கி இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென்.
3: ஆமீன் ஆமீன். இந்த கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கிய சோதி மகளா வாசவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கினார். கத்தர் தாமி உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே நோர்வே தேசத்திலே சுவீனமாக இருந்த பொழுதும் அவர்கள் அந்த வெடிங்குக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள். சௌரி சிசிலியா அம்மா அவருடைய கணவனாரும் கத்தர் தாமி அவர்களை திரும்பவுமாக லண்டன் தேசத்துக்கு கூட்டி வர வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்வோம். அவருடைய பாதுகாப்புக்காக இன்றைய நாளில் இணைய முடியாத சௌரி ஜனட் அவர்கள் சென்ற காரியத்திலே கத்தர் அனுகூலமாக இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பல காம்ப்ளிகேஷன் மத்தியிலே சௌரி

0: ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் அதே வழியிலிருந்து ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் தாமை வழி நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துவோம். அது கால வேளையில் இணைந்த சகோதரன் குணா அவர்களையும், அதே வேளையில் இணைந்த பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்களையும், மாலை வேளையில் இணைந்த சகோதரி சுஜாதா, சகோதரி சாந்தி அவர்களையும், அதே வேளையிலே இரவு வேளையில் இணைந்த சகோதரி நிர்மலா மெரியா அவர்களையும் மற்றும் இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். சேடமாக நாளை தொகுத்து வழங்கிய சகோதரி மகளா வாஸ் அவர்கள் மாலை வேளையில் இணைந்து தொகுத்தார்கள், தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே கொடுத்த தாளந்தை கர்த்தருக்காக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் மகளா வாஸ். காட் பிளஸ் யூ சிஸ்டர் சாந்தி. நன்றிகளையும்
1: வாழ்த்துக்களும்.
0: ஆமென். ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இதுவரை நேரம் நாங்கள் இலங்கை, இந்திய, கனேடிய உலக நாடுகளுக்காக ஜபங்களோடு வழி நடத்தினோம். யுத்த பூமிக்காக வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டு நாடுகளுக்கு சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு வாழ அதே வழியில் உன்ன உணவையும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கணும். இந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருக்கிறது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் ஜெப வேளையில் இணைந்திருந்தோம். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் சகோதரி மன்னிக்க வேண்டும் சசிகலா அவர்கள் எடுத்து வருகிற நற்சிந்தனை கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 10 2026. இன்றைக்குரிய தலைப்பு மனித குலம் அனைத்திற்குமான 3 மகிமையான பரிசுகள். ஆரம்ப வசனமாக ரோமர் 6:23 பார்ப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எல்லா மனிதர்கள் மீதும் கர்த்தர் வைத்திருக்கும் அன்பையும் கிருபையையும் வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்தே மனிதனை தம்மோடு ஐக்கியத்தில் கொண்டு வந்து தமது தெய்வீக ஜீவனிலும் மகிமையிலும் பங்கு பெற செய்வதே அவருடைய விருப்பமாக இருந்து வருகிறது. அதனால்தான் எந்த மனித முயற்சியினாலும் சாதனையினாலும் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு உன்னதமான 3 அற்புதமான பரிசுகளை அவர் மனித குலத்திற்கு கொடுத்தார். முதலாவதாக நித்திய ஜீவன். இந்த பரிசுகளில் முதலாவது நித்திய ஜீவன். நமது ஆரம்ப வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று. இந்த பரிசு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதும் இல்லை. இல்லை, இது உலகம் முழுவதற்கும் வழங்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் நித்திய ஜீவனை பெற்று மறுபடியும் பிறக்கிறார்கள். இந்த ஜீவன் சாத்தான், மரணம் மற்றும் கல்லறை ஆகியவற்றை விட மேலானது. அல்லேலூயா. இரண்டாவது நீதியின் வரம். ரோமர் 5:17 கூறுகிறது, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த நீதியின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனெனில் மனிதனுடைய நீதி அவருக்கு முன்பாக போதுமானதல்ல. ஆகவே தேவன் தமது அன்பினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய நீதியையே மனித குலத்திற்கு கொடுத்தார். நீங்கள் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ளும் போது குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு அல்லது தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அவருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் இயேசு நீதி உள்ளவராயிருப்பது போல நீதி உள்ளவர்களாகவும் நிற்கிறீர்கள். மூன்றாவது, விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியின் வரம். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அறிவித்தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. யோவேல் 2:28. எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்கிறோம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று. ஆனால் வேதனையான உண்மை என்னவென்றால், எல்லாரும் இந்த விலையேற பெற்ற பரிசுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் கிருபையினால் இலவசமாக கொடுக்கிறதை இன்னும் அநேகர் தங்கள் முயற்சியால் சம்பாதிக்க முயல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் இரட்சிப்பு, அதனுடன் வரும் நித்திய ஜீவன், நீதி மற்றும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிசாகும். அதை உங்கள் செயல்களிலோ போராட்டத்தினாலோ சம்பாதிக்க முடியாது. இவை மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய பரிசுகள். அவற்றை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு இன்று அவற்றின் ஆசீர்வாதங்களின் பரிபூரணத்தில் நடவுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உமது அளவற்ற அன்பிற்காகவும் நித்திய ஜீவன், நீதி மற்றும் பரிசுத்த ஆவி என்னும் விலையேற பெற்ற பரிசுகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று இந்த ஆசீர்வாதங்களின் நிஜத்திலும் பரிபூர்ணத்திலும் நான் நடக்கிறேன். ஜீவனில் வெற்றியுடன் ஆளுகை செய்து எங்கும் உமது மகிமையை வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 10th of September 2026, and the topic for today is Three Glorious Gifts for All Humanity. The opening scripture is taken from Romans 6 verse 23. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. The love and graciousness of the Lord toward all men are beyond description. From the very beginning, His desire has always been to bring man into fellowship with Himself and make him a partaker of His divine life and glory. This is why He offered humanity three extraordinary gifts. Gifts so sublime that no human effort or achievement could ever earn them. The first of these gifts is eternal life. We read in our opening scripture, the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. This gift wasn't offered to a select few. Neither is it reserved only for Christians. No, it was offered to the whole world. Anyone who believes in Jesus Christ receives eternal life, is born again. This life is superior to Satan, death, and the grave. The second is the gift of righteousness. Romans 5 verse 17 says, "They which receive abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one, Jesus Christ." No man can stand before God on the basis of his own righteousness, because human righteousness is inadequate before him. Therefore, God lovingly offered His own righteousness to humanity through Jesus Christ. When you receive His righteousness, you stand before Him without guilt, condemnation, or inferiority. You stand accepted in Christ and as righteousness, as is righteous, as Jesus is righteous. I read again. You stand accepted in Christ and as righteous as Jesus is righteous. Hallelujah. The third is the precious gift of the Holy Spirit. Through the prophet Joel, God declared, "I will pour out my Spirit upon all flesh." Joel 2 verse 28. What an amazing blessing. Also, Acts 2 verse 38 tells us, Then Peter said unto them, Repent and be baptized, every one of you, in the name of Jesus Christ, for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. The painful reality, however, is that not everyone has accepted these precious gifts. Many still attempt to earn what God freely offers by grace. Salvation is in Christ, in which God, which comes eternal life, righteousness, and the Holy Spirit is a gift to be received, not what you work or struggle to attain. These are the greatest gifts ever offered to man. Receive them wholeheartedly and walk in the fullness of their blessings today. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for your immeasurable love and for the precious gifts of eternal life, righteousness, and the Holy Spirit. I walk in the reality and fullness of these blessings today, reigning victorious in life and manifesting your glory everywhere. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.
0: ஆமையின் நாங்கள் நீங்கள் இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவையுடைய இழப்பு கொண்டருவோம். கத்தர் தாமை வழி நடத்தும். ஆமையின் நாங்கள் நீங்கள் இருப்பது சங்கமம் வானொலியின் ஒவ்வொருவரையும் ஓட்டம்மா வரவேற்கிறோம். காலை நேரத்திலே ஜப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உபவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். சோத்திரமையா அந்த காலை வேலைக்கா சோத்திரம். காலை வேலைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிகவ வேலைக்கா ஸ்தோத்திரம். சோத்திரமையா உங்களோட வேலை நல்ல ஐயா. உங்களோட கிருபையப்பா, உங்களோட கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துறதப்பா. உங்களோட கிருபைதான் அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே. உங்களோட கிருபைக்காக நன்றி. உங்களோட இறக்கங்களுக்கா, உங்களோட வழி நடத்தலுக்கா நன்றி. சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா. துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம். கோடி நாவுகள் போதாதம், ஆயிரம் நாவுகள் போவாது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேராவீங்கள் சேராவீங்கள் மத்தியில் வாசம் சேரவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கு பாத்திரர் நீங்க மாத்திரம் பாத்திரர் பாத்திரர் பாத்திரர். எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர், எல்லா மேன்மைக்கும் பாத்திரர். நீங்க ஒருவர் தானப்பா, நீங்க ஒருவர் தானப்பா, நீங்க ஒருவர் தானப்பா. துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தி உங்களோட பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டபடி நான் நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று நாங்க கூப்பிடத்தக்க சுவிகாரத்தை எங்களை தந்திருக்கிறீங்க. இவ்வளவு அருமையான வார்த்தைகள் அப்பா. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் அப்பா. அந்த எவ்வளவு எங்களை சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒரு மனமா எங்க பாதபடிகள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கிருபையப்பா எல்லாம் உங்களோட கிருபைதானப்பா. தகுதியற்று எங்களுக்கு ஆண்டவரே, இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபைதானப்பா. உங்களோட கிருபைதானப்பா உங்களோட கிருபைதானப்பா. ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு போறது ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக ஐயா பல்லாங்கான காலத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் ஆண்டவரே பல்லாங்கான காலமாய் இருக்கும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்கள் மத்தியில் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க ஒரு விஷயம் அன்னித்து ஜனங்களை திருப்பி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். இந்த நாட்களில் வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஐயா அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்தவர்களாய், ஐயா தங்களை தாழ்த்துகிறவர்களாய், தங்களை பொல்லாத வழிகளை விட்டு சூழ்நிலைகளை காண்கிறவர்களாய் இவர்களை அடுத்துங்கப்பா. கடையாந்திரம் எல்லாம் கூட கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. ஒருவர் தானும் மறைவா இருக்க முடியாது சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம். தேவந்தம் அவரே புராண குமாரன் ஆண்டவரே உலகத்தில் அன்பு கொண்டு ஆள உயர் அகலம் இல்லாத அன்பு சுவாமி, வரைவிலக்கணம் இல்லாத அன்பு சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். துதிக்கிறோம் அப்பா, காலை வேளையில துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் நீங்க சுவாமி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சாப்பனே. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்திலே அலப்படுகிற ஜனங்கள் இழப்புகள் ஆண்டவரே தகப்பனே இருக்கிற காரியம் ஒவ்வொன்று காங்குடத்து சமூகத்தில் விவிக்கிறோம் சுவாமி. ஐயா உங்களுடைய இரக்கமும் உங்களோட கிருபையும் உங்களுடைய தயவும் தான் அப்பா வேணும். ஆண்டவரே யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் மனம் திரும்பி உங்களிடமாய் திரும்பட்டும், உங்களிடமாய் திரும்பட்டும். நீங்க தான் யுத்தத்தை ஓயப்பண்ணுற தேவன், ஆண்டவரே வாழ்வாதாரம் அளிக்கிற தேவன். தகப்பனே இந்த ஜனங்களுக்காக இங்கெல்லாம் கண்ணீரோடு அலைந்து திரிகிறார்கள் சுவாமி, தவிக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நீங்க இரக்கத்தையும் தேவன், உங்களோட இரக்கம் பெரியதப்பா, உங்களோட கிருபை பெரியதப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சத்தங்கள் எல்லாம் தகப்பனே உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் தகப்பனே அதின் காலத்தில் ஆண்டவரே நடக்கிற காரியங்களா இருக்கிற சுவாமி. தகப்பனே அந்த ஜனங்களுடைய எல்லா அக்கிரமங்களும் கீழ்படியாமல் நீங்கி ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு ஒரு நன்மை கொண்டு வரும்படியா யவிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். வியாதிகளப்பா, வியாதி வியாதி வியாதி வியாதி வியாதியும் கொடுமை ஆண்டவரே. வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்த தேவன் சுவாமி. தகப்பனே இவர்கள் விடுதலை பெற வேணும் சுவாமி. விடுதலை பெற உங்களை நோக்கி பார்த்து அரிகாரியாகிய கத்தன் நீங்க, சுகமளிக்கிற கத்தன் நீங்க என்று சொல்லி உங்களை நோக்கி பார்த்து கூப்பிட்டு ஆண்டவரே சுகம் பெற வேணும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய வழிகள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே இதனுள்ள தேவனே நீங்க தான் ஒருவர் வியாதிகளை குணமாக்க வல்லவர் என்று சொல்லி உங்களிடமாய் திரும்பட்டு எங்கெல்லாம் ஆண்டவரே தவிக்கிறார்களோ சார் அந்த இடத்துல எல்லாம் தேவர்களை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திர முதியோர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அடிப்படுக்கையில் அநாதரவாக இருக்கிற முதியோர்கள் ஆண்ட வைத்திய சாலைகள் நிரம்புகிற முதியோர்களான் அப்பா தாங்குங்கப்பா, விலப்படுத்துங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கட்டளை விடுங்க சுவாமி, சமாதானத்தை கட்டளை விடுங்க, ஆறுதலை கட்டளை விடுங்க சுவாமி. மரண தருவாய் இவர்கள் இருப்பார்களானா தங்கள் அத்துமா எப்ப கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் வியாதி படுக்கையில் இருந்து ஐயா உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, அவர்களுக்கு ஆண்டவர சுகத்தை கட்டளை விடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். சுகத்தை கொடுக்கிறது நீங்க ஆண்டவர், நீங்க ஆண்டவர், நீங்க ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொண்டே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசங்கள் மத்தியில ஐயா இருக்கிற தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தேவ பயம் உண்டாகட்டும், தேவ நீதி உண்டாகட்டும். எங்கெல்லாம் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் பேசுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அப்பா உங்களுக்குரிய நீதியை ஆண்டவரே அவர்கள் நிலைநாட்டுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசங்கள் உள்ள தலைவர் ஒவ்வொருவர்களை நடத்துங்கள். தலைமைத்துவம் அதிகாரம் எல்லாம் உங்களால் கொடுக்கப்பட்டது. ஜனங்களை ஆளுவதற்கு ஆண்டவரே தேசம் தேசமாய் ஜனங்களை வைத்து ஆண்டவரே தலைமைத்து நீங்க கொடுத்ததவன் எல்லா நன்மைக்கு எதுவாக கொடுத்ததவன் சுவாமி. நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். இப்படி அதிகாரங்கள் ஒன்றுக்காக வேண்டிக்கணும். இவட வாழ்க்கையிலே இவர்கள் குடும்பங்களிலே ஐயா நீங்க முன் மாதிரியாக வைத்து இவர்கள் வாழ வேண்டும். நீங்க தானப்பா அவர்களை நடத்த வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிங்கப்பா தேசங்களுக்கு அல்ல படுகிற ஜனங்கள் நீதிகள் புரட்டப்பட்டு ஆண்டவரை தவிக்கிற மக்கள் கண்ணீர் ஆண்டவர் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நீங்க நீதி செய்த தேவனு சொல்லி இருக்கிறீங்க. இவர்களுக்குரிய நீதி நீங்க தானப்பா நீதிதான் நீதி நீங்க தானப்பா. இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க சொப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அவர்களுக்காக தேசங்கள் தலைவர்களுக்காக தேசத்தில் வளர்கிற ஆண்டவரே அப்பா ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக சுவாமி அவபனீரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தை காக்க வைத்த ஊழியர் எந்தெந்த நிலையிலாம் நிற்கிறார்களோ சுவாமி தேசத்தை காக்குதவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதான ஆண்டவரே இவர்களை வழிநடத்துங்கள் சுவாமி. இவருடைய ஆத்மா இப்பொழுது ஆயத்தமுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி ஆயத்தமுள்ளதாக இருக்கட்டும். தகப்பனே இவருடைய குடும்பங்கள் அங்கே எல்லாம் இருக்கிற வந்திடங்களில் உங்களோட தேவகரமாவை தாங்கி இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்ப ரசிக்கப்படுகிறவர்களாய் மாறட்டு. இப்படியாக தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டியப்பா ஆண்டியப்பா ஆண்டியப்பா நாட்கள் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கான கடைசி நாட்கள் இருக்கிற ஊழியர்களான் பலப்படட்டும் சுவாமி. உண்மை இருக்கட்டும் சுவாமி. சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கட்டும் சுவாமி. கொடுத்த ஊழியத்தை ஆண்டவர் நல்ல ஸ்தானாதிபதிகளாக உங்களுக்குரிய ஊழியத்தை அவர்கள் செய்கிறவர்களை ஜனங்களுக்கு ஆண்டவரே நன்மன் மாதிரியாக வார்த்தைகளை கொடுக்கிறவர்களை ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற நிக்கத்தக்கவர்களாய் நிற்கட்டும் சுவாமி. நிக்க எந்த வித போராட்டமோ நாசமோ பட்டயமோ ஆண்டவரே பசியோ நிர்வாணமோ எதுவாய் இருந்தாலும் தகப்பனே அவர்களது நின்று ஆண்டவரே தாங்கி நின்று ஊழியத்தை செய்யக்கூடிய பலத்தை அபிஷேகத்தை கொடுங்க. மனிதனால் முடியாது சுவாமி. விசுவாசியின் போராட்டங்கள் மனிதர்களுடைய போராட்டங்கள் உபதேசங்களின் போராட்டங்கள் ஆண்டவரே இவர்களை நிலைநிற்கக்கூடிய மாறி ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி அந்த இடங்களில் எல்லாம் ஒரு வல்லமை ஆண்டவரை அபிஷேகங்களை நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம். தோப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுறோம். ஐயா விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன ஜனங்கள் ஆண்டவர் தகப்பனே இந்த நாட்களை பெருகிக்கொண்டே போறார் சுவாமி. ரட்சிப்பின் மகிமையையும் ஊழியத்தின் மகிமையும் இந்த மகத்துவத்தையும் ஆண்டவரே இவர்கள் திரும்பவுமாய் ஆண்டவரே ஐயா உணர்ந்தக்க உணர்வு இவர்களை கொடுங்க சுவாமி. திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே விசுவாசமானவன் கையில் இருந்தால் அவர்களை விடுதலை ஆக்குங்க சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய மனோபலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி குடும்பங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். அப்பனே செய்ய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா தூஷிக்காதபடி ஆண்டவரே திரும்பவும் கட்டுறவர்களாய் இந்த ஊழியர்களை திரும்பி கொண்டு வாங்க. இந்த நிலையில் இருந்தார்களோ சுவாமி அந்த நிலையில் இருந்த ஆண்டவரே தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் இவர்களுக்காக வேண்டி சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. இந்த நாட்களில் நாளைக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்பா இப்பொழுது ஆண்டவரையும் விட வாருகை சமீபமாயிருக்கும் என்று தெரியாது என்று சொல்லி இருக்கிற சுவாமி, உங்களை வருகையை பெற்று ஆண்டவரே பிதா தவிர ஆண்டவரே ஒருவரும் அறியேன் என்று சொல்லியிருக்க, அப்பொழுதும் ஆண்டவரே இவர்கள் ஆயத்தம் அல்லவா, இன்றைக்கோ நாளைக்கோ இப்பொழுதோ அப்பொழுதோ என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய இருதயத்தில் நினைத்து ஆண்டவரே இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இந்த சபைகளும் ஒன்றும் இருக்கட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி, மனவாட்டிகளாக பரிசுத்த வாட்டிகளாக உங்களுடைய மக வருகையில் எடுத்துக்கொள்ள சபைகள் இவைதான் அப்பா, இவளை மதிக்க முடியாத ரத்தத்தினால் ஆண்டவரு சம்பாதிக்கப்பட்ட சபை ஆண்டவர் கொடுத்த விலை அதிகம் ஆண்டவர் சகப்பனே, ஒவ்வொரு சபையும் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய நாமத்தினால் எங்கெல்லாம் சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த சபைகள் எல்லாம் தகப்பனே ஐயா கூட வருகையில் எடுத்துக் கொள்ளப்படட்டு, குடும்பம் குடும்பமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆசீர்வாதமான குடும்ப சபைகளாக இருக்கட்டும், ஒரு மனமும் அன்பு உள்ளவர்கள் சபையை கட்டி காக்கிறவர்களாய் சபையிலே நிலை நிற்கிறவர்களாய் கீழ்படுகிறவர்களாய் இவர்கள் இருக்கட்டும் சுவாமி, சபையில் நிற்கிற போதவர்கள் ஊழியர்களை வழி நடத்துங்க, சபைக்கு வேண்டிய ஆண்டவர் வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, நலமே பெறுகளாக ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாரத்துவம் உள்ளவர்களாக ஆண்டவரே சபையை நடத்தக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, அபிஷேகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள குடும்பங்களாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக இருக்கட்டும் சகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக ஐயா இந்த நாட்களில் தேசங்களில் போராட்டம் பஞ்சமப்பா வறட்சி அப்பா வேலை இல்லையப்போ சகப்பனே, அந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டங்களாக இருக்கட்டும், அவருடைய மாமிச பிரகாரம் அல்ல அவையுடைய சுயத்தின் பிரகாரம் அல்ல உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க தானாப்பா வறட்சிகளை நீக்கி சிரமத்தை கொடுக்கிறது, இங்கே ஜனங்கள் தாங்களை தாத்தி தாங்களை தாய் தங்களை பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு உங்களோட முகத்தை தேடினா சிரமத்தை கொடுப்பேன் ஆண்டவர், நீங்க வார்த்தையில் உண்மை உள்ளவர் ஆண்டவர், அப்படியா அந்த ஜனங்கள் உங்களை நோக்கி ஆண்டவரே கூப்பிடட்டும் சுவாமி, வறட்சிகள் எல்லாம் நீங்க செழிப்பு உண்டாகும் சுவாமி, இவர்களுக்காக இன்னைக்கு ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே போற மக்கள் தவிக்கிற மக்கள் உண்டு சுவாமி, பசியின் கொடுமை ஆண்டவர், வாலிபர்கள் ஆண்டவர், குழந்தைகள் ஆண்டவர் அப்பா அப்படியே தவிக்கிறார்கள் சுவாமி, தகப்பனேமா நீங்க அப்பா எல்லா சாபங்களும் பாவங்களும் வேறு விட்டு நீங்க வறட்சிகள் எல்லாம் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை விடுங்க சுவாமி, இவர்களுக்கு போஷிப்பை கட்டளை விடுங்க சுவாமி, இறக்கம் செய்யுங்கப்பா, அப்படியான தேவன் நீங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மனாந்தரத்துல கூட வந்தவர் அப்பாங்களிடமாய் இருந்த ஜனங்களை போஷித்து அனுப்பின தேவன் சுவாமி, தகப்பனே இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் ஆண்டவரே திரும்பி ஆண்டவரே போஷிப்பை பெற்றுக் கொள்ளட்டும், போஷிப்பை பெற்றுக் கொள்ளட்டும், இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுறோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்னும் வார்த்தை அந்த அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்ன அந்த காலத்துக்குள் நிற்கிறோம் சுவாமி, ஆண்டவரே உங்களோட சுவிசேஷம் அங்கும் அறிவிக்கப்படுகிறான், நன்றி நன்றி நன்றி நன்றி, இருந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் கிராமங்களாம் திறக்கப்படுகிறோம், நான் நன்றி அப்பா, டெக்னாலஜி வளர்ந்து மீடியாக்கள் மூலம் ரேடியோக்கள் மூலம் ஆண்டவரே இன்னும் சபைகள் மூலம் இவ்வளோ காரியங்களை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, ஒரு வெறும் கட்டு போது சிங்கட சித்தம் அல்ல என்று சொல்லி ஐயாங்கட வருகையில் எல்லாரும் நிற்கத்தக்கதாய் எல்லாருக்கும் கூட வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி, உங்களை அறியேன் என்று சொல்லாதபடி தகப்பனே எல்லாரும் உங்களை அறிய வேண்டும் என்பதை எங்களுடைய சித்தமாயிருக்கிறோம் சுவாமி, தகப்பனே என் ஊழியங்களை செய்கிறோம், ரேடியோ ஊழியம் ஆண்டவர் டெலிவிஷன் என்று செய்கிற ஒரு ஊழியக்காரர்களை நடத்துங்கப்பா, உங்களுக்காக எழும்பி நிற்கட்டும், தங்களுக்கு அந்த உங்களுடைய ஊழியம் உங்களுடைய நாமத்தை மாய்மைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி. சாபனையருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னமா ஆண்டவரே சேவையாப்பா. வருகைக்கு முன்பாக இன்னந்தேவையாப்பா. ஒவ்வொரு மக்க ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மகனும் மகனும் ஊழியக்காராய் மாறட்டும். காண்கிறவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவளாய், உங்களுடைய வழிகையை சொல்லுகிறவளாய், உங்களுடைய அன்பை சொல்லுகிறவளாய், ஒவ்வொருடைய வாய்களையும் திறக்கப்படவன் பயங்கள் நீங்க தாழ்வுனப்பா. நீ எங்கு கண்டாலும் ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும் அனுபவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கொள்ள இன்னமா ஆண்டவரே. இரண்டு தேசங்களும் ஆண்டவரே இன்னமா ஆண்டு கஷ்டப்பட்ட தேசங்களும் ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் சகப்பனே. இவர்களுடைய பாடுகள் அதிகமாப்பா, கண்ணீரகப்பா, கண்ணீரப்பா தாங்கி நிற்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய விலை நீங்க தானப்பா, ஆசீர்வாதம் நீங்க தானப்பா. ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கப்பா அவர்களோட குடும்பங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கப்பா. தேவைகளை எல்லாம் சொன்னீங்கப்பா. செய்கிற மக்களை எழுப்பிக் கொடுங்க, கொடுக்கிற மக்களை எழுப்பிக் கொடுங்க, தூரத்தும் உள்ள மக்களை எழுப்பிக் கொடுங்க அப்பா. அந்த இடத்து மக்களும் எங்கெல்லாம் இருளில் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறார்கள் சுவாமி, வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் சுவாமி. ஆசீர்வாதிக்கப்பட வேண்டும், வாழ்வாதாரம் பெற்று அவர்கள் அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் சுவாமி. பாடசாலைகள் வேணும் சுவாமி, வைத்தியசாலைகள் வேணும், போக்குவரத்துகள் வேணும், சபைகள் வேணும் சுவாமி, ஆலயங்கள் வேணும். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். ஜனங்களுக்காக ஐயா இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணவே அதனின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி வருகிறீங்க சுவாமி. எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லப்படுகிற அப்படின்னா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அந்த காரத்துக்குள்ளும் இருக்கும் இருளுக்குள்ளும் இருக்கிறோம் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண்கிறபடி நான் நன்றியோண்டு ஐயா. உங்களோட வருகையில எல்லா தேசங்களும் அந்த காரத்தில் ஒன்று நீங்கி வெளிச்சத்தின் தேசங்களா வேணும் அனுஜிபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள், அடுத்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா வேணும். கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லா மக்களும் தகுதியற்றவர்கள் சுவாமி. ஆண்டவரே உங்களோட கிருபைதானப்பா தாங்க வேணும். தகப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்படியாக இருந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காணணும் அப்பா. கத்தாவே இந்த நாட்கள் ஜனங்களுக்காக வேண்டிக்கும். அன்பு தனிந்து போன காலத்தில் ஆண்டவரே எனங்களுடைய கிரியல் ஆண்டவரே அக்கிரமும் அநியாயங்களும் பாவங்களும் இரக்கமற்ற செயல்களுமா இருக்கிற சுவாமி. அப்பா அக்கிரகம் நிறைந்தவர்களாய் இரக்கமற்றவர்களாய் ஆண்டவரே இருக்கிறவர்களா இருக்கிறார் சுவாமி. அன்பில்லையப்பா, பெற்றோர்கள் மத்தியில் அன்பு இல்லையப்பா, குடும்பங்கள் மத்தியில் அன்பு இல்லையப்பா. அப்பா நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே திடக்கிடத்தக்க காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள் ஆண்டவரே. தகப்பனே இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்காக இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா, ஒரு தயவு உண்டு வேணுங்கப்பா. உங்களோட அன்பு வேணும் சுவாமி, உங்களோட அன்புதான் சாலத்தை தாங்க, சாலத்தை சாய்க்கும் என்று சொல்லியிருக்கிற அன்பு உள்ளவன் ஆண்டவரே யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீங்க சாமி. உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் நிரப்பு. ஒரு விஷயம் அப்பா, உங்களோட அருகைக்கு முன்னால் இந்த கடைசி நாட்களில் அப்பா அவருடைய இருதயங்களில் ஊட்டப்பட வேணும் சுவாமி. அப்பா பின்மாரியாக ஒரு அன்பின் அபிஷேகம் ஊட்டுங்க, மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு நீங்க ஊட்டுங்க சுவாமி, ஊட்டுங்க. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி, குடும்ப பிரிவுகள் அதிகம் சுவாமி, பிள்ளைகளுடைய பிரிவு அதிகம் சுவாமி. அப்பா பிரிந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் சுகம், காண்கிற தேவன் சுகம். ஐயா விசேஷமாக இந்த பெற்றவர் மத்தியில் பிள்ளைகள் செய்கிற கொடுமையாண்டவரே, கொடுமையாண்டவரே, கொடுமையாண்டவரே, தகப்பன் பெற்றோரின் கண்ணீர் யாரை பார்த்து ஐயா அவர்கள் கண்ணீர் விடுவார்களோ தெரியாது சுவாமி. அவர்களுக்கு ஆயிரங்கும்படியாக வேண்டிக் கொள்ளும். நீங்க தானப்பா கண்ணீரை துடைக்கிற தேவன் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த மக்கள் இந்த வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி இந்த வாலிப வயதில், இந்த பலமுள்ள வயதில், இந்த அழகான வயதில் ஆண்டவரை அழிந்து சீர்கட்டு தவிக்கிற மக்கள் போதைகளும் விபச்சாரங்களும் பாவங்களும் ஆண்டவரே, அநியாயங்களும் ஆண்டவரே, பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டு போற காலம் ஆண்டவரே, வாழைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. பொல்லாத பிசாசின் மஞ்சனையில் இருந்து ஆண்டவரே ஒரு நலையில் இருந்து பிள்ளைகளை பிடுங்கி கொண்டு வாங்க சுவாமி. அப்பா உங்களால் தான் முடியும். பலவானின் கையில் இருந்து விடுவிக்கிற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவர் அந்த பலவானை ஆண்டவரே முறித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வாலிப வயது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தேவனுக்கு பயந்தவர்களாயும் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் உங்களோட சத்தியத்தை காண்கிறவர்களாயும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை திருப்பிக்கொண்டு இவர் உங்களோட ஆட்சியத்துக்கு வேணும் சுவாமி. இந்த காலத்துக்கு உங்களோட வார்த்தைகளை சொல்ல வேண்டிய பிள்ளைகளாக மாற்றுங்க சுவாமி. தேவை அம்மா பிசாசுக்கல்ல, பிசாசுக்கல்ல, உங்களோட ராஜ்யத்துக்கு வேணாம். இவர்களை திருப்பிக்கொண்டு பெற்றோர்களுக்கு நன்மையான பிள்ளைகளாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே, என் தகப்பனே, இறக்கும் செய்யப்பா அந்த பிள்ளைகளுக்கும். தகப்பனே கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம் தகப்பனே. இருந்து கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த தேசத்தின் நன்மைக்காக இந்த மக்கள் இருக்கிறது, இந்த தேசத்தில் வந்து குடியேறின ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே அகதிகளாக ஆண்டவரே தஞ்சம் கோரி வந்த தேசம் ஆண்டவரே, வாழ்வழித்த தேசம் ஆண்டவரே, ஐயா அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த தேசம் நன்றியுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. தேசத்துக்கு நன்மை செய்யறவர்களாய் நம்ம மாறட்டும் சுவாமி. பொல்லாங்கான காரியங்களை விட்டு இந்த தேசத்துக்கு நன்மை செய்யறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. சுஜமாக எங்களுடைய உறவுகளுக்காக இந்த உறவுகள் இந்த வந்து இந்த பெற்ற நன்மையை நினைத்தவர்களாய் ஐயா இவனுள்ள தேவனே நீங்க ஒருவர் தான் இந்த தேசத்தில் எங்களை வாழ வைத்தீங்க என்று சொல்லி ஆண்டவரே உங்களிடமாய் திரும்பட்டும். பொல்லாத விக்கிரக ஆராதனைகளை இங்கு வைத்து ஆராதிக்காதபடி தகப்பனே இவருடைய இருதயங்களை திருப்பு கொள்ளும். விக்கிரக ஆராதனை இங்க அருவு இருக்கிற தேவன் சுவாமி. எசமெல்லாம் ஆராதனால் நிறையப்பட்டிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த அருவறுப்போடு இந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே எங்களிடமாய் திரும்ப, தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே அழுகை கொடுத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு தேவன் நீடி ஒரு வார்த்தை ஆண்டவரே இவர்களை வளமாய் இந்த தேசத்தை ஆளத்தக்கதாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறு எல்லா மக்களையும் வேண்டி காப்பனே. அவளையிலும் சுவாமி அப்பா அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. உங்களை நோக்கி ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காக விக்கிரகளாக இருக்கட்டும். அதாவது தாயுடைய கண்ணீர் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் வரும் வரமும் ஆண்டவர் வரும். அவனந்தவர்களாய் இந்த பிள்ளைகளுக்காக நிற்கிறவர்களாய் மாறட்டும். இப்படி எல்லாம் எங்கெல்லாம் எங்களுடைய உறவு சுதரப்பட்டு எங்கெல்லாம் வாழ்வோடு தகப்பனே அவருடைய வாழ்க்கையிலே சிவனே எங்களை முன்மாதிரியாக வைக்கட்டும் சுவாமி. அறியாத காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது சுவாமி. இப்பொழுதோ போக்கு சொல்ல இடமில்லை அப்பா. எல்லா இடங்களிலும் உங்களை வார்த்தை அறிவிக்கப்படுகிறோம். கீழ்ப்படியட்டும் சுவாமி, கீழ்ப்படியட்டு. இருளி நாவிக்கெல்லாம் நீங்க போகட்டும். எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா. எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களுடைய தேசம் அங்க உள்ள எல்லா ஜாசூசிகளும் மாற வேண்டும். விக்கிரகங்களும் ஆண்டவர் எல்லா தேசத்தை விட்டு நீங்க வேணும். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை காலேசீர தேவனாய் நீங்க மாற வேணும். நீங்க தானப்பா தேசத்தின் நன்மை, தேசத்தின் மகிமை, தேசத்தின் ரட்சிப்பு. தகப்பனே எங்களுடைய இலங்கை தேசத்தை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபங்களெல்லாம் நீங்க கேட்கிற தேவன் சுவாமி. நன்மை செய்யறபடினால் நன்றி. ஜனாதிபதியையும் அவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்களை நடத்துங்க சுவாமி, பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இப்படியாக ஒரு தேசங்கள் ஆண்டவரே, இரண்ட தேசம் ஆண்டவரே, அநேக எல்லா தேசங்களையும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது. நீங்க தானப்பாச்சம் உங்களவாத்தை தானப்பா வெளிச்சம். தேசத்தை ஆண்டவரே இருளிலும் அந்தகாரத்தில் இருந்தும் இணைக்கிறது உங்களுடைய வார்த்தை தானப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லு தாப்பனே. தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளுறோம். தேசம் உங்களுடைய இருப்பா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் அகிரவாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, எத்தனை ஆண்டு சொன்னது சென்றாலும் நிறைவேறுற வாக்கு தத்தம் அந்த தேசத்தை ஆண்டவரே, சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீங்க நிரப்பி இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இப்படியா

0: சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எல்லா மக்களும் சந்தோஷமாக ஆண்டவரே பரிசுத்தமாய் உங்களுடைய சமூகத்துல சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் அப்பா உங்களை வாஞ்சி ஒருவர் தான் கைவிடப்பட்டு போகிற கோடி மக்கள் அப்பா, கோடான கோடி மக்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வேண்டிப்பா சங்கம ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நடத்துற பிள்ளைகளை நடத்துங்கப்பா. அவருடைய தேவைகள், சுகங்கள், பிழங்கள் எல்லாம் நீங்க தான் அப்பா, நீங்க தான். அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் உங்களிடமா இருக்கட்டும், உங்களும் பக்கமா இருக்கட்டும் தகப்பனி. எதுவா இருந்தாலும் தகப்பனி உங்களோட சித்தத்தின்படிதான் நடக்கட்டும் சுவாமி. ஒரு மனுஷிகம் வேணாம் சுவாமி, மனுஷிகம் எல்லாம் விழுந்து போயிடும். ஆனால் உங்களோட சித்தம் நிறைவேறும் ஆண்டவர், உங்களோட சித்தம் நிறைவேறும் சுவாமி. தேவனே இந்த ஊழியங்களுக்கா வேண்டி இணைந்திருக்கிற ஊழியக்கா ஊழியக்கார ஒரு குடும்பங்களுக்கா வேண்டிக்கொள்ள வேண்டிய அந்த பழங்கான காலத்தில் வேண்டிய சமாதான பாதுகாப்பு எல்லாம் நீங்க தான் அப்ப. தேவைகள் எல்லாம் நீங்க தான் என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொடுப்பனே. இந்த இடத்துல நின்றாலும் உங்களை கரமகளை தாங்குறபடினால், பாதுகாக்கிறபடினால், நடத்துறபடினால் நன்றி சொல்லு. உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி, உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களை நீங்க பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுறீங்க சுவாமி, காத்து கொள்ளுறீங்க சுவாமி. உங்களுடைய சமாதானம் எங்களை வழி நடத்துற சுவாமி. எப்பொழுதும் உங்களுடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி, வாழ்கிறோம் சுவாமி. எல்லா கணம் சொல்லி மகிமே நீங்க தான் அப்பா, எல்லா மகத்துவம் நீங்க தான் அப்பா. எல்லா மகத்துவம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே.
1: ஆமீன் ஆமீன். அருமையான ஜபங்களுக்கூடாக வாஞ்சியோடு கண்ணீரோடு ஜபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டார், காண்கிறார். உங்களையும் காண்கிறார், குடும்பத்தாரையும் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஏன்சம் அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒளிபரப்பு.
2: Recording in progress.

0: Recording stopped.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 11 வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிற நாளாயும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தேவைகள்,

0: எதிர்பார்ப்புகள், நன்மைகள், ஆசிர்வாதங்கள் என்ன, அன்றாடம் இவைகளை நாடியும் தேடியும் ஓடியும் வருகிறோம். காரணம், பொறுமை இல்லாது போனதினாலும் விசுவாசம் குறைந்து போனதினாலும் பெற்றுக்கொள்வோமா என்ற சந்தேகத்தினாலும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ என்று. இவைகளெல்லாம் அனுதினமும் கேட்டாலும் வாசித்தாலும் நடைமுறையில் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது, விண்ணப்பித்து பதில் வராத பொழுது என்னை ஏன் கைவிட்டார், விசாரிக்கவில்லை, பதில் தரவில்லை என்று முறுமுறுக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால் அவற்றை சரியான நேரத்தில் நம்மிடத்தில் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் முழுமையாய் நிறைவேறாமலும் பாதியிலே தடைபட்டும் நின்று போயும், குடும்ப சமாதானம், பற்றாக்குறைகள் போன்றவற்றில் நிறைவான ஆசீர்வாதம் வேண்டியும் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம் இரண்டாவது தொடுதலினால் குறைவுகளை நிறைவாக்கியும், சுகவீனங்கள், வியாதிகளில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டும், தடையான காரியங்களில் பெரிய ஜெயத்தை தந்தும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் உங்களுக்காய் கர்த்தர் இரண்டாவது தொடுதலினால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். முதலாவதாக பெத்சாயிதாவிலே இரண்டாவது தொடுதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே பெத்சாயிதா என்ற ஊரில் குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைக்கும்படி இயேசு அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாவது காண்கிறாயா என்று முதல் தொடுதலில் கேட்கிறார். அவன் சரியாக தெரியவில்லை என்று கூற இரண்டாவது முறையாக கண்களின் மேல் கைகளை வைக்கின்றார். அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கின்றான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வியாதியினாலும் பலவீனத்தினாலும் குடும்ப சமாதான குறைவினாலும் கண் பார்வையற்ற குருடனை போல அழகிய மீன்கள் நிறைந்த இடமாகிய பெத்சாயிதாவை அவனால் பார்க்க முடியாமல் போகும்படி ஆனதோ, அப்படியாக உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பரிபூரண சுகத்தை காண முடியாமல் கலங்கியவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இரண்டாம் முறையாய் உங்களை தொடும்படிக்கு விரும்புகின்றார். கர்த்தர் தம்முடைய இரண்டாவது தொடுதலினால் இன்றைக்கு நீங்கள் எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம் சூரை செடியின் கீழ் இரண்டாவது தொடுதல். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நாம் எலியாவை குறித்து பார்ப்போமானால், அங்கு எசபேல் எலியாவை கொன்று போட வகை தேடி திரிகிறதை அறிந்தவுடன் தன் பிராணனை காத்து கொள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார். கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் சூரை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு என்றும், போக வேண்டிய தூரம் அதிகம் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் எசபேலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டும், பயந்து போய் எப்படி சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்றும், சோதனைகளை தாங்க முடியாதபடியினால் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிக்கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் தம் வல்லமையினால் இரண்டாவது எழுப்புதலை தருகின்றார். நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலனையும் ஆலோசனைகளையும் தந்து காலூன்றி நிற்கச் செய்கின்றார். எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கடக்க முடியாமல், சோதனைகளை சகிக்க முடியாமல் காணப்பட்டீர்களோ, அவற்றில் இன்றைக்கு உங்களை எழுந்து நிற்கும்படி செய்து வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தர் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இரண்டாவது விசையாக அவரின் தொடுதலை நீங்கள் உணரும்படி செய்து, மரித்து போன சூழ்நிலைகளை உயிர்ப்பெற செய்து, எழுந்து நிற்கும்படி செய்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: அன்புக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விழித்திருந்து விசுவாசத்திலே நிலைத்திருந்து புருஷராயிருங்கள், பலப்படுங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16:13. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் உங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சோதனைகள், எதிர்ப்புகள், தாமதங்கள், நோய்கள் அல்லது ஏமாற்றங்கள் வந்தாலும் அவை தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்ற முடியாது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. கண்களால் காண்பதை அல்ல, தேவன் சொன்னதை நம்பி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியுடன் நிற்பதே உண்மையான விசுவாசம். இன்று உங்கள் மனம் தளர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஏற்ற நேரத்தில் பதிலளிப்பார். தைரியமாக இருங்கள். தேவனுடைய வாக்குறுதிகளை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் கர்த்தர் வெற்றியாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் 10 செப்டம்பர் 2026 வியாழக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய அருமையான ஒரு வார்த்தைகளோடு உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 அதிகாரத்திலே 12 வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே பாபிலோன்ல இந்த நாட்களில் சிறைப்பட்டு இருக்கிறதையும் அவர்களுடைய இந்த விடுதலையினுடைய காரியத்தை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அந்த நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டுத்தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் சொல்லுகிறார். எப்படி என்றால், நாங்கள் தேவனிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிற அந்த முடிவை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் தேவனுடைய சமூகத்தை கூடி வர வேண்டும். தேவனுடைய சமூகத்தை இந்த நாட்களிலே நாடி வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே கர்த்தரென்று அறிந்து இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்த வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறது எப்படியாக இருக்க வேண்டுமாம் என்றால், வேதம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை அங்கே என்ன செய்வீர்கள், கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 13 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே தேவனை நாங்கள் கண்டு கொள்ள வேண்டுமா இருந்தால், முதலாவது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடுகிற வேளையிலே தான் நாங்கள் கண்டுகொள்ள முடியுமே ஒழிய இந்த நாட்களிலே வேறு எந்த வழியிலும் அவரை நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமா இருந்தால், முதலாவது நம்முடைய இருதயங்கள் இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும். இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால், பொறாமை, அங்கே வஞ்சனை, சூதுகள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தால், எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்திலே கேட்டு இந்த நாட்களில் இந்த பொறாமை, வஞ்சனை, சூதுகள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் எடுத்து விடும்படியாக கேட்கிற வேளையிலே இருதயம் தினாக்களிலே முதலாவது நமக்குள்ளே சுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த பொறுமையான அந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே அங்கே தேவன் தினாக்களிலே ஒரு நிலவரமான ஆவியை நமக்குள்ளே கட்டளை இடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிற களவுகள், நமக்குள்ளே இருக்கிற எரிச்சல்கள், பொறாமைகள், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களை குறித்து தீங்கு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தினாக்களிலே நீங்கி போனதற்கு பின்பாக அந்த இருதயம் பொறுமையா இருக்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய ஆவியானவர் அந்த இருதயத்தை நிரப்புகிற வேளையிலே இருதயம் வேதம் சொல்லுகிறது அப்படியே இந்த நாட்களிலே முழு இருதயமாக அந்த நாட்களிலே அங்கே மாறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த முழு இருதயத்தோடு இந்த நாட்களிலே நாங்கள் அவரை தேடுவோமா இருந்தால் வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் என்னை தேடுகையிலே நீங்கள் கண்டு பிடிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடு அவரை தேடி இந்த நாட்களிலே கண்டுபிடித்து நம்முடைய குறைகளை இந்த நாட்களிலே அவரிடத்திலே சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் அந்த குறைவுகளை நிறைவாக்குவோமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவரே இந்த நாட்களிலே மாற்றுமையா, அவர்கள் முழு இருதயத்தோடு உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவளுக்கு அந்த கிருபை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இருதயத்தில் உள்ள களவுகள், தீமையான காரியங்களை எடுத்து சுத்த இருதயத்தையும் அவளுக்கு கட்டளையிட்டு நிலவரமான ஆவியம் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேனையா. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரை ஒரு சுத்த இருதயம் உருவாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். உம்மை கண்டுகொள்ளட்டும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலேயா.
3: Recording stopped.

0: சங்கமம் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட்.
1: வணக்கம். நான் இது என்ன அனுப்பியிருக்கேன் எனக்கு விளங்கலைண்ணா.

பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மென்புறா இரண்டாவது வால்யூம் ஒளித்தட்டா.

ஆனால் வணக்கம். நான் நீங்கள் விலங்கு நீங்கள் போடுறேன்னு வச்சு எனக்கு என்னன்னு பிள்ள வயசுமே சரி போடுங்கண்ணா, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஸ்கூல் தொடங்கிருச்சேன்னு அதனால தான் கேட்குறேன். போய் கேங்க முடிஞ்ச எந்த உதவி செஞ்சாங்கன்னு.

அண்ணா வணக்கம் அண்ணா. நீங்கள் விலங்கு நீங்கள் போடுற மெசேஜ் எனக்கு என்னன்னு பிள்ளை மெசேஜ் சரி போடுங்கண்ணா. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஸ்கூல் தொடங்கிடுச்சேன்னு அதனால தான் கேட்குறேன். போய் கேங்க முடிஞ்ச எந்த உதவி செஞ்சாங்கண்ணா.

0: ரெண்டு ராஜாக்கள் 17 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12 வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜவாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசேயாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைசாலையிலே வைத்தான். அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயாவின் 9வது வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்றுப்பட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது எரோபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர் வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொண்டு போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிபேகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர் வாயுமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோவின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. கர்த்தர் இவர்களோடே உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கி புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள்.
1: எசேக்கியேல் 7 அதிகாரம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது. தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்பவிடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற்காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்பவிடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள் இதோ வருகிறது. அந்நாளின் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. அக்கிரமத்துக்கு மிலாராக கொடுமை எழும்புகிறது. அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாயிருப்பதில்லை. அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை. அந்த காலம் வருகிறது. அந்த நாள் கிட்டுகிறது. கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக. அதன் திரளான கும்பின் மேலும் உக்கிரம் இறங்கும். அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை. என் உக்கிரம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல் வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான். நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல் தத்தளிக்கும். இரட்டை உடுத்திக் கொள்வார்கள். தத்தளிப்பு அவர்களை மூடும். எல்லா முகங்களும் வெட்கப்படும். எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சி என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு

0: சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பலவான்களின் பெருமையை ஒளிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்னத்தின் மேல் விக்னம் வரும், துர்செய்தியின் மேல் துர்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது
1: லூக்கா 3 அதிகாரம். திபேரியுராயன் ராஜபாரம் பண்ணின 15 வருஷத்திலே பொந்தியு புலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், ஏரோது காட்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு காட்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திரோகோனித்தி நாட்டுக்கும் அதிபதியாயும், லிசானியா காட்பங்கு தேசமாகிய அபிலனேக்கு அதிபதியாயும், அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பாலும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பதலுக்கு ஏற்ற ஞான ஸ்ஞானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்ஞானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதி உத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞான ஸ்ஞானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்ஞானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்ஞானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும், தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்ஞானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்ஞானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு மத்தத்தியா

குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா ரேசா சொரோபாவேலின் குமாரன், சொரோபாவேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன், நேரி நெல்கியின் குமாரன், நெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாமின் குமாரன், எல்மோதாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரீம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்கீமின் குமாரன், எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மயினானின் குமாரன், மயினான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேதின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அம்மினதாவின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேரூக்கின் குமாரன், சேரூக் ரெகுவின் குமாரன், ரகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசாலாவின் குமாரன், மெத்துசாலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகளாலேயேலின் குமாரன், மகளாலேயேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பல வார விடுமுறையின் பின்னதாக அவர் லண்டன் திரும்பியிருக்கிறார். இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம்.
1: பிதாவியான
0: நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான நேரத்திலே இணைந்து இந்த வேளையிலும் தேவசெய்தி எடுத்து வந்து ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
2: ஆமீன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கொடுத்த தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற பிரதர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொன்ன அந்த அதிகாரத்தில் இருந்து சிறிய ஒரு தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். யோவான் 3:3 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 3:3 வசனம். இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சந்தித்த நபர்களும் அவர் சொன்ன வார்த்தைகளும் நமக்கு அதிசயமான ஆச்சரியமான ஆவிக்குரிய காரியங்களை அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. விசேஷமாக யோவான் 3:16 வசனம் நமக்கு சொல்லுகிற அனைவரும் நாம் அதாவது இந்த புதிய ஏற்பாடையே இரத்தின சுருக்கமாக நாம் சுருக்கி பார்ப்போமானால் இந்த ஒரு வசனம் யோவான் 3:16 எல்லாமே அடங்கியிருக்கிறது என்று கூட சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இந்த யோவான் 3:3 ஒரு விசேஷித்த அதிகாரமாய் காணப்படுகிறது. அந்த 16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்றால் எவ்வளவு? மேலே உள்ள அனைத்து வசனங்களும் நமக்கு சொல்லுகிற காரியம்தான் இவ்வளவு என்பது. எவ்வளவு அவர் நம்மை இவ்வளவாய் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும் பொழுது அந்த ரட்சிப்பு, இந்த மறுபடியும் பிறக்குதல், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காணுதல், அந்த காரியத்தை நிக்கோதேமுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து கூறும் பொழுது இந்த அதிகாரத்தினுடைய சம்பாஷணைகள் மற்ற காரியங்கள் நமக்கு எடுத்து கூற ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், நிக்கோதேமு யார் என்று நாம் பார்ப்போமானால் வசனத்தை அறிந்த தெரிந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம். மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அனுபவம் நிக்கோதேமுக்கு தெரியாது என்பதை தேவன் அறிந்திருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே அவருக்கு உணர்த்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டா என்பதை உணரும்படியாக மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதும் வேதாகமத்திலே 2 மெய்யாகவே மெய்யாகவே வந்தால் அது மிகவும் நமக்கு உறுதிப்படுத்தும் விதமாக நமக்கு அது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவன் அதை உறுதிப்படுத்தி, அதாவது நாம் கூட என்ன செய்வோம், ஒரு முக்கியமான காரியங்களை திரும்ப திரும்பவும் சொல்லுவோம். அப்படியாக இரண்டு முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று தொடர்ச்சியாய் வரும் பொழுது அது ஒரு ஒரு முக்கியமான வசனத்தை, முக்கியமான ஒரு கருத்தை, முக்கியமான ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஆம், அவருடைய வார்த்தையிலே மறுபடியும் பிறத்தல். இந்த நாளிலே எத்தனையோ ஜனங்கள், நான் இந்த நேபாளத்தை குறித்து நான் பார்த்தேன். நான் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 5-6 வாரங்களுக்கு மேலாக நான் இருந்த பொழுது இந்த நேபாளம் தேசத்திலே ஒரு நிமிஷத்திலே ஓரிரு நிமிடங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது எத்தனை நிமிடம் என்று கற்பனையால் கூட நாம் எண்ணி பார்க்க முடியாத ஒரு வெள்ளம், ஒரு அழிவு அப்படியே ஜனங்களை அழித்து கொண்டு இழுத்து கொண்டு சகதிக்குள் போட்டுவிட்டது. ஒரு மனிதன் எதை தேடி ஓடுகிறார்கள், நாடுகிறார்கள் என்றால் அறியாத தெய்வத்தை காணும்படியாக அவர்கள் எங்கேயோ சென்று தேவனை தரிசிக்க வேண்டும், எதையோ பார்க்க வேண்டும் என்று அநேக ஜனங்கள் அங்கு சென்றதாக நான் பார்க்கிறேன். அதாவது அவர்கள் டூர் செல்வது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கு சென்று ஒரு வித்தியாசமான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் தெய்வத்தை தேடி ஓடி அலைகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியான கிருபைகளை தேவன் தருகிறார். ஆமேன். மறுபடியும் பிறக்கிற ஒரு மனிதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைகிற ஒரு சிலாக்கியம், பாக்கியம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்நிய தெய்வங்களை நாடி வேறு எங்கேயோ காரியங்களை தரிசிக்கும்படியாய் ஓடுகிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இந்த மெய்யான தேவனை கண்டுபிடிக்கும்படியாய் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே ஒரு வசனத்தை அறிந்த ஒரு யூதருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நிக்கோதேமு ஒரு வேதத்தை கற்று அறிந்து தேறின ஒரு பரிசேயனாய் அவர் இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தேவன், இந்த பூமியை அன்பு கூர்ந்தாரா. நான் நேற்றுதான் இந்தியாவிலிருந்து லண்டன் வந்து சேர்ந்தேன். எங்களுடைய ஃபிளைட் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிலேவாகத்தான் அங்கிருந்தே புறப்பட்டது. அங்கிரு லண்டனிலிருந்து அங்கு பெங்களூருக்கு வந்து சேர்ந்த நேரமே 4 மணி நேரம் டிலே என்று சொன்னார்கள். நாங்கள் பிறகு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து விட்டு தான் கிளம்பி வந்தது. நான் அந்த எப்பொழுதுமே டிராவல் பண்ணும் பொழுது அநேக நாட்களுக்கு வருஷங்களுக்கு முன்பதாய் நான் 26 அதிகாரங்கள் வாசித்து சென்றும் இருக்கிறேன். அதற்காக எப்பொழுதும் அப்படி பைபிளை நான் வாசிப்பதில்லை. இந்த முறை நான் அதிகமாக வசனங்களை, அதாவது பவுல் டிராவல் பண்ணினே அந்த அத்தேனே பட்டணம், பிறகு தெசலோனிக்கிய பட்டணத்திற்கு அவர் சென்றார் என்பதை அந்த மேப்லே அந்த பட்டணங்கள் எங்க இருக்கிறது, அதற்கு இடையிலே எப்படியாக ஆறுகள் இந்த கடல்கள் எல்லாம் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த உலக மேப்பை அப்படியே நாம் பார்க்க முடியும், எப்படி ஃபிளைட் டிராவல் பண்ணுகிறது, எந்த திசையிலே எந்த எவ்வளவு ஸ்பீட்லே அது பறந்து கொண்டு இருக்கிறது, எந்த தேசத்துக்கு நேராக அது பறக்கிறது என்பதை இந்த பூமி உருண்டை வடிவை போட்டு அந்த அந்த மேப்பையும் போட்டு அந்த லைனையும் போடுகிறார்கள். அதைத்தான் எப்பொழுது நான் பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த முறை நான் யோசித்தேன், எப்படி இந்த பவுல் டிராவல் பண்ணியிருப்பார், இத்தனை நாடுகளை சந்தித்து என்பதாய் நான் யோசித்து கொண்டேன். அவர்கள் கப்பலிலே அங்கு இங்கும் தெசலோனிக்கே எங்கேயோ இருக்கிறது, இந்த இடத்திலிருந்து அங்கு எப்படி இவர்கள் டிராவல் செய்திருப்பார்கள் அந்த நாட்களிலே என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய அன்பு, தேவன் மீது அவர்கள் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வேதத்தை அறிந்த தெரிந்த மனிதர்களுக்கு, ஒரு மனிதனுக்கு சொல்லுகிறார். இந்த நாம் கூட இந்த நாட்களிலே எவ்வளவுதான் வேத அறிவு நமக்கு இருந்தாலும் நாம் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காணுவது கடினம். அதாவது அது தேவனோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு இந்த மறுபடியும் பிறக்கிறத ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஒரு வேத அறிவு இல்லாதவர்கள் அல்லது புறஜாதியார் என்ன செய்கிறார்கள் என்றால் மறுபிறப்பு திரும்பவும் திரும்பவும் பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மறுபிறப்பு என்பது நம்முடைய வேதத்தின்படி ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறது தான் மறுபிறப்பு. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பது என்றால் என்ன என்று நாம் யோசித்து பார்ப்போமானால், ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்துகிறார். ஒரு மனிதன் ஆவியானவரினால் நடத்தப்படுதல் என்றால் அது எப்படிப்பட்ட அனுபவம் என்றால், வசனத்தோடு தேவன் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்படியாய், அந்த வசனத்திற்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த பூமியை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். நான் அடிக்கடி சொல்லுவது போல இந்த விண்வெளியை குறித்தும் நாம் நட்சத்திரங்களை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த பூமி எம்மாத்திரம், அதாவது எத்தனை கோடி, ஆயிரத்தி எத்தனையோ கோடி பெரியதாம் சூரியன் பூமியை காட்டிலும், ஒரு கோடி 40 லட்சம் பூமியை சூரியனிலே வைக்கலாமாம். அவ்வளவு மடங்கு சூரியன் பெரியது என்று நான் அந்த நம்பரை அந்த நாட்களிலே படித்து கொண்டிருந்தேன். அவ்வளவு பெரிய சூரியன், ஆனால் அந்த சூரியனை விட பல மடங்கு பெரியது நட்சத்திரம். அப்படி என்றால் இந்த நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? இவ்வளவு காரியங்களும் அவருக்கு இருந்தாலும் அவர் நம்முடைய உள்ளத்தை கேட்கிறவர் மாற்றமல்ல. இந்த உலகத்தை நேசிக்கிற தேவன், இந்த உலகத்தில் இவ்வளவு அன்பு கூர்ந்த தேவனை ஒரு மனிதன் தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த எந்த நிமிடத்திலே மரணம் வந்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனை கண்டுகொள்ள முடியும். நினைத்து விஞ்ஞானிகளும் வியந்து போகிறார்கள். இந்த நேபாளத்திலே எப்படி இவ்வளவு வெள்ளம் வந்தது என்று அறிய முடியவில்லை யாராலும். அதை ஏன் முன்கூட்டியே இந்த வெள்ளத்தை தடுத்திருக்கிறதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்கிறார்கள். நேபாளம் ஒரு இமாலய மலை அருகாமையிலே இருக்கிறது. அப்படி திடீரென்று வெள்ளம் வருவதற்குரிய சாத்தியம் அங்கு அவர்கள் யூகிக்க முடியாத ஒரு ஜல வந்திருக்கிறது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட காரியங்கள், எந்த சூழ்நிலைகளும் தேவன் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய மகிமையை நாம் அறிந்தவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கண்டடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பாருங்கள், மறுபடியும் பிறப்பது என்றால் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அதனால்தான் மறுபடியும் பிறந்து விட்டீர்களா என்று ஆர் யூ பார்ன் அகெய்ன் என்று கேட்பார்கள். பார்ன் அகெய்ன் என்றால் நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து நாம் மறுபடியும் பிறந்தோமா என்று நம்மை கேட்பார்கள். இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அவர் நம் மீது இவ்வளவாய், இந்த அவ்வளவு விண்வெளிகளெல்லாம் அவர் தள்ளிவிட்டு, அந்த விண்ணகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து பூமியிலே நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படியாய் அவர் வந்ததுக்கு ஒரே காரணம் அன்பு. எவ்வளவு அன்பு! அவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிவு கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார். நான் கடந்த வருடத்திலே நான் நினைத்தேன், ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நான் இந்தியாவுக்கு போக வேண்டும் என்பதாய் நான் கடந்த வருஷம் நான் நினைத்தேன். ஏனென்றால் அங்கு ஒரு பெரிய ஆலயத்தை நான் என்னுடைய மகனை டெடிகேஷன் பண்ணினேன். அந்த ஆலயத்திலே ஆலய பாஸ்டர் இறந்து விட்டார், ஆனால் அவருடைய பிள்ளைகள் பெரிய ஒரு ஆலயத்தை அந்த கட்டடம் தொடங்கி அவர்கள் செய்தார்கள். அதனுடைய டெடிகேஷன் சர்வீஸ் ஆகஸ்ட் 13 என்று போன வருடமே அவர்கள் அறிவித்து விட்டார்கள். எப்படியாவது அதற்கு போக வேண்டும் என்று நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கால் பலவீனம் எல்லாம் நான் யோசித்தேன், இந்த ஆகஸ்ட் மாதம் நான் எங்கிருந்து இந்தியாவுக்கு போக போகிறேன் என்று. ஆனால் திடீரென்று கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி நான் இணையாத நேரத்திலே அந்த ஆலயத்திலே சரியாக அந்த டெடிக்கேஷன் சர்வீஸை அட்டன் பண்ணும்படியா, தொடர்ந்து 3 நாட்கள் கன்வென்ஷன் அட்டன் பண்ணும்படியாய் கர்த்தர் கொடுத்த அன்பு கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு வசனத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். நிக்கோதேமுக்கு வசனம் தெரிந்திருந்தது, ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற காரியத்திலே அவர் அறிவில்லாதவராய் அதற்குரிய ஞானமற்றவராய் காணப்பட்டார். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப நாம் என்ன ஆவியா? நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்த அநேகர் நாம் இருக்கிறோம் ஆலயத்திலே. நாம் என்ன ஆவியாகவா நாம் இருக்கிறோம்? இல்லை. ஆனால் ஆவியினால் நாம் பிறந்தவர்கள். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது யோவான் 6:63 பார்க்கிறோம். இந்த ஆவியாயும் ஜீவனுமாயும் உடைய இந்த ஆவிக்குரிய வசனங்களினால் நாம் நம்மை சுத்திகரித்து நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து காணப்படும் பொழுது நாம் ஆவியினால் பிறந்த ஒரு பிள்ளைகளாய் நாம் அவருக்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நான் 2 நாட்களிலே நான் புறப்பட்டு நான் சென்றேன். குறைந்த நேரத்திலே நான் நிறைய வேலைகளை செய்து நான் புறப்பட்டு செல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் வந்தது, நான் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாக. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இயேசப்பா ஏதாவது ஒரு வசனத்தை எனக்கு கொடுப்பார், அந்த வசனத்தை வைத்தே நான் கடந்து செல்வது உண்டு எல்லா காரியங்களுக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்பதா என்னுடைய மகன் பேசாத பொழுது உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்து கொள், அவர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார் என்பது போல ஒரு வசனம் அந்த செய்தியினூடாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட பொழுது அந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். அப்படியா இந்த நாட்களிலே நான் கடந்து சென்ற பொழுது நான் சனிக்கிழமை நான் டிராவல் செய்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்திற்கு சென்று நான் ஆலயத்திலே அமர்ந்திருந்த பொழுது அந்த சபையிலே முதலாவது, அது ஒரு பெரிய சபை, முதலாவது அங்கு போடப்பட்ட வசனம் நீ பயப்படாதே என்ற அந்த நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற அந்த வசனத்தை போட்டு அதற்கு பிறகு அப்படியாக பிரசங்கமத்தை தொடங்கினார்கள். நான் உடனே அழுது விட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமா? அதுதான் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். அப்படி என்றால் இந்த மாம்சத்தினால் பிறந்தவர்கள் பாருங்கள், எதை பார்க்க அந்த மலைக்கு சென்றார்களோ எனக்கு தெரியாது. இந்த நேபாளத்திலே அநேக ஜனங்கள், தமிழ் ஜனங்கள் டூரிஸ்டாக சென்றவர்கள் கூட அவர்களை காணவில்லை என்று சொல்கிறார்கள். தப்பி பிழைத்தவர்கள் உண்டு, ஆனாலும் மாம்சத்தினால் பிறந்த மனிதர்களாய் இருக்கிறார்கள். ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய வசனத்தினால் நாம் நடத்தப்பட வேண்டும். அதனால்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோடு சொல்லுகிறார், நீ அதிசயப்பட வேண்டாம். அதாவது நிக்கோதேமுக்கு புரியவில்லை மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன என்று, புரியவில்லை என்பதை தேவன் புரிந்து கொண்டு அந்த இடத்திலே பேசுகிறார். நீ இதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை இங்கு சொல்லுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு மனிதன் எப்படி மறுபடியும் பிறக்கிறான், ஆவியா இருக்கிற ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்படி என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகள் அவர்கள் ஆவியா இருக்கிறார்கள், அனலா இருக்கிறார்கள். அதற்கு நல்ல உதாரணம் காற்று.
1: அமெரிக்காவில் நடந்த ஆய்வின் முடிவில் 99% ஆண்கள்
2: மர கிளைகள் அசையும் பொழுது அந்த காற்று இந்த திசையிலிருந்து வீசுகிறது, இப்படியாய் அந்த இலைகள் அசைகிறது, மரக்கிளைகள் அசையும் பொழுது காற்று தெற்கிலிருந்து வீசுகிறது என்ற திசையை கூட சொல்லி சொல்வார்கள். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது, அதாவது எங்கிருந்து இந்த காற்று வருகிறது, இந்த காற்று எங்கே போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். அதாவது ஒரு காற்று எங்கு போகிறது வருகிறது என்று தெரியாதது போல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அதாவது மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறான் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார். நாமும் கூட அந்த வசனத்தினால் நாம் நிறைந்து இவ்வளவாய் நம்மை அன்பு கூறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு எல்லா மனிதரையும், அதாவது இந்த உலகத்தையும் அணைக்கும் அளவு அகலமாயுள்ளது. அதன் அகலமாழம் உயரம் என்னதென்று நம்முடைய அறிவுக்கு எட்டாது. ஆனாலும் அதனுடைய அகலம் அது எவ்வளவாய் பெருகு இருக்கிறது. ஏனென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் அவருடைய கிருபையும் பெருகி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அன்புதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனை எங்கேயோ அழைத்து செல்கிறது, என்ன செய்ய வைக்கிறது, ஊழியங்களிலே காரியங்களை செய்ய வைக்கிறது. ஒரு உயிருக்கு தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை வைத்து ஒரு பெரிய ஆலயம், நான் சென்ற அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 12,000 பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு அது பெரிதாய் கட்டப்பட்டு இருந்தது. அதை பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன், அநேக வருஷங்களுக்கு முன்பதாய், நான் 26 வருஷங்களுக்கு முன்பதாய் நான் எப்பொழுதும் ஜெபிப்பதுண்டு. 24 மணி நேர டெலிவிஷன்கள் வர வேண்டும், டிவி சேனல்கள் வர வேண்டும் என்பதாய் ஜெபிக்கும் பொழுது பெரிய ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் என்று கூட நான் வாஞ்சிப்பேன். பெரிய ஆலயங்களை நான் பார்த்து அப்படியாய் வாஞ்சித்ததுண்டு. அப்படி அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது என் மனம் பூரிப்பால் நிறைந்தது. பாருங்கள், காற்றானது எங்கு போகிறது எங்கிருந்து வருகிறது என்று நீ அறியாதது போல ஒரு ஆவியனால் பிறந்த மனுஷன் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா? அந்த அவருடைய வசனத்தின் சத்தம் நமக்கு கேட்கிறதா? அந்த அழிவுகள் இப்படியாய் உலகத்திலே நடக்கிற காரியங்கள் என்ன நடந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமையை நோக்கி, அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். அதாவது எப்படி நிக்கோதேமுக்கு புரியவில்லை என்றும் ஆண்டவருக்கு தெரிகிறது. மறுபடியும் இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகராயிருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உனக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று பாருங்கள். நிக்கோதேமுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன விளக்குகிறார் என்றால், ஒரு உதாரணம், அதாவது காற்றை குறித்து, காற்று எங்கிருந்து வருது காற்று எங்கிருந்து போகிறது என்று தெரியாமல் நீ இருக்கிறது போல ஆவிக்குரிய ஒரு மனிதனும் இருக்கிறான் என்பதை. அது அவருக்கு புரியாததினால் என்ன சொல்லுகிறார், பூமிக்குரிய காரியங்களே உனக்கு புரியவில்லை, ஆனால் வானத்துக்குரிய, அதாவது பரலோகத்தின் காரியங்கள் உனக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பது போல அந்த சம்பாஷணையிலே சொல்லுகிறார். நாம் என்னுடைய மகனுக்கு பல காரியங்கள் புரியாது, புரியாததினால் எனக்கு அதிகமான நேரங்களும் கடினமான வாழ்க்கையும் உண்டு. ஆனாலும் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் காணப்படுகிறது, ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது நாம் என்ன செய்வோம், தெரிந்த காரியங்களை சொல்லி அதிலிருந்து அதற்கு பிறகு நாம் படிப்படியாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லுவோம் அல்லவா. அப்படியாக ஆண்டவரும் முதலாவது இந்த பூமிக்குரிய காரியத்தை நீ தெரிந்துக்கோ, பிறகு அந்த பரலோகத்தின் காரியங்களை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்பது போல இதே உனக்கு புரியவில்லை, எப்படி ஐந்தாம் கிளாஸ் மேக்ஸே புரியாத பொழுது பத்தாம் கிளாஸ் மேக்ஸ் எப்படி புரியும் என்பது போல கர்த்தர் சொல்லுகிறார். நான் அப்படியாக நான் யோசிக்கிறேன். கர்த்தர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது, கேட்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும், ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் ஒளியாய் உப்பாய் வந்து இந்த பொல்லாங்குகளுக்கு நம்மை விளக்கி அவர் ரட்சிப்பின் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியாய், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளும்படியாக, ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்கும்படியாக, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை ஆவியினாலே நடத்துகிறார். நான் நன்கு உணர்ந்தேன், தேவனுடைய சித்தம் அந்த ஆலய பிரதிஷ்டை இடத்திலும் அந்த கன்வென்ஷன் 3 நாட்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருந்தது என்பதை நான் மனதார அங்கு சென்ற பொழுது நான் அறிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஏதோ ஒரு ஒரு சோர்வோடு கூட நான் இதை அந்த இடத்திற்கு நான் போகவில்லை என்றால் நான் இங்கிருந்து நான் அழுதுதான் நான் இருப்பேன். ஏனென்றால் அந்த கட்டடம் முடியும் முன்பதாகவே அங்கு ஆலயங்களை நடத்தும் பொழுது எனக்கு மிகவும் ஆசையா இருந்தது. அந்த ஆலயத்தை போய் பார்க்க வேண்டும், இந்த பிரதிஷ்டைக்கு செல்ல வேண்டும் என்பதாய் ஆவியானவர் என்னை நடத்தினார். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது, எங்கே போகிறது என்று தெரியாது. ஆனால் ஆவியானவர் மனிதனை நடத்தும் பொழுது அவர்களை சரியான இடத்திற்கு கொண்டு சென்று சரியான விதத்திலே அவர்களை நடத்துகிறார். எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு ஒளியாக உப்பாக உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு வழிகாட்டும் ஒரு ஒளியாய், மலைமேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் நம்மை வழிநடத்த அவர் உண்மையுள்ள உயிருள்ள ஒரு தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் பிறந்தவர்கள் அப்பா, எங்களுக்குள் மாம்சத்தின் கிரியைகள் உண்டு. ஆனால் எங்களை அந்த மாம்சம் மேற்கொள்ளாதபடி நீர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் எங்களை பிறக்க வைத்து ஒரு ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக, உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றின தயவு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய அன்பினால் எங்களை அலங்கரித்து உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலம் எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய், எங்கள் உள்ளத்திற்கு மருந்தாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்துகிறீர். பரலோகத்தின் ரகசியங்களையும் இந்த வேதத்தின் அதிசயங்களையும் நாங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள நீர் கொடுக்கிற பாக்கியம் சிலாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்தும் தகப்பனே இந்த சங்கமம் வானொலியையும் நடத்துகிற சகோதர அவர்களையும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தின் எல்லைகள் அப்பா விசேஷித்த விதத்திலே அது பெருக கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய், அடிமையின் தாழ்த்தியப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஆமேன், ஆமேன். மறுபிறப்பு என்ற தலைப்பின்களே தேவசதி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாரால். அவர்கள் அந்த நீங்கள் சொன்ன இடம் அவர்கள் போனது கைலாச மலை, கைலாசத்தை தேடி போகிறார்கள். அவர்கள் கைலாசத்துக்கு போய்விட்டார்கள். ஆமேன். அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார்.
3: கண்டுபிடிச்சேன்.
0: ஆமேன், ஆமேன். கத்தருக்கு சோத்திரம். அருமையான வார்த்தைகளை கூட ஆக வழி நடத்தினீர்கள். நேற்று நாளிலே வந்து இறங்கி ஏர்போர்ட்லேயே ரெண்டு மூன்று நாட்களாக ஏர்போர்ட்டை வேலை செய்யவில்லை. ஆனாலும் கத்தர் உங்களை திருப்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். பிள்ளை பாடசாலையை கூட்டிக் கொண்டு போகத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒலிபரப்பை பெண்களுக்கான வாழ்வர்களுக்கான ஆலோசனையத்தை திருப்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன்.
0: கூட்டி சேர்த்தார், பத்திரமாக கூட்டி சேர்த்ததற்காக கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் எங்களுடன் சுசேதக செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து மறுபிறப்பு என்ற தலைப்பின்களை தேவ செய்தி எடுத்து வந்தார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சிறுமாக ஜோயிலையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம்.
1: நன்றி.
0: கோட் பிளஸ் அம்மா. ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
3: பிரைஸ் தி லார்ட் அப்பா.
0: ஆமே. உங்களுக்கு கேட்கக்கூடியதா இருந்ததா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையிலும் இந்த அவருடைய மகன் ஜோயலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களோட 7-8 வயதாயிட்டது, இன்னும் ஒழுங்கான பேச்சு வரவில்லை, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ்.
3: அன்பும் கிருபையும் இறக்கம் மறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு வந்து உங்களோட பார்த்தில் ஆண்டவரே நாங்கள் இருந்து உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு நன்றிகள் துதியல் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்களுக்கு தந்திருக்கு தந்தத்தை அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி. இந்த அழியாத அழைப்புக்கு பாத்திராக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதாக ஆவியாத்ம சரீரத்தை பரிசுத்தாவியானவர் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றை நீங்க பொருட்படுத்தி இடகட்டி உத்தமமான வழியில் நடக்கத்தக்கதாக நீங்க தான் எங்களை புடமிட்டு புடமிட்டு வழிநடத்த வேணும், வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலத்தினால் இடகட்டி வழிநடத்துற பரிசுத்தது இவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆகி உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட வலதுகரம் எங்களை தாங்கிறதுக்காக, எங்களுக்கு வலப்பக்க நிழலாயிருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி. உள்ளத்தோடு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் இந்த பலவீனங்கள் கூடாகும் ராஜாவே. உங்களோட சுத்த கிருபாதானங்களை தாங்கி இன்றைக்கு நிக்கத்தக்க பலனை தந்து உங்களை நோக்கி பார்த்து நன்றிகள் துதிய ஸ்தோத்திரங்களை ஒப்படைத்தும் இந்த நேரத்தை கூடி இந்த நாளை தந்தது மட்டும் இல்லை, இந்த நேரத்தை கூடி திருத்தருக்கு தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை காக்குற தேவன் மட்டுமல்ல ஐயா, எங்களை காண்கிற தேவன் நீங்கள், எல்லாவற்றையும் காண்கிறதவன். இந்த நேரத்தில் எங்களை உள்ள புறமும் காண்கிறதவனே, எங்களை சிந்தனைகள் செய்கைகள் பேச்சுகள் எல்லாவற்றையும் காண்கிறதவனே, ஆராய்ந்து பார்த்து வரக்கூடிய காரியங்கள் இன்னும் இருந்தாலும் எங்களை உணர்த்தி உணர்த்தி அந்த பரிசுத்த பாதங்களை வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உங்களோட சிங்காசனம் பூமி உங்களை பாதுபடி ஐயா, எல்லாவற்றையும் நல்லதென்று சிரிச்சிட்டு எல்லாவற்றையும் ஜோதியை உங்களை துதிக்கிறோம். 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்களை கொண்டு வர எல்லா நாமங்களையும் சொல்லி சொல்லி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஆண்டவரே மனுஷருடைய அறிவுக்கு வரலோக ஞானத்தை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை நீங்க வழிநடத்துற கிருபைக்காக வழிநடத்தி போய்விடாதபடி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடிவாளம் போட்டு கட்டி வழிநடத்தும் இந்த ஆண்டவரே, சோதனைக்கு உட்படாதபடி அவர்களை காத்து வழிநடத்துங்க. ஒரு எண்ணத்துக்காக நீங்கள் அழைத்தீங்களோ ராஜா, உங்களோட பிள்ளைகள் என்ற எங்களை என்னத்துக்காக அழைத்தீங்களோ ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிப்பது மட்டுமல்ல, உங்களோட அபிஷேகத்தை ஊதி உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வழிநடத்துற ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எங்கிருந்தாலும் வாழத்தக்கதாக உங்களுக்கு என்று எதை செய்தாலும் அதெல்லாம் உண்மையுடனும் தாழ்மையுடனும் அவர்கள் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே காண்கிறது வினே காக்கிறது வினே ஆண்டவரே இடகட்டி வழிநடத்தும் ஒரு ராஜா. இந்த விதத்திலும் பெருமையின் ஆவி பெருமையின் ஆவி அவர்களை அணுகாதபடி இயேசுவையும் கூட பிரதானமான குணமான தாழ்மையோடும் உண்மையோடும் கடமைகளை செய்யத்தக்கதாக ஒப்பு கொடுத்ததுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய உங்களால் முடியும். அதே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிகம் கால தொடங்கி இதுவரை தங்கம் மொழியல் இங்கே தடமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை குறவற்றதும் ஆத்மாவை தேற்றுகிறதுமா இருக்கிறதுக்காக பேதைகளை ஞானிகளாக்குற அந்த வார்த்தைகளுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. புடமெடுப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இருபுறம் அங்கருக்குள்ள பட்டியம் ஆகிய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பை மூனை ஊடுருவி சொன்று என்னும் என்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக எங்களையும் ஐயா இந்த வார்த்தை ஆண்டவரே நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா தேவனே. மது வசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேட்கிறவர்களும் இதை கேட்டு கீழ்படுத்தும் மகமப்படுத்தி வாழத்தக்கதாக ஆண்டவரே இந்த விதத்திலும் வழுதப்பி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. இந்த வார்த்தைகளை புரட்டாதபடி ஒன்று வார்த்தை தன்னும் புரட்டாதபடி அதன்படியை வாசித்து அதன்படி கீழ்படி நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் சேனகள். எங்கத்தரே எங்களுடைய இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு பயந்தவர்கள் மேல ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் மூட்டி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. உங்களோட பயந்த பிள்ளைகள் ஆயிரங்கள் மேல் நீங்கள் ஊட்டி கொண்டு ஊற்ற கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் விசேஷமாக அந்த பிள்ளைக்காக பிள்ளைக்காக உங்களை அண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. சுரந்து கதைக்கத்தக்கதாக எவ்வளவு அற்புதம் செய்து எத்தனவும் பேச செய்த தேவன் ஐயா. இந்த உலகத்தில் இருந்து எத்தனை அற்புதம் செய்த தேவன் என்றும் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து வரவாரத்திலிருந்து பரிசுக் கொண்டு அற்புதத்தை செய்கிறீங்க. அந்த பிள்ளை கதைக்கத்தக்கதாக உங்களோட அற்புத கரத்தை நீட்டி காயப்பட்ட கரத்தை நீட்டி அந்த பிள்ளையோட வாய தொடுங்க ராஜா. தொடுங்களை பேச செய்த தேவனை என்றும் நீங்கள் உயிரோடு தானே இருக்கிறீங்க, சிங்காசனத்தில் இருக்கிறீங்க. வல்வாசத்தில் இருந்து வந்து அது மட்டுமில்ல உங்களை நேசிக்கல பிள்ளைகளோட கூட இருக்கிற பரிசு தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் உங்களுக்கு உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரிசுத்தாவியானவரே பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் கூடும் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். பல பெருமூச்சு விட்டு வேண்டிக் கொண்டிருக்க பரிசுத்தாவியானவரே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த வேண்டுதல் கூடாக அந்த என்ற பிள்ளையை என்ற பிள்ளையை பேசத்தக்கதாக தேசுவே என்று வாயத்திறந்த அற்புதமாக சொல்லத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே. நீங்க தொட்டு விட்டீங்க அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். கருணக்கடலே கருணாமூர்த்தியே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் கொடுத்து தாங்கி எங்களை வந்து கருணையாக நடத்தி வந்த இயேசுவே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே கலங்குகளாதே கைவிட மாட்டீர் என்று வாக்கு தந்த இயேசுநாதா உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் கரத்துல அலரவனுக்கு ஆதரவாக உங்களோட பிள்ளைகளை நடத்தி கொண்டு வாரதனே நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே அன்பு அப்பா இந்த சங்கம மொழிகளே இத்தனை வருஷ காலமாக உங்களோட அன்பு கூடாக உங்களோட வல்லமை கூடாக உங்களோட கிருபை கூடாக கணவன் மனைவியுமாக கைகோத்த வண்ணம் நடத்தி கொண்டு வரத்தக்க எல்லா பிள்ளனையும் நீங்க தான் வலகாட்டிய ஆலோசனை கத்தராயிருந்து நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. நீங்க துறைக்கின ஊழியர், நீங்க கொடுத்த பேரு கூடாக நடக்கிற இந்த ஊழியத்தை உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக, உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களால் ஆண்டவரே நடத்தி கொண்டு வர முடியும். நடத்த வல்லவர் அதுக்காக உங்களுக்கு விக்ரமையா சூட்டிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க, முறையா சகோதரி ஆசீர்வதிங்கோ. நல்ல சோபல நலன் தைரியம் கொடுத்து, காலை இப்ப போல பலனை கொடுத்து, உங்களுக்குள் என்னும் எழுந்து பிரகாசித்து ஆண்டவர் அன்பானவர் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், பிற பிள்ளைகள் மத்தியில், பெருமக்கள் மத்தியில், அன்பானவர் மத்தியில், அயலார் மத்தியில், சோகங்கள் மத்தியில் சாட்சியாக இருக்கிறதுக்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம மொழியலில் இணைவோருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்க வல்லடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி படுத்திருக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவங்க கொடுத்த வாஞ்சி கூடாக அவங்களுக்கு நின்று செய்யும் ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க அழைப்பு உள்ள பிள்ளையாக இருந்து தாழ்மையோடு செய்யத்தக்க பலனையும் வல்லமையும் பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் நீங்க கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. என்னும் ஐயா உங்க ராஜ்யம் வளர்வதற்கென்று அவரை அவருக்கு நீங்க கொடுத்த ஞானத்து கூடாக பாவிக்க முடியும், பாவித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிப்போம். மகனுக்காக, மருமகளுக்காக, இந்த பேர பிள்ளைகளுக்காக, வாழ்வ பிள்ளைகளாக வளர்ந்து வந்திருக்கிற அந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இந்த சந்ததி ஆசீர்வத்தவனே, உங்களோட நாமம் விரலுக்குள் மாமப்படத்தக்கதாக, உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக கிருப செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருங்கால சந்ததி, இந்த வாழ்வ பிள்ளைகள் வலுதப்பி போய் ஒரு ஆகுபடி கடிவாளம் போட்டு கட்டி ராஜா உங்களுக்கும் ஏத்திருந்து ராஜாதி ராஜனாவுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று செழிப்புள்ள கருதரந்து ராஜக்கரு போலும் பலன் கொடுக்கும் ஒழுவு மரக்கன்றல் போலும் சொல்லித்து வளர்த்தக்கதாக உங்களை கிருமியை ஊற்றி வல்லடத்தி கொண்டு வாரீங்க. வல்லடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துத்திக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். பிரகாசம் ஒளிய ஒளிய ஒளிகளாக மங்காதபடி அந்த ஒளி மங்காதபடி சுத்தாவியானவரே, உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து வல்லடத்துங்க ராஜா, தரிசனங்களுக்கு வெளிப்படுத்துங்க தப்பனே. அப்பா உங்களால் முடியும், அதுக்காக நன்றி நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் செய்ய போற அற்புதங்களுக்காக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வதிங்க, புல் மகனுடைய மகள் பெருமகளுடைய கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டு விரேக கல்லாடாதபடி காலூன்றி கல்வாரி ஆகிய உங்களுக்கு இலத்திலிருந்து எங்கு வேலை இடத்திலோ கேட்படும் சப மத்தியிலோ சமுதாய மத்தியிலோ அயலர் மத்தியிலோ அன்பாரன் மத்தியிலோ சாட்சியாக இருக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, சேனைகளின் கத்தரே, எங்களுடைய சேனைகளை அனுப்பியவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஆண்டவரே சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், மகன் மருமகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, சங்கம மொழியில் நடத்தும் ஸ்டூடியோ, ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க மட்டும் காத்தது போல இனிமேலும் காக்கவல்ல மாணவியலே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களுக்கு இருக்கிறோம். இந்த வாழ்க்கைகளை நிறைவேற்றி ராஜா, இந்த சங்கம மொழிகளை கூடாக இணைந்து உங்களோட பெரும் பிள்ளைகள் எத்தனை எத்தனையோ வேறு நீங்க தொட்டு தொட்டு குணமாக்கி வந்து வாதிங்கள் என்று சாட்சியை கேட்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்து வாரதேவனே, உங்களை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் ஐயா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் தேவனே, பராக்கிரம் நிறைந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பத்தாவே நீங்க நல்லவர் ஐயா, உத்தமமா இருக்கு உத்தமமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளை ரசித்து பாவிகளுக்கு வாழத்தக்க வலியத்தோட கொடுத்து கொண்டு வர தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நிமிஷமங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் விசாரித்து கொண்டு வர தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நின்ற சங்கம மொழிகளே முடிவட்டுக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் உங்கள் மாமப்படுத்தக்கதா அழைப்ப கொடுத்தீங்களே, அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை மாமட்டப்பட்டு தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கூடாக நல்ல மேத்தராயிருந்து கூட கோளாலின் தடியாலே அவர்களை வல்லடத்தி கொண்டு வந்த நீங்க வல்லடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். எல்லா வீட்டுக்கு மேல அவங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையே உங்களை உயர்த்து செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களிலுமே அமர்ந்து வண்ணில் அண்டையில் வண்ணடுத்து கொண்டு வந்தவரே, இன்னும் வண்ணடுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நேரத்தில் ஐயா வருங்கால வாழ்வ சந்ததிகளுக்காக உங்களுடைய வருவோம். இந்த வருங்கால வாழ்வ சந்ததி உங்களை நேசிக்கும் பிள்ளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் எங்களுடைய இனசன மத்திகள் அன்பானவர் மத்தியில் இருக்கும் வாழ்வ பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டை விறகும். அப்பா வாழ்வ பிள்ளைகள் வழி தப்பி போய்விடாது, காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆண்டுகிற டெக்னாலஜி கடமையாய் போய்விடாதபடி, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கடுமையாய் போடுவிடாது, அது எல்லாத்தையும் செய்யத்தக்க வல்லமே இந்த ஆண்டவரை கொடுத்ததுவனே. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கடுமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. அது என்னென்னத்துக்கு பாவிக்கணும் எதுக்கு பாவிக்கணும் என்றதை உன்னத்தி நடத்துங்க. அதுக்கு எல்லாம் செய்ய முடியும் ஐயா, ஆனால் உங்களை ஆராதிக்க முடியாது. உங்களை நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது போல் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்களால் ஆராதிக்க முடியாதுன்றதை உணர்ந்து வருங்கால சந்ததியோ முன்ன பிள்ளைகளாயிருந்தாலும் அது உணர்ந்து அது என்னென்னத்துக்கு பாவிக்கலாம் என்று உணர்ந்து அதுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரலோக ஞானத்தினால் உங்களை பிள்ளைகளை நிரப்பி வழிநடத்துங்க ராஜா. பரலோக ஞானத்தை போல் வல்லமை ஒன்றிலுமே இல்லை தப்பினை. விசேஷமாக இந்த வாலிப சந்ததியை நிரப்பி உங்களை ஆராதிப்பதில் இருந்து விடுபடாதபடி நடக்கத்தக்கதாக சபையிலும் சமுதாயத்திலும் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் பொறுப்படுத்த உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே, நீதியும் சூரியனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே இந்த நேரத்தில் பலவீனமாய் சோயனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்கள் வருகிறோம் ராஜா. பலவீனமாய் சோயனமாக தீராத வியாதி என்று டாக்டர்ஸால் கைவிடப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். பேர் பேராக ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா கரண்டு உதவி செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே. எந்த ஜோக்கு நல்ல சுரத்தை கொடுத்து இப்படி வாழ்வ பிள்ளைகள் 17 வயது பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்களம் பிள்ளைகள் ஆண்டவர் 42 வயது ரவிந்த அந்த டாக்டர் ஆண்டவர் இப்படி எத்தனையோ பேர் பலவீனமாக இருக்கிறாரு ஐயா. தீராத வியாதி என்று ஆண்டவரே டாக்டர்ஸ் இருந்து ஆண்டு வைத்தியர்கள் நடந்து கைவிடப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகளை அற்புதமாக உங்களால் வழிநடத்த முடியும். இந்த டேனியல் என்ற சகோதரனுக்கு நல்ல சொத்தை கொடுத்து அற்புதமாக வழிநடத்தி திரும்பவும் அவர் உங்களோட உயிரத்தை செய்யத்தக்கதாக தூக்கி எடுக்க உங்களால் முடியும் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சொத்திருக்கிறோம் அன்பின் தேவனே. எத்தனையோ உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து உங்களுக்கு ஊழியம் செய்த பிள்ளைகளுக்கு ஆண்டு இடத்தினோ குறவோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேல ஆம்பளை பிள்ளைகள் ஆண்டவரே பேசினாலும் அவர்கள் ஞான குறவினால் ஆட்டிசம் என்று உலகம் அவர்களை ஒரு பேரை சூட்டி வைத்திருக்கிறது ஐயா. சமுதாயத்தில் சாதாரண பள்ளிக்கூடங்களில் படிக்க முடியாதபடி ஆண்டவரே அவர்கள் தவித்துக்கப்படுகிறார்கள் அன்பின் தேவன். எப்படி இருக்கும் ஆம்பளை பிள்ளைகள், விசேஷமாக ஆம்பளை பிள்ளைகள் எங்களுடைய இனசன மத்திய சபம் மத்திய சமுதாய மத்தியில் உலகம் முழுதுமே இருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், வாழ்வீரர்களாக வளர்ந்து கொண்டு வாழ்கிறார்கள் ஐயா. அன்பின் தேவனே அப்பா இவர்களுக்கு வாழ வழியை உங்களால் தான் ஐயா வளர்த்து கொட முடியும், பார்த்து கொடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ விதத்தில் அவர்கள் தங்களை தங்களை பார்க்கத்தக்க வழி வழியை உங்களால் திறந்து கொடுக்க முடியும். ஞான கண்ணலை நீங்கள் ஐயா பரலோக ஞானத்தின் ஆள் இவர்களை வழிநடத்தும் பெற்றாரும் இவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் ஆலோசனை கொடுப்போரும் பரலோக ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் சமுதாயத்திலிருந்து தள்ளுப்படாதபடி விதமாக வாழத்தக்க வழியை உங்களால் கொடுக்க முடியும். அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகளை உங்களின் நேசிக்க பிள்ளைகள் அவர்கள் வாய் பேசி அவங்களை ஆராதிக்க முடிய அவரோட கையை தூக்கி எல்லாம் ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு உணர்வை கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். கண்டறியாமல் இருந்த அந்த ஹெலனிக் கிளரை எப்படி நீங்கள் பாட வைத்தீங்கள், எத்தனை பாட்டுக்களை உங்களுக்கு என்று உங்களோட நாமத்துக்கு என்று பாடினாய். அதே போல் ரெண்டு கையும் இல்லாமல் ரெண்டு காலும் இல்லாமல் பிறந்த அந்த எவ்வளவு அற்புதமாக ஒரு ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஞானத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து அவரை நீங்க பாவித்தீங்களே, நீங்க தானவரை தூக்கி சுமந்து மேடையில் ஏற்றி சபைகளில் உங்களை உயர்த்தி மமப்படுத்தத்தக்கதாக எங்கட கண்களால் கண்டு அவங்களை இப்பொழுது உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு மனைவியை கொடுத்து மனைவி விரும்பி ஒரு சகோதரி விரும்பி அவரை அவரை ஏற்றுக்கொண்டார் ஐயா. அது போல நாலு பிள்ளைகளை கொடுத்து கூடி சந்தர்ப்பிய ஆசை நிறவான பிள்ளைகளை கொடுத்து சந்ததியை ஆசீர்வித்த எங்கள் பரிசுத்த வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரி. அதே போல் இப்படிப்பட்ட குறவில் குறவோடு இருக்கும் உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கும் அற்புதமான வழியை தொடர்ந்து அவர்களுக்கு வாழ வழியை உங்களால் வகுத்து கொடுக்க முடியும். வகுத்து கொடுக்க வல்லவரே உயிருள்ள தேவனே, உயிரோடு இருக்கிறவரே, உயிரோடு எழுந்து தன்னுடைய வலது பாசத்தில் கருந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மாற்றில் வாசம் செய்கிறது அவனே, உங்களை துதிக்கிறோம். நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க எப்படியே ஆண்டவரே ஆண்டவரே எனக்கும் அதை விழுத்து நீங்கள் ராஜா. அதே போல் நாங்கள் உங்களை இருந்த இருந்த இடத்தில் இருந்து கூட பிள்ளைகளாக நாங்கள் பரவகங்களுக்கு நேராக உங்களை கண்களை எதிரெடுத்து உங்களை துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க

0: காத்து கொள்ளுங்கராஜா, ஆண்டு காத்து கொள்ளுங்க. பொல்லாத காலம் உலகம் பிசாசானம் தந்திரமாக ஆண்டவரே தன்னுடன் கிடைத்ததல் என்று கூட எங்கும் கூட பிள்ளைகளை உளுத்தலாம் நொறுக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கும் காலத்தில் காலம் ஐயா, இதற்கு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை சாட்சியாக ஆண்டவரே பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி சாட்சியாக பாடசாலைக்கு போகும் பிள்ளைகளோ வேலைக்கு போகிற ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க. காத்து வழிநடத்த வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் உழைத்தவன் இந்த விடுவல் பாரசத்திலிருந்து நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிற தேவனே, உயிருள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, உத்தமமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பேசாத கல்லுகளோ மண்ணுகளோ மரங்களோடு கதைக்கவில்லை ஐயா. உயிருள்ள தேவனே, உங்களைத்தான் நாங்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறோம். இருந்த இடத்துல இருந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா, உங்களோட வெளிச்சத்தை உங்களும் பிள்ளைகள் மேல் வீசத்தக்கதாக வருங்கால சந்ததியோ வயது சந்தவர்களோ வாழ்வரோ எல்லாரும் மேலும் உங்களோட வெளிச்சம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க. மெய்யான ஒளியை உங்களோட ஒளி வீசத்தக்கதாக உங்களால் செய்து நடத்த முடியும். நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கே விரத்தையும் ஆசீர்வதிக்கிறது வினே. பெய்யானங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுங்கோ. கடமையை போய் இருக்கும் பிள்ளைகள், பாடசாலைக்கு போயிருக்கும் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பெருமாற வேண்டும் என்று இருப்பிற இருக்கும் இருக்கும் இடங்களை விட்டு ஆண்டுகளே தெரியாத இடங்களுக்கு, காடுகளுக்கும் மேடுகளுக்கும், ஆண்டவரே வெப்பமான இடங்களுக்கும் ஆண்டவரே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளை சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க உங்களுடைய நேரத்தில் கூட்டிக் கொண்டு சேர்த்து உங்களோட நாமத்தை பயன்படுத்துவதற்கு என்னென்ன அவர்கள் செய்யணும், எப்படி உங்களோட அன்பு பாராட்ட வேணுமோ பாராட்டத்தக்கதாக வல்லமையும் ஞானத்தையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுத்து திரும்பும் ஐயா. அவர்கள் சபை மத்தியில், அவர்கள் குடும்ப மத்தியில் நீங்கள் அவர்களை கொண்டு உங்களால் சேர்க்க முடியும். இப்படி கடமை செய்யும் ஊதியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. உங்களோட கிருபையினால் அவர்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு வர்றது இவனே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அன்பின்றவனே, இந்த மெதியான சங்கம மொழியிலேயே உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. நீங்க வெள்ளமையாக துறக்கிருந்த ஊழியத்துக்காக நன்றி. இது வந்து ஐக்கியப்பட போகிற பிள்ளைகள் என்னென்ன விதமாக பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ எப்படி உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க சித்தம் கொண்டீங்களோ அவர்களுக்கு வாஞ்சிய கொடுத்ததுவனே. வரங்கள் கனிகளான அவசியத்தவனே. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்காக நேரத்தை தவறி விடாதபடி இந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வந்தவரே, கிருபை செய்ய வல்லவரே. உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்கள் உங்களையே உயர்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி துசு ஸ்தோத்திரத்தை படைத்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள், எங்களுக்காக ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு சந்தோஷமாக உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளெஸ். ஆமீன். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் ஜெப வழிபாடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு, பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுகிறோம். ஆமீன், நன்றி. காட் பிளஸ். ஆமீன்.
2: இந்த உலகத்தின் எல்லா

இணையதளத்தில் இணைந்திருக்கிற அன்புள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி இருக்கும் அன்பு உள்ளங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கம் இணையதள இன்றைய நாட்களிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. இன்றைய நாளிலும் வேதத்திலே பார்க்கிற காரியம் என்னவென்றால்

0: ரெண்டு ராஜாக்கள் 16 அதிகாரம். ரமேலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முத்திகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோட சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியாயிருக்கிறார்கள். ஆகா சீரியாவின் ராஜாவாகிய தீலாத் திலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்ல சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரிய ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர்பட்டணத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொண்டு போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பில் இருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியன் ஆகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த குப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா.
1: எசேக்கியேல் 6 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்கு தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன், உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும், உங்களில் கொலையுண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன், நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதறப்பண்ணுவேன், உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழுமாகும்படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழுமாகும். கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனம் அடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிடப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களைச் சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்திரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று.
2: லூகா 2 அதிகாரம். அந்நாட்களில் உலகம் அங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை குழிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுத்தி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனே இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சேர்ந்தவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவதும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு என்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவு கடத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரே தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார்.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நான் ஒரு காரியத்துக்குரிய தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:18 வாசிக்கலாமா? தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யாரை குறிச்சு எழுதப்பட்டிருக்குதுங்க உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார்? மரியாளுடைய வயிற்றுல, யோசேப்புக்கு நியமிக்கிட்ட நாளில அவர் பிறந்தார். அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து புதிய ஏற்பாட்டுலதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல இருந்ததான் இயேசு தெரியும். புதிய ஏற்பாட்டதான் இயேசு வந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்லவே இல்லை. சங்கீதக்காரனுக்கு வெளிப்பட்டு விட்டார். ஆமேன். அவர் ஆதியிலிருந்து எல்லா பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்டார். சங்கீதக்காரனுக்கு விசேஷத்து வேண்டுமா? அநேக இடங்கள் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அதுல இது ஒரு விஷயம் இல்லைங்களா? இதுல என்ன சொல்றாருன்னா, உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். பாருங்களா, கொண்டு போவீர்னு இல்ல, இனிமே அது நடக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி நடந்துருச்சுன்றாரு சங்கீதக்காரன். ஆமேன். இப்படி பாருங்கல்ல, இது எங்க நடந்ததுங்க? அவர் வந்து மரித்த பிறகு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணின பிறகு அவர் என்ன செய்தாருங்க? அவர் பாதாளத்துக்கு இறங்கி போயிட்டு அந்த பாதாளத்துல இருக்கிற நோவாவின் பேழையில கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அவர் ஏறி வந்தாருங்க மேல. அங்கிருந்தவங்க எல்லாம் என்ன செய்தாருங்க? சிறையை மீட்டு விட்டார். அவங்களை இந்த சிறையெல்லாம் மீட்டுட்டு அவர் ஏறி வந்தார். இதுதான் சங்கீதக்காரன் கண்களால் பார்த்து எழுதுறார். இதெல்லாம் நடந்துருச்சு அவர் பார்வையில, இனிமே நடக்க போகல. நம்மளாம் இப்ப நடந்துருச்சு, ஏற்கனவே அதை நடந்துருச்சு நம்ம சொல்றோம். ஆனா இது எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து இல்ல, அந்த விஷயம் நடக்கல, ஆனா சங்கீதக்காரன் நடந்ததா எழுதுறார். ஆமீன். எப்படிப்பட்ட வெளிப்பாடு, எப்படிப்பட்ட தரிசனங்கள், எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், யோசிச்சு பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் யாருங்க? இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? தேவனாகிய கர்த்தர். ஆமீன். அவர் எப்படிப்பட்டவரா? மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. ஆமீன். உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆதியில இந்த வார்த்தையை யாரும் நம்ப மாட்டாங்க. யூதர்கள் இந்த வார்த்தையை நம்ப மாட்டாங்க. ஏன்? அவர் யாவே, யெகோவா, அடோனாய். அவருக்கு தனியா, அவரை தனியா ட்ரீட் பண்ணாங்க, அவரை தனியா வச்சு பார்த்தாங்க. ஆனா இவர் எப்படி பேசுறாரு பாருங்களேன். உலகமே அவர் வேறு விதமா பார்த்துக்கிட்டு இருக்க, சங்கீதக்காரன் அவர் வேற மாதிரி பாக்குறார். எப்படி பாக்குறாரு அப்படின்னா, தாவீது எப்படி பார்க்கிறார்னா, நீங்க சாதாரணமா எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவீங்க ஆண்டவரே. மனுஷருக்குள் வாசம் பண்ண நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வரங்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டா இருந்தா பரவாயில்ல, அது கூடவே ஒரு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு, துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும். ஆமேன். யாருக்காகங்க? எனக்காக. ஆமேன். துரோகிகளான மனுஷர்களுக்காகவும் இல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பிறகு மறுதலிச்சு ஓடி திரும்ப வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இப்படி வந்திருக்கோம்ல? துரோகிகள் இல்ல, அப்படி துரோகிகளுக்கான மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆமேன். என்ன வரம் அது? நான் மனுஷனுக்குள்ள போய் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிற வரத்தை அவர் பெற்றுக்கொண்டே இந்த பூமிக்கு வந்தாராம். அன்றைக்கு கத்துடைய பிள்ளைங்களே, எப்படிப்பட்ட அருமையான வார்த்தை இன்னைக்கு காலை வேளையில கேட்கிறோம்ல? அது யார் எழுதுறாங்க? சங்கீதக்காரனாக தாவீது எழுதுறார். இது எப்ப எழுதப்பட்டதுங்க? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு விஷயம். யாருக்காகுங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக. அது யாரை கொண்டு சொல்லப்படுகிறது? உங்களுக்காகவும் எனக்காகவும் அது சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படிப்பட்ட நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறோம். நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டார். ஏன்னா அந்த வரமே வாங்கிட்டு வந்தவர் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாளை எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் பண்ண நீ வரத்தை பெற்று கொண்டு வந்தீங்களே, அதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் துரோகிகள், ஆனா எங்களுக்காக நீங்க வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எப்படிப்பட்ட நன்மை செஞ்சிருக்கீங்கப்பா. உன்னதத்திற்கு ஏறி வந்த தெய்வம், அதற்காய் நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை காத்திருப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் கட்டப்பட்டவர்களாய், கடக்க முடியாதவர்களாய், தப்பி செல்வதற்கு வழிகளேதும் இல்லாதவர்களாய், நீண்ட நாட்களாய் அவைகளுக்குள்ளேயே அமிழ்த்தப்பட்டவர்களாய் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறீர்கள். நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, பல வருடங்களாய் நன்மைகள் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் ஒரு சிலர், சிலரோ நம்பிக்கையை இழந்து காணப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு உங்களின் இந்த நிலையை கர்த்தர் காண்கிறவராய், கண்ணீரை துடைக்கிறவராய், விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருகின்றார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்கிறார். ஆகவே தள்ளாடி போன முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துங்கள், வார்த்தையை விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு 130 வருடம் தன் மகன் யோசேப்பை பிரிந்து துக்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது யோசேப்பின் மற்ற சகோதரர்கள் தங்கள் தகப்பன் யாக்கோபிடம், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யாக்கோபின் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவர்களை நம்பாது போனார். தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்டபோது தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், இதுபோதும் நான் யோசேப்பின் முகத்தை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ அவன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்லி மகிழ்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீண்ட நாட்களாய் பெற முடியாதவர்களாய் காணப்படலாம். இனிமேல் நான் நன்மைகளை காண்பேன், சுகத்தை பெற்றுக் கொள்வேன், தடைகள் விலகும், அடைக்கப்பட்ட ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும், குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும், பிரிந்திருக்கிற உறவுகள் சேர்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போயிற்று என்றும், இனிமேல் பெற்றுக்கொள்வது அரிது என்றும், அவ்வளவுதான், நாட்கள் பல கடந்து போயிற்று, வருடங்கள் பல ஓடிவிட்டது, இனிமேல் எப்படி முடியும் என்று நம்பிக்கையற்ற நிலையிலும் மனம் சோர்ந்து போயும், பலனற்று போயும், விசுவாசத்தில் உறுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டும் காணப்படுகிறவர்களே, கர்த்தரின் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று. ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் இனி நடக்காது என்று சொல்லி தீர்மானித்து வைத்திருந்தீர்களோ அவைகளின் மீது விசுவாசித்து பேசுங்கள். நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். அப்பொழுது நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்த சகல காரியங்களிலும் இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருவார், நன்மைகளை காண்பீர்கள், அவைகள் உங்கள் இருதயத்திற்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளையும் நல்ல பதிலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விழித்திருந்து விசுவாசத்திலே நிலைத்திருந்து புருஷராயிருங்கள், பலப்படுங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16:13. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் உங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சோதனைகள், எதிர்ப்புகள், தாமதங்கள், நோய்கள் அல்லது ஏமாற்றங்கள் வந்தாலும் அவை தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்ற முடியாது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. கண்களால் காண்பதை அல்ல, தேவன் சொன்னதை நம்பி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் தேவன் எம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியுடன் நிற்பதே உண்மையான விசுவாசம். இன்று உங்கள் மனம் தளர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஏற்ற நேரத்தில் பதிலளிப்பார். தைரியமாக இருங்கள். தேவனுடைய வாக்குறுதிகளை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் கர்த்தர் வெற்றியாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: கிழமை 2026 ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தையோடு இந்த நாளிலும் இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 2026 ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தையோடு இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் கடைசி வசனம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவன் நாட்களே நம்மை எவ்வளவா நேசிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரை நாங்கள் அறிகிற வேளையிலே, ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிற வேளையிலே, அவர் நம்மை இன்னும் அதிகமாய் இந்த நாட்களை நேசிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்ல செயல்களை இந்த வேதத்திலிருந்து நாங்கள் வாசிப்போமா இருந்தால் மிகவும் மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தைக்குள்ளே அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி என்றால்,

ராஜாவுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தாவது ஆண்ட காலங்களிலே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அங்கு யுத்தங்களே இல்லாதபடி தேவன் நாட்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இந்த நாட்கள், அவருடைய இருதயத்துக்கு பிரியமான மனுஷனாக தாவீது ராஜாவை குறித்து வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படியானால் தாவீது அவருடைய இருதயத்துக்கு பிரியமாக என்னத்தை செய்தார் என்று சொன்னால், அங்கே தாவீது ராஜா செய்தது ஒரு பெரிய காரியங்கள் அல்ல. ஆனால் என்ன காரியத்தை செய்தார் என்று சொன்னால், நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே தாவீது ராஜா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருந்தார். அவர் செய்த காரியம் உண்டு, அவரை ஆராதித்துக் கொண்டதே இருந்ததுதான். அப்ப பாருங்கள், அந்த ஆராதனையிலே எவ்வளவு விருப்பம் கொண்ட தேவனா இருக்கிறது மட்டுமல்ல, துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படியானால் துதிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே பிரியமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோமே. கத்தொடவில்லை, அப்ப நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் காலையிலே எழுந்து துதிக்கிற வேளையிலே, மாலையிலே துதிக்கிற வேளையிலே, ஒரு பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நாட்களை இறக்கிற வேளையிலே கர்த்தருடைய விடுதலை இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். குளோரி டு காட். இந்த வார்த்தையை பாருங்கள், அப்படியானால் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக யுத்தங்களை நாங்கள் இந்த நாட்களில் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்திலே அநேக யுத்தங்களை நாங்கள் இந்த நாட்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த வானமண்டலத்தில் வசிப்பவர்கள் பொல்லாத சேனைகளோடும் இந்த நாட்களில் நமக்கு யுத்தம் அன்றைய போராட்டம் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஆனால் இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே எப்படிப்பட்ட யுத்தங்கள் இந்த நாட்களில் நடந்தாலும், ஒரு நாளும் இந்த நாட்களிலே ஆண்டவரை நேசித்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரோடு இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே அவர்களை ஒருபோதும் அவன் இந்த மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களே நமக்கு அந்த ரட்சிப்பை கட்டிடுற, ரட்சிப்பு என்றால் விடுதலையை கட்டிடுறா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த வாக்கு தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நாட்களை கூட இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, ஓ இந்த வாக்கு தத்தம் வார்த்தைகள் நல்லா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே வாசிக்கிற வேளையிலே அந்த வாக்கு தத்தங்கள் இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையே இந்த நாட்களிலே கொண்டு வர வருமான கத்தோடு வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினாலே விடுதலை என்று. கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 9/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் இந்தோனேசியா. ஜனாதிபதி மற்றும் மத்திய அரசின் தலைவர்கள் தேவனுடைய ஞானத்தோடும் நீதியோடும் தேசத்தை வழிநடத்த ஜெபிப்போம். அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் நேர்மை வெளி

தன்மை ஊழலற்ற நிர்வாகம் நிலைத்திருக்க ஜெபிப்போம். எரிமலை காட்டுத்தீ நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களை எதிர்கொள்ளும் தேசிய மற்றும் மாகாண நிர்வாகங்களுக்கு தேவையான ஞானமும் ஒருங்கிணைப்பும் கிடைக்க ஜெபிப்போம். மக்களின் பாதுகாப்பை அரசாங்கம் முதன்மையாக கொண்டு செயல்படவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவ உதவி மற்றும் பாதுகாப்பான தங்குமிடங்கள் விரைவாக கிடைக்கவும் ஜெபிப்போம். இந்தோனேசியாவில் அரசியல் மற்றும் சமூக ஒற்றுமை பாதுகாப்பு பல்வேறு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையே சமாதானமும் நல்லிணக்கமும் நிலைத்திருக்க ஜெபிப்போம். இந்தோனேசியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எழுப்பப்பட்டு தேசத்திற்காக இடைவிடாமல் ஜெபிக்கும் சபையாக மாற ஜெபிப்போம். பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சபைகள் நடைமுறை உதவிகளை வழங்கி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த ஜெபிப்போம். சபை தலைவர்கள், போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஞானம், பரிசுத்தம், தைரியம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்க ஜெபிப்போம். தடைகள், பயம் மற்றும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சுவிசேஷம் இந்தோனேசியாவின் தீவுகள் முழுவதும் பரவ ஜெபிப்போம். பல்வேறு கிறிஸ்தவ சபைகள் ஒன்றுபட்டு தேசத்தின் ரட்சிப்பு மற்றும் ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக ஒன்றாக ஜெபிக்க தேவன் கிருபை செய்ய ஜெபிப்போம். இந்தோனேசிய இளைஞர்கள் போதைப் பொருள், தவறான நட்புகள், பாலியல் ஒழுக்கக்கேடு மற்றும் தீய இணைய பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். இளைஞர்களுக்கிடையே மனசோர்வு, நம்பிக்கையின்மை மற்றும் எதிர்கால பயம் நீங்கி தேவனில் நம்பிக்கை ஏற்பட ஜெபிப்போம். மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறைக்கு நல்ல கல்வி, திறமை, வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான சரியான வழிநடத்துதல் கிடைக்க ஜெபிப்போம். கிறிஸ்தவ வாலிபர்கள் தங்கள் பள்ளி, கல்லூரி, வேலைத்தளம் மற்றும் சமூகத்தில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக எழும்ப ஜெபிப்போம். இந்தோனேசியாவின் அடுத்த தலைமுறை நல்ல தலைவர்களாக உருவாகவும் தேசத்தையும் மக்களையும் நேசிக்கும் தலைமுறை எழும்பவும் ஜெபிப்போம். தற்போது அனக்ரக டோவா எரிமலை செயல்பாடு காரணமாக விமான போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சினாபுங் பகுதியிலும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மக்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். அனக்ரகடோவா எரிமலையின் செயல்பாடு மேலும் தீவிரமடையாமல் இருக்கவும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் ஜெபிப்போம். சினாபுங் உள்ளிட்ட செயல்பாட்டில் இருக்கும் எரிமலைகளின் அருகில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக காக்கப்படவும் தேவையான நேரத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படவும் ஜெபிப்போம். இந்தோனேசியாவின் பல பகுதிகளில் தொடரும் காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்படவும் தீயினால் அழிவு மற்றும் புகை மூட்டம் குறையவும் ஜெபிப்போம். நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். பேரிடர்களில் பணியாற்றும் தீயணைப்பு படை, மீட்பு பணியாளர்கள், மருத்துவர்கள், இராணுவத்தினர் மற்றும் தன்னாளர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் பலனும் கிடைக்க ஜெபிப்போம். இந்தோனேசியாவின் பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் வளரவும் பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரவும் கட்டுப்படுத்தப்படவும் ஜெபிப்போம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கவும் உணவு பாதுகாப்பு நிலைத்திருக்கவும் ஜெபிப்போம். அரசு குறைந்த வருமான குடும்பங்களுக்கு அரசி உதவி திட்டத்தை டிசம்பர் வரை நீடித்துள்ளது. மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். விவசாயிகள், மீனவர்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். காட்டுத்தீ, எரிமலை, சாம்பல் மற்றும் பிற பேரிடர்களால் பாதிக்கப்படும் விமான போக்குவரத்து, சுற்றுலா, விவசாயம் மற்றும் வணிகத்துறைகள் விரைவாக மீள ஜெபிப்போம். வேலை வாய்ப்புகள் அதிகரித்து இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வேலை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் பொருளாதார நிலை உயர ஜெபிப்போம். நான் என் ஜனங்களுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சுகத்தை தருவேன்.
இரண்டு நாளாகமும் 7:14. இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

ஆமீன் என்று 9ஆம் தேதி அப்பிசி மாதம் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தடை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் முதலிலே அபிஷேக ஆராதனையோடு கடந்து சென்று ஜெபவேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வகையில் இணைந்திருங்கள். இன்றைய நாளுக்கான வசனம், பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை இந்த வசனம் நேற்றைய வசனம். ஆமேன்.

0: அமீன். இன்றைய நாளுக்கான வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சங்கீதம் 4:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 Kings 15, இசைக்கியல் 5 பழைய பாட்டிலிருந்தும் புதிய பாட்டிலிருந்து, லூக்கா 1 அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இவற்றை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசிக்க முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா கள்ளச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வழியில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க, இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனுடன் வழிநடத்த தேவ ஊழியர் பிரசன்ன ஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூட கடந்து செல்ல தேவ ஊழியர் பிரசன்ன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார். அதைத் தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் ஜெப ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். கத்திரி கரத்தில் ஒப்புவிப்போம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடமும் படிக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமேன்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனே உம்மண்ட வருகிறோம் ஐயா. நீரே எங்களோட ஆண்டவர் அப்பா, நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி ஆண்டவரே தேவனே, உம்முடைய நாமத்தை நோக்கி ஐயா ராஜா தேவனே, அப்பா ராஜா தேவனே வருகிற தகப்பனே, உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா ராஜா தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது ஆண்டவரே. நீரே எங்களுடைய பக்க பலம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுடைய ஆண்டவரே பலம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆதரவப்பா, நீரே எங்களுக்கு துணையப்பா, நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர் அப்பா ராஜா தகப்பனே. உம்முடைய கரத்துல ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இரக்கமுள்ள கரத்திலே நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சகலமும் ஆண்டவரே உம்மாலும் ஆண்டவரே தகப்பனே ராஜா உம்மூலமும் வருகிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்துல ஐயா ராஜா இந்த நாளை ஒப்பு தந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நடத்தும்படி செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 4:6, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்ய நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே, உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட என்னுடைய தியானத்திலே ஹல்லேலூயா ஆண்டவர் நாபாலை குறித்தும் அபிகாயிலை குறித்தும் தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. அங்கே அபிகாயிலை குறித்து பார்க்கின்ற வேளையிலே அவள் புத்திசாலி மட்டுமல்ல, மகா புத்திசாலியா இருக்கிறாள். ஆனா அதே சமயத்திலே நாபாலை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே அவன் துராகிரதம் பண்ணுகிறவனாகவும் அவன் மிகவும் முரடனாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அதே வேளையிலே தாவீது அங்கே தன்னோடு கூட இருக்கிற ஆட்களுக்காக உதவி கேட்டு நாபாலிடத்துல வருகின்ற வேளையிலே நாபால் சீறுகிறான்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது எரிச்சலின் ஆவி. அல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இது அபிகாயிலுக்கு தெரிவிக்கப்பட்ட வேளையிலே அபிகாயில் பாருங்கள் நாபாலோடு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் குடித்து வருத்திருந்தான், அவனோடு சண்டையிடுகிறதுனால எந்த வித பிரயோஜனம் இல்லை என்பதை அபிகாயில் அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது, வாதுக்கு விலகுவது அங்கே ஞானிகளுக்கு அது மேன்மையாயிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே வாதுக்கு விலகுவது, அதுபடியா வாது வரும் முன்பாக அதை விட்டு விடுவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுபடியா பாருங்கள், நாபாலுக்கு இந்த அபிகாயிலுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்படி எல்லாம் தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த காலத்திலே பாருங்கள், பெண்களை படிக்க வைக்க கூட மாட்டார்கள். ஆனால் ஞானம் என்பதும் அறிவு என்பதுக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவு என்பது உலகத்து காரியங்களையோ மற்ற காரியங்களையோ படித்து வருவது அறிவு. ஞானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருவது தான் ஞானம். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ, கர்த்தரை விசுவாசிக்கிறானோ, கர்த்தர் பேரில் அன்பு கூறுகிறானோ, கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொள்ளுகிறானோ, அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஞானம் வருகிறது. நானே ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கிறேன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அனுபடினால் அபிகாயில் ஒரு வார்த்தையும் அவனோடு பேசாதபடி அங்கே தாவீதை சந்திக்கிறாள். அங்கே சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பிடிக்கப்பட்ட பிற்பாடு ஏரோதுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் அவர் செல்லுகின்ற வழியிலே, பிலாத்துக்கு முன்பாக செல்லுகின்ற வழியிலே, அதுவரையிலும் ஏரோதும் பிலாத்தும் அங்கே கோபக்காரராக பகைவராயிருந்தார்களாம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்த வேளையிலே ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு சமரசம் உண்டாகிறது. அதே போலதான் இந்த நாளிலே கூட நாங்கள் சமாதானத்தை விதைப்போம். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவருடைய உதடுகளின் விளைவை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று. ஹலேலூயா. அப்படி நாள் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அபிகாயில் என்ன செய்கிறாள், அவனுடைய போதை தெளிந்து வெறி தெளிந்ததுக்கு பிற்பாடு அங்கே நடந்த காரியங்களை சொல்லுகிறாள். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு பார்க்கின்ற வழியில நாபாலுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனபடி நாள் இந்த நாட்களிலே கூட அங்கே அருமையான சௌரன் சொன்னதன் பிரகாரம், பொறுமையை நேற்றைய நாள் வசனத்தின் பிரகாரம் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம், ஆண்டவரிடத்துல தான் கேட்போம். அல்லேலூயா. இது நாம் நம்மால் உருவாக்க முடியாது. ஆவியானவர் தான் அந்த கனிகளை நம்முடைய ஆவியிலே உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, அன்புள்ள ஆவியானவரே, ஆவியின் கனிவிகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே, ஆவியின் கனிகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, அந்தந்த சமயங்களில் ஐயா ஆண்டவரே நாங்கள் பொறுமையை மீறி விடுவோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவர் ஆகிய தேவனே கோபப்பட்டு விடுகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே இந்த வேளையிலும் ஐயா இரக்கத்தின் பிதாவே, எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட எங்கள் ஆவியானவரே எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைப்பதே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைப்பதே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைப்பதே. இயேசு ராஜனே, எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும் எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்துவார், அன்பான தேவனே என்னை உயர்த்துவார். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன்.

நேமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை பற்றி கொண்டிருக்கிறத பாராச்சா ஆண்டவராகி தேவனே, எங்கள் ஆவி ஆத்தும சர்வத்திலே ஆண்டவரே எப்பொழுதும் நீங்க வாசம் செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபை ஐயா எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா சபையோரே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள்.

ஆண்டவரே சொந்த மகன் என்றும் பார்க்காமலே அவரே நமக்கு தந்தருளினவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஆண்டவரே? அப்பா பிதாவே ராஜாதேவனே, அப்பா இந்த வேளையிலும் ஐயா ராஜாதேவனே, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கின்றபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். என் ஆண்டவரே, என் ஆவியானவரே, ஆவியின் சிந்தை இன்னதென்று நீர் அறிகின்ற ஆவியானவர். ஆவியானவரே, இந்த வேளையிலும் இயேசுவின் சிந்தை ஆண்டவரே எங்களுடைய சிந்தையில் இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஐயா, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோமே நாவியானவரே. அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே நன்றி சொல்லுகின்ற இருதயத்தை எங்களுக்கு அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராவனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது படி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. என் ஆவியானவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை உணர்த்தும், எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் உணர்வை அருளித்தாரும் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், நாங்கள் செய்கின்ற ஊழியங்கள், ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஆவியானவர் அவர்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா தகப்பனே ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வந்தருளும் தேவாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே

ஆண்டவரே, அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கிய ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை அபிஷேகித்த ஆவியானவர் தகப்பனாய தேவனே, அப்பா உம்முடைய ஊழியம் செய்வதற்கு எங்களை நீங்கள் பிலப்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே தேவனே, அப்பா நீர் எங்களை ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, என் தகப்பனாய தேவனே, பேதுருவுக்கு சொன்னீர் ஐயா, இது முதல் கொண்டு உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று. அதே போல ஆண்டவரே தேவனே, இந்த உலகத்திலே எத்தனையோ ஆத்துமாக்கள் ஐயா, எங்கள் சொந்தங்கள், எங்கள் உறவுகளை அப்பா ராஜா, எத்தனையோ ஜனங்கள் ஐயா ராஜா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் ஐயா, அவர்களை உம்மிடத்தில் கொண்டு வர நிற்கங்களுக்கு இருபதாரம். அது மட்டுமல்ல, எங்கள் சந்ததியை ஆண்டவரே தேவனே உமக்கு ஊழியம் செய்வதற்கு உருவாக்கும் ஆண்டவரே, ஆண்டவராய் கர்த்தாவே, தாவீது ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவராகிய தேவனே, ஈசாக்கை பரிபிடத்திலே ஒப்பு கொடுத்தான், பாவனையாய் திரும்ப பெற்றுக் கொண்டான். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, உமக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே அவர்களை நீங்கள் பிலப்படுத்தும்படி செவிக்கிறோம். ஆவியானவர் வரும் பொழுது சகலத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனப்பா, பரிசுத்த ஆவியானவர்னால் மட்டும்தான் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிற, தேவனை குறித்த அன்பு எங்களுடைய இருதயங்களில் வெளிப்படுகிறது. அகப்பனே, ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கள் ராஜா. ஹாலேலூயா. அபிஷேகியும் தூயாவியே, அனல் மோட்டும் தூயாவியே, அபிஷேகியும் தூயாவியே, அனல் மோட்டும்.

0: ஆவியே, தூய ஆவியே, எங்கள் ஆவியானவரே, தகப்பனே, எங்கள் உள்ளுணர்விலே ஐயா ராஜா, உம்முடைய ஞானத்தை தாருமாண்டவரே, தகப்பனே, எங்களை வழி நடத்தும் ஐயா. எங்கள் வாய் பேசாததுக்கு முன்பாகவே ஆண்டவரே வாயிலே வார்த்தைகளை போடும் ஆண்டவரே. எங்கள் உணர்வுகளின்படி நாங்கள் ஆளாதபடி, எங்கள் உணர்ச்சிகளின்படி ஆளாதபடி ஆண்டவரே, எங்களுடைய மன விருப்பங்களின்படி ஆளாதபடி ஆண்டவரே, நீரங்களை ஆளுவீராக, உம்முடைய வார்த்தையை எங்கள் வாயிலே போடுவீராக. எரேமியாவுக்கு நீ சொன்னீர, என் வார்த்தைகளை உன் வாயிலே போடுவேன் என்று. அதே போல ராஜா தேவனே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலே போடுவீராக ராஜா. உம்மை சிந்திக்கின்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. என் ஆவியானவரை எங்களை வழி நிறுத்துவீராக ராஜா. இரக்கமுள்ள பிதாவே, மீண்டும் இலங்க தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கையிலே நீதி முளைக்க வேணுமா செபிக்கிறோம். இலங்கையிலே உம்மை குறித்த பயம் உண்டாக வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பார்வோனுக்கு உம்மை குறித்த ஆண்டவரே பயத்தை உண்டாக்கிற தேவனப்பா, என் தகப்பனாகிய தேவனே, அவர்கள் தாங்கள் மனுஷர்கள் என்பதை அறிய பண்ணும் ஆண்டவரே. அப்பா துராகிருதம் பண்ணுகிறவர்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஏமாற்றுகிறவர்கள், ஈக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் வழிநடத்தும் ஐயா. டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மேல, புத்தபிக்குகள் மேல, ராணுவங்கள் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. நம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து மீண்டுமாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊர்களிலும் ஆண்டவரே தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வட மாகாணத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வட மாகாணத்திலிருந்து அன்றாதபுரம், கிளிநொச்சி பகுதிகள் ஆண்டவரே, வவுனியா பகுதிகளை பாராச்சா, யாழ்ப்பாணம் பகுதிகள் ஆண்டவரே, யாழ்ப்பாணம் முழுவதும் ஆண்டவரே, வடமராட்சி பகுதிகள் எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திருவோணமலை மட்டக்களப்பு பகுதிகள் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மேல் மாகாணம், மத்திய மாகாணங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, மலர் சார்ந்த பகுதிகளில் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, தேயில தோட்டங்களில் வேலை செய்கிறோம், ஒரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. கரியோர பகுதிகள் முழுவதும் ரத்தம் தெளிக்கிறோம். சிங்களவர்கள் மீது உடைய ரத்தம் தெளிக்கிறோம். தமிழர்கள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. உம்முடைய ரத்தம் பேசுகிற ரத்தம் அப்பா ராஜா, உம்முடைய ரத்தம் பேசுகிற ரத்தம் அப்பா ராஜா, உம்முடைய ரத்தம் பேசுகிற ரத்தம் அப்பா. அதிபதிகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எதிர்கட்சிகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. முன்னே ஆண்டவரே அதிபதிகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, ராஜா தேவனே, அதிபதிகள் அதிபதிகள் அதிபதிகள் அதிபதிகள் பின்னோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிபதிகள் மேலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். என் ஆவியானவரே நடத்தும்படி செபிக்கிறோம். அதே போல ராஜா தேவனே, இந்த அமெரிக்கா தேசத்துக்கும் கனடா தேசத்துக்கும் இருக்கின்ற பகைய சிலுவையினால் கொன்று இவர்களை ஒப்புரவாக்கினீர் என்ற ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, ட்ரம்ப் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதே போல இந்த கனடாவின் பிரதமர் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்கு உதவியா இருக்கிற ஆலோசகர் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, கனடாவின் பொருளாதார காரியங்களில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, வரி விதிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவரே தேவனே சொல்லுகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே கம்பெனிகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அலுமினியங்கள் மேல் ஆண்டவரே, பிளம்பிங் மேல ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, எல்லா கம்பெனி மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே, நம்முடைய கரம் கூட இருப்பதாக, கனடாவின் பொருளாதார நிலைமையில நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொருளாதார காரியங்கள் செழிக்கட்டும் ஐயா. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் ஆண்டவரே அப்பா உபயோகப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பொருளாதார காரியங்கள் சீர்பெறட்டும் ஐயா. ஆண்டவரே பொருட்களுடைய விலைகள் குறையட்டும், கேஸினுடைய விலைகள் குறையட்டும் ஆண்டவரே. இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தை குறையட்டும் ஐயா. அதே போல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்கெங்கு ஆண்டவரே இருக்கிறார்கள், அந்தந்த தேசங்களில் எல்லாம் அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களில மாற்றங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா யூரோப் தேசங்கள் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். வரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தாமே. கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக நாளை காலவெளியில கத்திரை சுத்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்துக்கொள்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னொரு அபிஷேக ஆராதனை நாளை காலவெளியில சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறிக்கொண்டு உங்களுடைய குடும்ப காரியங்கள் போக்கிலும் வரத்திலும் பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள், சபை மெம்பர்ஸுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய பிரதான கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சி பயந்து இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். அதிகாலை கால

0: காரியங்களோ ஒன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவார்கள் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களை கூட கடந்து செல்வோம், ஜெபங்களை கூட கடந்து செல்ல கத்தர்
1: உதவி.
0: இன்று 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து எபிக்க ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வானொலி கூடாத சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com கூடாத இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பத்தல ரேடியோக்களும் கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, கனடாக்காக, அமெரிக்காக்காக, விசேடமாக இஸ்ரேலுக்காக, ஈரான் தேசத்துக்காக, மத்திய கிழக்கு நாடுகளுக்காக, உக்ரைன் தேசத்துக்காக, ரஷ்ய தேசத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அத்தோடு மீதியான எல்லா மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் சந்தோஷம், சமாதானம், சுகத்துடனும் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே சந்தோஷம், சமாதானமாக வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்தை கூட கடந்து செல்வோம். நீதியின் பயல்களை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சங்கீதம் 4:5 கூறப்படுகிறது. ஆமேன். நீதியின் பலிகளை செலுத்துவோம். ஆமேன். அக்கிரமத்தில் அல்ல, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியங்களிலும் எங்களுடன் கூட இருந்து அனுகூலமான பலன்களை தருவார். ஆமேன். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 Kings 15, எசேக்கியேல் 5, பழைய ஏற்பாடுதான் புதிய ஏற்பாடுதான் லூக்கா 1 அதிகாரம் வெற்றி நாங்கள் நீட்டியல் நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தையின்

0: ஆதியாகமம் 3 திருப்போம், 14-15 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்
1: என்றார்.
0: வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக சொன்ன முதல் பகுதியில நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலைய எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில, ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். இரண்டாவது பகுதியில இப்ப இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாய் இருக்கிறது என்பதை குறித்து, வேலையிலேயே சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள், கஷ்டங்கள், பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பது குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் sin has made work a toil. ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நமக்கு நம்மை உண்டாக்கின போது டாயில வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்க, கஷ்டம் இருக்குது பாருங்க, அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்க, அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம், வேத வசனத்திலேயே சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும் தான் வாசித்தேன். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதியாகமத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னதம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போ போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இந்த பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது, அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு

சொன்னா எல்லாம் மாயை, இதெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மடார்னு. சாவு வந்தால் உடனே போக வேண்டியதுதான், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அள்ளிட்டா போக போறீங்க, எடுத்துக்கிட்டா போக போறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க, வேலையில் பெரிய உத்வேகம் இருக்குமா? இதே வேலையை நல்லா கற்றுக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அது உண்மையாக செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதில் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தான் நல்லா செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போகிறோமா அனுபவிக்க போகிறோமா ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்தேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழ்கிறவர்கள், எனக்கு அர்த்தம் இருக்குது, நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன், அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம் சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும், செஞ்சு என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போக போகிறேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போகும். காசு எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போகிறேன். ஃபாரின் போகும்போது எல்லாத்தையும் டாலராக மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டு நீட்டினா யாரும் வாங்க மாட்டாங்க, அங்கே போகிறப்ப டாலர் நோட்டு ரெடியாக இருக்கணும், அதனால் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றிடணும். என்னவா மாற்றிடணும், நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச, கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போகிற என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு என்ன செஞ்சேன் பாரு, அப்போ நான் சொல்ல முடியணும் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆண்டவர், எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளோ வந்தது கையில், அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும், இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்போ எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்கிறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒன்றும் செய்யாமல் விட்டுறது இல்லை. கண்டிப்பாக எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன், கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துட்டு போக போறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது, எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன், அர்த்தம் வழங்கிருச்சு எனக்கு, இதுக்காக தான் என்னை பிறக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் என்னை இருக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, நல்லா கவனிக்கிறாரு, என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, விளங்கிருச்சு எனக்கு அர்த்தம், நல்ல உயிரை கொடுத்துருக்கார், பலத்தை கொடுத்துருக்கார், அறிவை கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக நான் இதெல்லாம் செய்யும்படியா கொடுத்துருக்காருன்னு வழங்குச்சு. எத்தனை பேருக்கு அர்த்தம் வழங்குது வாழ்க்கை, அர்த்தம் அர்த்தம் வழங்கிட்டு நல்லா வேலை செய்வீங்க, கஷ்டமாக இருக்காது வேலை, கடினத்தை எடுத்து போடுறது. அடுத்தது மூணாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அது என்னன்னா பகை என்கிற ஒரு ஃபேக்டர். அதுதான் இன்னைக்கு வாசித்தேன், இந்த 14-15 வாசனத்தில் வாசித்தேன் இல்லையா. அதாவது இந்த வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றதுக்குரிய காரண காரியங்கள் எல்லாமே பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் மேலே வந்த அந்த பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தினிடத்திலும் மனுஷியினிடத்திலும் மனுஷனிடத்திலும் கத்த பேசுகிறார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றது இதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இங்கே சர்ப்பத்தினிடத்தில் கத்தர் பேசுகிறார், 14-15 வசனத்தில் பாவம் செஞ்ச உடனே தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளை சந்தித்து கேட்குறாரு என்னன்னு. ஆதாம் சொல்கிறான், நீர் கொடுத்த இந்த மனைவி தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்றான். மனைவியை கேட்டால் அவள் சொல்கிறா, இந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது அப்படிங்கிறா. கடைசியில் சர்ப்பத்துக்கிட்ட பேசுகிறாரு, சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு, எல்லா மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம், 3:15 வசனம், வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. 3:15 என்ன சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ரெண்டு விதமா பிரிய போதாம் மனு வர்க்கம், ரெண்டு விதமா பிரிய போதும்னு சொல்லிட்டார். ஒன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, அதுக்கு பேரு ஸ்திரீயின் வித்து. இன்னொன்னு இந்த பிசாசின் வித்து, சர்ப்பத்தின் வித்து, பிசாசின் குணத்தை உடைய அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. ரெண்டா பிரிய

0: இப்போது மனு வர்க்கமே. அடுத்த அதிகாரத்திலே பார்க்கறீங்க, ஆதாம் யோவாளுக்கு பிள்ளை பிறகுது, ரெண்டா பிரியுது. காயின் சர்ப்பத்தின் சந்ததி, கொலகாரன் சர்ப்பத்தின் சந்ததியா வர்றான். ஆபேல் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வர்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிஞ்சே போகுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய பகை. அப்ப இந்த பகையின் நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் சந்ததி வந்து என்னைக்குமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறார்கள். எப்படியாவது நம்மளை கெடுக்கிறதுல. அதனால பாத்தீங்கன்னா உலகத்துல நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் பெரிய தடைகளும் இடையூறுகளும் அச்சுறுத்தல்களும் உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைகள் இதெல்லாம் சரித்திரத்தில் எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பகை ஃபேக்டர், இந்த பகை என்கிற அந்த காரியம் எல்லா காரியங்களையும் மனுஷ வாழ்க்கையை பாதிக்கிறது. அதுவும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அது பெரிதாக பாதிக்கிறது. ஏன்னா எதிராக வேலை செய்கிற ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஆப்போசிட் குரூப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறது. இது நிமித்தமாக வேலையும் கடினமாகிறது. வேதவசனத்தில் அதை பார்க்குறோம் நிறையா. நான்கு உதாரணங்கள் பயன்படுத்தி அதை நான் காண்பிக்க இருக்கிறேன் என்று சொன்னேன். நான்கு பேர்கள், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல், இன்னொன்று நெகிமையா, நாலாவது ரூத் என்கிற ஒரு பெண். இந்த நான்கு பேருடைய கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் வேதவசனத்தில். ஏன்னு சொன்னால் இந்த நான்கு பேரும், இந்த முதல் மூணு பேரும் படுத்துக்கிட்ட ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்நிய தேசத்தில் போயிருந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில் தங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருந்து அங்கே வேலை செய்கிறார்கள் அந்நியர்கள் மத்தியில். இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சந்திக்கிறார்கள்? அந்நிய தேசத்திலே, அந்நிய கலாச்சாரத்திலே தங்களுக்கு ஒவ்வாத ஒரு ஜனத்தின் மத்தியிலே அநியாயம் பண்ணுகிற, அக்கிரமம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையிலையும் எப்படி சிறந்து வந்து அவர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிகாரிகளாக இவர்கள் எழும்புகிறார்கள் என்பதை பற்றிய தான் அந்த கதை. அதனால தான் இது ரொம்ப ரெலவெண்ட் ஸ்டோரிஸ். ரெலவெண்ட்னா நமக்கு ஏற்ற, நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சத்தியம் அது. எப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? சிறுபான்மைன்னு சொல்றீங்க, எப்படி சிறுபான்மையரா என்னரா ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? எப்படி சில நேரத்தில் சில ஒடுக்குதல்களை, சில நியாயமற்ற காரியங்களை சந்தித்தாலும் கூட அதன் மத்தியில் நாம் எப்படி சிறந்து விளங்குவது, அதன் மத்தியில் எப்படி மேலே வருவது, அதன் மத்தியில் எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத பற்றி இது போதிக்கிறதுனால எனக்கு என்னமோ இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிகளாக இந்த நான்கு பகுதிகளும் இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது, அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யோசேப்பு, தானியேல், நெகிமையா, ரூத்து, ஒன்று நாலு கதைகள். ரூத்து கதை அது ஒரு தனி இது. ஒரு அந்நிய பெண் தேவண்டி ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்து எப்படி அவள் இயேசுவுக்கே, இயேசு அவளுடைய சந்ததியில் வர்ற அந்த அளவுக்கு அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அவளுடைய நிலையே மாறுது. புருஷஞ்சத்து எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிற அவளுக்கு ஒரு மறுவாழ்வும் உதவும் உண்டாகுது. இதையெல்லாம் பற்றி படிக்கும்போது அநேகருக்கு, அநேக பெண்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம தானியல் புஸ்தகத்துக்கு போகும். இங்கே நிறைய பேர் தானியல் புஸ்தகத்தையே வாசிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாக இருக்கலாம். தானியல் புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே வந்தீங்கன்னா எல்லா புஸ்தகத்தையும் எப்போது ஒரு தடவையாவது விசிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அறுபத்தாறையும் விடுறதில்லை, எப்போது ஒருக்க வந்து தான் ஆகும் ஒரு ரவுண்டு. அதில் இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சில பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் நீண்ட பகுதிகள், ஒரு நாலஞ்சு பகுதிகளை வாசிக்க போகிறேன். ஏன்னா அது அவசியம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறதுக்கு. கவனமாக கவனிங்க. சிலர்லாம் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. சில கிறிஸ்தவர்களாகவே இப்போ பல தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கு சண்டே ஸ்கூல் காலத்திலேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் நாட்கள்லேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே உட்காரும்போது எப்படி இருக்கும்? தானியல் கதையாக சொல்கிறாரு, சண்டே ஸ்கூல் கதை எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். சண்டே ஸ்கூல் கதை தான், ஆனால் நான் சொல்ல போகிறது கவனிங்க. இப்போது நான் சொல்ல போகிறது இந்த சண்டே ஸ்கூல் கதையை எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு. நீங்கள் வாழ்கிற இந்த கடினமான சூழ்நிலையில், கடினமான காரியங்களை நீங்க சந்திக்கிறீங்களா, சவால்களை சந்திக்கிறீங்களா, அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது, அதுல எப்படி நடந்து கொள்வது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுவது, உங்க கடினமான சூழ்நிலைகளில் எப்படி நீங்க ஜெயிக்கிறது, எப்படி அதை மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. கதை தெரியும், டானியல் கதை, அது என்ன சொல்ல வருதுங்கிறது ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வேத வசனம் வந்து ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுது. இது ஒரு சரித்திர புஸ்தகம் இல்ல, சரித்திரம் அல்ல அது நோக்கம். நோக்கம் வந்து சரித்திரத்தை சொல்லணும்னு கிடையாது, நாட் எ ஹிஸ்டரி புக். நோக்கம் வந்து ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கணும், சரித்திரத்தை இல்ல சத்தியத்தை போதிக்கணும்ன்றதுதான் அந்த நோக்கம். சில பாடங்களை ஜனங்களுக்கு சொல்லணும், சில காரியங்களை சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சில உண்மைகளை சத்தியத்தை வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக எழுதப்பட்டது. அந்த நோக்கத்தோடு தான் இந்த தானியலை பற்றிய இந்த புஸ்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியலுடைய சரித்திரம் எல்லாம் இங்க வர்றது வந்து சரித்திர நோக்கத்தோடு அல்ல, ஆவிக்குரிய சத்தியம் அது விளங்க வேணுங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சிலர் அப்படியே இந்த இதை மாத்திடுறாங்க, வாசிக்கிற விதத்தையே மாத்திடுறாங்க, சிலர் சயின்ஸ் புக் மாதிரி ஆக்கிறது. இது என்னங்க சயின்ஸ் படி, இது சரியில்லை. நான் சயின்ஸ் படி திங்க் பண்றேன் பைபிள், சயின்ஸ் படி திங்க் பண்ணாதீங்க, இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் புக். இது சிலர் வந்து சரித்திரம் மாதிரி, சரித்திரம் சிலது இருக்குது இல்லை, ஆனால் சரித்திரம் இல்லை நோக்கம். நோக்கம் சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். ஸோ திருப்பி வைத்துக் கொள்வோம் தானியல் புஸ்தகத்தை. சில பகுதிகளை நான் இங்கே வாசிக்க போகிறேன். இவருடைய தானியலும் அவருடைய நண்பர்களும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த மூன்று பேர், பிறகு தானியல், இவர்களை குறித்த ஒரு புஸ்தகம் இது. இதில் பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் வாழ்கிறாங்க, பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க அடிமைத்தனத்தில் போனதுக்கு காரணம் வந்து இவருடைய பின்மாற்றம், இவருடைய முரட்டாட்டம், தேவனை மறந்து மற்றது பின்னாலாம் போனதுனால அவர்களுக்கு கிடைத்த ஒரு தண்டனை தான் சொல்லலாம். அது பாபிலோனிய அடிமைத்தனம்ங்கிறது இவருடைய பாவம், இவருடைய அக்கிரமத்துக்கு கிடைச்ச ஒரு தண்டனை. எப்போல்லாம் இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்களோ அது மாதிரி தான் ஆகுது. அது அப்படி போறாங்க, தண்டனையில் போனாலும் தண்டனைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அடிமைகளாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மக்கள், ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அடிமைகளாயிட்டாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் பாருங்க, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற சக்தி வேலை செய்யுது. அதுதான் உங்களுக்கு காண்பித்து வர்றேன். வேலை கடினமாயிடுச்சு, இருந்தாலும் ஆசீர்வாதம் கடினமான வேலையை சுலபமாக்கி தருகிறது. பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளும் குறுக்கும் விளையிறதுன்றதுனால நம்ம எல்லாம் பட்டினியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே ஆதியாம புஸ்தகத்திலேயே கொஞ்சம் இன்னும் தள்ளி வாசித்தீங்கன்னா கத்த சொல்றவன் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன்றாரு ஆபிரகாம. அவனை எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு பாக்குறோம், பொருளாதாரத்துல எல்லாம் அவன் கையிட்டு செய்யற வேலை எல்லாம். அப்புறம் ஆபிரகாமன் சந்ததிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட வேண்டும், ஏன்னா சாபம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆசீர்வாதத்தை கட்டளையிடலன்னா சாபம் மேற்கொண்டுரும். அதனால கத்தர் என்ன சொல்றாரு, கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சாப உலகத்துல எல்லாம் உன்னை பிடிச்சி கீழே இழுக்குது, தோல்விக்கு நேரம் இழுக்குது, எல்லாத்தையும் கஷ்டமாக்குது, வேர்வை சிந்தறது தான் பெருசா இருக்குது. ஆனா அதன் மத்தியில நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதத்தை கூற போகிறேன், கட்டளையிட போகிறேன். ஏன், சாபம் கீழே இழுக்குது, இந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடும் போது அது உன்னை மேல தூக்கும். கீழே இழுக்கிற சக்தியை காட்டிலும் மேல தூக்குற சக்தி பெருசு. பிளேன் அப்படிதான் பறக்குது, சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. பிளேனை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க, புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குது. கீழே விழாம எப்படி பறக்குது, புவி ஈர்ப்பு சக்தி என்ன சொல்லுது, எல்லாம் கீழே தான், கீழே நோக்கி தான் வரணும், மேல பறக்க முடியாது. இப்ப நான் இங்க இருந்து இப்படி இறங்கினா மேல பறக்க மாட்டேன், கீழே தான் தொப்புன்னு விழ வேண்டியதுதான், கீழே தான் போகணும். அப்புறம் எப்படி பிளேன் மேல பறக்குது, அதுவும் இத்தனை பேரை ஏத்திட்டு, 400 பேரை ஏத்திக்கிட்டு, இத்தனை டன் வெயிட்டை ஏத்திக்கிட்டு, சில நேரத்தில் யானை குட்டியெல்லாம் கூட ஏத்துறாங்களாம் அதில். இதெல்லாம் ஏத்திக்கிட்டு எப்படிங்க பறக்குது, கீழே வரமாட்டேங்குது மேலே பறக்குதே. ஏன்னா இழுக்கிறதுக்கு அந்த புவி ஈர்ப்பு சக்தி பொழுதன்னைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. 24 மணி நேரமும் அந்த புவி ஈர்ப்பு சக்தி எஃபெக்டில் தான் இருக்குது, இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போ அந்த என்ஜின் ஆன் பண்ணி அதை அந்த ரன்வேல ஓட்டி ஸ்பீடு கொடுத்து தூக்குறாங்களோ, அப்போ தூக்கும் சக்தி ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த தூக்கும் சக்தி வந்து கீழே இழுக்கும் சக்தியை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. ரட்சிப்புங்கிறது தூக்குகிற சக்தி. ஆமென். இப்படி புரிஞ்சுக்கணும் பைபிள்ல கரெக்டா. ரட்சிப்புங்கிறது கீழே கிடக்கிறன்னு மேல தூக்குற சக்தி, தூக்குறதுக்குனே கதவுள் கொடுக்குற சக்தி. அப்ப நான் சொல்லுகிறேன், இது நிச்சயமா தூக்கும், கீழே கிடக்கிறவங்கள மேல தூக்கும். அதனால நம்ம சாபத்தை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, என்ன பண்றது, சாப உலகத்துல இருக்கிறோம், இனிமே இதோட பரலவம் போனாதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், ருசி பார்க்க முடியும் நினைக்க கிடையாது. இங்கேயே ருசி பார்க்கலாம், இங்கேயே ஒரு குட்டி பரலோகம் மாதிரி கடவுள் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி தர முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும், பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், ஆசீர்வாதமா வாழ முடியும். ஆசீர்வாதம்ன்றது ஒரு மெய்யான ஒரு காரியம், இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இதை கத்துக்கலாம் அப்புறம் என்ன, கிறிஸ்தவர்கள் ஒருத்தருக்கு என் மேல கோபம், சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்க. வேதம் சொல்லுது சபிக்கப்பட்டிருக்கிறோம். நஞ்சனே எந்த பைபிளை படிச்சீங்க நீங்க? எவ்வளவு சொல்லி இருக்குது ஆசீர்வாதத்தை பற்றி. சிலுவையில மறிச்சதே இயேசு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்காக தான் மறிச்சார்னு சொல்லி இருக்குது. தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பிச்சு சிலுவையில மறிக்க வச்சு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு கடவுள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார் பாருங்க. அப்படி இருந்து வரும் சாபம் சாபம் பேசிட்டு இருந்தா இவங்களை என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு நல்லா புரியுது, சாபம் உலகத்தில் எப்படி வந்ததுன்னு புரியுது, எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது, எப்படி நம்ம சும்மா இருந்தால் நம்மளை வந்து தொத்திக்கணும் புரியுது. அதான் கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உபாகமம் 30 சொல்றாரு இல்லையா, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள்ன்றாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தெரிந்து கொள்ள வேணும். நிறைய கிறிஸ்தவர்கள் சாபத்தை தெரிந்து கொண்டார்கள், சாபத்தை தான் பேசுறாங்க. எனக்கு இந்த சாபம் இருக்குது, எங்கள் தாத்தா காலத்து சாபம் இப்போ எனக்கு வந்திருக்குதாக்கும், எங்கள் அப்பனுடைய பாவத்தினுடைய சாபம்லாம் எனக்கு வந்துருச்சாக்கும், அப்படியாக அப்படியாக கிடையாது. இயேசுனுடைய ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது, அதுதான் உண்மை. ஸோ இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சு கொள்றது இல்லை, புரிஞ்சு கொள்றது இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம், ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசுவின் மரணத்தின் மூலமாக, அவர் சாபமானதன் மூலமாக என் மேல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்ப தானியேல் இதைத்தான் பார்க்கிறோம் பாருங்க. ஆசீர்வாதம் வேலை செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாலு பேர் இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இந்த நாலு பேருடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சூழ்நிலை சாதாரண சூழ்நிலை இல்லை, ரொம்ப எதிர்ப்பு. போனதே அடிமைகளாக போயிருக்கிறாங்க அந்த தேசத்துக்கு, அடிமைகளாய் போன இவர்கள் அங்கே பெரிய பதவிக்கு வர்றாங்க. அடிமையை கொண்டு போனவன் பாருங்கள், அவன் பெரிய கில்லாடி. அவன் அடிமைகளை செலக்ட் பண்ணும்போது பார்த்து இருக்கிறதுலே ஸ்மார்ட்டான ஆளுகளை செலக்ட் பண்ணியிருக்கிறான். கொண்டு போகிறதே கொண்டு போகிறோம், சுத்த ஒன்றுத்துக்கு உதவாதங்களை கொண்டு போய் நம்ம சோறு போட்டுன்னு இருக்கிறோம். அதனால் போகும்போதே நல்ல ஆளுகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எடுக்கும்போதே அடிமையில கொண்டு போகும்போதே இருக்கிறதுலே நாட்டில் நல்லா படித்தவன் அறிவு உள்ளவன் ஞானியாக இருக்கிறவன் நல்ல புத்திசாலியாக இருக்கிறான் அவனெல்லாம் தூக்கிட்டு போவோம் முதல்ல, நமக்கு அங்கே பயன்படுவாங்க, நமக்கு நாட்டை ரன் பண்ணுறதுக்கு பெரிய சாம்ராஜ்யம் அது, பெரிய வளர்ந்து அவன் எல்லாத்தையும் ஆள ஆரம்பிக்கிறான். கொண்டு போனால் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளை போட்டு ஆளை வைக்கலாம்னு சொல்லி அப்படி தான் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோனிய மாகாணம் என்கிற அந்த மாகாணத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கே பெரிய ஆட்களாக வைக்கிறாங்க. 120 பெரிய அதிபதிகள் இருந்தாங்களாம் அதில். இவங்க ரொம்ப பிரமாதமான பிரதானமான ஒரு இடத்துல இவர்கள் இருந்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு உயர்றாங்க. அப்போ அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனவனே சாமர்த்தியமான ஆளில் பார்த்து கொண்டு போகிறான், கொண்டு போய் அங்கே அவன் பயன்படுத்துகிறான் நல்ல பதவியில், அதிலெல்லாம் வர்றாங்க. ஆனால் ஒரு அந்நிய தேசத்தில் வாழும்போது எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை, ஒன்று அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த தேசத்துக்காரங்க மாதிரி இவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடையாது, அடிமைகளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வழிபாடு வித்தியாசமாக இருக்குது, இவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது, இவருடைய எல்லா பழக்க வழக்கங்களே வித்தியாசமாக இருக்குது, ரெண்டு கிளாஷ் ஆகுது. அங்கே போகிறாங்க, அந்த கலாச்சாரமே வித்தியாசமாக இருக்குது, அவங்களுடைய தெய்வங்கள் வித்தியாசம், இவன் வணங்குறது வித்தியாசம், அவங்க வழிபாடு முறை வித்தியாசம், இவனுடைய முறை வித்தியாசம், சாப்பாட்டில் கூட பெரிய வித்தியாசம், இப்படி பல வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்கள் தான் பாருங்க ஃப்ரிக்ஷனை உண்டாகுது ஜனங்கள் மத்தியில். சமுதாயம்னு இருக்கும்போது இந்த பல்வேறு சேர்ந்த மக்கள் வாழும்போது ஏன் ஃப்ரிக்ஷன் உண்டாகுது, வித்தியாசத்தினால. எல்லாம் ஒரே விதமாக வழிபடுறது இல்லை, எல்லாம் ஒரே வித தெய்வங்களை வணங்குறது இல்லை, எல்லாம் வந்து ஒரே விதமா வாழ்றது இல்லை, ஒரே விதமா சாப்பிடுறது இல்லை, எல்லாத்திலையும் வித்தியாசம் உண்டாகிறது. இதனாலதான் சண்டையும் சச்சரவும் உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்றாங்க, ஒரு மைனாரிட்டி குரூப்பா இருக்கிறாங்க. எவ்வளவு சத்தியம் எவ்வளவு ஏற்றது பாருங்க, நமக்கு ஒரு மைனாரிட்டி குரூப்பா இருக்கிறாங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கிறாங்க. எல்லாம் இவர்களுக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இவர்களுக்கு பாதகமா தான் நிறைய காரியங்கள் இருக்க முடியும். இவங்களை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் கவலை கிடையாது, இவங்களை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் பாபிலோனியர்கள்ன்றது அவங்க ஒரு இந்த அசிரியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்களுக்கு பிறகு வந்தவர்கள் பாபிலோனியர்கள். இந்த பாபிலோனியர்கள் அசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஜனங்கள், பாவத்தின் மொத்த உருவம் அவங்க, பயங்கரமான அக்கிரமும் அநியாயமும். அப்படிப்பட்ட நாடுகள் இவைகள் அடிமைத்தனத்தில் கொண்டு போறதும் நசுக்கிறதும் ஒடுக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் என்ற ஒரு ஊரு ஜனம் அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் இருக்கிறாங்க. அங்க கத்தர் இவர்களை உயர்த்துகிறார், பெரிய பதவிக்கு வர்றாங்க. இவருடைய திறமைகள் இதெல்லாம் வந்து அவர்களை பெரிய பதவிக்கு கொண்டு வருது, கத்தர் கொடுத்த திறமைகள் இதெல்லாம். இதுல கத்தருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்கன்னு கவனிங்க. அந்த சூழ்நிலை நமக்கெல்லாம் ஒரு பெரிய லெசன் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழுகிறவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவருடைய வேலையின் நிமித்தமா தான் அத்தனை பிரச்சனையும் வருது. அதனாலதான் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷன், தொழில், அதன் நிமித்தமா தான் அத்தனை பிரச்சனையும் அவர்களுக்கு உண்டாகிறது. ஏன்னா வேலையில் அவன் மேல போயிட்டே இருக்கிறான், வேலையில் அவன் இன்னும் பெரிய பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், வேலையில் இவனை யாரும் கீழே இழுத்து போட முடியல. லோக்கல் ஆளுங்க விரும்புவாங்களா, எங்கிருந்தோ வந்தாயா, அடிமையா வந்தான், இங்கே கொண்டாந்தாங்க, நமக்கு அடிமையா இருப்பான்னு பார்த்தா இவன் நம்மளை ஆளுகிறவனா இருக்கிறான், இவன் பெரிய ஆபீசரா இருக்கிறான், ஏத்துக்கொள்ளவே மனம் மறுக்குது. இவனை எப்படியாவது ஒழிக்கணும், இவனை எப்படியாவது கொல்லணும்னு பல சதித்திட்டங்கள், பல சட்டங்கள் வேணும்னே இவர்களை சோதித்து அறிந்து இவர்கள் தேச துரோகிகள்ன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி சட்டங்களே ஏற்றப்படுகிறது பாருங்க. அப்படிதான் அந்த சிலையை செஞ்சு வணங்க சொல்றது, வேற எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறது, இதெல்லாம் வந்து யாரு கெய்ம் பண்ணி போடுறாங்க, இவங்களுக்கு தான், இந்த ஆளுகளுக்கு தான், அந்த ஊர்க்காரங்கள்லாம் அப்படிதான் வணங்குறாங்க. சட்டம் போய் யாருக்கு, இவங்க வணங்க மாட்டாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் அப்படி ஒரு சட்டம் போடுறான். இவங்களை கொல்றதுக்கு என்ன வழி, இவனை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதுக்காக சதி திட்டங்கள் தான் அது. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இவ்வளவு பிளான்லாம் நடக்குது, இவங்களை ஒழிக்கிறதுக்கு, இவங்களை ஒடுக்கிறதுக்கு, இவங்களை ஒன்றும் இல்லாம ஆக்குறதுக்கு இவ்வளவு சதி திட்டங்கள் நடக்குது. உயர்ந்துட்டானுங்க, நாட்டுக்கு ஆளுங்க திறமையான ஆட்கள் தேவைப்படுது, அதனால இவங்களை எடுத்து அப்பாயின்மெண்ட்டாங்க. வேணும் சொல்லுது, எழுத்துலையும் அறிவிலையும் எல்லாத்துலையும் அந்த நாட்டுக்காரனோட 10 மடங்கு கில்லாடிகளாக இருக்காங்களா அவங்க. அந்த நாட்டு அந்த மொழியெல்லாம் அக்கேடியன் மொழின்ற அந்த மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்சைக்ளோபீடியாவில் போய் பாருங்கள், கிறுக்கல் மாதிரி இருக்குது. சும்மா இங்கே கோடு, இங்கே ஒரு கோடு, இப்படி இப்படி இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கு, நூற்றுக்கணக்கான அந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் தான். நம்ம தமிழ் மொழி கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஐயோ இது ரொம்ப ஈஸி. அதை கற்றுக்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன பாடுபட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த லோக்கல் ஆளுகளை விட திறமையானவர்களாக வழங்கினாரலாம் இவர்கள். அப்படிப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னா இவன் அந்த சமுதாயத்தில் உயர்த்தணும், மேலே கொண்டு வரணும்னு கத்தர் அவர்கள் அப்படி ஆசீர்வச்சு இருக்கிறாரு. மேலே போகிறத தடுத்து நிறுத்த முடியல. இப்போ மேலே போகிறன்னு எப்படியாவது கீழே தள்ளணும், எப்படியாவது கொல்லணும், எப்படியாவது நாசமாக்கணும்னு 1000 சதிகள் அங்கே நடக்கிறது. முதல்ல ஒரு காரியத்தை வாசிக்க போறேன், 8 வசனத்திலிருந்து. எப்படி கத்திருக்க அவர்கள் உண்மையா இருந்தாங்க அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து பாருங்க. நீண்ட பகுதிகள், ஆனா நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தானியல் புஸ்தகத்தை வாசிக்காதவர்களுக்கு அவசியம், ஏன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போனா யாருக்கும் வழங்காது. ஏற்கனவே தானியல் புஸ்தகத்தை வாசித்தவங்க சண்டே ஸ்கூல் பாடம் தானே நினைப்பீங்க, கிடையாது. நல்லா கவனிங்க, இது வேலையை குறித்த ஒரு போதனை தானியல் இருந்து போதித்துட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத விதத்தில் இதை பார்க்க போகிறோம். 8 வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியல் வந்து அங்கே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறான், அவனும் அவனுடைய 3 நண்பர்களும் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. தானியலுடைய இந்த பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, ராஜாவின் போஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ராஜா வீட்டிலேருந்து வர சாப்பாடு இவங்களுக்கெல்லாம், பெரிய பெரிய அஃபீஷியல்ஸு, இந்த மாதிரி பெரிய கவர்னர், இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவங்க அரசாங்கத்திலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நல்ல பெஸ்ட் சாப்பாடு சிறந்த முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த போஜனத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா கத்தர் வந்து இவர்களுக்கு மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு உணவு குறித்து சில கட்டுப்பாடுகளை விதித்தார். கர்த்தர் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு 108 கட்டுப்பாடுகள் இருக்கு அவங்களுக்கு. அவங்க அதன்படி தான் சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. யூதர்களுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. இதெல்லாம் இந்த சிலதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க, சிலதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏன் அதை பண்ணாருன்றதுக்கு பல காரியங்கள் இருக்குது, அதில் போக விரும்பலை. ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு காரியம் மட்டும் சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். முதலாவது காரணம் ஏன் என்ன சாப்பாட்டில் அவங்கள வித்தியாசமானவர்களா ஏன் ஆக்குனார்னா, அவர்கள் எப்பவுமே மற்ற
1: கிருபையினாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இணைந்திருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேர்கள், அன்பு ஊழியர்கள் எல்லாரையும் கேட்டீங்கன்னா நேரத்திலே உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி, உடையத்தை ஆசிரியத்தோட கிருபைக்காக நன்றி. உங்களோடு நீங்க கூட இருக்கிறீங்கப்பா, அந்த அறிவை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமே அறியணும், இன்னும் கட்டி சேரணும் என்ற வாஞ்சியை தாங்களுக்கு இன்னும் உண்டாட்டும் நன்றி. தாமரமாக பிள்ளைகள் பிறப்பு எல்லா எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீ பேர்த்தீர ஆசீர்வதித்தீரா, அவரோட குடும்பங்களை ஆசீர்வதித்தீரா, சபை ஊழியங்களை ஆசீர்வதித்தீரா, கைது செய்த எல்லாவற்றையும் மகளிர் பண்ணுவீராக. இயேசுவி நாமத்தில் ஒப்புகளை ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சத்தை செலுத்துறோம். அவரோட இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்த இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலை அவருடைய கதாவது உங்களுடைய கிருபையோட சூழ்நிலைகள் நட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மறுவழிப்பை கேட்க பயன்படுத்தியங்களை உங்களுக்கு தருகிறேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்தில் நீங்க சங்கமித்து அவர்கள் உனக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா செய்வீராக, வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த முடியாம இயேசுவின் நாமத்தினால தினாலுவர்கள் அழைத்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிலைநிறுத்த வேண்டுமா உங்களை செல்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து தொகுத்து வழங்க நன்றி செலுத்துறேன். அவர்களின் குடும்பத்தின் ஆசீர்வத்து மங்களை பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இடைப்புகள் யாவையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தட்டுகளை உடைத்து போட்டு காரியத்தை வாய்க்கப்பட கத்திரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கு சுமையாய் செய்து முடிக்கத்தக்கதாக நீரே எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்து நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நல்லவர், இந்த நாளும் அவர்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் எனக்கு கொடுத்த வார்த்தை மருந்து காக்கும் பட்சியை போல சேனையரை கர்த்தர் இருஸ்திரே மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அவரிடத்தில் ஆதரவை பெற்றுக் கொண்டு நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் உங்கள் நிகழ்ச்சிகளானது நிகழ்ச்சி 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் நண்பனும் அறிய தருகிறேன். இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் துதி பாடல் சபங்களுக்கு கூட கடன் செல்வோம். 7:30 நாங்கள் துதி பாடல் சபங்களுக்கு கூட கடன் சென்று 7:30 நாங்கள் வார்த்தையின் விளக்கத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் மேலும் 18 முதலாவது ஒரு செய்தி எடுத்து சேர்ந்த அவர்கள் இரண்டாவது வார்த்தையின் செய்தி எடுத்து வருகிறார்கள். இந்தியாவில் இருந்து நான் கருத்துக்கள் விசுவாசிக்கிறேன். அதே போல 8:30 வார்த்தையை வெளிச்சத்தை தருவார்கள். 9:30 பாஸ்டர் அண்டன் ராசலாயம் அவர்கள் வார்த்தையை வெளிச்சத்தில் இந்த நாள் கத்தால் இந்த உள்ளிலும் சிஸ்டர் டோனி என நான் அழைக்கின்றேன். அவர்கள் வார்த்தை வாசிப்பார்கள்.
2: பாடல்
1: பாடி வாசித்து ஜனத்தில் நாங்களோட ஜோ போடப்படுகிறேன்.

0: Sister
1: Sister Dolly,
2: apanya burung ini ke? Oh, praise the Lord.
1: Praise the Lord.
2: Oh, nanti ya beri ya ruku berani sorry.
0: Sister Dolly.
2: Ya, praise the Lord, brother.
0: Todarengla ma, tu di baral saya jual jadi kira.
2: Okay, okay. Adi ekor panjang beri bulan ke nanti beri ya ruku berani ni. Okay, nandri nandri. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்க தந்த கிருபியல் காணி நன்றி செலுத்துறோம் அப்பா. நேற்று நேற்றும் இன்றும் என்றும் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்க உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட நாம மீதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை எங்களுக்கு தந்த கிருபியல் காணி நன்றி செலுத்துறோம். தேவ கிருபே என்றும் உள்ளதாண்டு உமது கிருபை நாங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை முன்னதே, அவர் கிருபை என்று முன்னதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்க பார்த்தோம் மடிந்தாமல் கத்தர் தன்னை காத்தாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று அவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே, தேவ கிருபை என்று முள்ளதே, அவர் கிருபை என்று முள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து தோல்கையில் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே, தேவ கிருபை முள்ளதே, அவர் கிருபை என்று முள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அக்கினி சோதனை பற்றி கந்து முற்றடி தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்று முள்ளதே, தேவ கிருபை என்று முள்ளதே, அவர் கிருபை என்று முள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார், நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே என்னை

0: பாடுவோம்.
1: ஆமென். அங்க அவரை துதித்து பாடும் பொழுது அவருடைய துதியல் மத்தியில் ஜீவனுள்ள தாப்பன் எங்களுக்குள் ஜீவிக்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த விதமான சோதனையில் அக்னி போன்ற சோதனையில் நாங்கள் நடந்தாலும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு எவ்வளவோ அப்பா அற்புதமாக எங்களுக்குள்ள நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் சிஸ்டர் சுபாவை. உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. இன்றைக்கு நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு மாண்டவரே நீங்க அப்பா பெரியவராக எங்களுக்கு முன்பாக எங்கள் மத்தியில் வந்திருந்து எங்களுக்கு ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த தருணத்துக்காக இந்த கூட்டத்துக்கான இந்த மீட்டிங்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களுடைய பரிசுத்தமான ஆவியினால மட்டுமே எங்களுக்கு இதை செய்ய முடியுமா இருக்கிறது. அப்படியே நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி அப்பா. அப்பா நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதவரே இன்றும் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற உங்களுடைய வல்லமைகளை தெரிந்து கொண்டு எங்களுக்கு காண்பிக்கிற உங்களுடைய கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா நன்றி நன்றி. ஆமே நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: Recording in progress.
1: வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு தயவுகளை ஒத்தாசைகளை காணும்படி பெறும்படி செய்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற கலங்க வைக்கும் சூழ்நிலைகளினால் பயத்துடனும் திகிலுடனும் காணப்படலாம். எவைகளை குறித்து பயந்து போய் காணப்படுகிறீர்களோ அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கின்றார், பயங்களை நீக்கி பாதுகாக்கின்றார். வேதத்தில் 365 நாட்களும் 365 முறை கர்த்தர் உங்களுக்காய் பயப்படாதே என்ற வார்த்தையை கூறி தேற்றுகிறபடியினால் உங்களிலிருந்து இன்றைக்கு பயத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் தீவிரித்திருக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நான் வேதத்திலிருந்து பயப்படாமல் தேவனையே முழு விசுவாசத்துடன் சார்ந்து தயவை பெற்றதை குறித்து தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தானியேலின் நண்பர்களை குறித்து வாசிக்கின்றோம். அங்கே அவர்கள் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டவர்களாய் அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாய் அநேக உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனவர்களாய் அக்னி சூளையிலே போடப்பட்டவர்களாய் காணப்பட்டனர். எல்லா சூழ்நிலையிலும் பயப்படாமலும் கலங்காமலும் தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிப்பார் என்ற முழு நிச்சயத்துடன் சூழ்நிலைகளை எதிர்கொண்டு கடந்தபடியினால் கர்த்தர் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் தன் சாயலை வெளிப்படுத்தினார். அக்னி சூளையில் ராஜாவின் கண்கள் காணும்படிக்கு அக்னி சூளைக்கு தானியேலின் நண்பர்களை தப்புவித்து கனம் பண்ணினார் என்பதை வாசித்து அறிகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அக்னி சூளையின் துன்பங்களுடனும் சிங்கக்கெபியின் அனுபவங்களுடனும் கோலியாத்தை போன்று அவ்வப்போது வந்து பயத்தை கொடுக்கின்ற போராட்டங்களுடனும் கடந்து போய்கொண்டும் எப்படி விடுதலை ஆவோம் என்று அறியாமல் பயத்துடனும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்யும்படி பரிந்து பேசும்படி கடந்து வருகின்றார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஆகவே வார்த்தை விசுவாசியுங்கள், வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசு கிறிஸ்துவை இதுவரையில் அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் பயந்தவர்களாய் காணப்படுவீர்களானால் உங்கள் பயங்களையும் நீக்கி விடுதலை தருவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து அந்த குறைவை அற்புதமாக நிறைவாக்கினார். வெறும் கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி அவர் கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் செய்த போது அந்த தண்ணீர் ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது. இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தியது. அதை கண்ட சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கற்றாடிகள் எம்முடைய அழைப்பை நினைவூற்றுகின்றன. திராட்சரசம் பரிசுத்த ஆவியின் நிறைவை சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெறுமையான பாத்திரங்களாய் எம்மை அவருக்கு கொடுத்து விடுவது ஆகியவை தேவன் அற்புதம் செய்யும் வழிகளாகும். ஆகவே நாமும் தினமும் எம்முடைய அழைப்பை புதுப்பித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நடப்போமாக. உலகத்தின் பாரங்களையும் கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய வார்த்தையால் எம்முடைய உள்ளங்களை நிரப்புவோமாக. கானாவின் வெறும் கற்றாடிகளை ஆண்டவர் நிரப்பியது போல எம்முடைய உளமாகிய பாத்திரங்களையும் தமது கிருபை ஆசீர்வாதம் வல்லமை ஆகியவற்றால் நிரப்புவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026 ஆண்டு இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 46:1 வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஆலமோத்தில் வாசிக்கப்பட்ட கோராசின் புத்திரருக்கு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. தாவீது இந்த இடத்திலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். இந்த சங்கீத வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 2 தெளிவான காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. முதலாவதாக, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு முதலாவதாக அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு அடைக்கல கோட்டையுமாக இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அடைக்கலமாக இந்த நாட்களில் இருப்பாரா இருந்தால் அங்கே நமக்கு இந்த நாட்களில் எந்த சத்ருவும் நம்மை இந்த நாட்களில் கைவிட முடியாது, அவருடைய உத்தரவு இல்லாதபடி கைவிட முடியாது. பக்தனாகிய யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அங்கே பாருங்கள் அந்த இடத்திலே அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். எப்படி என்றால், இதோ நான் உன்னை அவனுடைய கரத்திலே உன்னுடைய கரத்திலே இந்த நாட்களே யோவை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆனாலும் அவனுடைய உயிரிலே நீ கை வைப்பதற்கு இந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு ஒப்பந்தத்தோடு தான் இந்த நாட்களில் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். ஏனென்றால் ஜோபு அந்த இடத்திலே புடமிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் நமக்கு அடைக்கலமான பலனாய் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலும் ஆனால் தேவன் நம்மை சில வேளைகளிலே அங்கே புடமிடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நாங்கள் மாறும்படியாக தேவன் நம்மை புடமிடுகிற சோதனைகள் நெருக்கங்கள் இந்த நாட்களே வருகிற வேளையிலே சில வேளைகளிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறோமா அல்லது இந்த நாட்களே அவரை விட்டு இந்த நாட்களே பின்மாற்றமாய் போகிறோமா என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களே அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே தேவன் அப்படியான சூழ்நிலையிலே இந்த நாட்களில் அடைக்கலமா இருந்தாலும் ஆனால் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயும் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன ஆபத்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு எந்த வேளையிலும் நாங்கள் வீட்டிற்குள்ளே இருக்கிற வேளையிலே கூட இந்த நாட்களில் ஆபத்து வரலாம். வெளியிலே நாங்கள் வாசல்படியிலே கால்களை எடுத்து இந்த நாட்களில் வெளியாலே வீதிகள் நடக்கிற வேளையிலே ஆபத்து வரலாம். அந்த ஆபத்து வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தன்னுடைய தூதர்களை இந்த நாட்களிலே அனுப்பி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அந்த வேளையிலே அங்கே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். பேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிக்கிறது மட்டுமல்ல, இரவு உண்டாகும் பயங்கரத்துக்கும் பால் பெற காம்புக்கு நடனமான கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தின் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களில் அங்கே தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இங்கே நம்முடைய தேவன் இந்த சங்கீதம் 46 2 காரியத்தை ஒரு மனுபுத்திரனுக்கு ஒரு மனுஷனுக்கு செய்கிறதாக இருக்கிறது. முதலாவதாக, அவர் அடைக்கலமாக இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையுமாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் ஆபத்துக்கள் வருகிற வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருந்த இந்த நாட்களே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற வேளையிலே அவர் அந்த விபத்துக்களிலே இருந்து சில காரியங்களை இன்றைக்கு அநேகருடைய சாட்சிகளை இன்றைக்கு நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட விபத்துக்களாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து தேவன் அவர்களை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கு. அதனாலே தான் ஆண்டவரை நாங்கள் இந்த நாட்களிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிற காரியம் எதுவுமே இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த நாட்களில் இந்த உலகத்திலே பாதுகாப்பு என்று சொல்லுகிற காரியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மனுஷனாலேயோ அல்லது அரசாங்கத்தினாலேயோ இவர்களெல்லாம் கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் எல்லா பொல்லாப்புகளும் தீமைகளும் நெருக்கங்களும் ஆபத்துகளும் வருகிற வேளையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவித்து இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆபத்திலே உபத்திரவங்கள் நெருக்கங்களில் இருந்து விடுவித்து இந்த நாட்களில் உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை செய்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே. ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 13ஆம் தேதி 9ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆப்பஸ் மாதம் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது ஞாயிற்றுக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனையுடன் இணைந்திருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தமாவோம். முதலிலே இந்த நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார். ஆமேன். நியாயாதிபதிகள் 6:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். பராக்கிரமசாலியே என்று எங்களை அழைத்து கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எங்களுக்கு வயது வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துகிறார் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 19, எசேக்கியேல் 9, பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 5வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்களை வாசியுங்கள். மற்றவர்களுக்கும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை பதிவு செய்து நேற்றைய நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்குத்தத்தம் இவற்றையும் ஊழியர்கள் எங்களுக்கு அனுப்பி தருகிறார்கள். அவற்றை நாங்களும் பதிவு செய்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரிலும் போடுவதோடு ஒலிபரப்பு செய்து மறு ஒலிபரப்பையும் போடுகின்றோம். அவற்றையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே அந்த வசனங்களுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. தங்களுடைய நேரத்தை கொடுத்து ஊழியர்கள் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளிலே மகேந்திரனையா இணைய முடியவில்லை. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். இன்றைய நாளிலே பாஸ்டர் பூ லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து, பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கர்வயல் பகுதியிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதற்கு முன்னதாக நாங்கள் ஜெப வேலை கூடாக கடந்து செல்வோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர் 1வது ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வருவார். அதைத் தொடர்ந்து சௌரி டோலி அவர்கள் ஜெபத்தோடு, பாடல்களோடு, துதிகளோடு வழி நடத்துவார். அத்தோடு ஊழியர் சௌரி ரஞ்சினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரும் துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகள், பாடல்களோடு வழி நடத்துவார். அத்தோடு எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் தேவ ஊழியர் வழி நடத்துவார் துதிகள், ஜெபங்கள், பாடல்களுக்கூடாக. முதலிலே நாங்கள் தேவ ஊழியர் சுவிசேஷர் வானரியாவை வரவேற்போம். அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனையோடு தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர் வழி நடத்துவார்கள். ப்ரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் அப்படைக்கிறோம். ஆரம்ப ஜெபத்தோடு, துதிகளோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு வழி நடத்துங்கள். ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் அப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமே.
1: ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர்தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பவராக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களை ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஆய் புதிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த இடத்திலே வந்து சங்கம் இணையதளத்தின் ஊடாக இந்த அபிஷேக ஆராதனை உவாச நிகழ்ச்சியில் இந்த நாட்களை கலந்து கொண்டதுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே வழியிலும் கர்த்தர்தாமே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பிறகு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் நீரங்களை நினைவு கூர்ந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்த தேவன் லூத்துவை காப்பாற்றினது போல இன்றைக்கு ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களுடைய உறவினர்களை நீர் காப்பாற்றி இந்த நாட்களில் எங்களுடைய நண்பர்களை

அவர்களே உம்முடைய வார்த்தையை போட்டு நீர் இந்த நாட்களை பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் நான் ஒரு பாடலை பாடி இந்த நாட்களை முடிக்கும்படியாக வாஞ்சிக்கின்றேன். ஹாலேலூயா, நன்றி அப்பா.

வாழ்வோம், நிச்சயம் நிச்சயமே. அல்லேலூயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வோம், நிச்சயம் நிச்சயமே.

இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை

0: அல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த தொடக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர், உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். ஆரம்ப ஜபத்துக்கூடாக, பாடலுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து இந்த புதிய நாளிலும், புதிய ஆசீர்வாதமான நாளிலும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆலயத்துக்கு சென்று வந்து விட்டீர்கள். அதோ அந்த வேளையிலே கர்த்தர் தாமே உங்களுடன் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களோட கூட இரு வந்து உங்கள் வீட்டையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌகரி அரியராஜா அம்மா வேலைக்கு இருக்கிறோம். அவர் வந்து மீதியாக பாடல்களோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு, ஜபங்களோடு வழி நடத்துவார். பேசலோட்டம்மா. ஆமேன். உங்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு புதிய ஆசீர்வாத நாள், அதாவது வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தர் எழுந்த நாளிலும் வேளையிலும் பரிசுத்தாவியாரை நடத்துவாராக. பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக கடந்து செல்கிறவர்களும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் அம்மா.
2: ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய ஞாயிறுக்கான செய்தங்களை அருமையான இயேசு சுவாமி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவரே, உம்முடைய உண்மையின் நிமித்தமாக இந்த நாளிலும் நீர் எங்களை உம்முடைய நாமத்திலே நீங்கள் ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள். இந்த நாள் ஒரு உபவாச துதி ஆராதனை ஆண்டவரே, அபிஷேக நாளா இருக்கிறபடினால் உம்முடைய அபிஷேகத்தை நீங்கள் ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், இந்த இதிலே கலந்து கொள்ற ஒவ்வொருவர் மேலும், இந்த கேட்கிறவர் மேலும் தானே ஆண்டவர் உம்முடைய அபிஷேகம் ரங்க வேணும். இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்களம் போல இருப்பம் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தோடு இந்த ஆராதனையை நீங்க நடத்த வேணும் ஆண்டவரே. இந்த சகோதரன் இவ்வளவு பாடுபட்டு இந்த இதை ஏற்படுத்தி உம்முடைய தீர்மானத்தின்படி அநேகரை ஆசீர்வதிக்க இந்த நேரத்துக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். ஓ, நீ துதிக்கு பாத்திரான கத்தரையா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வ குமாரா, மறுத்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உயிரோடு இருந்தங்களுக்காக பறந்து பேசுறங்களே அருமையான இயேசு சுவாமி, இந்த கால வேளைக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். உம்முடைய பாதம் ஆண்டவரே நான் கும்பிடுகிறேன் என்று நான் பாட போறேன். வேதனா சாஸ்திரியோட அருமையா பாடின பாட்டு

அதே யாமும்மை ஆம் இயேசு சுவாமி. யூதருக்கு கண்டு வந்து அவர்களை தள்ளி எங்களுக்கும் அறியாத பிரஜாதிகரை உம் அண்டையில் இழுத்து கொண்டவரே, உம்முடைய அன்பை நினைந்து நான் பாடுகிறேன் ஆண்டவரே. மண்

ஆமென். உம்மை நாங்கள் ஒன்றென்றும் நாங்கள் உம்மை பாடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் இவ்வளவு அருமையா எங்களை கடந்த ராம் முழுவதும் எங்களை காத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

என்னை கண் பார்த்தாய் பல வேதமாம் பொல்லாமோ சங்கலில் தற்காத்தாய்.

كل من ذنبي يعضل أنبا كديك النوكي وتنميلي

இவ்வளவாக எங்களுக்கு உம்முடைய அருளை தந்த உண்மை ஆண்டவரே, நான் இன்னும் ஒரு பாட்டு, நீங்கள் தந்த ஒரு பாட்டினாலேயே நான் உண்மையுடைய புகழை பாட வருகிறேன் ஆண்டவரே.

முத்திரையாயுந்தன் சத்திய ஆவி நீத்தியமா என்னுள்

0: வரம் தாருமையோ. ஆம் சுவாமி, உம்முடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஒருவர் தான் அதற்கு ஆண்டவரே பாத்திரரா இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இது அருமையான ஒரு அபிஷேக ஆராதனை. இன்னும் கலந்து ஓர் கொள்ளுறவர் மேலும் ஆண்டவர் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளா இந்த நாள். உம்முடைய நாமத்திலே நான் ஆசீர்வதித்து எல்லா துதிகன மயிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு உம்முடைய பாதம் முத்தம் செய்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய புகழை பாடல்களுக்கு ஊடாக பாடினீர்கள். அவருடைய அவரை புகழ வார்த்தைகள் இல்லை, ஆனாலும் வார்த்தைகளுக்கு ஊடாக பாடல்களுக்கு ஊடாக அவரை உயர்த்தி பாடி ஆசீர்வதித்தீர்கள். அதே வேளையில் ஜபத்தோடு வழி நடத்தினீர்கள். எல்லோருக்குமாக ஜபித்தீர்கள். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்றும் ஜபித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். இணைந்திருங்கள். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் அடுத்து தேவ ஊழியர் சகோதரி தௌலி அவர்களை அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லோட்டம்மா. ஆமீன். துதி ஆராதனையோடு ஜபங்களோடு எடுத்து வாருங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட வார்த்தை கூறுகிறது எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமேன் அப்பா. இந்த அபிஷேக ஊழியக்காரர்கள் மேல் உங்களோட அபிஷேகத்தை காணப்படுற உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. உங்களோட பரிசுத்த பாதத்தடியே நாங்கள் வந்து நிற்பதற்கு எவ்வளியோ தகுதி அற்றவர்களை தகுதியாக்கி உங்களுக்குரியவர்களாக மாற்றியிருக்கிற இந்த மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்த அப்பா. உங்களே போல எங்களையும் பரிசுத்த நன்றி செலுத்துகிறேன். அழைப்பும்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க அழைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நாளை இன்னும் அதிகமாக உங்களுக்குரியவளாக இன்னும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த கூட்டத்தை, இந்த மீட்டிங்க உங்களோட கரத்தை அப்பா ஒப்பு கொடுக்கிற நீங்க நடத்தி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமேனப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நன்றி அப்பா. இருதயத்துல சுத்தமா உள்ளவர்கள் பரிசுத்தவராக அப்பா உங்களை தரித்து கொள்வார்கள். அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி. உங்களை போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வரும் உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி.

அப்பா, நீங்க எவ்வளவு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று கூறி அப்பா உங்களே போல பரிசுத்தமாக்குற கிருபைகளுக்கு நன்றி நன்றி நன்றி. சிங்கா சாரி சிங்கா.

ஆமென்ஆண்டவரே, எழுத்து விளக்கில் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எங்களோட பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு அனுப்பி எங்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்த உன்னதமான அற்புதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் மாத்திரம் நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுறதுக்கு பாவியலாக இருந்த எங்களை ரட்சித்து ஆண்டவரே, இப்பொழுது உன்னதத்தில் எங்களை வச்சிருக்கிற அந்த மகாபிரிதான கிருபைக்கும் அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம், உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி நீங்க மகளாக தெரிந்து கொண்டீங்க, மகனாக தெரிந்து கொண்ட அழைத்த இந்த ஊழியக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த அபிஷேக நாளில் அவங்களோட புதிதான அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர். இந்த தரிசனத்தை கொடுத்த லெஸ்லிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அங்கேயோ அப்பா உங்களோட உங்கள் வார்த்தை அனுப்பி இந்த இனிமையான நாட்களை இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளில் எங்களை அபிஷேகித்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்து வந்த இந்த கிருபைகளுக்கான நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. உங்களை மகளாக நாங்கள் எங்களை நீங்கள் மகனாக அழைத்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான உங்களோட வல்லமைக்கான நன்றி செலுத்துறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென்.

கர்த்தாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு, சாரி அன்

0: மெனப்பா, மகளாக மகனாக அழைத்த அந்த பரிசுத்தமான அந்த அபிஷேகத்தின் வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துறேனப்பா. வழி தப்பி போயிருந்த எங்களை ஆண்டவரே உங்களுக்குரியவராக மாற்றி அப்பா புதிதான வாழ்க்கையை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற உங்களோட வார்த்தைகளுக்கு, உங்களோட அபிஷேகத்து, உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேர அபிஷேக ஊழியத்தை உங்களோட சித்தத்தின்படி நடத்தபடியாக ஜெபிக்கிறேனப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான ஆக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி நீரேன் அடைக்கலாம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று கூறி அவரை மட்டுமே ஆதரிக்க தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி அவரை மட்டுமே நான் அவருக்கே எல்லா கன மகிமையும் செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்காக, தேவனை உயர்த்தி பாடி ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்கள் குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மென்மேலும் தாளந்துகளை கூட்டி கொடுத்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேலையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் இணைந்திருக்கிறார். அதனாலே நாங்கள் பாஸ்டர் அன்றன்று ஆசனாயம் அவர்களை வரவேற்று கொண்டு தேவ செய்தி கூட கடந்து செல்வோம். சகோதரி ரஞ்சினி அவர்கள் நிறைவு ஜபங்களை எடுத்து வாருங்கள். இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் அன்றன்று ஆசனாயம் அவர்களை வரவேற்று கொண்டு ஒரு ஓரிரு பாடலோடு ஜபங்களோடு வழிநடத்துங்க பாஸ்டர். கத்தர்தாமி உங்களுடனே கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் அதனை தொடர்ந்து தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர் பாஸ்டர் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ செய்திக்காக வாஞ்சியோடு கேட்பதற்காக நாங்களும் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த வகையிலே பாஸ்டர் அன்றன் ராசனாயம் அவர்கள் ஒரு பாடலோடு ஜபங்களோடு வழி நடத்துங்கள். சுருக்கமாக எடுத்து வாருங்கள். பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். ஆமென். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம்,

மகனே இதயத்திலிடம் தருவாயாமே. எங்களுடைய இயேசு பணத்தை கேட்பதில்லை, பொருளை கேட்பதில்லை, அவர் உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தில வாழுகிறதற்காக அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம்.

I know you as a father. I know you as a friend. I have lived

ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர். உடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கும்படியாக ஒரு பாடலை பாடி ஜெபிப்போம். Anointing fall on me, anointing fall on me, let the power of the Holy Ghost fall on me, anointing fall on me, anointing fall on me, let the power of the Holy Ghost fall on me. Yes, Lord, touch my hands, my mouth, and

0: நீலங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் அப்படி அபிஷேகப்படுறங்கும்படியாக, ஒவ்வொருவரையும் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உம்முடைய வசனம் வார்த்தைகள் கேட்கும் பொழுது அந்த அபிஷேகம் நிறைந்தவர்களாக நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்க உம்முடைய லெட் த பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் ஃபோல் அன்னாஸ் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு கூட இரும், ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அந்தன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தார். கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினார். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்தினார். ஆமீன். ஊழியர் பாஸ்டர் அந்தன் ராசநாயகம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரத்தையும் வழி நடத்துகிறார். அதே வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் நித்திய வெளிச்ச நேரத்திலே ஹோஸ்டாக இரவு நேரத்திலே வழி நடத்துகிறார். அதே வேளையிலே சகோதரி மிஸ்ஸஸ் அரிய ராஜாம்மா அவர்கள் வழி நடத்துகிறார். வான்புறாவின் நேரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வான்புறாவின் நேரத்தை வழி நடத்துகிறார். சுசேகர் எட்வின் வானர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேத பாடத்தை நடத்துகிறார். பகல் வேளையிலே அந்த அவர்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளிலே இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து அவர்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடன் தேவ செய்தி எடுத்து வர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு தான் நேரமில்லை. அதனாலே அவர் திங்கள் செவ்வாயிலே திங்கள் புதன் நிலை எடுத்து வருகிறார். மதிய வேளையிலே தேவ செய்தியை இன்றைய நாளிலும் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தையும் வரவேற்போம். அவர்கள் இன்றைய நாளிலே சபை ஊழியங்களை முடித்து எங்களுடன் இணைந்திருக்கிறார். பெனியேல் திருச்சபை சார்பாக கோலார் சங்க வேல்பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அந்த வேளையில் நாங்கள் தேவ செய்திக்காக காத்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இன்றைய நாளில் எங்களுக்கு எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரை வரவேற்போம். பேசலோ பாஸ்டர். ஆமீன். இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாளாக இருக்கின்றது. அந்த வகையிலே கர்த்தர் உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற செய்திக்காக பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் நடக்கிறது. இந்த அற்புதங்களில் மிகப்பெரியதான நம்முடைய வாழ்க்கையில் நடந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்த அந்த அற்புதத்தை குறித்து உங்கள் மதியிலே பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அருமையானவளே, என்னுடைய தலைப்பு என்னவென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் அற்புதங்கள். இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்னென்ன அற்புதங்கள் நடைபெற்றது, நடந்து கொண்டிருக்கிறது, நடப்பக்க போகிறது, இவைகளை குறித்து ஆணிதரமாக உங்கள் மதியில் பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பாடம் ரோமர் எழுதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கியனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அவருடைய ரத்தத்தை குறித்து இங்கு பேசுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம், அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய ரத்தத்தினாலே தேவனுடைய கோபத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். விடுதலை அடைந்த நமக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமக்கு சூத்திரம் உண்டாவதாக. அவருடைய ரத்தத்திற்கு என்னென்ன அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று சுருக்கமாக சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தருணம் இது. இயேசுவின் ரத்தத்தினால் பாவத்தில் இருந்து விடுதலை, இந்த செய்தி யாவரும் அறிவணும். அடுத்ததாக இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திக்கப்படுதல், நீதிமானாய் மாற்றப்படுதல், சுத்திகரிப்பு, சுத்தம் செய்யப்படுகிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாகும். இயேசுவின் ரத்தத்தினால் தேவனுடைய கோபத்தில் இருந்து விடுதல். இந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரத்தம் ஒன்று தான் நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிறது. பூலோகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அறிக்கையிடும் பொழுது தன் கரைப்பட்ட இதயத்தோடு, குற்றம் நிறைந்த உள்ளத்தோடு, குற்றம் தொடர்கிற வாழ்க்கையோடு இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது இயேசு முதலாவது அவனுக்கு அற்புதத்தை செய்வது என்னவென்றால் அவன் பாவத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் பாவம் ஆளுகை செய்கிறதா இருந்தது. அந்த ஆளுகை செய்கிற அந்த பிசாசினுடைய வல்லமை, பிசாசினுடைய கிரியை, அந்த பாவத்தினுடைய வல்லமை, அந்த பாவம் பிசாசின் இடத்தில் இருந்து வருகிறது. அவனுக்கு வல்லமை இருக்கிறபடினால்தான் பாவத்தினாலே நம்மை தூண்டி விடுகிறான் பாவம் செய்வதற்கு. குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள் தொடர்கிற இந்த வாழ்க்கையில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசித்த பிறகு அவருடைய இரத்தத்தினாலே பாவத்தை நீக்குகிற கர்த்தராய் நமக்கு விடுவிக்கிறவராய் மாறுகிறார். இதைத்தான் முற்றிலுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. இயேசு யார் என்றால் பாவம் இல்லாதவர். இயேசு யார் என்றால் பாவத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். இயேசு யார் என்றால் தன் ஜீவனை நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுகிறோம். இந்த மீட்கப்பட்ட பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆகவே இவர் தன்னுடைய ஜனங்களினுடைய பாவத்தை நீக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. யாராலும் எவராலும் இந்த பூலோகத்தில பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமையோ அதிகாரமோ இயேசுவை தவிர இல்லை என்பது உண்மை. கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம்

என் இதயத்தை பாவ அடிமதனத்திலிருந்து மீட்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே. யாருடைய ரத்தத்தினால்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். நம்ம பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில, அவருடைய ரத்தத்தினாலே மீட்படைந்தோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது எபேசர் 1:7,

0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே, இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், இவருடைய ரத்தத்தினாலே இந்த பாவம் நீக்கப்பட்டது மாத்திரமல்ல, நான் செய்ததற்கு தண்டனை இல்லாதபடி என் பாவம் மன்னிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள். ஒன்று யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போ. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவத்தையும் நீக்குகிற அதிகாரம் உள்ள கிறிஸ்து. உலகத்திலே இயேசுவை தவிர பாவத்தை நீக்கவும் பாவத்தை மன்னிக்கவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் யாரும் பிறந்ததில்லை, யாரும் பிறக்க போவதும் கிடையாது. இவர் ஒருவரே பாவத்தை நீக்க வல்லமுள்ள கிறிஸ்து. அதை விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இதுதான் இந்த வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அவர் நம்ம மீது அன்பு கொண்டார். அவருடைய அன்பு ஒன்று மாத்திரம்தான் நாம் பாவ அடிமதனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு. அவர் நம்மை நேசித்தார், நம் மீது அன்பு கொண்டார். ஆகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், தன் வாழ்க்கையை நமக்கென்று கொடுத்தார். நம்மை பாவங்கள் அழ முற்றிலுமாக கழுவினார். சுத்தமாக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாறி. ஆகவே அவன் நம்மேல் அன்பு கூறுகிறது போல நாமும் அவர் மீது அன்பு கூற வேண்டும். அவருடைய அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். பாவம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது, துன்பத்தை கொண்டு வரும். பாவத்தை நீக்குகிற இயேசுவை நம்பினால் பாவத்தை நீக்கி அவர் நமக்கு சமாதானத்தையும் அன்பையும் விடுதலையும் கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறார். இதைத்தான் ஆழமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். முதல் அற்புதம் நமக்கு நடந்தது, இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், பாவம் நீக்கப்பட்டது. என்னுடைய பாடிக்கும் அதுக்கும், என் ஆத்மாவுக்கும் அதுக்கும், என்னுடைய இதயத்திற்கும் அதுக்கும், என்னுடைய சரீரத்திற்கும் இந்த பாவத்திற்கும் எதுவும் இல்லாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வந்து விடுவித்தார், நீக்கினார், நான் சுத்தமானேன். இரண்டாவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் இரத்தத்தினாலே இரண்டாவது நடந்தது என்னவென்றால், பாவம் நீக்கிய பிறகு என்னுடைய அவயங்கள் எல்லாம், என் இதயமோ, என் ஆத்மாவோ, என்னுடைய சரீரமோ எல்லாம் கிறிஸ்து இயேசு சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது, சுத்தமானோம். அதாவது பசுத்தமாக்கப்பட்டோம். அந்த பசுத்தமாக்கப்பட்ட அந்த பசுத்தவான் நீதிமான் என்ற ஒரு தகுதியை அடைந்தான். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பாவத்தை நீக்கினது மாத்திரமல்ல, பாவத்தினுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு சுத்திகரிக்கு சுத்தமானோம், அபசுத்தமாக்கப்பட்டோம். என்ன சொல்லுகிறது? அவர் வசனம் சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். இதான் வேதம் சொல்றது. அப்போ இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நம்முடைய அவைகள் எல்லாம் பசுத்தமாக்கப்படுகிறது. பசுத்தத்திற்கு நேராய் கடந்து செல்லுகிறோம், பசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே உன்னை என்னையும் சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சுத்தமாக்கப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையில தொடர்கிற அசுத்தங்கள், தொடர்கிற அசுத்தத்தினுடைய கிரியைகள், தொடர்கிற பிசாசினுடைய டாமினேஷன், இவைகள் இல்லாதபடி சுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை தவிர யாராலும் நம்மை சுத்திகரிக்க இந்த உலகத்தில் யாரு? அதுக்குதான் வேதம் சொல்லுது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினை நீக்கலாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். தேவனுடைய கோபம் என்னிலிருந்து விலகிற்று. எபிரேயர் 9:14 இப்படி விதமாக சொல்லுகிறது, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு மனச்சாட்சி, செத்த கிரிகளற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! நம்மை சுத்திகரிக்கிறது, சுத்தமாகிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமானார். பாவம் இல்லாத ஒரு ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நமக்கு, நம்மை கழுவுவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தை குறித்து பேசுவோமானால், இந்த ரத்தத்தினுடைய வல்லமையை குறித்து பேசுவோமானால், இது இந்த இதயத்தில், இந்த ஆத்மாவில் கரைப்பட்ட இந்த பாவத்தை நீக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடிய, பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மாத்திரம் தான் உண்டு என்பதை ஆணிவரமாக பேச முடியும். எனக்கு அருமையானவில்ல, இந்த ரத்தத்திற்கு என்ன வல்லமை உண்டு என்றால், என்ன அற்புதத்தை செய்கிறது என்றால், அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்கூடாக பார்க்கிறோம். நம்முடைய இதயத்தை கழுவுகிறது, நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது, சுத்தமாகிறது, அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தம் அடைகிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதுப்பித்தும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு திராணி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டோம். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டோம். தகுதி இல்லாதவர்களாய் வெளியேறினோம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நீக்கப்பட்ட பிறகு, பாவத்தினுடைய விடுதலைக்கு அற்புதத்தை பெற்ற பிறகு, அந்த பாவம் நம்மிலிருந்து வெளியேறின பிறகு, அந்த பாவம் நம்மை சுத்திகரித்து சுத்தமாக்கி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது. அப்போ நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசி போகும் போது அசுத்தவானாய் பிரவேசிக்க கூடாது, பரிசுத்தவானாய் பிரவேசிக்கிறதான். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் ஒரு பலிப்பிடம் கட்டி தேவனை ஆராதிக்க வேண்டும், பாட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வசனம் அசையாத அணையாத தீபமாகிய கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அவைகளில் நடக்கும் போது வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே கர்த்தர் எதிர்பார்ப்பது நாம் வீட்டிலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அதான் கரைப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க அவர் ரத்தத்தை சிந்தவில்லை. அவருடைய ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது எதற்காக என்றால், நம்முடைய வாழ்க்கை அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு

அடுத்தது நித்தியத்திலே போய் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு தகுதியை கொடுக்கிறது அவருடைய ரத்தம். ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். மூன்றாவது பாயிண்டாக நமக்கு என்ன அற்புதம் நிறைவேறுகிறது அவருடைய ரத்தத்தினாலே என்று பார்க்கும் பொழுது, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கோபாக்கினிலிருந்து விடுதலை, தேவனுடைய கோபத்திலிருந்து விடுதலை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் செய்த பிறகு தொடர்கிற பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவங்கள் நம்மை தொடரும் பொழுது அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை கொடுக்கிறது என்றால், அந்த பாவத்தினுடைய கிரியைகள் நம்மை சோதனைக்குள் தள்ளுகிறது, வேதனைக்குள் தள்ளுகிறது, சமாதானத்தை இழக்கிறோம். அந்த பாவம் தேவனுக்கும் நமக்கும் தேவ கோபாக்கின்னு நம்முடைய தலை மீது வருகிறது. என்னுடைய முன்னோர் செய்த பாவமும் அந்த கோபாக்கின நிமித்தமாக ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அந்த தேவனுடைய கோபம் தொடர்கிறது. கர்த்தருடைய கோபத்தை அடைவானால் அது தாங்க முடியாது. கர்த்தருடைய கோபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பசுத்தமாய் படைக்கப்பட்டார்கள், ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சுத்தமாய் இருந்தார்கள். தினந்தோறும் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இதை மீறக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இந்த கனி இனி இதை சாப்பிடக்கூடாது என்ற கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையின் பிரகாரமாக அவர்கள் உலாவிக் கொண்டு அதன் அருகே செல்லாமல் வேறு இடங்களில் சென்று கொண்டு அவர்கள் ஆகாரத்தை உண்ணுவதோ ஆகாரத்தை செய்வதோ இவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் தினந்தோறும் ஆண்டவருடைய சந்நிதியில் அவர்கள் ஆண்டவரோடு பேசுகிற பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார்கள். எப்போது அவர்களுக்குள் பாவம் பிரவேசித்ததோ பிசாசு அவனுடைய சிந்தனையின் மீது வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்தானோ, ஏவாளுடைய சிந்தனையை டாமினேட் பண்ணவன் பாவத்தை விதைத்து விட்டான். அந்த பாவத்தை விதைத்து விட்ட பிறகு அவளுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டது. கர்த்தருடைய கோபம் பத்தி எறிந்தது ஏதேன் தோட்டத்தில், விரட்டப்பட்டார்கள் என்றால் கர்த்தரோடு பேசுகிற ஐக்கியத்தை, கர்த்தருடைய சமாதானத்தை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய கிருபையை, ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்தார்கள். இழந்தவர்களாய் கர்த்தருடைய கோபத்தோடு தோட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். ஆண்டவர் அவர் நியாயாதிபதி, நியாயத்தின் மீது அவருடைய சிந்தனை இருக்கும். மனிதன் தவறு செய்த பிறகு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், அவையிலிருந்து விடுதலை பெறும். ஆனால் இந்த இடத்திலே மனுஷன் அவன் மனஸ்தாபப்பட்டும் செய்தது பாவம் என்று பட்டும் அவன் மீறி இருந்த அந்த கோபம் தோட்டத்தை விட்டு வெளியே ஏறினது. கர்த்தருடைய கோபத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கதான் ஒன்று நாம் பார்க்க வேண்டியது, என்றைக்கு பூலோகத்தில் இயேசு கால் எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு இந்த பூமியின் மீது இருந்த சாபமோ தேவ கோபமோ எல்லாம் விடுதலை அடைய இயேசுனுடைய கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. அவர் சிந்தின ரத்தத்தினாலே அவர் நம் மீது இருந்த கோபம் நீக்கப்பட்டது. இந்த வசனம் ரோமர் 5:9 விதமாக சொல், இப்படி நாம அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாய்க்கு

0: நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. கோபாக்கினிருந்து நீக்கப்படுகிறது கோபம், கர்த்தருடைய கோபம் நம்மிலே இருந்து நீக்கப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாகும். இந்த கர்மியானவர்களே, இந்த கோபம் நம்மை விட்டு விலகுவதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் சிந்தின ரத்தம். கோபத்தினுடைய, தேவ கோபத்தை நீக்குகிறதற்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தம் நடந்தது இந்த அற்புதம். கோபாக்கினிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவனுடைய கோபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். யாரால? இயேசு கிறிஸ்துவால். இந்த செய்தி உண்மையான செய்தி, சத்தியமான செய்தி. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபையான வாழ்க்கை. வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் 5:10, நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டபடினால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நாம் அவருடைய சத்துருக்களாய் இருந்தோம். பாவத்தை செய்து பாவத்தினுடைய அடிமை தனத்தில் தூண்டப்பட்டவர்களாய், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் விளைவு வாழ்க்கையில் வந்தது. அந்த பாவத்தினுடைய விளைவின் மூலமாக கர்த்தருடைய கோபத்தை பெற்றோம். அந்த கோபாக்கினிலிருந்து விடுதலை தான் நாம் சிந்திக்க வேண்டியது. உன் குடும்பத்தில் கர்த்தருடைய கோபம் இல்லாமல் இருப்பதற்காக பரிசுத்தமாய் விசுவாசத்தில் உறுதியோடு வாழவும், அவருடைய சத்தியத்தை வைத்து வாழவும். அடுத்தது, நம்முடைய பிள்ளைகளுக்கு எது வைக்காவிட்டாலும் தேவ கோபாக்கினை வைத்து போக கூடாது. நான் செய்யற தவறு நிமித்தமாக கிருபையின் காலம் என்று சொல்லலாம். அதிகமாக ஆண்டவர்களுடைய கட்டளை உடைத்து மீறி தான் வழியில் இந்த உலகத்திற்கு காம்பிரமைஸ் ஆகி நான் நடக்கும் பொழுது என் மீது தேவ கோபம் வருது. அந்த கோபம் பிள்ளைகள் மீதும் பற்றி எறிவது என்பது உண்மை. இதை ஆராய வேண்டும், அறிந்து கொள், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒரு காலத்தில் சத்துருக்களாய் இருந்தோம், பாவத்திற்கு அடிமையான பிசாசுக்கு கீழ்பட்டு இருந்தோம். ஆனால் இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக அடிமையாயிருந்த உனக்கு எனக்கு விடுதலை. அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய சிலுவையின் உபதேசத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அவரோடு ஒப்புரவானோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். 1 தெசலோனிக்கர் 1:10 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் மரித்தோரில் இருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கி நின்று நம்மை நீக்கலாக்கி. இனி வரும், அதாவது இனி வரும் என்றால் ஃபியூச்சரை பற்றி சொல்லுகிறது, நாளைக்கும் நாளன்னைக்கும். ஆண்டவருடைய கட்டளை மீறும் போது பாவம், தொடர்ந்து பாவம் செய்யும் போது ஆண்டவருடைய கோபம் வரும். அந்த கோபத்திலிருந்து விடுதலை கொடுக்க கிருபையை கொடுக்கிறார். தேவ கோபாக்கினை பற்றியறிவதற்கு முன்பதாக மனம் திருந்துதல் அவசியம், மனஸ்தாபப்படுவது அவசியம், சுத்திகரிக்கிறது அவசியம். ஒரு மனிதன் தேவனுடைய கோபம் நம்முடைய வீட்டின் மீதோ, நம்முடைய தலையின் மீதோ, நம்முடைய பிள்ளையின் மீதோ இராதபடி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்கொள்ள ஓய்வு நாளில் பாவம் இல்லாதவர்களாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய கோபம் தலையில் இல்லாதவர்களாய் பரிசுத்தமாய் அவரை தொழுது கொள்வதற்கு தேவனுடைய வீட்டிற்கு வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். இனி வரும் கோபாக்கினிலிருந்து விடுதலை கொடுக்கும் கர்த்தர். 1 தேசலோனிக்கர் 5:9 விதமாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை கோபாக்கினை கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிக்கப்படுவதென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினை கென்று நீக்கப்படாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிக்கப்படுவதற்கென்று நம்மை நியாயப்பித்தார். அப்போ கோபத்திற்கு நம்மை ஆளாக்காதபடி மத்தியஸ்தராய், நியாயாதிபதியாய், கிருபையின் தேவனாய், நீதிபதியாய் நமக்கு வாதாடி தன் ரத்தத்தை தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடி எல்லாவற்றையும் தியாகம் செய்து உயிரை கொடுத்து மரண தண்டனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்று மன்னித்தவராய் அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்ததற்கு காரணம் தொடருகிற பாவமோ தொடருகிற கர்த்தனுடைய கோபாக்கினியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நம்மை நாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், தம்மை ஒப்பு கொடுத்தார். அதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் உலகம் தோற்றத்திற்கு முன்பே உன்னை என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த கோபத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும். தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அது ஆண்டவர் நம்மிடத்தில். கடைசி பாயிண்ட் என்னவென்றால், நான்காவதாக நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பு. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி ரட்சிப்பு நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு அருளப்படுகிறது, ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள். ஒரு மனுஷன் பாவத்தை நீக்கப்பட்டவனாய் ஆவி ஆத்துமா சரீரம் சுத்தமாக்கப்பட்டு பசுத்தமாக்கப்பட்ட பிறகு அவன் தலைமீது இருந்த கோபம் எல்லாம் விடுதலை அடைந்த பிறகு அவன் ரட்சிக்கப்படுகிறான், மீட்கப்படுகிறான். குற்றங்கள் அவனில் இல்லை, பாவம் அவனில் இல்லை, பிசாசின் கிரியைகள் அவனில் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும், இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு பிசாசை எதிர்க்கிற திராணி உள்ள விசுவாசியாய் இருக்க வேண்டும். வாரந்தோறும் வரும் தேவ செய்தியை கேட்கிறோம், தினந்தோறும் ரேடியோ மூலமாக தேவ செய்தியை கேட்கிறோம். இந்த செய்தியெல்லாம் உனக்குள்ள கிரிய செய்கிறதா? அந்த செய்தியை வைத்து வாழ்கிறேனா? அந்த செய்தியின் மூலமாக என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதா? என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறதா? கர்த்தரை நான் கோபப்படுத்தக் கூடாது. கர்த்தரை நான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு நாம் உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மை தாங்குகிறது. அடுத்ததாக இயேசுவின் இரத்தத்தினால ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 9:2 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவருடைய இரத்தத்தினாலே தான் உனக்கும் எனக்கும் நித்திய மீட்பு. அதாவது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திற்கும் அது சம்பந்தம். பரலோகத்திலும் அது நித்திய மீட்பாய் மாறுகிறது. நித்திய மீட்பாய் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவை அர்ப்பணித்தவர்களாய் வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக பெரியதான ஒரு சேலஞ்ச். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்து கொள்வது. அவர் என்ன செய்தார் என்றால், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிப்பினாலே வாழ்வதற்கு இந்த ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்படுகின்ற இந்த வசனத்தினாலே அவர் கொடுக்கிற கிருபையான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது 1 பேதுரு 1:18-19 சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்திரங்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேற ஈரப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த பலி செலுத்தினால் இல்லை, புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்துவது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரே நமக்காக பலியாய் மாறினார். அந்த பலி செலுத்தி அவர் நமக்காக பலி செலுத்தினபடினாலே அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினாலே காப்பாற்றப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலை, முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய கோபத்திலிருந்து விடுதலை அடைந்தேன், இப்போது ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக வாழ அவர் வருகிற வழியிலே நான் என் வாழ்க்கையை நடத்த. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அப்போ அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், அது ஒரு பெரிய அற்புதம். ரட்சிக்கப்பட்டது பெரிய அற்புதம், அதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன், வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேருகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயம் கொள்ளுகிற ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும் என்றால் சாட்சி உள்ள பிள்ளைகளாய், வசனத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாய், வசனத்தை வைத்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் வாழும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு. ஆகவே மூச்சு இருக்கிற வரையிலோ இயேசு வருகிற வரையிலோ நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடிய, ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். எதினாலே? அவருடைய ரத்தத்தினுடைய அற்புதத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தின் அற்புதத்தினாலே தேவ கோபாக்கியிலிருந்து விடுதலை பெற்றோம். அவருடைய ரத்தத்தின் அற்புதத்தினாலே நாம் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தின் அற்புதத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் பாவம் அற கழுவப்பட்டோம். ஆகவே இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவத்திற்கு உண்மையாய் தீர்வு காண்பது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். என் நீதி அல்ல, அவருடைய நீதியே. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம், தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டோம். எனக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பிலிருந்து இயேசு என்னை மீட்டுக் கொண்டார். எனக்கு வரவேண்டிய தண்டனையே அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் ரத்தத்தினால் நான் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றேன். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை அடைய விசுவாசத்திலும் பசுத்தத்திலும் உறுதியாய் இருக்கும் போது உனக்கும் எனக்கும் சொந்தமானது பரலோகம். ஆகவே இந்த நான்கு காரியங்களை பார்த்தோம், நான்கு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. அது என்னவென்றால், பாவத்தினுடைய அடிமை தினத்திலிருந்து பாவம் நீக்கப்பட்ட அற்புதம், சுத்திகரிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்டு பசுத்தவானாய் ஆக்கப்பட்ட அற்புதம், தேவ கோபாய்க்கு விடுதலை ஆக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால உருவாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அற்புதம், அவருடைய ரட்சிப்பு, அவரால் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இயேசுவுக்காக வாழ எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெப செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக சோத்திரம். நீர் பெரியவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய ரத்தத்தினுடைய அற்புதங்களை சொல்லவும் இந்த சத்தியத்தை பேசவும் அடிமைக்கு கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கேட்க போகிறவர்களுக்கு இந்த ரத்தத்தின் வல்லமை ஒரு அற்புதமாய் மாற விடுவிக்கப்பட ரட்சிக்கப்பட பாவம் நீக்கப்பட ஜெயத்தோடு வாழ்கிற ஜெய ஜீவியத்தை விசுவாசத்தினுடைய ஜெய ஜீவியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே எங்களை தேடி வந்து அவன் மனிதனாக வந்து சிலுவையிலே தனது இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் இரத்தமல்ல, அந்த அனிமல்ஸுடைய இரத்தமல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தை தந்து ரட்சித்து நீதிமானாக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அந்த பாக்கியம் நாங்கள் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த இரத்தம் அவர்களோடு பேசுவதாக கர்த்தருடைய கரத்திலே அந்த சிலுவையின் இரத்தத்தை ஒப்புவிக்கிறோம். எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். வாரத்தின் முதன் நாளிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் ஆமேன். அந்த சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆனபடியால் நாங்களும் மரித்து உயிர்த்தெழுவோம். முதலாவது எங்களுடைய மறுபிறப்பு பெற்றோம், ஆனாலும் திரும்பமாக நாங்கள் மரித்து கர்த்தர் அன்றைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகா பெரிய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை பரலோகத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறார். அருமையான தேவ செய்தி கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். நாளை மதிய வேளையிலே திரும்பவுமாக தேவ செய்தியுடன் இணைவோம். ஆசீர்வாத நேர தேவ செய்தியோடு இணைவோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சுகந்த நித்திரையை கத்தர் கட்டளையிடுவாராக. சுகமான நித்திரையை கட்டளையிடுவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளைய நாளிலே இன்னும் ஒரு தேவசைவோடு சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உலகிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக்கூடாக ட்விட்டர் கூடாக கேட்க போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் உங்களை உங்கள் குடும்பத்தாரின் சபையையும் வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். உங்களுக்கு இரவு வணக்கங்களை கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஆமீன்,
1: ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். அவை பல்நூறு மடங்காக பெருக கத்தர் உதவி செய்வாரா. கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நிறை விஜபங்களோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு எல்லோருக்கும் காலை வேளையாக இருப்பதனாலே காலை வேளை அதிகாலை வேளை சகோதரி டாலி சகோதரி ரஞ்சினி அவர்கள் அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுதும் 6:30 இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சுசேஷரேட்பின் வானர் அவர்கள் சேர்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறார். மீதியான அண்டன் ராசநாயம் பாஸ்டர் நாங்கள் எல்லோரும் சபைக்கு செல்ல வேண்டிய காரியம் அந்த வேளையில் நிறைவு ஜபங்களை சிவ ஊழியர் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் எடுத்து வருவார்கள். சுருக்கமாக எடுத்து வாருங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, வழி நடத்துங்கள். ஆமீன், காட் பிளஸ்.
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மார்னிங் லார்ட், on the day of rest Lord, even as we have Lord Jesus asked us Lord Jesus to gather in your name Lord, we have been gathering Lord with 300 nations that have come and joined together Lord this Sunday morning Lord in Canada and the North American continent Lord and the rest of the time zones wherever people are joining Lord Jesus, we give them all to you. Thank you Lord for the way they have joined and been blessed by the word and all the praises and thanksgiving and all the worship that has been going on Lord for all the handmaidens of the Lord and also the pastors that have been joining us Lord. Well, first of all even as we had Lord Jesus sister evangelist Warner who came all the way from Germany and raised his voice with the adoration and praises and thanksgiving and led us in worship this morning. Thank you for that Lord. And also Lord following that we had Sister Ariaraj, who came and led also, Lord Jesus, in a wonderful time of worship also, Lord. So we thank you, Lord, for her time and dedication as well. Lord, we thank you, Lord, for bringing Sister Dolly and joining, Lord, following that, Lord, for her way in which, Lord, she has been worshiping. And, Lord, on a Sunday morning, bring forth thanksgiving and glory to you, Lord. So we thank you, Lord, even as Pastor Anton Rasenheim, who joined, Lord, before the word to come and be able to share. And also, Lord, bring forth his time of worshiping and, Lord Jesus, adoring and showing forth, Lord Jesus, how much we want to, Lord Jesus, exalt your name, lift your name, and bring forth honor and glory to you, Lord, where you are so well pleased, Lord Jesus, when we gather in your name, Lord, and we worship you, Lord, because you inhabit the praises of your people. So we thank you for that, Lord. And also, Lord, even as Brother Mahindran could not make it this morning, we remember him and we pray for him, Lord. Be with him, lead him and guide him, Lord, and undertake for every single detail of his life, Lord. Cover him under your precious blood and protect him, I pray, along with his family. Also, thank you, Lord, for Brother Leslie, who started the program today and was able to host it as well, Lord. We thank you, Lord, for being with him, leading him and guiding him and anointing him and covering him also under your precious blood and protect him, Lord Jesus, along with his family. And thank you for his time and service and dedication as well, Father, as we start this week once again. Also, Lord, thank you for the pastor, Lord, all the way from India, Lord, coming and sharing his word. Pastor Paul Lewis Karen, who came and gave us a wonderful word, Lord, sharing, Lord, for the wonderful way how he had been proclaiming and declaring how the blood of Jesus is the only way for our salvation, that it has been provided by the Lord, our Savior, the Lord Jesus Christ. And he shared, especially from, you know, the verse Romans 5 verse 9, where he said, since we have been justified by the blood of Jesus Christ, how much more will we be then be also saved from the wrath of God, that is, would be the anger of God through him. So that is only through the Lord Jesus that we have been able to receive our salvation, cleansing of our sins, forgiveness of our sins, and thereby we have been justified by the Lord our Savior, the Lord Jesus Christ, bringing us back to our Father and having that fellowship with him once again, because we are now being brought by the and pray the sacrifice of Calvary and brought us back into his presence, and that thereby we can enjoy the righteousness of God becoming our own righteousness. So the Lord has paid all fully, coming into that realm for us to enjoy not only our salvation, but the holiness of God becoming a part of, and we are becoming, because of that, we have been justified, and the righteousness of God is our righteousness as well, and thereby we become righteous. So we thank the Lord for that. And also the third one and the fourth one he shared was to how we have been also delivered from God's wrath, his anger. You know, how because of the blood of Jesus Christ alone that can save us from eternity, that can come to us, that he has delivered us from God's wrath, because that the sin that separated us and the fallen man from the Adamic sin that came into us, that God, instead of judging that sin, was able to send his only begotten Son through our Lord and Savior Jesus Christ. And thereby now we are forgiven, we have been made righteous, and thereby we have also now been delivered from the wrath of God, from the anger of God. And the last of all, he also shared from how because of that, our salvation is secured, and we are now into eternity. We can enjoy heaven, we can enjoy eternal life in our lives. And thereby he shared even from Revelations chapter 12, verse 11, they overcame by the blood of the Lamb and the word of their testimony, counting not even their life unto death. And that is how the word goes. Once we are in to the way the Lord has given us our salvation, our justification, and a deliverance from God's wrath and anger, and our salvation is secured, just like the verse went that I just shared from Revelation. So thank the Lord for all of that, that he has been able to share with us and also help us to rejoice in the Lord our Savior because of our salvation and the security we have in heaven. for our souls. And for those that do not know, may the Lord also bring them into this beautiful, beautiful revelation that has been shared, and also bringing them into the faith and into the knowledge of their salvation as they accept Him as the Lord and their Savior. So, Lord, we thank You once again, Lord, for this wonderful way, Lord, that morning, just as much it has been like a service, Lord, it has been already, because we have been worshiping, praising, and also listening to the Word, Lord. It has been like everywhere else. That's the same thing that goes on when we go on a Sunday morning service, Lord. And many that have gathered this morning, we're able to rejoice in it, Lord, and also being in a service, Lord Jesus, altogether. For those who could not attend services for whatever reason, Lord, were able to join the media networks, Lord, this morning from Sangamam Radio Gospel, Lord, that came in, Lord, into their lives, Lord, and been able to bless them accordingly. So we thank You in the name of Jesus, we pray. Amen and amen.
1: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர்தானே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாரத்தின் முதல் நாளிலே இணைந்து கத்தரண்டை ஜபங்களோடு, நிறைவு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்தார். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தர் நாமமயமுக்கும் ஆத்மா ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தி உங்கள் எல்லோரையும், அதே வழியிலே தேவை செய்தி எடுத்து வந்த தேவ ஊழியரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் நிறைவுவாக என் ஆத்மாவை சொல்லி நிறைவு கொண்டிருவோமா? ஆமேன். கத்துடைய கரத்திலே ஒப்புவிக்கோ. வழி நடத்துங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே
3: ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல
1: உபகாரங்களையும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடவேற்றுக் கொண்டு நாங்கள் வளமையான நேரடி ஒலிபரப்பிலே நாளை சந்திப்போம். அதுவரையும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது தூங்குகிற காலம் அல்ல. எழுந்து நின்று போரடித்து சத்துருடைய கோட்டைகளை அழிக்கிற காலம் இது. எழுப்புவோம், தேசத்தை கலக்குவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆம், என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரே மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி. ஆம், அவர் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார். என்னை விசாரித்த தேவன், என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் விசாரித்து நடத்த அவர் போதுமான

அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் காத்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494.

ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறுதல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உம்மை அன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உம்மை அன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்வீராக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.